நேரம் 5:33. தெய்வீக ராகம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக தேனிசை பாடல் தொகுப்பிலிருந்து சூரியாஷ்டகம் கேட்கலாம்.

நேரம் 5:37 48 தெய்வீக ராகம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக தேனிசை பாடல் தொகுப்பிலிருந்து எம் எஸ் ஷீலாவின் குரலில் ஸ்ரீ கிருஷ்ணா கேசடபாட வரணம் கேட்கலாம்.

நேரம் 5:50. நிகழ்ச்சியில் அடுத்ததாக வருவாள் அன்னை என தொடங்கும் பாடல் அம்மன் பாடல்கள் தொகுப்பிலிருந்து ஒலிக்க இருக்கிறது.

வணக்கம் நேர்களே, ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம் மத்திய அலை 999 கிலோஹெர்ட்ஸிலும் 103 மெகாஹெர்ட்ஸ் பண்பலை வரிசையிலும் நமது இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே ஆரம்பமாகின்றன. இன்று சக ஆண்டு 1948 ஜேஷ்ட மாதம் 29 நாள், பராபவ ஆண்டு வைகாசி மாதம் 31 நாள், 2026 ஆண்டு ஜூன் மாதம் 14 தேதி ஞாயிற்று

0: இன்னும் சில நொடிகளை தொடர்வது 6 மணிக்கான செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சல்.
1: செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் முகமது. பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரான்ஸ் மற்றும் ஸ்லோவாக்கியாவில் மேற்கொள்ளவுள்ள 6 நாள் அரசுமுறை பயணத்தின் முதற்கட்டமாக பிரான்ஸ் நாட்டின் நீஸ் நகரை சென்றடைந்தார். பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரோன் மற்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் இணைந்து பாரத் இன்னோவேட்ஸ் என்ற 3 நாள் நிகழ்ச்சியை தொடங்கி வைக்கின்றனர். திருத்தணி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் 30 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய மலைப்பாதை அமைக்கும் பணிகளை தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு குமார் நேற்று நேரில் ஆய்வு செய்தார். தமிழகத்தில் அனைத்து விதமான ஆவின் பால் வகைகளும் தட்டுப்பாடின்றி நுகர்வோருக்கு வழங்கப்பட்டு வருவதாக மாநில பால்வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி கூறியுள்ளார். அரசு மருத்துவமனைகளை மேம்படுத்த மாநில அரசு முனைப்புடன் செயல்பட்டு வருவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் புதிய பேருந்து நிலையம் அமைக்கும் பணிகளை ஆட்சியர் திரு ரவிக்குமார் நேற்று ஆய்வு செய்தார். மதுரையில் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை தொடங்கப்பட்டு 2 நாட்களில் சிறப்பாக செயல்பட்ட காவலர்களுக்கு மாநகர காவல் ஆணையர் திரு கபில்குமார் சரத்கார் சான்றிதழ்களை வழங்கி பாராட்டினார். சென்னை அரும்பாக்கம் பகுதியில் ஏடிஎம் இயந்திரத்தை உடைத்து கொள்ளையடிக்க முயன்ற ஒருவரை காவல்துறையினர் கைது செய்தனர். மேற்காசியாவில் பல மாதங்களாக நீடிக்கும் மோதலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க அமெரிக்காவும் ஈரானும் முக்கிய ஒப்பந்தம் ஒன்றில் கையெழுத்திட தயாராகி வருகின்றன. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான முதலாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் சான் பிரான்சிஸ்கோவில் நடைபெற்ற பி பிரிவு போட்டியில் கத்தார் சுவிட்சர்லாந்து அணிகளுக்கு இடையிலான ஆட்டம் சமநிலையில் முடிவடைந்தது. டி பிரிவில் ஆஸ்திரேலியா துருக்கி அணிகளுக்கு

0: இடையேயான போட்டி இன்று காலை மணி 9:30 நடைபெற உள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.

நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM நாம் அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சி காலை தென்றல் நிகழ்ச்சியில் இணைவது ஆர்ஜே மேஷ்ரி. நிகழ்ச்சியின் தொடக்கமாய் குறளும் விளக்கமும். மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரையுடன் குறள் எண் 47 அதிகாரம் இல்வாழ்க்கை. குறள் இயல்பினான் இல்வாழ்க்கை வாழ்பவன் என்பான் முயல்வாருள் எல்லாம் தலை. பொருள் அறத்தின் இயல்போடு இல்வாழ்க்கை வாழ்கின்றவன் வாழ முயல்கின்றவன் பலதிரத்தாரிலும் மேம்பட்டு விளங்குகின்றவனாவான். குறள் இயல்பினான் இல்வாழ்க்கை வாழ்பவன் என்பான் முயல்வாருள் எல்லாம் தலை. பொருள் அறத்தின் இயல்போடு இல்வாழ்க்கை வாழ்கின்றவன் வாழ முயல்கின்றவன் பலதிரத்தாரிலும் மேம்பட்டு விளங்குகின்றவனாவான். நாம் இதுவரை கேட்டது குறளும் விளக்கமும். மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரையுடன் குறள் எண் 47 அதிகாரம் இல்வாழ்க்கை. நேயர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இன்று காலை 7:30 உலக இரத்த கொடை தினத்தை ஒட்டி ஈரோடு மாவட்ட இரத்த வங்கியைச் சேர்ந்த கே பூபதி அவர்களின் சிற்றுரை கேட்கலாம். இன்று பகல் 12 மணிக்கு வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் அர்த்தமுள்ள அரட்டை என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது மறு ஒலிபரப்பு.

0: மாலை 5:02 சித்திரசவானம் நிகழ்ச்சியில் உலக இரத்த கொடை தினத்தையொட்டி இரத்த கொடையாளர் சமூக சேவகர் திரு அருண் கோகுல்தாஸ் அவர்களோடு நேர்முக நிகழ்ச்சி கேட்கலாம். நிலையத்தில் நேரம் 6:05. இனி கேட்கலாம்
1: சான்றோ சிந்தனை கருத்து விளக்கம். வழங்குபவர் பி ஜான் கென்னடி அவர்கள்.
2: பகலுக்கு சூரியன் தனித்தன்மையாய் விளங்குகிறது, இரவுக்கு நிலவு தனித்தன்மையாய் விளங்குகிறது. அதுபோல ஒவ்வொரு மனிதரிடத்திலும் மகான்களிடத்திலும் ஒரு தனித்தன்மை காணப்படுகிறது. இந்த தனித்தன்மை என்பது பலர் இருந்தாலும் அவர்களில் ஒருவரை மற்றவர்களிடமிருந்து தனித்து சிறப்பாக அடையாளப்படுத்துகின்ற ஒரு பண்பாகும். ஒவ்வொரு நல்ல போராட்டத்திற்கும் தன்னலமில்லாத தியாகம் தேவை என்று காந்தியடிகள் கூறுகிறார். தேசப்பிதா காந்தியடிகளிடம் ஒரு தனித்தன்மை காணப்பட்டது. கதர் வேட்டி மற்றும் துண்டு அணிவதுதான் அவரின் தனித்தன்மை. இது மற்ற தலைவர்களிடம் காணப்படாத ஒரு பண்பாகும். தனித்தன்மை என்பது அவரவர் மனநிலையையும் அவரவர் செய்யும் பணியையும் பொறுத்து இருக்கிறது. பூக்களில் மல்லிகைக்கும் ரோஜாவிற்கும் தனித்தன்மை உண்டு. பறவைகளில் புறாவிற்கும் மயிலிற்கும் தனித்தன்மை உண்டு. விலங்குகளில் சிங்கத்திற்கு தனித்தன்மை உண்டு. சுதந்திர போராட்ட வீரர்களில் திருப்பூர் குமரனுக்கு ஒரு தனித்தன்மை உண்டு. அதனால்தான் அவரை கொடிகாத்த குமரன் என்று மக்கள் அன்போடு அழைக்கின்றனர். ஒரு விபத்து ஏற்படும்போது பலர் அங்கிருந்து விலகி செல்வார்கள். ஆனால் சில இளைஞர்கள் மட்டும்

முன்வந்து உதவி செய்வார்கள். இது அவர்களின் மனித நேயத்தையும் தனித்தன்மையையும் வெளிப்படுத்துகிறது. கிரேக்க தத்துவ ஞானி அரிஸ்டாட்டிலிடம் பல மாணவர்கள் கல்வி பயின்றனர். ஒருநாள் அவர் மாணவர்களிடம், நீங்கள் பிற்காலத்தில் ஆட்சிக்கு வந்தால் என்னுடைய போதனைகளின்படி ஆட்சி செய்வீர்களா என்று மாணவர்களிடம் கேட்டார். சிலர் ஆம் என்றனர், சிலர் இல்லை என்றனர். ஆனால்

0: என்று மாணவர்களிடம் கேட்டார். சிலர் ஆம் என்றனர், சிலர் இல்லை என்றனர். ஆனால் அலெக்சாண்டர் மட்டும், எனக்கு எது சரி என்று தோன்றுகிறதோ அதன்படிதான் நான் செயல்படுவேன் என்று கூறினாராம். இதுவே தனித்தன்மையாகும். தனித்தன்மை என்பது பகுத்தறிவுடன் தொடர்புடையது. ஏன், எதற்கு, எப்படி என்ற கேள்விகளுடன் சிந்திக்க தூண்டுவது தனித்தன்மையாகும். தனித்தன்மையினால்தான் ஒருவரின் ஆளுமை வெளிப்படுத்தப்படுகிறது. தனித்தன்மை தலைமைத்துவ பண்பை வளர்க்கிறது. அது பிறருக்கு எடுத்துக்காட்டாகவும் விளங்குகிறது. மற்றவர்களையும் அது ஊக்கப்படுத்துகிறது. நம்முடைய தனித்தன்மை யாரையும் பாதிக்காத வகையில் இருக்க வேண்டும். நம்முடைய சொல்லாலும் செயலாலும் வாய்மையாலும் நல்ல பண்புகளாலும் நம்மை அடையாளப்படுத்தி கொள்வோம். பிறரை வேதனைப்படுத்தாமல் வாழ்வதே மனித வாழ்வின் மிகப்பெரிய சாதனையாகும். மிக உயர்ந்த பண்பை அடிப்படையாக கொண்டு நமது தனித்தன்மையை வெளிப்படுத்துவோம், வாழ்வோம், சமூகத்திற்கு எடுத்துக்காட்டாக திகழ்வோம்.
1: சான்றோ சிந்தனை கருத்து விளக்கம் கேட்டீர்கள். வழங்கியவர் பி. ஜான் கென்னடி அவர்கள்.
2: 103 இசையோடு என்றும் நீங்கள்.
3: காலை தென்றல் நிகழ்ச்சியில் முதல் பாடல் பித்துக்குழி முருகதாஸ் பாடியது.

0: காலை தென்றல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இல் கேட்டு பாடல் SSA வாஹித் எஸ் சரளா பாடியது.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 MHz.

0: இதுவரை காலை தென்றல் நிகழ்ச்சியில் பக்தி பாடல்கள் கேட்டோம்.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM கேளுங்க ரசிங்க.
0: நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இன்னைக்கு என்னெல்லாம் முக்கியமான ப்ரோக்ராம்ஸ் வருது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். காலையில 6:35 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள், 7 வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியில 7:30 உலக இரத்த கொடை தினத்தையொட்டி ஈரோடு மாவட்ட இரத்த வங்கியைச் சேர்ந்த கே பூபதி அவர்களுடைய சிற்றுரை கேட்கலாம். 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல், வழங்குபவர் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். பகல் 12 மணிக்கு வசந்த இல்லம் நிகழ்ச்சியில அர்த்தமுள்ள அரட்டை

இன்ட்ரோ கேட்டது இன்றும் இனிக்குது, மறு ஒலிபரப்பு கேட்கலாம். 2015 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் வரிசையில பிரதமரின் இன்டர்ன்ஷிப் திட்டத்தை பற்றி தெரிந்துக்கலாம். 2:30 ஊர்ப்புறத்திலே நிகழ்ச்சியில குளிர்பதன கிடங்கு அமைப்பு குறித்து கோயம்புத்தூர் மாவட்டம் சின்ன வேடம்பட்டி பகுதியைச் சார்ந்த என் ஆனந்த கிருஷ்ணன் அவர்களோடு நேர்முகம்.

காலை 4 மணிக்கு நதியை தேடும் கடல் நாடகம், எழுதியவர் புவனேஸ்வரி, அமைப்பு வி குமார். 5:02 சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியில உலக இரத்த கொடை தினத்தையொட்டி இரத்த கொடையாளர் சமூக சேவகர் திரு அருண் கோகுல்தாஸ் அவர்களோடு நேர்முக நிகழ்ச்சி கேட்கலாம். மாலை 6:30 இந்தியா பாகிஸ்தான் அணிகளுக்கிடையே பர்மிங்காம் எட்ஸ்பாஸ்டன் கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெறும் ICC மகளிர் T20 உலகக்கோப்பை 2026 கிரிக்கெட் போட்டியின் நேர்முக வர்ணனை ஆட்ட நேர இறுதி வரை டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

0: இன்று மதியம் 2:30 நமது ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில்
1: எல்லாருமே என்னன்னா குளிர்பதன கிடங்கு அப்படிங்கறது வந்து ஒரு பொதுவா நினைச்சுக்கிறாங்க. இது அப்படி இல்ல. ஒவ்வொரு பொருளுக்கும் அதோடைய தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு சொல்லுவோம், அதை நம்ம ஸ்டடி பண்ணி தான் பண்ணி கொடுக்க போறோம். அப்ப உதாரணத்துக்கு வந்து இன்னைக்கு என்னன்னா, இப்போ காய்கறி வைக்கிறதுக்கு மட்டும் இல்ல, காளான் வளர்த்துறாங்க. முன்னையெல்லாம் குளிர்பதன கிடங்கு போட்டு காளான் அதுல வச்சுக்குவாங்க, இங்க விற்பனை பண்ணுவாங்க. இப்ப அப்படி இல்ல, குளிர்பதன கிடங்குலயே காளான வந்து வளர்த்துறோம். அதாவது ஊட்டியில எப்படி ஒரு கிளைமேட் இருக்குதோ, சூழ்நிலை இருக்கோ, அதை வந்து என்ன பண்றோம்னா இங்க செயற்கையா செயல்படுத்தி கொடுக்கறோம். இந்த மாதிரி வேற வேற பொருள்
2: குளிர்பதன கிடங்கு அமைப்பு குறித்து கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னவேடம்பட்டி பகுதியைச் சார்ந்த என் அனந்த கிருஷ்ணன் அவர்களுடன் நேர்முகம்.
3: கேட்டு பயன் பெறுங்கள்.
4: 103 இசையோடு என்றும் நீங்கள்.
5: நிலையத்தில் நேரம் 6:35.
6: விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். இனி கேட்கலாம் விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர் மாவட்டத்திற்கான வானிலை சார்ந்த வேளாண் அறிக்கை கேட்கலாம்.
7: வரும் நாட்களில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளில் சில இடங்களில் மிதமானது முதல் கனமழையும், மற்ற பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழையும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 27°C முதல் 30°C ஆகவும், குறைந்தபட்ச வெப்பநிலை 21°C முதல் 24°C ஆகவும், காலை நேர காற்றின் ஈரப்பதம் 80%, மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 60%-70% பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்று மணிக்கு 8-12 km வேகத்தில் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் காற்று தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். வேளாண் அறிவுரைகள் சில. மேற்கு மண்டலத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் வரும் வாரத்தில் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழையும், மணிக்கு 40-50 km வேகமான சுழல் காற்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அனைத்து பயிர்களுக்கும் நீர்ப்பாசனத்தினை ஒத்திவைத்து போதிய வடிகால் வசதி செய்ய வேண்டும். அதிகப்படியான மழை நீரினை பண்ணைக்குட்டைகளில் சேமிப்பதன் மூலம் மழையில்லாத நாட்களில்

இந்த நீரை பயன்படுத்தலாம். தொடர் மழை காணப்பட்டால் உரமிடுதல் மற்றும் பயிர் பாதுகாப்பு நடவடிக்கைகளை ஒத்திவைக்க வேண்டும். மழை எதிர்பார்க்கப்படுவதால் குறுகிய கால நெல் நாற்றாங்காலில் மாலையில் 5 சென்டிமீட்டர் அளவில் நீரினை கட்டி காலையில் வடிப்பதனால் மழைத்துளியின் வேகத்தினால் விதை முளைப்பில் ஏற்படும் பாதிப்பினை தவிர்க்கலாம். நெல் நாற்றாங்காலில் வடிகால் வசதி செய்து நாற்றழுகள் நோய் வராமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். உழவிட்ட நிலங்களில் இரவை சோளம் விதைப்பினை போதிய வடிகால் வசதி செய்து தொடரலாம். விதையை தயோமிதாக்சை 30% FS மருந்தை 1 கிலோ விதைக்கு 10 கிராம் மருந்து என்ற அளவில் கலந்து விதை நிறுத்தி செய்து விதைக்க வேண்டும். சமீபத்தில் கம்பு விதைப்பு செய்த நிலங்களில் போதிய வடிகால் வசதி செய்ய வேண்டும். எதிர்பார்க்கப்படும் மழை மற்றும் மண் ஈரத்தினை பயன்படுத்தி பாடுவாசி விதைக்க வேண்டும். மேலுரம் இடுவதை தவிர்க்கலாம். பொள்ளாச்சி வட்டாரத்தில் மானாவாரி சித்திரைப்பட்ட நிலக்கடலை நடவு செய்ய இதுவே உகந்த தருணமாகும். மேலும் மழை எதிர்பார்க்கப்படுவதால் போதிய வடிகால் வசதி செய்து விதைப்பு செய்ய வேண்டும். விதைப்பிற்கு முன்னர் டெபுகோனசோல் 5.4 W FS.24 கிராம் மருந்தை 10 கிலோ விதைக்கு என்ற அளவில் கலந்து விதை நிறுத்தி செய்ய வேண்டும். மழை எதிர்பார்க்கப்படுவதால் முன் மற்றும் மத்திய பருவத்தில் நடவு செய்யப்பட்ட கரும்பு வயல்களுக்கு வடிகால் வசதி செய்ய வேண்டும். கரும்பில் தோகை உரித்து விட்டம் கட்டி கரும்பு சாய்வதை தடுக்கலாம். மழைக்கு பின் சாய்ந்த பயிர்களை மண் அணைத்து நிமிர்த்தி நிலைநிறுத்த வேண்டும். கரும்பின் குருத்து பகுதியில் மாவு பூச்சியின் நடமாட்டம் தென்படும் சமயத்தில் 1 லிட்டருக்கு ப்ரஃபிகோனசோல் 1 மில்லி லிட்டர் அல்லது இமிடாகுளோபிரேட் 0.3 மில்லி லிட்டரை 1 மில்லி லிட்டர் ஒட்டும் திரவத்துடன் கலந்து மருந்து கலவியினை 3 முறை 15 நாட்கள் இடைவெளியில் தெளிக்க வேண்டும். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் விநியோகிக்கக்கூடிய கரும்பு பூஸ்டரை ஏக்கருக்கு 45வது நாள் 1 கிலோவும் 60வது நாள் 1.5 கிலோவும் 75வது நாள் 2 கிலோவும் 200 லிட்டர் தண்ணீருடன் கலந்து தெளிக்க வேண்டும். மண்ணின் ஈரத்தை பொறுத்து மஞ்சள் நடவு தொடர்ந்து செய்யலாம். மஞ்சள் நடவு செய்திருக்கும் பட்சத்தில் குறிப்பாக தாழ்வான பகுதிகளில் மழை எதிர்பார்க்கப்படுவதால் தகுந்த வடிகால் வசதி ஏற்படுத்த வேண்டும். மழையுடன் சுழல் காற்றும் எதிர்பார்க்கப்படுவதால் 5 மாதங்களுக்கு மேலான வாழையில் மூங்கில் குச்சிகளை உபயோகித்து முட்டுக் கொடுக்க வேண்டும். வாழையில் வேர்த்தண்டு அழுகல் நோயின் தாக்கத்தை கண்காணிக்க வேண்டும். நோய் அறிகுறிகள் தென்பட்டால் காப்பர் ஆக்சிகுளோரைடு கொண்டு மண் நனைக்கும் முறையை பயன்படுத்த வேண்டும். தற்போதைய வானிலையை கருத்தில் கொண்டு மழைக்கால திராட்சை பயிரில் தாம்சன் ரகத்திற்கு 2 கணு அளவிலும் ஏனைய ரகங்களுக்கு 4 கணு அளவிலும் கவாத்து செய்ய வேண்டும். அதிகப்படியான பாசனத்தை தவிர்க்க வேண்டும். நோயால் பாதிக்கப்பட்ட தாவர பகுதிகளை உடனடியாக அகற்றி அழிக்க வேண்டும். கோடை காலங்களில் பெறப்படும் மழையுடன் இடியும் மின்னலும் சேர்ந்து வரக்கூடும். எனவே கால்நடைகளை மழை நேரங்களில் மேய்ச்சலுக்கு விட வேண்டாம். ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழையும் மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகமான சுழல் காற்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே கால்நடை மற்றும் கோழி கூடாரங்களின் பாதுகாப்பினை உறுதி செய்ய வேண்டும். கால்நடை கொட்டகைகளில் நீர் தேங்காமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். தூய்மையான தீவனம் மற்றும் சுத்தமான குடிநீரை வழங்க வேண்டும். கால்நடைகளை உலர்ந்த மற்றும் நல்ல காற்றோட்டமுள்ள கொட்டகைகளில் பராமரிக்க வேண்டும். இவ்வாறு கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் காலநிலை ஆராய்ச்சி மையம் தெரிவித்துள்ளது. இந்தியாவின் முன்னணி வேளாண் கல்வி நிறுவனமான கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் மாணவர் நல மையம் சார்பில் இந்த மாதம் 23 மற்றும் 24 ஆகிய தேதிகளில் மாபெரும் வேலைவாய்ப்பு திருவிழா 2026 பல்கலைக்கழக வளாகத்தில் நடைபெறவுள்ளது. இந்த தொடர் வேலைவாய்ப்பு முகாமில் பல்கலைக்கழகத்தின் பல்வேறு உறுப்பு கல்லூரிகளிலிருந்து வேளாண்மை, தோட்டக்கலை மற்றும் தொழில்நுட்ப பிரிவுகளில் பயின்ற 2000-க்கும் மேற்பட்ட இறுதியாண்டு மாணவ மாணவிகள் பங்கேற்று தங்களின் திறமைகளை நிரூபிக்க ஒரே கூரையின் கீழ் வேலைவாய்ப்பிற்காக ஒன்று கூட்டப்படுகிறார்கள். எனவே வேளாண் சார்ந்த தொழில் நிறுவனங்கள், விதை மற்றும் உர நிறுவனங்கள், முன்னணி வங்கிகள் மற்றும் பல்வேறு தனியார் முகமைகள் தங்களுக்கு தேவையான திறமையான வருங்கால அலுவலர்களை தேர்ந்தெடுக்க இந்த முகாம் ஒரு சிறந்த வாய்ப்பாகும். இந்த வேலைவாய்ப்பு திருவிழாவில் பங்கேற்க விரும்பும் நிறுவனங்கள் உடனடியாக தங்களின் வருகையை பதிவு செய்து கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் விவரங்கள் மற்றும் தொடர்புக்கு முதன்மையர், மாணவர் நல மையம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர் என்ற முகவரியையோ அல்லது dean.sw@tnau.ac.in என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ தொடர்பு கொள்ளலாம். தொலைபேசியின் 0422 என்ற இணைப்பு எண்ணோடு
ஆறு

0: 0661124. இந்த தகவலை கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் மாணவர் நல மையத்தின் முதன்மையர் தெரிவிக்கின்றார்.
1: தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கி வரும் திறந்தவெளி மற்றும் தொலைதூர கல்வி இயக்ககத்தின் வழியாக ஓராண்டு வேளாண் இடுபொருள் பட்டயப்படிப்பு டிப்ளமோ இன் அக்ரி இன்புட்ஸ் 2026-2027 ஆண்டிற்கான வகுப்புகள் அக்டோபர் 2 வாரத்தில் துவக்கப்பட உள்ளது. இந்த பட்டயப்படிப்பு ஓராண்டு இரு பருவங்களிலும் கல்வித் தகுதியாக 10 வகுப்பு தேர்ச்சி அல்லது தவறியவர்கள் மற்றும் எந்த கல்வி படித்திருந்தாலும் சேர்ந்து கொள்ளலாம். தமிழ் வழிக்கல்வியில் இப்பாடங்களுக்கு நேர்முக பயிற்சி சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் நடைபெறும். இதற்கு கட்டணம் உண்டு. இந்த பட்டயப்படிப்பின் மூலம் உரக்கடை, பூச்சி மருந்து கடை, விதைக்கடை வைக்கலாம். மேலும் இடுபொருட்கள் உற்பத்தி மற்றும் விற்பனையாளர்கள் ஆகலாம். சுய வேலைவாய்ப்பு பெறலாம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: இயக்குனர் திறந்தவெளி மற்றும் தொலைதூர கல்வி இயக்ககம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர் 641-0033. அலைபேசி எண் 9442111048 அல்லது 9489051046.
0: இதுவரை விவசாயிகளுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க ரசிங்க.
3: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-இல் இன்று மாலை 5:02 சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியில் இளமை புதுமை உலக இரத்த தின இரத்த கொடை தினத்தையொட்டி இரத்த கொடையாளர் சமூக சேவகர் திரு அருள் கோகுல்தாஸ் அவர்களோடு நேர்முக நிகழ்ச்சி கேட்கலாம்.

0: பகல் 12 மணிக்கு வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் அர்த்தமுள்ள அரட்டை என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது மறு ஒலிபரப்பு. இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். பிரான்ஸ் சென்றடைந்த பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு உற்சாகமான வரவேற்பு அளிக்கப்பட்டது. வாகனங்களில் 100% எத்தனால் எரிபொருளை பயன்படுத்துவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். அரசு மருத்துவமனைகளை மேம்படுத்த மாநில அரசு முனைப்புடன் செயல்பட்டு வருவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். அனைத்து விதமான ஆவின் பால் வகைகளும் தட்டுப்பாடின்றி நுகர்வோருக்கு வழங்கப்பட்டு வருவதாக மாநில பால்வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி கூறியுள்ளார். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான முதலாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரான்ஸ் மற்றும் ஸ்லோவாக்கியாவில் மேற்கொள்ள உள்ள 6 நாள் அரசுமுறை பயணத்தின் முதற்கட்டமாக பிரான்ஸ் நாட்டின் நீஸ் நகரை சென்றடைந்தார். அங்கு அவருக்கு இந்திய வம்சாவளியினர் மிகுந்த உற்சாகத்துடன் வரவேற்பு அளித்தனர். இந்த வரவேற்பு நிகழ்ச்சியில் பிரான்ஸ் மற்றும் இந்திய கலைஞர்கள் கதக், ஒடிசி மற்றும் பரதநாட்டியம் போன்ற இந்திய பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளுடன் பிரதமரை வரவேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்த பயணத்தின் முக்கிய நிகழ்வாக இன்று பிற்பகல் 2:30 பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரோன் மற்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் இணைந்து பாரத் இன்னோவேட்ஸ் என்ற 3 நாள் நிகழ்ச்சியை தொடங்கி வைக்கின்றனர். இது இந்தியாவின் புத்தாக்கம் மற்றும் புத்தொழில்களுக்கான சூழலை உலக அரங்கில் முன்னிறுத்தும் ஒரு முக்கிய திட்டமாகும். இதனைத் தொடர்ந்து இரு தலைவர்களும் தொழில்நுட்பம், பாதுகாப்பு, புதுமை கண்டுபிடிப்பு மற்றும் உத்திசார் விவகாரங்கள் குறித்து இருதரப்பு பேச்சுகளை நடத்த உள்ளனர். பிரான்ஸ் பயணத்திற்கு பிறகு பிரதமர் திரு நரேந்திர மோடி தனது பயணத்தின் 2ஆம் கட்டமாக ஸ்லோவாக்கியா செல்ல உள்ளார். அங்கு தனது பயணத்தை முடித்துக் கொண்டு பிரான்சில் நடைபெறவுள்ள G7 நாடுகளின் உச்சி மாநாட்டிலும் பிரதமர் பங்கேற்க உள்ளார். முன்னதாக பிரான்ஸ் நாட்டின் நீஸ் நகரில் தமக்கு அளிக்கப்பட்ட சிறப்பான வரவேற்பிற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்திய வம்சாவளியினருக்கு நன்றி தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் இந்த வரவேற்பு

0: தமக்கு என்றும் நினைவில் நிற்கக்கூடியதாக அமைந்துள்ளதாக கூறியுள்ளார். தாயகத்திலிருந்து ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தொலைவில் இருந்தாலும் இந்திய வம்சாவளியினருக்கும் இந்தியாவிற்கும் இடையே உள்ள பிணைப்பு இப்போதும் மிகவும் வலுவாக நீடிக்கிறது என்பதை அவர் தனது பதிவில் பெருமிதத்துடன் குறிப்பிட்டுள்ளார். பெட்ரோல் டீசல் இறக்குமதியை குறைக்கும் விதமாக 100% எத்தனால் எரிபொருளை பயன்படுத்துவதற்கு மத்திய அரசு சட்டப்பூர்வமாக அனுமதி அளித்துள்ளதாக மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். நாக்பூரில் நேற்று செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்த அவர், எத்தனால் எரிபொருளை பயன்படுத்துவதன் மூலம் எரிபொருள் இறக்குமதிக்காக நாம் செலவிடும் 22 லட்சம் கோடி ரூபாய் மிச்சமாகும் என்று கூறியுள்ளார். ஏற்கனவே மாருதி சுசுகி நிறுவனம் 100% எத்தனாலில் ஓடும் காரை அறிமுகப்படுத்தி உள்ளதாகவும் இதேபோல் எத்தனாலில் இயங்கும் இருசக்கர வாகனங்களும் சந்தைக்கு வந்துவிட்டதாகவும் அவர் தெரிவித்தார். அடுத்த 2 மாதங்களில் மேலும் சில கார் நிறுவனங்கள் எத்தனாலில் இயங்கும் வாகனங்களை அறிமுகப்படுத்த தயாராகி வருவதாகவும் திரு கட்கரி மேலும் கூறினார். அரசு மருத்துவமனைகளை மேம்படுத்த மாநில அரசு முனைப்புடன் செயல்பட்டு வருவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். சேலம் மோகன் குமாரமங்கலம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நேற்று நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் மாணவ மாணவியருக்கு பட்டங்களை வழங்கி அவர் பேசினார். மாநிலம் முழுவதும் அனைத்து தரப்பு மக்களுக்கும் தரமான மருத்துவ சேவைகள் கிடைப்பதை அரசு உறுதி செய்ய பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் அவர் கூறினார். மருத்துவம் என்பது புனிதமான தொழில் என்றும் அதனை வணிகமாக பார்க்காமல் ஏழை எளிய மக்களுக்கு சேவை செய்யும் மனப்பான்மையுடன் இளம் மருத்துவர்கள் செயல்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். அரசு மருத்துவமனைகளில் கூட்ட நெரிசலை குறைக்கவும் நீண்ட நேரம் காத்திருப்பதை தவிர்க்கவும் ஆன்லைன் மூலம் மருத்துவர்களை சந்திப்பதற்கான முறையை அறிமுகப்படுத்த உள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். நீட் தேர்வு அவசியமில்லை என்பதே தாவேக அரசின் கொள்கை என்றும் ஒரே நாடு ஒரே தேர்வு முறை மாநில உரிமைகளுக்கு எதிரானது என்றும் திரு அருண்ராஜ் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் அனைத்து விதமான ஆவின் பால் வகைகளும் தட்டுப்பாடின்றி நுகர்வோருக்கு வழங்கப்பட்டு வருவதாக மாநில பால் வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி கூறியுள்ளார். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நுகர்வோரின் தேவைகளை ஆவின் நிறுவனம் பூர்த்தி செய்து வருவதாக தெரிவித்தார். குறிப்பாக நீல நிற மற்றும் பச்சை நிற பாக்கெட் பால் உள்ளிட்ட அனைத்து வகைகளும் போதிய அளவில் விநியோகிக்கப்படுவதாக அவர் தெரிவித்தார்.
2: சென்னையில் வந்து 15 லட்சம் லிட்டர் பால் விநியோகம் பண்ணிட்டு தான் இருக்கும். இப்போ சொல்ற கிரீன் மேஜிக் பச்சை நிற பால் பேக்கெட் வந்து ஒரு நாளைக்கு 4.40 லட்சம் லிட்டர்லேருந்து 5 லட்சம் லிட்டர் வரைக்கும் விநியோகம் பண்ணிட்டு தான் இருக்கும். அதே மாதிரி எல்லா வகையான பாலும் எந்த தட்டுப்பாடும் இல்லாமல் தங்குதடையின்றி மக்களுக்கு விநியோகம் பண்ணிட்டு தான் இருக்கும்.
0: சேலத்தில் 50க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு நிகழ்ந்த பாலியல் வன்கொடுமை தொடர்பாக சிபிசிஐடி விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. இதுகுறித்து அக்கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் விடுத்துள்ள அறிக்கையில், இந்த சம்பவம் தொடர்பாக ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ள போதிலும் மேலும் பலருக்கு இதில் தொடர்பு இருக்கலாம் என்பதால் குற்றவாளிகள் அனைவரையும் கைது செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார். வளிமண்டல சுழற்சி காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் ஒரு சில இடங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், கடலூர், விழுப்புரம், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், அரியலூர், புதுக்கோட்டை ஆகிய 10 மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். வேளாண் துறையில் ஒத்துழைத்து செயல்படுவது தொடர்பாக இந்தியாவும் ரஷ்யாவும் தீவிரமாக ஆலோசனை நடத்தி வருகின்றன. மியான்மரில் இன்று அதிகாலை லேசான நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவில் 3.8 பதிவாகியுள்ளது. திரிபுரா மாநிலத்தையொட்டியுள்ள பங்களாதேஷ் எல்லையில் அத்துமீறி நுழைய முயன்ற பங்களாதேஷ் நாட்டைச் சேர்ந்த ஒருவரை எல்லை

0: பாதுகாப்பு படையினர் சுட்டுக் கொன்றனர். சர்வதேச அளவில் விமான போக்குவரத்து பயணிகளின் எண்ணிக்கையில் 2% சரிவு ஏற்பட்டுள்ளதாக சர்வதேச விமான போக்குவரத்து சங்கம் தெரிவித்துள்ளது. திருத்தணி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் 30 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய மலைப்பாதை அமைக்கும் பணிகளை தகவல் தொழில்நுட்ப அமைச்சர் திரு குமார் நேற்று நேரில் ஆய்வு செய்தார். தூத்துக்குடி நகரில் மாதாந்திர மின் பராமரிப்பு பணி நடைபெறவுள்ளதால் நாளை மறுநாள் குடிநீர் விநியோகம் நிறுத்தப்படும் என்று மாநகராட்சி ஆணையர் அறிவித்துள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் புதிய பேருந்து நிலையம் அமைக்கும் பணிகளை ஆட்சியர் திரு ரவிக்குமார் நேற்று ஆய்வு செய்தார். மதுரையில் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை தொடங்கப்பட்ட 2 நாட்களில் சிறப்பாக செயல்பட்ட காவலர்களுக்கு மாநகர காவல் ஆணையர் திரு கபில்குமார் சரத்கர் சான்றிதழ்களை வழங்கி பாராட்டினார். சென்னை மடிப்பாக்கம் பகுதியில் வலி நிவாரண மாத்திரைகளை விற்பனைக்காக வைத்திருந்த 5 பேரை காவல்துறையினர் கைது செய்து அவர்களிடமிருந்து 2040 மாத்திரைகளை பறிமுதல் செய்தனர். சென்னை அரும்பாக்கம் பகுதியில் ஏடிஎம் இயந்திரத்தை உடைத்து கொள்ளையடிக்க முயன்ற ஒருவரை காவல்துறையினர் கைது செய்தனர். விளையாட்டுச் செய்திகள். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான 1வது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. தரம்சாலாவில் நேற்று நடைபெற்ற இப்போட்டி மழை காரணமாக 25 ஓவராக குறைக்கப்பட்டது. அதன்படி முதலில் விளையாடிய ஆப்கானிஸ்தான் 24.5 ஓவரில் 194 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. 195 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் விளையாடிய இந்தியா 22.5 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 195 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. இரு அணிகளுக்கு இடையிலான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி வரும் புதன்கிழமை லக்னோவில் நடைபெற உள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் 3வது நாளான நேற்று சான் பிரான்சிஸ்கோவில் பி பிரிவு போட்டியில் கத்தார் சுவிட்சர்லாந்து அணிகளுக்கு இடையிலான ஆட்டம் சமநிலையில் முடிந்தது. சுவிட்சர்லாந்து அணி 1 கோல் அடித்து முன்னிலையில் இருந்தது. இருப்பினும் ஆட்டத்தின் இறுதி நேரத்தில் கத்தார் அணி 1 கோல் அடித்து ஆட்டத்தை சமன் செய்தது. இதனால் இரு அணிகளுக்கும் இடையிலான இந்த போட்டி டிராவில் முடிவடைந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரான்ஸ் சென்றடைந்த பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு உற்சாகமான வரவேற்பு அளிக்கப்பட்டது. வாகனங்களில் 100% எத்தனால் எரிபொருளை பயன்படுத்துவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். அரசு மருத்துவமனைகளை மேம்படுத்த மாநில அரசு முனைப்புடன் செயல்பட்டு வருவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். அனைத்து விதமான ஆவின் பால் வகைகளும் தட்டுப்பாடின்றி நுகர்வோருக்கு வழங்கப்பட்டு வருவதாக மாநில பால்வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி கூறியுள்ளார். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான 1வது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 6:55.

0: நேர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்மில் இன்று காலை 7:30 உலக இரத்த கொடை தினத்தையொட்டி ஈரோடு மாவட்ட இரத்த வங்கியைச் சேர்ந்த கே பூபதி அவர்களின் சிற்றுரை இடம்பெறும்.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம் கேளுங்க ரசிங்க.
0: இன்று மாலை 5:02 சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியில் உலக இரத்த கொடை தினத்தையொட்டி இரத்த கொடையாளர் சமூக சேவகர் திரு அருண் கோகுல்தாஸ் அவர்களோடு நேர்முக நிகழ்ச்சி கேட்கலாம்.
2: இசையோடு என்றும் நீங்கள்.
0: நேயர்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல நேரம் காலை 7:00. நாம் அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சி வணக்கம். கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியில் இணையறது நான் உங்க ஆர்ஜே மேஸ்ரீ.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல பேக் டு பேக் 3 பாடல்கள் கேட்டும் வணக்கம். கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோல மொத பாட்டு பாரு பாரு பட்டணம் பாரு படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் உமாரமணன் பாடினது, பாடல் ஆசிரியர் கங்கை அமரன், இசை இளையராஜா. ரெண்டாவது பாட்டு நம்ம ஊரு நல்ல ஊரு படத்துக்காக எஸ் ஜானகி பாடினது கேட்டோம், பாடலாசிரியர் முத்துலிங்கம், இசை கங்கை அமரன். கடைசியா எரிமலை படத்திலிருந்து பாட்டு கேட்டோம், கே ஜே யேசுதாஸ் எஸ் ஜானகி பாடினது, பாடலாசிரியர் வாலி, இசை எம் எஸ் விஸ்வநாதன். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல இன்னைக்கான ஜிகே க்வெஸ்டன் பொது அறிவு வினா என்ன அப்படின்னா, இந்தியாவில் இருக்க நெறிப்படுத்தப்பட்ட சர்வதேச கட்டமைப்பின் பெயர் என்ன அப்படிங்கிறது தான். இதை வந்து ஹப் அண்ட் ஸ்போக் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் இதனுடைய க்ளூவாகவே நம்ம எடுத்துக்கலாம். இந்தியாவில் இருக்கக்கூடிய நெறிப்படுத்தப்பட்ட சர்வதேச பயண கட்டமைப்பின் பெயர் என்ன? இது ஏர்போர்ட்டில் செய்யக்கூடிய ஒரு புது மாடலாக வந்திருக்குது, அதை ஹப் அண்ட் ஸ்போக் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனோட பேர், எக்ஸாக்ட் பேர் என்ன அப்படிங்கிறத 9585800103 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பர்ஸ்க்கு நீங்கள் சொல்லலாம். இனி கேட்கலாம் தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். பிரான்சின் நீஸ் நகரில் பாரத் இன்னோவேட்ஸ் நிகழ்ச்சியை பிரதமர் திரு நரேந்திர மோடியும் பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரோனும் இன்று தொடங்கி வைக்கின்றனர். பஞ்சாப் மாநில அரசியலில் பிஜேபி முக்கியமான பங்களிப்பை ஆற்ற உள்ளதாக அக்கட்சியின் மூத்த தலைவர் திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். நிலவின் கடும் குளிரிலிருந்து விண்கலத்தை பாதுகாக்கும் வகையில் புதிய தொழில்நுட்பத்தை உருவாக்க உள்ளதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது. ஈரானுடனான மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒப்பந்தம் இன்று கையெழுத்தாகும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பிரேசில் மொரோக்கோ அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் 1-1 என்ற கோல் கணக்கில் சமநிலையில் முடிவடைந்தது. இனி விரிவான செய்திகள். பிரான்சின் நீஸ் நகரில் பாரத் இன்னோவேட்ஸ் நிகழ்ச்சியை பிரதமர் திரு நரேந்திர மோடியும் பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரோனும் இன்று தொடங்கி வைக்கின்றனர். இந்தியாவின் புத்தாக்கம் மற்றும் புத்தொழில்களுக்கான சூழலை உலக அரங்கில் முன்னிறுத்த இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து இரு தலைவர்களும் தொழில்நுட்பம், பாதுகாப்பு, புதுமை கண்டுபிடிப்பு மற்றும் உத்திசார் விவகாரங்கள் குறித்து இருதரப்பு பேச்சுகளை நடத்த உள்ளனர். முன்னதாக பிரான்ஸ் நாட்டின் நீஸ் நகரை சென்றடைந்த பிரதமருக்கு விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அங்கு திரண்டிருந்த இந்திய வம்சாவளியினர் இந்தியாவின் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளுடன் சிறப்பான வரவேற்பு அளித்தனர். பிரான்ஸ் பயணத்திற்கு பிறகு பிரதமர் திரு நரேந்திர மோடி ஸ்லோவாக்கியா செல்ல உள்ளார். பஞ்சாப் மாநிலத்தில் அடுத்த ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் கூட்டணி ஏற்பட்டால் அதற்கு பிஜேபி தான் தலைமை தாங்கும் என்று அக்கட்சியின் மூத்த தலைவர் திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். சண்டிகரில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநில அரசியலில் இனியும் பிஜேபி இளைய பங்காளியாக இருக்காது என்று கூறினார். அகாலிதளம் உள்ளிட்ட மற்ற கட்சிகளுடன் கூட்டணி அமைப்பது தொடர்பாக இதுவரை எந்த பேச்சுகளும் நடைபெறவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். அசாம் மாநிலம் ஜோர்ஹத் பகுதியில் நேற்று நிகழ்ந்த விமான விபத்தில் 5 விமானப்படை வீரர்கள் உயிரிழந்தது மிகுந்த வேதனை அளிப்பதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்த விபத்தில் உயிரிழந்த 5 வீரர்களும் நாட்டுக்காக தங்கள் இன்னுயிரை தியாகம் செய்துள்ளதாக கூறியுள்ளார். நாட்டிற்காக இவர்களின் வீரமும் சேவையும் எப்போதும் பெருமையுடனும் நன்றியுடனும் நினைவு கூறப்படும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். நிலவின் கடும் குளிரிலிருந்து விண்கலத்தை பாதுகாக்கும் வகையில் அணுசக்தி துறையுடன் இணைந்து புதிய வெப்பமூட்டம் தொழில்நுட்பத்தை உருவாக்க உள்ளதாக இஸ்ரோ தலைவர் திரு வி நாராயணன் தெரிவித்துள்ளார். பெங்களூருவில் நடைபெற்ற மாநாடு ஒன்றில் நேற்று பேசிய அவர், சந்திராயன் 3 திட்டத்தின் விக்ரம் லேண்டர் சூரிய ஆற்றலை கொண்டு நிலவில் 14 நாட்கள் மட்டுமே இயங்கியதை சுட்டிக்காட்டினார். தற்போது அணுசக்தி துறையுடன் இணைந்து உருவாக்கப்பட உள்ள இந்த புதிய லேண்டர் செயற்கை வெப்பமூட்டும் கருவிகளை கொண்டிருக்கும் என்று

0: இதன் மூலம் நிலவின் கடும் தட்பவெப்ப நிலையையும் தாங்கி சுமார் 200 நாட்கள் வரை நிலவில் இயங்க முடியும் என்று அவர் தெரிவித்தார். மத்திய பிரதேச மாநிலம் இந்தோரில் நடைபெற்ற பிரிக்ஸ் நாடுகளின் வேளாண் அமைச்சர்கள் மாநாடு இந்தோர் பிரகடனத்துடன் நேற்று நிறைவடைந்தது. நிறைவு நிகழ்ச்சியில் மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான், உலகளாவிய வேளாண் துறை ஒத்துழைப்பில் இது முக்கிய நடவடிக்கையாக கருதப்படும் என்று கூறினார். சர்வதேச அளவில் நிலவும் நெருக்கடி மற்றும் நிச்சயமற்ற சூழலில் இந்த மாநாடு உலகிற்கு நம்பிக்கை அளித்துள்ளது என்றும், கூட்டாக செயல்பட வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தியுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். உணவு பாதுகாப்பு, விவசாயிகள் நலன், காலநிலை மாற்றத்தை தாங்கும் வேளாண் நடைமுறைகள், விவசாயத்தில் டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவது ஆகியவற்றை இந்தோர் பிரகடனம் வலியுறுத்தியுள்ளது என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: ஈரானுடனான மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒப்பந்தம் இன்று கையெழுத்தாகும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானதும் கப்பல் போக்குவரத்திற்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஹார்முஸ் நீரிணை உடனடியாக திறந்துவிடப்படும் என்று தெரிவித்துள்ளார். ஒருவேளை ஒப்பந்தம் தோல்வியடைந்தால் அடுத்த கட்ட கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க அமெரிக்கா தயங்காது என்றும் அவர் எச்சரித்துள்ளார். ஆனால் ஒப்பந்தம் கையெழுத்தாவது குறித்து அதிகாரப்பூர்வமான இறுதி முடிவு இன்னும் எடுக்கப்படவில்லை என்றும், தொடர்ந்து ஆலோசனைகள் நடைபெற்று வருவதாகவும் ஈரான் தெரிவித்துள்ளது. தெஹ்ரானில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அந்நாட்டின் வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் திரு இஸ்மாயில் பக்காயி, இன்று ஒப்பந்தம் கையெழுத்தாக வாய்ப்பில்லை என்றும், இதுகுறித்து முடிவெடுக்க இன்னும் சில நாட்கள் ஆகும் என்றும் தெரிவித்துள்ளார். பிரதமரின் மலிவு விலை மக்கள் மருந்தகத்தால் ஏழை மற்றும் நடுத்தர மக்கள் பயனடைந்து வருகின்றனர். தமிழகத்தின் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இந்த மருந்தகத்தை சேவை மனப்பான்மையுடன் நடத்தி வருவதாக மருந்து கடை உரிமையாளர் ஒருவர் தெரிவித்தார்.
2: என் பேர் உமா மகேஷ். நாங்க மக்கள் மருந்தகம் வச்சு நடத்திட்டு இருக்கோம். பிரதமரை வந்து ஏழைகள் வந்து பயன்பெறதுக்காக வேண்டி இந்த ஜென்ரிக் மெடிசன் இன்ட்ரடக்ஷன் பண்ணிருக்காரு. நீங்க பிரஷர், சுகர், ஹார்ட் சம்பந்தமான மெடிசன்ஸ், அப்புறம் கிட்னி சம்பந்தமா அந்த மாதிரி மெடிசன்ஸ் எல்லாம் நல்ல விலை கம்மியா கிடைக்குது. ஏழைங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, மருந்து வாங்க முடியாம கஷ்டப்படுறவங்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதமா இருக்கு. எல்லாருமே வந்து இந்த மருந்து வாங்கி பயன்பெறணும்னு கேட்டிருக்கோம்.
0: மற்ற மருந்து கடைகளை விட இங்கு விலை குறைவாக உள்ளதாக பயனாளிகள் தெரிவித்தனர்.
3: என் பேர் மகேஸ்வரி. நான் காஞ்சிபுரம் ஏனாத்தூர் பகுதியில இருந்து வந்து மருந்து வாங்குறதுக்காக இங்க வந்திருக்கிறேன். பிரைம் மினிஸ்டர் கடையில தான் நாங்க மாதந்தோறும் வந்து மருந்து வாங்குறோம். இங்க வந்து ரேட் எங்களுக்கு ரொம்ப அஃபோர்டபிள் ரேட்ல கிடைக்குது. அதனால ரெகுலராகவே நாங்க இதை பயன்படுத்துறோம். இந்த மருந்தை பயன்படுத்துறதுனால எந்த ஒரு பக்க விளைவும் எங்களுக்கு வர்றதில்லை. இந்த ஸ்கீமை கொண்டு வந்ததுக்காக எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களுக்கு.
4: என் பேர் விக்னேஷ், நான் காஞ்சிபுரம்ல இருந்து வருகிறேன். மக்கள் மருந்தகத்தில் நான் மருந்து வாங்கியிருக்கிறேன். தொடர்ந்து நான் இங்க வாங்கி கொண்டிருக்கிறேன். அம்மாவுக்கு பிபி, சுகர் மருத்துறைகளை இங்கு மிக குறைவாக கிடைக்கிறது. இது கொண்டு வந்த மத்திய அரசுக்கும் நன்றி நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.
0: திரிபுரா மாநில தலைநகர் அகர்தலா விமான நிலையம் தொடர்ந்து வளர்ச்சியடைந்து வருவதாக விமான நிலைய இயக்குநர் திரு கிஷன் மோகன் நெஹ்ரா தெரிவித்துள்ளார். நேற்று நடைபெற்ற விமான பயணிகள் நல தின கொண்டாட்டத்தில் பேசிய அவர், 2014 890,000 இருந்த பயணிகளின் எண்ணிக்கை தற்போது 1,500,000 உயர்ந்துள்ளது என்று கூறினார். விமான நிலைய உட்கட்டமைப்பில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றமே இதற்கு காரணம் என்றும் அவர் தெரிவித்தார். சண்டிகரில் நேற்று மாலை மருந்து கடை ஒன்றில் நடைபெற்ற துப்பாக்கிச் சூட்டில் அக்கடையின் ஊழியர் ஒருவர் உயிரிழந்தார். முகமூடி அணிந்த மர்ம நபர்கள் கடைக்குள் நுழைந்து இந்த தாக்குதலை நடத்தியதாகவும், தப்பிச் சென்ற 3 பேரை தேடும் முயற்சியில் காவல்துறை ஈடுபட்டுள்ளதாக உயரதிகாரிகள் தெரிவித்தனர். நாட்டின் பல பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது. வடகிழக்கு மாநிலங்களான அந்தமான் நிக்கோபார் தீவுகள், மாஹே, ஒடிசா, தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கர்நாடகா, தெலங்கானா, ஆந்திர பிரதேசம், சத்தீஸ்கர்

0: ஆகிய மாநிலங்களில் அடுத்த 2 முதல் 3 நாட்களில் தென்மேற்கு பருவமழைக்கான சூழல் நிலவுவதாகவும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பிரேசில் மொரோக்கோ அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் சமநிலையில் முடிவடைந்தது. நியூயார்க்கில் இன்று அதிகாலை நடைபெற்ற போட்டியில் 2 அணிகளும் தலா 1 கோல் அடித்தன. தற்போது போஸ்டனில் ஹைத்தி ஸ்காட்லாந்து அணிகளுக்கு இடையிலான ஆட்டம் நடைபெற்று வருகிறது. டி பிரிவில் ஆஸ்திரேலியா துருக்கி அணிகளுக்கு இடையேயான ஆட்டை இன்று காலை 9:30 தொடங்க உள்ளது. முன்னதாக நேற்று சான் பிரான்சிஸ்கோவில் கத்தார் சுவிட்சர்லாந்து அணிகளுக்கு இடையே நடைபெற்ற ஆட்டம் சமநிலையில் முடிந்தது. சுவிட்சர்லாந்து அணி 1 கோல் அடித்து முன்னிலையில் இருந்தது. இருப்பினும் ஆட்டத்தின் இறுதி நேரத்தில் கத்தார் அணி 1 கோல் அடித்து ஆட்டத்தை சமன் செய்தது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான 1வது 1-நாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. தரம்சாலாவில் நேற்று நடைபெற்ற இப்போட்டி மழை காரணமாக 25 ஓவராக குறைக்கப்பட்டது. அதன்படி முதலில் விளையாடிய ஆப்கானிஸ்தான் 24.5 ஓவரில் 194 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. 195 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் விளையாடிய இந்தியா 22.5 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 195 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. இரு அணிகளுக்கு இடையிலான 2வது 1-நாள் கிரிக்கெட் போட்டி வரும் புதன்கிழமை லக்னோவில் நடைபெற உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரான்சின் நீஸ் நகரில் பாரத் இன்னோவேட்ஸ் நிகழ்ச்சியை பிரதமர் திரு நரேந்திர மோடியும் பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரோனும் இன்று தொடங்கி வைக்கின்றனர். பஞ்சாப் மாநில அரசியலில் பிஜேபி முக்கியமான பங்களிப்பை ஆற்ற உள்ளதாக அக்கட்சியின் மூத்த தலைவர் திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். நிலவின் கடும் குளிரில் இருந்து விண்கலத்தை பாதுகாக்கும் வகையில் புதிய தொழில்நுட்பத்தை உருவாக்க உள்ளதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது. ஈரானுடனான மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒப்பந்தம் இன்று கையெழுத்தாகும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பிரேசில் மொரோக்கோ அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் 1-1 என்ற கோல் கணக்கில் சமநிலையில் முடிவடைந்தது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க ரசிங்க.

0: என்னக்கா இன்னைக்கு உங்க வீட்டுல கருவாடு குழம்பா? வாசம் ஊரையே தூக்குது.
1: அதுதான் குமரன் கருவாடு. சுத்தமானது, ருசியானது, சமைக்க சமைக்க ஆசை வரும். மனமும் ருசியும் மாறாத குமரன் கருவாடு இப்பவே வாங்குங்க, அசத்துங்க.
2: குமரன் பிராண்ட் கருவாடு, ஊரே மணக்கும் உன்னத சுவை.
3: வணக்கம். கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM-ல. இன்னைக்கான வானிலை எப்படி இருக்கு அப்படின்னா, கோயம்புத்தூர்ல அதிகபட்சமா 31 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமா 24 டிகிரி செல்சியஸும் வெப்பநிலை பதிவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. திருப்பூர்ல அதிகபட்சமா 33 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமா 24 டிகிரி செல்சியஸ். ஈரோட்ல அதிகபட்சமா 34 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமா 26 டிகிரி செல்சியஸும். சேலத்துல 33 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமா, குறைந்தபட்சமா 25 டிகிரி செல்சியஸ். பாலக்காட்டுல அதிகபட்சமா 30 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமா 26 டிகிரி செல்சியஸும் வெப்பநிலை பதிவாகும். ஊட்டியில குறைந்தபட்சம் அதிகபட்சமா 22 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமா 17 டிகிரி செல்சியஸும் வெப்பநிலை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க.

0: கேட்ட பாட்டு ராட்சசன் படத்துக்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் கே எஸ் சித்ரா பாடினது. பாடல் ஆசிரியர் வைரமுத்து, இசை இளையராஜா.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணி கோயம்புத்தூர்.
0: நிலையத்தில் நேரம் 7:30. இனி கேட்கலாம்
2: உலக இரத்த கொடை தினத்தை ஒட்டி ஈரோடு மாவட்ட இரத்த வங்கியை சார்ந்த கே பூபதி அவர்களின் சிற்றுரை கேட்கலாம்.
3: எஃப்எம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். என்னுடைய பேர் பூபதி. நான் ஈரோடு மாவட்ட ரத்ததான ஒருங்கிணைப்பாளர் கூட்டமைப்பில் இருந்து பேசுறேன். இன்று உலக இரத்த கொடையாளர் தினம். அனைவருக்கும் உலக இரத்த கொடையாளர் தின நல்வாழ்த்துக்கள். தானத்தில் சிறந்தது இரத்த தானம். நீங்க கொடுக்கிற ரத்தம் 4 உயிர்களை காப்பாற்றப்படுகிறது. இரத்த தானம் செய்ய தகுதிகள் என்னன்னா, உங்களோட வயது 18 பூர்த்தி அடைந்ததுலேருந்து 65 வயது வரை கண்டிப்பாக இரத்த தானம் செய்யலாம். உங்களோட உடல் எடை 49 கிலோவுக்கு மேல் இருக்க வேண்டும். உங்களோட ரத்த அளவு 12.5 இருக்க வேண்டும். ஆண்கள் வருடத்திற்கு 4 முறையும், பெண்கள் வருடத்திற்கு 3 முறையும். அதாவது ஆண்கள் 3 மாதத்துக்கு ஒரு முறையும், பெண்கள் 4 மாதத்துக்கு ஒரு முறையும் இரத்த தானம் செய்யலாம். பல்வேறு தேவைகளுக்காக இப்போ வந்து நிறைய தேவைகளுக்காக ஹாஸ்பிட்டல்ல இருந்து பிளட் நீட் நிறைய பேர் கால் பண்றாங்க. ஸோ அவங்க ஒரு தேவை வருது அப்படின்னா, அந்த தேவையை அவங்க சைட்ல ஃபர்ஸ்ட் எப்படி நாம் பூர்த்தி பண்ணலாம், அவங்க சைட்லயோ உறவினர் தரப்புலையோ ஃபர்ஸ்ட் அந்த தேவைகளை நம்ம பூர்த்தி பண்ணிட்டு அதுக்கப்புறம் வெளியில கொடையெல்லாம் தேடினா அந்த தேவையை

0: கண்டிப்பா நம்ம பூர்த்தி பண்ணிடலாம். யாருமே இப்ப அந்த விழிப்புணர்வு இல்லாம தான் இருக்காங்க. நம்ம எடுத்த உடனே ஒரு ரத்த தேவை வருது அப்படின்னா ஒரு குரூப்ல போட்டு ஃபார்வர்ட் பண்றது, ஃபார்வர்ட் பண்ண உடனே நம்ம கொடையாளர்களை கூப்பிட்டே தான் இருக்காங்களே தவிர அவங்க சைட்ல அந்த ரத்த தேவையை எப்படி பூர்த்தி பண்ணலாம் அப்படிங்கறது யோசிக்க மாட்டேங்கிறாங்க. சோ நம்ம சைட்ல நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ரத்த தானம் செய்ய முன் வரணும், முன் வந்து அந்த தேவைகளை ரெடி பண்ணிட்டு அதுக்கு மேல தேவைகள் இருந்தா மட்டும்தான் எங்களை போல தன்னார்வலர்கள் கேட்டீங்கன்னா கண்டிப்பா அதுக்கு உண்டான சப்போர்ட் பண்ணி கொடுப்போம். எங்களுக்கு ஏதாவது ஒரு தேவை வருது அப்படின்னா நாங்க ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே கேட்கறது என்னன்னா உங்க சைட்ல எத்தனை பேர் டொனேட் பண்ண சொல்றீங்க, உங்க சைட்ல யார் இருக்காங்க, ஸோ அதை ஃபர்ஸ்ட் நீங்க வெரிஃபை பண்ணுங்க. வெரிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து சொல்லுங்க, கண்டிப்பா அதுக்கு உண்டான நாங்க சப்போர்ட் பண்ணி தரோம். அப்பதான் வந்து அந்த ரத்த தேவையை நம்ம பூர்த்தி பண்ண முடியும். ஸோ அந்த உறவின அவங்க தரப்புலேயே அந்த விழிப்புணர்வு இல்லாதப்போ நம்ம ரத்த தானத்தை மட்டும் நம்ம கொடையாளர் மட்டும் அனுப்பிட்டே இருந்தோம் அப்படின்னா அது வேஸ்ட் தான். ஃபர்ஸ்ட் அவங்க விழிப்புணர்வா இருக்கணும், இந்த ரத்த தேவையை நம்ம பாதுகாப்பானது. ஸோ ஒரு ரத்தத்தை கொடுக்குறோம் அப்படின்னா நாலு உயிர்களை காப்பாற்றப்பட போறோம் அப்படிங்கிறது அவங்களோட மனசுல இருக்கணும். இருந்தா மட்டும்தான் நம்ம அந்த தேவைகளை பூர்த்தி செய்ய முடியும். ஒரு தேவைகள் வருது அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்க சைட்ல உங்களோட தரப்பை எத்தனை பேர் கொடுத்துருக்கீங்க, உங்க சைட்ல இல்லைன்னா கொடுத்துட்டு சொல்லுங்க, கண்டிப்பா அதுக்கு உண்டான நாங்க சப்போர்ட் பண்ணி தரோம். அப்பதான் அந்த ரத்த தேவையை பூர்த்தி செய்ய முடியும். எங்களோட தாரக மந்திரமே அதுதான், குருதி பற்றாக்குறை இல்லா ஈரோடு மாவட்டம். அந்த தாரக மந்திரத்தை நாங்க எப்படி அதை அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னா இது மாதிரி அவங்களோட தரப்புல இருந்து ஃபர்ஸ்ட் அவங்க டொனேட் பண்ண வச்சா மட்டும்தான் அந்த குருதி பற்றாக்குறையை நம்ம சால்வ் பண்ண முடியும். இல்ல அப்படின்னா நம்மளோட தேவைகளுக்காக அடுத்தடுத்த ஆளுநர்கள் மட்டும்தான் தேடிட்டே இருக்கமே தேவையில்ல, நம்ம அந்த தேவையை பூர்த்தி பண்ண முடியாது. வெளியிலேயே தேடிட்டு வரணும் அப்படின்னா நம்ம சைட்ல இருக்கிறத ஃபர்ஸ்ட் டொனேட் பண்ணாதான் அந்த தேவையை நம்ம பூர்த்தி செய்ய முடியும். ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் மெயினான விஷயம். அதே போல உங்களோட உடம்பிலிருந்து ரத்த தானம் செய்யும் பொழுது 350 ml ரத்தம் எடுப்பாங்க, அதை வந்து 4 உயிர்கள் காப்பாற்றுறதுக்காக பயன்படுத்திக்கிறாங்க. அதே போல தலசீமியா நோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைங்களுக்கு மாதம் மாதம் ரத்தம் கொடுத்தே ஆகணும். அதற்கு தன்னார்வலர்களாகிய நாம் முன் வந்தா மட்டும்தான் அந்த தேவைகளை நம்ம பூர்த்தி செஞ்சு அந்த குழந்தைங்களோட உயிரை காப்பாற்ற நம்ம உதவ முடியும். புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவங்களுக்கும் டெங்கு ஃபீவரால் பாதிக்கப்பட்டவங்களுக்கும் மற்றும் பாம்பு கடிகள் இது போன்ற தேவைகளுக்கு தட்டணுக்களுடைய தேவை அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். அப்போ தட்டணுக்கள் தானம் செய்ய முன் வர வேண்டும். தட்டணுக்கள் தானம் செய்ய தகுதிகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட உடல் எடையில் வந்து 60 kg மேலே இருக்க வேண்டும். அவங்களோட தட்டணுக்களோட அளவு 175,000 மேலே இருக்கணும். அது அவங்களோட நரம்பு தடிமனாக இருக்க வேண்டும். இந்த பிரமேட்டாஸ் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் தட்டணுக்கள் தானம் செய்யலாம். தட்டணுக்கள் தானத்தை பொறுத்த வரைக்கும் 15 நாட்களுக்கு ஒரு தடவை நீங்கள் ரத்த தானம் செய்யலாம். தட்டணுக்கள் தானம் வந்து இது போன்ற தேவைகளுக்கு கண்டிப்பாக பயன்படும். இந்த நன்னாளில் ரத்த தானம் பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்த இந்த வாய்ப்பை அளித்த ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-க்கு மிக்க நன்றிகள். உதிரம் கொடுப்போம், உயிரை காப்போம்.
1: நேயர்களே, இதுவரை உலக இரத்த கொடை தினத்தை ஒட்டி ஈரோடு மாவட்ட இரத்த வங்கியை சார்ந்த கே பூபதி அவர்களின் சிற்றுரை கேட்டீர்கள்.

0: ஹலோ பிரதர் படத்துக்காக பாட்டு கேட்டோம். எஸ் பி பாலசுப்ரமணியம், கே எஸ் சித்ரா பாடினது, இசை ராஜ்கோட்டி.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 மெகாஹெர்ட்ஸ்.
0: வணக்கம், கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். இனி கேட்கலாம்
2: இன்று. எந்தவித எதிர்பார்ப்பும் இன்றி தாராள மனதுடன் தங்களுக்கே தெரியாத மக்களுக்காக தங்கள் இரத்தத்தை தன்னலமின்றி வழங்கும் தனி நபர்களை அங்கீகரிக்கும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் மாதம் 14 உலக இரத்த கொடையாளர்கள் தினம் கடைபிடிக்கப்படுகிறது. 1901 ஏபிஓ இரத்த குழு அமைப்பை கண்டுபிடித்த ஆஸ்திரிய விஞ்ஞானி கார்ல் லர்ன்ஸ்ட்ரெய்னரின் பிறந்த நாளை கௌரவிக்கும் வகையில் இந்நாள் அனுசரிக்கப்படுகிறது. பாதுகாப்பான இரத்தம் இரத்தப் பொருட்களின் தேவை குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையிலும் உயிர்காக்கும் இரத்த தானத்தை

0: செய்ததற்காக ஊதியம் பெறாத தன் ஆர்வலர்களுக்கு நன்றி நவிலும் விதமாகவும் இந்நாள் அமைகிறது. ஒருவர் செய்யும் இரத்த தானம் என்பது வெறும் மருத்துவ நடைமுறை மட்டுமல்ல, அது சக மனிதர்கள் மீதான அன்பு, கருணை மற்றும் சமூக பொறுப்பின் அடையாளம் என்பதையும் வலியுறுத்துகிறது. இவ்வாண்டின் கருப்பொருள் மனித நேயத்தின் ஒரு துளி. இரத்தம் கொடுப்போம், உயிர்களை காப்போம். உலக இரத்த கொடையாளர்கள் தினம் இன்று.
1: இன்று
2: வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். இன்னைக்கான கேள்விக்கு நிறைய நேயர்கள் பதில் சொல்லியிருக்காங்க. அவங்க யாராரு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். ரெட்ஃபீல்ட்ஸ்ல இருந்து மனோன் கிரிஷ், ஏ கே பிரகாசம், ஞானாம்பிகை போகம்பட்டி, பார்வதி கணபதியிலிருந்து, ரகுராமன் முல்லை நகர், ஜனனி வெள்ளலூர்லிருந்து பதில் கொடுத்திருக்காங்க. கார்த்திக் கீதாஞ்சலி, ஸ்ரீனிகா அத்விக் மனக்கடவு, கனியூர் அண்ணாதுரை, சங்கர் ஸ்ரீனிவாசன் பாண்டிச்சேரி ட்ரை பண்ணியிருக்கீங்க, பட் அது தப்பு இருந்தாலும் இன்னொரு முறை ட்ரை பண்ணலாம், தப்பில்லை. புலுவப்பாளையம் ஆனந்தமுருகன், கோணமலை ஆனந்தன், வீரதுரை அரியலூர்ல இருந்து, சண்முகசுந்தரம் விநாயகபுரம், விஸ்வம் அறந்தாங்கி, மனோகரன் கரையாம்பாளையத்திலிருந்து பதில் கொடுத்திருக்காங்க. வெங்கடாபுரம் பரிமளம், சிங்கானலூர் ஜெயலட்சுமி மனோகரன், ராமகிருஷ்ணன் கொழுமங்கொண்டான், உமா கணேஷ் சிறுமுகை, ஹப் அண்ட் ஸ்போக்னா என்ன அப்படிங்கிற ஒரு விரிவாக்கத்தோடு பதில் கொடுத்திருக்கிறார். மனவை சந்திரசேகர், குஹன் நஞ்சுடாபுரம், நகவள்ளி ராஜாராம், பூளக்காட்டுப்பாளையம் ஜெகநாதன், பிரமிளா சென்னை, சுகம் ராஜா, செங்கல்பட்டு லட்சுமணன் தேவராயபுரம், அவினாசி ராயம்பாளையத்திலிருந்து பாலசுப்ரமணியம் பதில் கொடுத்திருக்காங்க. வி என் இளங்கோ சாமிச்செட்டிப்பாளையம், அவினாசி பிரபு, ஸ்ரீதேவி, சாய், குஹன் சிந்து கோத்தகிரி, வெள்ளியங்காடு கீர்த்தி மகேஸ்வரி, ஹரீஷ் குருவாயூரப்பன் நகர், பிரபஞ்சன் யஷ்வந்த், நெல்லிமேடு பூங்குழலி, நாகராஜ சோழன், கோவிந்தராஜ், மாரி செட்டிப்பதி, பிரதீஷ், ஆரூஷ், பத்மேஷ், பிரியா, பிரபா, காவேரி நகர், பாலக்காடு, அலைநகரம், எஸ் மகாதேவன் பெரம்பலூர்லிருந்து கூட, சுமதி, கனகராஜ், பூமிகா, மனோஜ் அவங்களும் பதில் கொடுத்திருக்காங்க. விடை இதுதாங்க அப்படின்னு பிரேமா வெள்ளியங்கிரி கருமத்துப்பட்டியிலிருந்து சரியான பதிலோட இணைஞ்சிருக்கிறாரு. வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோல இனி கேட்கலாம்
3: நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
4: நவீன நாகரிகத்தின் வளர்ச்சியோடு சேர்ந்து நாளுக்கு நாள் குப்பைகளின் உற்பத்தியும் பெருமளவில் அதிகரிச்சுட்டே வருது. வீடுகள், தொழிற்சாலைகள், வணிக வளாகங்கள்லிருந்து வெளியேற்ற கழிவுகளை சரியாக கையாள தவறினால் அது மனித குலத்துக்கும் பூமிக்கும் பெரிய ஆபத்தை உருவாக்கிவிடும். முறையற்ற குப்பை அகற்றலால ஏற்படுற மிக முக்கிய பாதிப்பு
5: பொது சுகாதார சீர்கேடு.
4: திறந்த வெளியில குப்பைகள் குவிக்கிறதோ, ஈக்கள், கொசுக்கள் மற்றும் எலிகள் போன்ற நோய் பரப்புற பூச்சிகள் இனப்பெருக்கம் செய்ய ஏதுவாயிரும். இதனால டெங்கு, மலேரியா, காலரா இது போன்ற நோய்கள் எளிதில பரவும். மருத்துவ கழிவுகள் மற்றும் ரசாயன கழிவுகள் முறையாக அகற்றப்படாவிட்டால் அது புற்றுநோய் போன்ற நீண்டகால நோய்களை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பிருக்கு. மக்காத பிளாஸ்டிக் கழிவுகள் மண்ணில் மக்குவது இல்லை, இதனால மண்ணின் வளம் பாதிக்கப்பட்டு மழைநீர் பூமிக்குள் செல்வது தடைப்படும். அடுத்தது பிளாஸ்டிக் மற்றும் தொழிற்சாலை கழிவுகள் ஆறுகள் மற்றும் கடல்களில் கலப்பதால நீர்வாழ் உயிரினங்கள் அழிக்கப்படுது. குப்பைகளை திறந்த வெளியில் எரிப்பதனால ஏற்படுற நச்சு புகையானது காற்று மண்டலத்தை சேதப்படுத்துகிறது. முறையான குப்பை மேலாண்மை அப்படிங்கறது என்னன்னா, குப்பைகளை அழிப்பது மட்டுமல்ல அவற்றை மறுசுழற்சி செய்து புதிய பொருட்களாக மாற்றுவது ஆகும். மக்கும் குப்பைகளை மண்புழு உரமாக மாற்றி விவசாயத்துக்கு பயன்படுத்தலாம். பிளாஸ்டிக் கண்ணாடி மற்றும் காகித கழிவுகளை மறுசுழற்சி செய்வதன் மூலமாக புதிய மூலப்பொருட்களான தேவையும் அதற்கான செலவிடப்படும் ஆற்றலும் குறைகிறது. நாம என்ன செய்யணும்னா, குப்பைகளை திறந்த வெளியிலோ, சாலைகளிலோ அல்லது சாக்கடைகளிலோ வீசுவதை தவிர்க்கணும்.
5: வீட்டிலேயே குப்பைகளை மக்கும் மற்றும் மக்காத குப்பைகளாக பிரித்து நகராட்சி பணியாளர்களிடம் வழங்கலாம்.
4: சுத்தமே சுகாதாரம் மற்றும் சுற்றுச்சூழலே நமது உயிர் என்பது வெறும் வார்த்தைகள் மட்டுமல்ல, அவை மனித குலத்தின் தொடர்ச்சியான இருப்புக்கும் அவசியமானது. குப்பைகளை முறையாக அகற்றுவது அப்படிங்கிறது அரசாங்கத்தினுடைய கடமை மட்டுமல்ல, அது ஒவ்வொரு தனி மனிதனுடைய சமூக பொறுப்பும் ஆகும். ஒவ்வொருவரும் விழிப்புணர்வோடு செயல்பட்டு பொறுப்பான கழிவு மேலாண்மை முறையை கடைபிடித்தால் மட்டுமே இப்பவும் சரி எதிர்கால சந்ததியினருக்கும் தூய்மையான ஆரோக்கியமான பூமியை விட்டு செல்ல முடியும்.

கேட்டு பாட்டு ரயில் பயணங்களில் படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது. பாடலை எழுதி இசையமைச்சது டி ராஜேந்தர். வணக்கம். கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியில இன்னைக்கான கேள்விக்கு பதில் கொடுத்திருக்கிற நேயர்கள் சுதீஷ் கோத்தகிரியிலிருந்து, பூலவாடி ராமசாமி, ஐஸ்வர்யா மித்ரன், அக்ஷய மீனாட்சி, மணிநகரம், மதுரை, காந்திபுரத்திலிருந்து ஜஸ்டின் திரவியம், பட்டுக்கோட்டையிலிருந்து ராபர்ட் இளமாறன் பதில் கொடுத்திருக்காங்க, தென்பொன்முடியிலிருந்து நாகமணி. இன்னைக்கு வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியோட கேள்வி

இந்தியாவில நெறிப்படுத்தப்பட்ட சர்வதேச பயண கட்டமைப்பின் பெயர் என்ன? இதை வந்து ஹப் அண்ட் ஸ்போக் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு ஒரு சின்ன க்ளூ கொடுத்துருந்தேன் இல்லையா. இதற்கு சரியான பதில் ஈசி கனெக்ட் அப்படிங்கிறது தான். இதுதான் இரண்டாம் கட்ட நிலை, இரண்டாம் நிலை, மூன்றாம் நிலை நகரங்களை உலகத்தோடு இணைக்கிறதுக்காக இந்திய அரசால தொடங்கப்பட்ட ஒரு விமான போக்குவரத்து மாதிரி. இதை வந்து நம்ம ஒரு ஏவியேஷன் மாடல் அப்படின்னு நம்ம சொல்றோம். இங்கிலீஷ்ல சொல்லணும் அப்படின்னா இதை வந்து மைய கிளை விமான போக்குவரத்து மாடல் அப்படிங்கிறது தான் ஹப் அண்ட் ஸ்போக் அப்படின்னு சொல்றது. ஹப் அப்படிங்கிறது ஒரு மெயினான ஏரியா, ஸ்போக் அப்படிங்கிறது நம்ம சைக்கிள் வீல் இருக்க மாதிரி, ஹப்ங்கிறது அந்த சென்டர், ஸ்போக்குங்கிறது சுத்தி சுத்தி இருக்கக்கூடிய ஏரியாஸ். இதை எல்லாத்தையுமே கனெக்ட் பண்றது. இது என்ன அப்படின்னா ஒரு முக்கிய மையத்திற்கு போகக்கூடிய விமானத்துல ஏறதுக்கு முன்னாடி அவங்க புறப்படுற நகரத்திலேயே, அவங்க எந்த ஊர்ல இருந்து கிளம்புறாங்களோ அந்த ஏர்போர்ட்லயே அவங்களுடைய லக்கேஜ், அவங்களுடைய உடைமைகளை எல்லாம் சரிபார்த்து அனுமதிக்கிறது. அப்போ நம்ம ஒரு ஒரு ஒண்ணுல இருந்து இன்னொன்னுக்கு போகும்போது மறுபடியும் நம்ம இதே செக்கிங் வேலையெல்லாம் பார்க்க வேண்டியதில்லை அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட மாடல் தான் இந்த ஈசி கனெக்ட் அப்படிங்கிறது. பயணப்பெட்டிகள்ல இருந்து சர்வதேச இலக்கு வரை நேரடியாகவே சரிபார்க்கப்படுது. புறப்படக்கூடிய விமான நிலையத்திலேயே நம்ம எல்லாத்தையும் செக் பண்ணிக்கிறதுனால நம்ம ஏதாவது கனெக்டிங் ஃப்ளைட் இருக்கு அங்க போய் நம்ம வெயிட் பண்றோம் அப்படிங்கும் போது அந்த இடத்துல மறுபடியும் இந்த செக்கிங் ப்ராசஸ் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக தான் இதை கொண்டு வந்திருக்காங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில பங்கெடுத்த நேயர்களுக்கு சரியான பதில் சொன்னவங்களுக்கும் சரி, பதில் சொன்ன முயற்சி செஞ்சவங்களுக்கும் சரி மனமார்ந்த வாழ்த்துக்கள்.

நேர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல் இன்று மாலை 5:02 சித்திரசவானம் நிகழ்ச்சியில் உலக இரத்த கொடை தினத்தையொட்டி இரத்த கொடையாளர் சமூக சேவகர் திரு அருண் கோகுல்தாஸ் அவர்களோடு நேர்முக நிகழ்ச்சி கேட்கலாம். பகல் 12 மணிக்கு வசந்த இல்லம் நிகழ்ச்சியில அர்த்தமுள்ள அரட்டை என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது மறு ஒலிபரப்பு. இவ்வளவு நேரம் நாம் இணைஞ்சிருந்த இந்த நிகழ்ச்சி வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. இன்னைக்கு நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த நேயர்கள் அனைவருக்கும் நன்றி. நிகழ்ச்சி தொகுப்பிலிருந்து விடைபெறுவது ஆர்ஜே மேஸ்ரீ. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது 8 மணிக்கான செய்திச் சுருக்கம். அதனைத் தொடர்ந்து வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ கண்டினியூ பண்ணலாமா?

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. பிரான்சின் நீஸ் நகரில் பாரத் இன்னோவேட்ஸ் நிகழ்ச்சியை பிரதமர் திரு நரேந்திர மோடியும் பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரனும் இன்று தொடங்கி வைக்கின்றனர். வாகனங்களில் 100% எத்தனால் எரிபொருளை பயன்படுத்துவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். நிலவின் கடும் குளிரிலிருந்து விண்கலத்தை பாதுகாக்கும் வகையில் புதிய தொழில்நுட்பத்தை உருவாக்க உள்ளதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது. அரசு மருத்துவமனைகளை மேம்படுத்த மாநில அரசு முனைப்புடன் செயல்பட்டு வருவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அனைத்து விதமான ஆவின் பால் வகைகளும் தட்டுப்பாடின்றி நுகர்வோருக்கு வழங்கப்பட்டு வருவதாக மாநில பால்வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி கூறியுள்ளார். திருத்தணி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் 30 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய மலைப்பாதை அமைக்கும் பணிகளை தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு குமார் நேற்று நேரில் ஆய்வு செய்தார். மதுரையில் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை தொடங்கப்பட்டு 2 நாட்களில் சிறப்பாக செயல்பட்ட காவலர்களுக்கு மாநகர காவல் ஆணையர் திரு கபில்குமார் சரத்கர் சான்றிதழ்களை வழங்கி பாராட்டினார். மீன்பிடி தடைக்காலம் இன்று நள்ளிரவுடன் முடிவுக்கு வருவதால் கடலுக்குள் செல்ல மீனவர்கள் படகுகளை தயார் செய்து வருகின்றனர். வார இறுதி நாளை முன்னிட்டு முக்கியமான நகரங்களில் இருந்து விரைவு போக்குவரத்து கழகம் இன்று சிறப்பு பேருந்துகளை இயக்க உள்ளது. வளிமண்டல சுழற்சி காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் ஒரு சில இடங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஈரானுடனான மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒப்பந்தம் இன்று கையெழுத்தாகும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான முதலாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஹைத்தி அணிக்கு எதிரான ஆட்டத்தில் ஸ்காட்லாந்து 1 கோல் அடித்து முன்னிலையில் உள்ளது. பிரேசில் மொரோக்கோ அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் 1-1 என்ற கோல் கணக்கில் சமநிலையில் முடிவடைந்தது. இத்துடன் செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: குட் மார்னிங். நேரம் 8:02 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM. வணக்கம். கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோல இணைஞ்சிருக்கோம். சண்டே வந்துருச்சு, எந்திரிச்சு குட் மார்னிங்ல சொல்லி நாங்க ரெடி ஆயிட்டோம். நீங்க என்ன 8 மணிக்கு வரீங்க அப்படின்னு கேட்டா 8 மணி ஷோக்குல நாம வந்தாச்சு. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில நிறைய தகவல்கள் உங்களுக்காக காத்திருக்கு, கேட்க நீங்களும் ரெடியா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. சொல்றதுக்கு நானுமே ரெடி. நிகழ்ச்சி தொகுப்புல உங்க கூட நான் RJ சாருகேசினி.

ரன் படத்துல இருந்து வித்யாசாகர் மியூசிக்ல பா விஜய் லிரிக்ல தேவன் சௌமியா ராவ் நவீன் பாப் ஷாலினி பாடின பாடல் கேட்டோம். நாம கேட்டுட்டு இருக்கோம் வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. இந்தியாவுடைய பாதாம் தலைநகரம் எது அப்படிங்கறத பத்தி இப்ப பேச போறோம். இந்தியா தன்னுடைய பன்முக விவசாயத்துக்காகவும் இயற்கை வளங்களுக்காகவும் உலகம் முழுக்க பெயர் பெற்ற நாடு. நாட்டுடைய பல பகுதிகள் அங்கு விளையக்கூடிய சிறப்பு பயிர்கள் காரணமா தனித்துவமான பெயர்களை கொண்டிருக்கு. அப்படி ஜம்மு காஷ்மீர்ல இருக்கக்கூடிய புல்வாமா நகரம் இந்தியாவுடைய பாதாம் தலைநகரம் அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த புல்வாமாவையும் அதை சுத்தி இருக்கக்கூடிய பகுதிகளில் நிறைய பாதாம் மரங்கள் இருக்கு. இங்க குளிர்ச்சியான வறண்ட காலநிலை பாதாம் சாகுபடிக்கு ரொம்பவே உகந்தது. அதனால இங்கு விளையக்கூடிய பாதாம்கள் அதுடைய

உயர்ந்த தரத்துக்காகவும் சுவைக்காகவும் பிரபலமா இருக்கு. வசந்த காலத்துல பாதாம் மரங்கள்ல இளஞ்சிவப்பு நிறத்திலையும் வெள்ளை நிற பூக்களும் பூக்கும் போது அந்த பகுதி இன்னுமே அழகா மாறுது. இந்த அழக பாக்கிறதுக்காக பல சுற்றுலா பயணிகள் வராங்க. பாதாம் பருப்பு உலகத்துல விலை உயர்ந்த உலர் பழங்கள்ல ஒன்னா கருதப்படுது. இந்த புல்வாமா பகுதியில பாதாம் சாகுபடி அப்படிங்கறது அங்க இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு ஒரு முக்கியமான வருமான ஆதாரமா விளங்குது. இந்த உற்பத்தி செய்யப்படக்கூடிய பாதாம் பருப்புகள் இந்தியாவுடைய பல பகுதிகளுக்கும் அனுப்பப்படுது. புல்வாமா நகரம் வந்து பாதாம்களுக்கு பிரபலமானது மட்டும் இல்ல, அதோட இயற்கை அழகு, பனிமூடிய மலைகள், அமைதியான சூழல், இது எல்லாத்துக்குமே பெயர் பெற்றது. இந்த பாதாம் பூக்கக்கூடிய காலம் இந்த இடத்துடைய அழக இன்னுமே அதிகப்படுத்துது. இதனால இந்த நேச்சர் லவர்ஸ், போட்டோகிராபர்ஸ் எல்லாமே இந்த இடத்துக்கு அதிகமா வராங்க. ஜம்மு காஷ்மீர்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த பாதாம் வந்து அங்க அதிகமா விளையுது. இன்னும் கூடுதலா சொல்லணும் அப்படின்னா வால்நட், ஆப்பிள், குங்குமப்பூ இந்த மாதிரியான பயிர்களுக்குமே இந்த இடம் புகழ் பெற்றது. இங்க இருக்கக்கூடிய மலைப்பகுதிகளும் மிதமான காலநிலை பல வகை தோட்டக்கலை பயிர்கள் வளர்க்கிறதுக்கு உகந்ததா இருக்கு.

உற்பத்தி செய்யப்படக்கூடிய பாதாம் பருப்புகள் இந்தியாவுடைய பல பகுதிகளுக்கும் அனுப்பப்படுது. புல்வாம்பா நகரம் வந்து பாதாம்களுக்கு பிரபலமானது மட்டும் இல்ல, அதோடைய இயற்கை அழகு, பனிமூடிய மலைகள், அமைதியான சூழல், இது எல்லாத்துக்குமே பெயர் பெற்றது. இந்த பாதாம் பூக்கக்கூடிய காலம் இந்த இடத்துடைய அழகை இன்னுமே அதிகப்படுத்துது. இதனால இந்த நேச்சர் லவர்ஸ், போட்டோகிராபர்ஸ் எல்லாமே இந்த இடத்துக்கு அதிகமா வராங்க. ஜம்மு காஷ்மீர்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த பாதாம் வந்து அங்க அதிகமா விளையுது. இன்னும் கூடுதலா சொல்லணும் அப்படின்னா வால்நட், ஆப்பிள், குங்குமப்பூ இந்த மாதிரியான பயிர்களுக்குமே இந்த இடம் புகழ் பெற்றது. இங்க இருக்கக்கூடிய மலைப்பகுதிகளும் மிதமான காலநிலை பல வகை தோட்டக்கலை பயிர்கள் வளர்க்கறதுக்கு உகந்ததா இருக்கு.

சாக்லேட் படத்திலிருந்து தேவாவுடைய இசையமைப்புல ஹரிஹரன் மகாலட்சுமி ஐயர் பாடின பாடல் கேட்டோம். பாடல் ஆசிரியர் வாலி. ரைட், இன்னைக்கு காலையில 10 மணிக்கு என்னமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுட்டீஸ் சாய்ஸ் நிகழ்ச்சி உங்களுக்காக காத்திருக்கு. உங்க வீட்டு சுட்டீஸ் எல்லாம் 10 மணிக்கு நேரம் எழுந்திரிச்சு ரெடியாகி பள்ளி விலைக்கு ரெடியா வெயிட் பண்ணிடுங்க. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில கேம் ஷோ வந்து விளையாட போறோம். நீங்க ஒரு கேள்வி கேளுங்க, அசத்தெல்லாம் எங்க குட்டீஸ் ஒரு பதில் சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்களும் கால் பண்ணலாம். 0422 அப்படிங்கிற கோவைக்கு உண்டான முன்னிணைப்பினை இணைச்சிட்டு 2312103 அல்லது 2317046 அப்படிங்கிற நம்பருக்கு. அது மட்டும் இல்லாம இன்று மதியம் 12 மணிக்கு வசந்த இல்லம் அர்த்தமுள்ள அரட்டை இன்றோ கேட்டது இன்றும் இன்னைக்குது இந்த நிகழ்ச்சியுடைய மறு ஒலிபரப்பு நாம கேட்க போறோம். நேயர்களே, இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்திக்கலாம். அதனைத் தொடர்ந்து மீண்டும் வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோவில் இணையலாம்.

0: about 30,000, far less than previous edition in 2022. High average costs, travel hurdles, results in tepid interest from Indian travellers, writes the Financial Express. And finally, in a piece titled Fashion to Furnace, some luxe gold watches fail the test of time, the Economic Times writes, as yellow metal price hit record high, vintage pieces are being melted down as the gold content value outstrip their resale worth. And with that, it's back to you, Shagun.
1: Thank you, Tanvi. And now, before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi to hold talks with French President Emmanuel Macron and jointly inaugurate Bharat Innovates event in Nice today. Indian Space Research Organization developing long-life moon landers capable of surviving up to 200 days, says ISRO Chairman V. Narayanan. IMD says conditions are favorable for further advance of southwest monsoon into Karnataka, Telangana, Andhra Pradesh, Odisha and South Chhattisgarh during next 2 to 3 days. U.S. President Donald Trump claims deal to end war with Iran will be signed today and Strait of Hormuz will be open to all immediately afterwards. India beat Afghanistan by 7 wickets in rain-affected first one-day international cricket at Dharamshala. And in ICC Women's T20 World Cup, India to begin their campaign against arch-rivals Pakistan in Birmingham this evening. And with that, we end the morning news. Have a nice day.
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 இசையோடு என்றும் நீங்கள்
3: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி நாளை மதியம் 3:30 ஒலிபரப்பாகும். எட்டு மணி 30 நிமிஷம் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM வணக்கம். கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ கேட்டுட்ருக்கோம். இன்னைக்கு சண்டே, காலையில் எந்திரிச்சிலேருந்து சாயங்காலத்துக்குள்ளே வீட்டை தொடச்சி கழுவி, பாத்திரத்தை கழுவி, துணியை துவச்சி, காய போட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஷெடியூலே வச்சிருப்போம் இல்லையா நாம. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு துணி துவைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு சிறை தண்டனை வரைக்குமே கிடைக்கலாம் அப்படின்னு இருக்கு. எங்கே? இங்கே இல்லை, ஒரு நாட்டில். எந்த நாடு அப்படின்னு கேட்டிங்கன்னா சுவிட்சர்லாந்தில் தான் இப்படியான விசித்திரமான விதி வந்து இருக்கு. அங்கே ஞாயிற்றுக்கிழமைகளில் துணி துவைக்கிறதும் காய போடுறதும் சட்டப்படி தடை செய்யப்பட்டிருக்கு. சுவிட்சர்லாந்தில் ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறது ஒரு அதிகாரப்பூர்வமான ஓய்வு நாள். அந்த நாளில் சத்தம் உண்டாக்குற வேலைகள் வந்து செய்யக்கூடாது. இந்த புல்லு வெட்டுறது, வாஷிங் மிஷின் ஓட்டுறது, இந்த மாதிரி எல்லா வேலையுமே அதுக்குள்ள வந்துடும். அங்க இருக்கக்கூடிய பல அடுக்குமாடி குடியிருப்புகள்ல பொதுவான சலவை அறை வந்து இருக்கும் வாஷ் பண்றதுக்கு. அங்க இருக்கக்கூடிய விதிமுறைகள் படி ஞாயிற்றுக்கிழமையில பொது விடுமுறை நாள், இந்த ரெண்டு டைம்லயுமே வந்து சலவை இயந்திரங்களை பயன்படுத்தக்கூடாது. இந்த விதியை ஒருத்தங்க மீறாங்க அப்படின்னா பக்கத்து வீட்டுக்காரங்க புகார் கொடுக்கலாம். அந்த நபர் மறுபடியும் விதியை மீறினாங்க அப்படின்னா நகராட்சி சட்டப்படி அபராதம் விதிக்கப்படுமா. அந்த அபராதத்தை செலுத்தாம இருந்தா அப்படின்னா அது பெரிய குற்றமா கருதப்பட்டு சிறை தண்டனை வரைக்கும் அளிக்கப்படும். அது மட்டும் இல்லாம ஞாயிற்றுக்கிழமை பால்கனிலேயோ இல்ல வீட்டுக்கு வெளியவோ துணியை வந்து காய வச்சோம் அப்படின்னா அது வந்து அந்த காட்சியுடைய அழகையே கெடுக்கும் அப்படின்னு சொல்லி அதையுமே எதிர்க்கிறாங்க. சுவிட்சர்லாந்து மாதிரியே ஜெர்மனிலையும் ஞாயிற்றுக்கிழமை வந்து அமைதிக்காகவும் ஓய்வுக்கான நாளா வந்து கருதப்படுது. அதனால அங்க இருக்கக்கூடிய மக்கள் குடும்பத்தோட அமைதியா இருக்கிறதுக்கு அங்க வந்து எல்லாருமே இருக்காங்க. அதனால ஞாயிற்றுக்கிழமையில ரொம்ப சவுண்ட் வச்சு மியூசிக் கேட்கறது, டிவியுடைய சவுண்ட் அதிகமா வைக்கிறது, புல்லு வெட்டுறது, இந்த செவத்துல ஓட்ட போடுறது, மர சாமான்களை தட்டுறது, இந்த மாதிரி எந்த சத்தம் உண்டாக்குற வேலையுமே அங்க செய்யக்கூடாது. அது சட்டத்திற்கு எதிரானதா கருதப்படுது. அதே மாதிரி ஜெர்மனியில ஞாயிற்றுக்கிழமையில வாஷிங் மிஷினை இயக்கி அதிக சத்தம் உண்டாக்குனாங்க அப்படின்னா ஒலி விதிமுறைகள் படி அதை மீறிட்டாங்க அப்படின்னு சொல்லி 50 யூரோலிருந்து 2500 யூரோ வரைக்கும் அபராதம் விதிக்கப்படும். இது இந்திய ரூபாயில லட்சக்கணக்கான தொகை.

மனதை திருடிவிட்டா இப்படத்துல இருந்து யுவன் சங்கர் ராஜா மியூசிக்ல வி இளங்கோ லிரிக்ல கார்த்திக் சாதனா சர்கம் பாடின பாடல் கேட்டோம். 8:38 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ கேட்டுட்டு இருக்கோம். OCI கார்டு, ஓவர்சீஸ் சிட்டிசன்ஷிப் ஆஃப் இந்தியா அப்படின்னா என்ன, அதனால என்ன கிடைக்கும் அப்படிங்கறத பத்தி பேசலாம். இந்தியாவுடைய வெளிநாட்டு குடியுரிமை கார்டு அப்படிங்கறது இந்தியாவையும் உலக

முழுக்க பரவியிருக்கக்கூடிய இந்திய வம்சாவளியினரையும் இணைக்கக்கூடிய ஒரு சிறப்பு பயண மற்றும் வசிப்பிட ரெசிடென்சி ஆவணம். இது ஒன்றும் இரட்டை குடியுரிமை மாதிரி கிடையாது. 2005 அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த திட்டம் இந்திய வம்சாவளியை சேர்ந்த வெளிநாட்டினர் இந்தியாவில் சுதந்திரமா வசிக்கிறதுக்காகவும் வேலை செய்யறதுக்காகவும் இங்க பயணம் செய்யறதுக்கும் அனுமதிக்கக்கூடிய வாழ்நாள் விசா மாதிரி. இது வாழ்நாள் முழுக்கவே செல்லுபடியாகும். இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, உலகம் முழுக்க இருக்கக்கூடிய இந்திய வம்சாவளியினரோட கலாச்சாரம் மற்றும் பொருளாதார தொடர்புகளை பேணுவதற்காக இந்தியாவுடைய ஒரு முயற்சி. சரி, இந்த ஓசிஐ கார்டு வச்சிருக்கிறவங்களுக்கு என்னென்ன சலுகைகள் கிடைக்கும் அப்படின்னா, ஓசிஐ கார்டு இந்தியாவுக்கு பல முறை வந்து போறதுக்கான வசதி கொண்ட வாழ்நாள் விசாவா செயல்படுது. இதை வச்சிருக்கிறவங்க எவ்வளவு காலம் இந்தியாவில் தங்கினாலும் வெளிநாட்டினர் பிராந்திய பதிவு அலுவலகம் அதாவது FRRO அங்க போய் பதிவிலிருந்து அவங்களுக்கு விலக்கு அளிக்கப்படுது. சொத்துரிமை, விவசாய நிலம் தவிர தொழில் வாய்ப்புகள், உள்நாட்டு விமான கட்டணம், நினைவு சின்னங்களுக்கான நுழைவு கட்டணம், இந்த மாதிரி பெரும்பாலான விஷயங்கள்லிருந்து வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கு இணையான உரிமை வந்து வழங்கப்படுது. இருந்தாலும் இது அரசியல் உரிமைகளை வழங்குறதில்லை. அதாவது ஓசிஐ கார்டு வச்சிருக்கிறவங்களால வாக்களிக்கவோ, தேர்தலில் போட்டியிடவோ, அரசியலமைப்பு சார்ந்த பதவிகளை வகிக்கவோ முடியாது. முழுமையான குடியுரிமை உரிமைகளும் இதனால கிடைக்காது. அதனால ஓசிஐ கார்டு வச்சிருக்கிறவங்களுக்கு இந்த குறிப்பிட்ட சலுகைகள் எல்லாமே கிடைக்கும்.

0: நந்த படத்திலிருந்து யுவன் சங்கர் ராஜா மியூசிக்ல பழனி பாரதி லிரிக்ல பாடல் கேட்டோம். பாடலை பாடியோர் எஸ்பி பாலசுப்ரமணியம், மால்குடி சுபா.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: என்னக்கா இன்னைக்கு உங்க வீட்டுல கருவாடு குழம்பா? வாசம் ஊரையே தூக்குது.
3: அதுதான் குமரன் கருவாடு. சுத்தமானது, ருசியானது, சமைக்க சமைக்க ஆசை வரும். மனமும் ருசியும் மாறாத குமரன் கருவாடு இப்பவே வாங்குங்க, அசத்துங்க.
4: குமரன் பிராண்ட் கருவாடு, ஊரே மணக்கும் உன்னத சுவை.
0: வணக்கம். கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ கேட்டுட்டு இருக்கோம். அதாவது கல்லிலும் கலைவண்ணம் காணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஒரு முழு நகரத்தையே கல்லால செதுக்கி அதை இயற்கையுடைய ஒளியால ஜொலிக்க வைக்க முடியும் அப்படிங்கறதுக்கு உலக வரைபடத்துல ஆக சிறந்த உதாரணம் அப்படின்னா ஸ்காட்லாந்துடைய அபர்டீன் அப்படிங்கிற நகரம் தான். வடகடலுடைய கரையில அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த நகரம் வெறும் புவியியல் அமைப்பால மட்டும் இல்லாம தன்னுடைய தனித்துவமான கட்டிட கலையாலையும் உலக மக்களுடைய கவனத்தை ஈர்த்து வருது. சரி, என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மழையில நனைஞ்சாலும் வெயில்ல காஞ்சாலும் வெள்ளி துகள்களா மின்னக்கூடிய தன்மையை கொண்ட இந்த நகரத்தை ஜொலிக்கும் நகரம், கிரானைட் நகரம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா, 18ஆம் நூற்றாண்டுடைய பிற்பகுதியிலிருந்து 20ஆம் நூற்றாண்டுடைய நடுப்பகுதி வரைக்கும் அபர்டீன் நகரத்துல கட்டப்பட்ட பெரும்பாலான கட்டடம் அங்க இருக்கக்கூடிய உள்ளூர் குவாரிகள்ல இருந்து வெட்டி எடுக்கப்பட்ட சாமல் நிற கிரானைட் கற்களை கொண்டு கட்டப்பட்டுச்சு. இந்த குவாரி ஒரு காலத்துல ஐரோப்பாலேயே மனிதனால தோண்டப்பட்ட மிகப்பெரிய ஆழமான குழிகள்ல ஒன்னா இருந்துச்சு. சரி, இந்த கட்டிடங்கள் ஜொலிக்கிறதுக்கான அறிவியல் காரணம் என்ன அப்படின்னா, இதுல வந்து இந்த கிரானைட் கற்கள்ல மைக்கா குவாட்ஸ் அப்படிங்கிற தாதுக்கள் மிக அதிக அளவுல கலந்திருக்கு. அதனாலதான் சூரிய ஒளியில வெயில் அடிக்கும் போது இந்த கற்கள் இருக்கக்கூடிய தாதுக்கள் அந்த ஒளியை எதிரொலிச்சு கட்டிடங்கள் எல்லாத்தையும் ஏதோ ஒரு வைரம் இல்லைனா வெள்ளி துகள்கள் பூசப்பட்டது மாதிரி மின்னுமா. மழைக்காலத்துல ஸ்காட்லாந்துல அடிக்கடி மழை பெய்யும். இந்த மழை பெஞ்சு என்ன ஆகுது அப்படின்னா, அந்த கட்டிடங்கள் நனையும் போது அந்த ஈரப்பதம் இந்த கிரானைட் கற்களுக்கு ஒரு தனித்துவமான பளபளப்பு கொடுக்கும். அதனால இதுக்கு வெள்ளி நகரம், சில்வர் சிட்டி அப்படிங்கிற பெயரும் வந்துச்சு. இங்க இருக்கக்கூடிய உலக புகழ்பெற்ற கட்டிடக்கலை ரொம்ப ஃபேமஸான இடம், அதாவது மார்ஷல் கல்லூரி அப்படிங்கிற காலேஜ் வந்து அங்க இருக்கு. இது உலகத்திலேயே கிரானைட் கல்லால கட்டப்பட்ட 2வது மிகப்பெரிய கட்டிடம். இதுடைய கோபுரங்களும் வேலைப்பாடுகளும் சூரிய ஒளியில பிரம்மாண்டமா ஜொலிக்கிறது நம்ம பார்க்கணும் அப்படின்னா ஆஹா அப்படிங்கிற மாதிரி வியந்து போவோம், அந்த அளவுக்கு இருக்கும். அடுத்தது அபர்டீன் டவுன் ஹவுஸ். இங்க வந்து கோதிக் பாணியில கட்டப்பட்ட இந்த கட்டிடமும் நகரத்துடைய ஜொலிப்புக்கு மிகச்சிறந்த உதாரணமா இருக்கும். கால மாற்றங்கள் பல கடந்தாலும், நவீன தொழில்நுட்பங்கள் வளர்ந்தாலும் கூட சூரிய ஒளியிலையும் மழையிலையும் தன்னுடைய இயற்கை மாறாம வெளிநகையா ஜொலிக்கக்கூடிய அபர்டீன் இன்னைக்கு உலக பாரம்பரிய பக்கங்கள் ஒரு நீங்கா புகழ்பெற்ற நகரமாவே இருக்கும் அப்படிங்கறதுல நமக்கு எந்த சந்தேகமும் இல்லை.

0: குத்து படத்துல இருந்து ஸ்ரீகாந்த் தேவா மியூசிக்ல தாமரை லிரிக்ல பிரசன்னா ராவ் பாடின பாடல் கேட்டோம்.
1: என்றும் நீங்கள்
0: நேரம் 8:50 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM.
2: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால் நிறுவனத்தார்.
3: முகத்தில் பருவா சைபால்
4: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
5: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
6: இந்த உலகத்துல உண்மையாவே வேதாந்தம் பேசுறவங்களும் உண்டு, உள்ளுக்குள்ள வேற மாதிரி இருந்துகிட்டு வெளியில வேதாந்தம் பேசுறவங்களும் உண்டு. ஒரு ஆள் இருந்தார், அவரு ஒரு கடை வச்சு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தார். மகா கஞ்சன், யாருக்கும் எந்த உதவியும் செய்ய மாட்டார். எச்சில் கையன்ன ஈர கையை கூட உதரமாட்டார். அப்படிப்பட்ட மனுஷன். அந்த ஊருக்கு ஒரு முனிவர் வந்துக்கிட்டு இருந்தார். வருஷத்துக்கு ஒரு தடவை வருவார், ஒரு நாள் ரெண்டு நாள் இருப்பார், அப்புறம் போயிடுவார். அந்த முனிவர் வர்றப்போலாம் இந்த ஆள் எழுந்திரிச்சு ஓடி போய் அவரை வரவேற்பான். ரொம்ப பெரிய வேதாந்தி மாதிரி அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருப்பான். காயமே இது போய், வெறும் காற்றடைத்த பையம்மா, தருமம் தலைகாக்கும்மா, பணம் என்ன சார் பணம், இன்னைக்கு ஒருத்தன் கையில் இருக்கும் நாளைக்கு ஒருத்தன் கையில் இருக்கும், எல்லாம் மாயம், எனக்கு தான் இன்னமும் இந்த சம்சார பந்தத்திலிருந்து விடுபடுறதுக்கு நேரம் வரலேம்மா. அந்த முனிவரும் இந்த ஆள் இப்படி சொல்கிறத கேட்ட உடனே, ஏப்பா அப்படி சொல்கிற, இப்போ கூட நீ சரின்னு சொல்லு, உனக்கு தீட்சை கொடுத்து இதிலேருந்து விடுபடுற ஞானத்தை போதிக்கிறேன் பார். உடனே அந்த ஆள் என்ன சொல்லுவான் தெரியுமா, ஐயோ சாமி இப்போ அது எப்படிங்க முடியும், பிள்ளைங்கள்லாம் சின்ன சிறுசுங்க, அதுகளுக்கெல்லாம் ஒரு கல்யாணம் காட்சின்னு செஞ்சு கடமையை முடிச்சுட்டா நீங்கள் சொல்கிறபடி செஞ்சு விடலாம்மா. சரின்னு முனிவர் போயிடுவார். அடுத்த வருஷம் வருவார், இவன் வழக்கம் போல் வேதாந்தம் பேசுவான். சரி தீட்சை கொடுக்குறேன் வா அம்பார், பேரம்பேத்தியை பார்க்கணும், கோர்ட்டில் கேஸ் ஒன்று இருக்குது, அது முடியணும் அப்படின்னு தயங்க ஆரம்பிச்சிருவான். எல்லாம் சொல்லுவோம், ஆனால் குடிக்கிறதுக்கு தண்ணி கூட கொடுக்க மாட்டான். ரொம்ப வருஷம் கழித்து மறுபடியும் ஒரு நாள் அந்த ஊருக்கு முனிவர் வந்தார். இவன் கடைக்கும் வந்தார். அப்புறம் அங்கே கல்லாவில் நம்ம ஆள் இல்லை, அவன் புள்ள தான் உட்காந்துருக்கிறான். அப்பாவை போலவே பிள்ளையும் எழுந்திரிச்சு ஓடியாந்து முனிவரை வரவேற்றான். அப்பா எங்கேன்னு விசாரித்தார் முனிவர். ஐயோ அதை ஏன் கேட்குறீங்க சாமி, உங்ககிட்ட தீட்சை வாங்கி இந்த சம்சார பந்தத்திலேருந்து விடுதலை பெறணும்னு சொல்லிக்கிட்டே இருப்பார், அது நிறைவேறாமலே போய் சேர்ந்துட்டார். போன மாதம் ஒரு நாள் திடீர்னு நெஞ்சு வலிக்குதுன்னார், அவ்வளவுதான் போட்டுன்னு போயிட்டார் அப்படின்னு புலம்புனான் பையன். இதை கேட்டதும் முனிவர் சிரிச்சாராம். அவன் எங்கடா போவான், உன் அப்பா எங்கேயும் போகல, இதோ வாழை ஆட்டிக்கிட்டு உன் காலடியிலே இருந்துக்கிட்டு இருக்கான் பார் அப்படின்னு சொல்லி அங்கே நின்றுக்கிட்டு இருந்த ஒரு நாயை சுட்டி காட்டினாராம். என்ன சாமி சொல்கிறீங்க அப்படின்னு ஆச்சரியமாக கேட்டிருக்கான் பையன். உடனே முனிவர் அந்த நாயோட தலையில் ஒரு தட்டு தட்டி பேசுகிறா அப்படின்னாராம். உடனே அந்த நாய் வந்து வேதாந்தம் பேச ஆரம்பிச்சுட்டு தான், காயமே இது போய் வெறும் காற்றடைத்த பை அப்படின்னு தான். முனிவர் சொன்னார், அடே இப்போவும் ஒன்றும் கெட்டு போகல, நீ விரும்புனா சொல்லு, உனக்கு தீட்சை கொடுத்து என் பின்னாடியே அழைச்சிட்டு போயிடுறேன், அங்கே அழைச்சிட்டு போய் உனக்கு ஞானத்தை போதிக்கிறேன் வர்றியா அப்படின்னு கேட்டிருக்கார். உடனே அந்த நாய் சொல்லித்தான், ஐயோ அதை ஏன் கேட்குறீங்க சாமி, நான் உண்ணாமல் தின்னாமல் ஏராளமான சொத்து சேர்த்து வச்சுட்டேன், என் பிள்ளைங்க அதோட பெருமை தெரியாமல் ராத்திரி நேரம்லாம் கதவை திறந்து போட்டுட்டு தூங்கிடுவாங்க, அதனால் இப்படி நாயாக பிறந்து ராத்திரி பகலாக சுற்றி சுற்றி வந்து காவல் காத்துட்டு கிடக்கிறேன்,

0: இப்போ எப்படி சாமி வர முடியும் அப்படின்னு கேட்டுதான். அறியாமையிலேயே சுகம் கண்டு இப்படி இருக்கிற ஆளுங்களுக்கு எப்படி விடுதலை கிடைக்கும், எப்போ விடுதலை கிடைக்கும் அப்படின்னு கேட்குறார் தசாவதானி திருக்குறள் பேர் ஆமையா. அவர் கேட்குறது நியாயம் தானே. இந்த காலத்து பையன் ஒருத்தன் அப்பா கிட்ட சொன்னான், அப்பா இன்னைக்கு நான் 1 ரூபா மிச்சப்படுத்தி விட்டேன் அப்படின்னு. நானும் அப்படியா என்னடா பண்ணேன்னு கேட்டிருக்கார் அப்பா. டவுன் பஸ்ஸில் ஏறாமல் அது பின்னாடியே ஓடியாந்தேன், 1 ரூபா மிச்சம்தானே அப்படின்றான். அட பாவி, ஒரு ஆட்டோ பின்னாடி ஓடியாந்துருந்தா 10 ரூபா மிச்சமாயிருக்குமே, வேஸ்ட் பண்ணிட்டியே அப்படின்னாராம் அந்த அப்பா.
1: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கிய இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால் நிறுவனத்தார். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

0: எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி படத்துல இருந்து ஸ்ரீகாந்த் தேவா மியூசிக்ல கே கே ஸ்ரீலேகா பார்த்தசாரதி பாடின பாடல் கேட்டோம். இதுவரைக்கும் வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ கேட்டீங்க. நம்ம நிகழ்ச்சியை தொடர்ந்து 9 மணிக்கு செய்திச்சிருக்கோம். அதை தொடர்ந்து சிறுவாணிச்சாரல் நிகழ்ச்சியில இன்பமயமான 80களின் பாடல்களை பேக் டு பேக்காக கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சி தொகுப்புல இதுவரைக்கும் உங்க கூட நான் ஆர்ஜே சாரு கேசுனி.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. பிரான்சின் நீஸ் நகரில் பாரத் இன்னோவேட்ஸ் நிகழ்ச்சியை பிரதமர் திரு நரேந்திர மோடியும் பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரோனும் இன்று தொடங்கி வைக்கின்றனர். வாகனங்களில் 100% எத்தனால் எரிபொருளை பயன்படுத்துவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். நிலவின் கடும் குளிரிலிருந்து விண்கலத்தை பாதுகாக்கும் வகையில் புதிய தொழில்நுட்பத்தை உருவாக்க உள்ளதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது. அரசு மருத்துவமனைகளை மேம்படுத்த மாநில அரசு முனைப்புடன் செயல்பட்டு வருவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அனைத்து விதமான ஆவின் பால் வகைகளும் தட்டுப்பாடின்றி நுகர்வோருக்கு வழங்கப்பட்டு வருவதாக மாநில பால்வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி கூறியுள்ளார். கோவையில் நேற்று நடைபெற்ற மக்கள் நீதிமன்றத்தில் 4782 வழக்குகளுக்கு தீர்வு காணப்பட்டு 1,11,42,000 ரூபாய் தீர்வுத் தொகை வழங்கப்பட்டது. ஒடிசாவிலிருந்து லாரியில் கடத்தி வரப்பட்ட 66 கிலோ போதைப் பொருட்களை பெரியகுளம் அருகே காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். மீன்பிடி தடைக்காலம் இன்று நள்ளிரவுடன் முடிவுக்கு வருவதால் கடலுக்குள் செல்ல மீனவர்கள் படகுகளை தயார் செய்து வருகின்றனர். வார இறுதி நாளை முன்னிட்டு முக்கியமான நகரங்களிலிருந்து விரைவு போக்குவரத்து கழகம் இன்று சிறப்பு பேருந்துகளை இயக்க உள்ளது. வளிமண்டல சுழற்சி காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் ஒரு சில இடங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஈரானுடனான மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒப்பந்தம் இன்று கையெழுத்தாகும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். தூத்துக்குடியில் நடைபெற்று வரும் அகில இந்திய கைப்பந்து போட்டியில் சென்னை வருமான வரித்துறை அணி 3-1 என்ற செட்கணக்கில் இந்திய கடற்படை அணியை வென்றது. இந்தியா பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று மாலை 7 மணிக்கு பர்மிங்ஹாமில் நடைபெற உள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஹைத்தி அணிக்கு எதிரான ஆட்டத்தில் ஸ்காட்லாந்து 1 கோல் அடித்து வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
0: ஹலோ, குட் மார்னிங் நேயர்கள் அனைவருக்கும் உற்சாகமான வணக்கம். 9:02 நாம இணைய போற இந்த நிகழ்ச்சி சிறுவாணி சேரல் நிகழ்ச்சியில் இணையறது நான் உங்க ஆர்ஜே மேஸ்ரீ. இந்த 1 மணி நேரமும் பேக் டு பேக் இன்பமயமான 80களின் பாடல்களை கேட்க போறோம்.

பகலில் ஒரு இரவு படத்தில இருந்து கேட்டோம் இந்த பாட்டு. எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடினது, பாடலாசிரியர் கண்ணதாசன், இசை இளையராஜா. தொடரும் பாடல் முரட்டுக்காளை படத்திற்காக மலேசியா வாசுதேவன் பாடினது, பாடலாசிரியர் பஞ்சு அருணாச்சலம், இசை இளையராஜா.

கேட்ட பாட்டு நிறம் மாறாத பூக்கள். படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடினது. பாடலாசிரியர் பஞ்சு அருணாச்சலம், இசை இளையராஜா. தொடரும் பாடல் கல்யாணராமன் படத்திற்காக மலேசியா வாசுதேவன் பாடினது. பாடலாசிரியர் பஞ்சு அருணாச்சலம், இசை இளையராஜா.

0: பாசப்பறவைகள் படத்திற்காக பாட்டு கேட்டோம். எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடினது. பாடல் ஆசிரியர் பஞ்ச அருணாச்சலம், இசை இளையராஜா.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM, கேளுங்க ரசிங்க.
0: நேர்களே, இன்று மாலை 5:02 சித்திர சவானம் நிகழ்ச்சியில் உலக இரத்த கொடை தினத்தையொட்டி இரத்த கொடையாளர் சமூக சேவகர் திரு அருண் கோகுல்தாஸ் அவர்களோடு நேர்முக நிகழ்ச்சி. சிறுவாணி சாரல் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். இன்புமயமான 80களில் வந்த பாடல்களை நாம கேட்டுருக்கோம். தொடரும் பாடல் நினைத்தாலே இனிக்கும் படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடினது. பாடலாசிரியர் கண்ணதாசன், இசை MS விஸ்வநாதன்.

மச்சான பாத்தீங்களா படத்திலிருந்து கேட்டோம் இந்த பாட்டு. பி சுஷீலா, கே ஜே யேசுதாஸ் பாடினது. பாடலாசிரியர் வாலி, இசை சந்திரபோஸ். சிறுவாணி சாரல் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் நெஞ்சிலொரு ராகம் படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடினது. பாடலை எழுதி இசையமைச்சது டி ராஜேந்தர்.

நேர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல் இன்று பிற்பகல் 2:30 ஊர்ப்புறத்திலே நிகழ்ச்சியில் குளிர்பதன கிடங்கு அமைப்பு குறித்து கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னவேடம்பட்டி பகுதியைச் சார்ந்த என் ஆனந்த கிருஷ்ணன் அவர்களுடன் நேர்முகம்.

கேட்ட பாட்டு ஒத்தையடி பாதையிலே. படத்திற்காக வாணி ஜெயராம், கே ஜே யேசுதாஸ் பாடினது. பாடலாசிரியர் ஏ எஸ் பிரகாசம், இசை சங்கர் கணேஷ். தொடர்வது ஒரு ஓடை நதியாகிறது படத்திலிருந்து பாட்டு எஸ் ஜானகி பாடினது. பாடலாசிரியர் வைரமுத்து, இசை இளையராஜா.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103.3 MHz.
1: இன்று மதியம் 2:30 நமது ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில்
2: எல்லாருமே என்னன்னா குளிர்பதன கிடங்கு அப்படிங்கறது வந்து ஒரு பொதுவா நினைச்சுக்கிறாங்க. இது அப்படி இல்ல. ஒவ்வொரு பொருளுக்கும் அதோடைய தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ் சொல்லுவோம், அதையே நம்ம ஸ்டடி பண்ணி தான் பண்ணி கொடுக்க போறோம். அப்ப உதாரணத்துக்கு வந்து இன்னைக்கு என்னன்னா, இப்போ காய்கறி வைக்கிறதுக்கு மட்டும் இல்ல, காளான் வளர்த்துறாங்க. முன்னையெல்லாம் குளிர்பதன கிடங்கு போட்டு காளான் அதுல வச்சுக்குவாங்க, இங்க விற்பனை பண்ணுவாங்க. இப்ப அப்படி இல்ல, குளிர்பதன கிடங்குலேயே காளானை வந்து வளர்த்துறோம். அதாவது ஊட்டியில எப்படி ஒரு கிளைமேட் இருக்குதோ, சூழ்நிலை இருக்கோ, அதை வந்து என்ன பண்றோம்னா இங்க செயற்கையா செயல்படுத்தி கொடுக்கறோம். இந்த மாதிரி வேற வேற பொருள்
3: குளிர்பதன கிடங்கு அமைப்பு குறித்து கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னவேடம்பட்டி பகுதியை சார்ந்த என் அனந்த கிருஷ்ணன் அவர்களுடன் நேர்முகம்.
4: கேட்டு பயன் பெறுங்கள்.
5: சிறுவாணி சேரல் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல். பேக் டு பேக் 80களில் வந்த பாடல்கள், இன்பமயமான 80களின் பாடல்களை நாம கேட்டுட்டு இருக்கோம். தொடர்ந்து கேட்கலாம்.

0: கேட்ட பாட்டு பாய்மரக்கப்பல் படத்திற்காக மனோ பாடினது. பாடலாசிரியர் வைரமுத்து, இசை கே வி மகாதேவன்.
1: சிலர் சாதிக்கிறாங்க, அந்த சாதனையோட பின்னாடி இருக்கிற உண்மை கதைய நாங்க சொல்றோம். அதுவும் மனசுக்கு நெருக்கமா அன்போடு அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் பேசிக்கிற மாதிரி. அதுதாங்க
2: அர்த்தமுள்ள அரட்டை.
1: காலம் மறைச்சு வச்ச அந்த பாடல்கள் இன்னும் மனசு விட்டு போகலையே, அந்த இனிமையை மறுபடியும் உங்க காதுல கொண்டு வரும்.
3: என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது.
1: அப்புறம் என்ன பாட்டு, அது என்ன படமா இருக்கும் அப்படின்னு உங்க மூளைய கசக்கி புழியற மாதிரி
4: குவிஸ் டைம்.
1: நீங்க எழுதுற கடிதங்களும் அனுப்புற செய்திகளும் எங்களுக்கு ஊக்கம் மட்டும் இல்ல, இன்னும் நிகழ்ச்சிகளை நல்லா பண்ணணும் அப்படிங்கிற உந்துதலை கொடுக்குது.
4: மெசேஜஸ் எல்லாம் படிக்கிற நேரம்
1: சனிக்கிழமை தோறும் ஒலிபரப்பாகும் வசந்த இல்லம் அர்த்தமுள்ள அரட்டை. என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது குவிஸ் டைம். நேயர் நெஞ்சம், நிறைய பேரு நீங்க கேட்டதுனால இந்த நிகழ்ச்சியை மறுபடியும் உங்கள் ஆகாஷ் வாணி 103 FM கோயம்புத்தூரில் ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12 மணிக்கு மறு ஒலிபரப்பு செய்யறோம். மிஸ் பண்ணாம கேளுங்க.
0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM சிறுவாணி சாரல் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். இந்த ஒரு மணி நேரமும் பேக் டு பேக் இன்பமயமான 80களில் வந்த பாடல்களை நாம கேட்டு ரசிச்சோம். நேர்களே, இனி தொடர்வது 10 மணிக்கான செய்தி சுருக்கம். அதனைத் தொடர்ந்து அப்பதான் பா என்னப்பா என்ன

அப்படின்னீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை காலையில 10 மணிக்கு வேற என்ன இருக்கும், சுட்டீஸ் சாய்ஸ். உங்க வீட்டு குழந்தைங்களை எல்லாம் டட்டு விட்டுனா அப்படி எழுப்பி ரெடியா உட்கார வைங்க. ஆர்ஜே சாரு கேசினி இங்க வெயிட்டிங்ல இருக்காங்க. நிறைய நிறைய கேம்ஸ் விடுகது அது இதுன்னு ஒரு பவர் பேக்டா இந்த ஒரு மணி நேரமும் உங்க பிள்ளைகளை என்டர்டெயின் பண்றதுக்காக சாரு காத்திருக்காங்க. சீக்கிரமா உங்க குழந்தைங்களை ரெடி பண்ணி போன் முன்னாடி உட்கார வச்சு கால் பண்ண சொல்லுங்க. 2312103 2317046. வெளியூர் மற்றும் மொபைல் போன்ஸ்ல இருந்து அழைக்கிறவங்க 0422 அப்படிங்கிற கோயம்புத்தூர்க்கான முன் இணைப்பு எண்ணையும் சேர்த்து அழைக்கலாம்.

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. பிரான்சின் நீஸ் நகரில் பாரத் இன்னோவேட்ஸ் நிகழ்ச்சியை பிரதமர் திரு நரேந்திர மோடியும் பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரனும் இன்று தொடங்கி வைக்கின்றனர். இரத்த தானம் செய்ய தாமாகவே முன்வர வேண்டும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா அனைவரையும் கேட்டுக் கொண்டுள்ளார். வாகனங்களில் 100% எத்தனால் எரிபொருளை பயன்படுத்துவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். மனதையும் உடலையும் ஒருநிலைப்படுத்துவதில் யோகா முக்கிய பங்கு வகிப்பதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்திவர்தன் சிங் கூறியுள்ளார். அரசு மருத்துவமனைகளை மேம்படுத்த மாநில அரசு முனைப்புடன் செயல்பட்டு வருவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அனைத்து விதமான ஆவின் பால் வகைகளும் தட்டுப்பாடின்றி நுகர்வோருக்கு வழங்கப்பட்டு வருவதாக மாநில பால்வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி கூறியுள்ளார். கோவையில் நேற்று நடைபெற்ற மக்கள் நீதிமன்றத்தில் 4782 வழக்குகளுக்கு தீர்வு காணப்பட்டு 1,11,42,000 ரூபாய் தீர்வு தொகை வழங்கப்பட்டது. ஒடிசாவிலிருந்து லாரியில் கடத்தி வரப்பட்ட 66 கிலோ போதைப் பொருட்களை பெரியகுளம் அருகே காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். மீன்பிடி தடைக்காலம் இன்று நள்ளிரவுடன் முடிவுக்கு வருவதால் கடலுக்குள் செல்ல மீனவர்கள் படகுகளை தயார் செய்து வருகின்றனர். வளிமண்டல சுழற்சி காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் ஒரு சில இடங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஈரானின் மறைந்த உயர்தலைவர் ஆயத்துல்லா அலி காமேனியின் இறுதிச்சடங்கு அடுத்த மாதம் 4ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடியில் நடைபெற்று வரும் அகில இந்திய கைப்பந்து போட்டியில் சென்னை வருமான வரித்துறை அணி 3-1 என்ற செட் கணக்கில் இந்திய கடற்படை அணியை வென்று இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. இந்தியா பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று மாலை 7 மணிக்கு பர்மிங்ஹாமில் நடைபெறவுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஹைத்தி அணிக்கு எதிரான ஆட்டத்தில் ஸ்காட்லாந்து 1 கோல் அடித்து வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: குட் மார்னிங். சுடேஸ் நேரம் 10:40 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM சுட்டீஸ் சாய்ஸ் நிகழ்ச்சியில இணைய போறோம். உங்களுக்கான நிகழ்ச்சி இல்லையா? இப்பதான் சொன்னாங்க, ரெடியா வெயிட் பண்ணுங்க, சாரு வந்துருவாங்க, உங்களுக்காக நிறைய கேம்ஸ் எல்லாம் காத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி எல்லாம் ரெடி, நீங்களும் ரெடியா இருப்பீங்க. அதனால கால் பண்ணுங்க 0422 அப்படிங்கிற கோவைக்கான முன்னிணைப்பினை இணைச்சிட்டு 2312103 அல்லது 2317046 அப்படிங்கிற நம்பருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச பாட்டையும் நீங்க கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சி தொகுப்புல உங்க கூட நான் ஆர்ஜே சாருகேஸ்னே கூப்பிடுங்க, ஜாலியா ஃபன்னா நம்ம கேம் ஷோ விளையாடலாம்.

0: 10:08 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல சுட்டிஸ் சாய்ஸ் நிகழ்ச்சிக்குள்ள வந்தாச்சு. முதல் சுட்டி யாருங்கிறதுன்னு கேட்டலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேம், கோத்தகிரியில இருந்து விஷாலினி பேசுறேன்.
0: விஷாலினி, நீங்க எப்படி இருக்கீங்க? கோத்தகிரியில எப்படி இருக்கு?
1: கிளைமேட் ரொம்ப வெயிலா இருக்கு மேம்.
0: அப்படிங்களா?
1: என்ன
0: கேம் அப்படினா, நீங்க வந்து ஒரு கதை சொல்லணும். அந்த கதையில வந்து எல்லா கலர்ஸுமே இருக்கணும். ஆமா, அட்லீஸ்ட் ஒரு 7 கலராவது இருக்கணும் அதுல. ரெடியா? சொல்லுங்க.
1: ஒரு மரம் இருக்கு, அது வந்து பச்சை கலர்ல இருக்கும், இலை எல்லாம் பச்சை கலர்ல இருக்கும், அதோட தண்ணி

0: ஷர்ட் வந்து பிரவுன் கலர்ல இருக்கும். அது அந்த மரத்துல இருக்கிற பூக்கள்லாம் அழகா கலர் கலரா இருக்கும். சிகப்பு கலர்ல இருக்கும், மஞ்சள் கலர்ல இருக்கும். அதுல பழம் வந்து ஒரு எல்லோ கலர்ல இருக்கும்.
1: அஞ்சு கலர் வந்துருச்சு, இன்னும் ரெண்டு கலர். ஆனா கதையே வரலையே.
0: நீலங்க மேம் ஃபர்ஸ்ட்ல சொல்றேன்.

0: அஞ்சு கலர் வந்துருச்சு, இன்னும் ரெண்டு கலரு, ஆனா கதையே வரலையே.
1: நில்லுங்க மேம், ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்றேன்.
0: சரிங்க.
1: ஒரு ஊர்ல ஒரு மரம் இருக்கு.
0: சரி.
1: அந்த மரம் வந்து நல்ல ஜாலியா மழை வந்தனால அது வந்து பச்சையா இருக்கு லீவ்ஸ்லாம்.
0: ஓகே.
1: அதோட தண்டு வந்து ப்ரௌன் கலர்ல இருக்கும்.
0: ஓகே.
1: அது வந்து நல்லா ஜாலியா இருக்கிறதுனால அதுல நிறைய பூவெல்லாம் பூக்கும்.
0: ஓகே.
1: அது வந்து ரெட் கலர் எல்லோ கலர்ல இருக்கும்.
0: ஓகே.
1: அதோட ஃப்ரூட்ஸ்லாம் ரெட் அண்ட் எல்லோ கலர்ல இருக்கும்.
0: ஓகே.
1: நம்மளுக்கு பசிச்சிருச்சுன்னா நம்ம அந்த ஃப்ரூட்ஸ் எடுத்து சாப்பிட்டுக்கலாம். அந்த மரம் அவ்வளவு நல்ல குணம் கொண்டது.
0: ஓகே.
1: அதை வச்சு இப்ப நம்ம ஏதாச்சும் மெடிசன்ஸ் கூட பண்ணலாம். அது வந்து ஒரு ஆயில் சப்ஸ்டன்ஸ் மாதிரி இருக்கும்.
0: அப்படிங்களா, இதுதான் கதையா? நாலு கலர் வந்தாச்சு, இன்னும் மூணு கலர். அதுல வந்து பறவைகள்லாம் உட்காரும் இல்லையா?
1: ஒரு பறவை வந்து கேக்குது அந்த மரத்துக்கிட்ட, கேக்குது நான் இங்க உட்காரலாமா அப்படின்ட்டு கேக்குது. ஓகேன்னு சொல்லுது. அப்ப அந்த ரெக்கையில அந்த பறவையோட ரெக்கையில வந்து கிரீன் கலர், ரெட் கலர், ப்ரௌன் கலர், பிளாக் கலர்லாம் போட்டு மயில் மாதிரி அழகா இருக்கு. அது வந்து உட்கார்ந்துட்டு நான் உன் பழத்தை எடுத்து சாப்பிடலாமான்னு கேக்குது மரத்துக்கிட்ட. உனக்கு பசிக்குது, நீ சாப்பிட்டுக்கோ அப்படின்னு.
0: அப்படிங்களா, பரவாயில்ல, சூப்பர். கிட்டத்தட்ட அஞ்சு கலர் வந்துருச்சு, சூப்பரா கதை சொல்லிருக்கீங்க. அஞ்சு கலர் சொல்லிருக்கீங்க இல்லையா, அதனால உங்களுக்கு சூப்பர் ஒரு பாட்டு கொடுக்கலாம். என்ன பாட்டு வேணும்
1: மேம்? நானும் ஒண்ணு சொல்றேன் மேம்,
0: சொல்லுங்க.
1: நம்ம போன்ல யூஸ் பண்ற ஆப்ஸ் நேம் தான் சொல்றேன் மேம்.
0: அப்படியா, என்ன சொல்லுவீங்க? வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்ல சொல்லுவீங்களா?
1: தமிழ்ல சொல்றேன் மேம்.
0: தமிழ்ல சொல்றீங்களா? சரி சொல்லுங்க.
1: வாட்ஸ்அப் புலனம், ஃபேஸ்புக் முகநூல், யூடியூப் வலை ஒளி, இன்ஸ்டாகிராம் படவரி,
0: ஓகே,
1: டெலிகிராம் தொலைவரி,
0: ஓகே,
1: வைஃபை அருகலை, ஹாட்ஸ்பாட் பகிரலை, ப்ளூடூத் ஊடலை.
0: ஓ சூப்பர், எங்க இருந்து கத்துக்கிட்டீங்க? இந்த இன்னும் முடியலையா?
1: சிம் கார்டு. சரி வடை.
0: ஓ ரைட் ரைட், ஓகே ஓகே ஓகே, சூப்பர். எங்க இருந்து கத்துக்கிட்டீங்க?
1: அம்மா சொல்லி கொடுத்தாங்க மேம்.
0: சூப்பர், அம்மாவுக்கும் பாராட்டுகள். என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: இது வந்து 4 மணிக்கு அந்த கெட் செட் கோ கேம்ஸ் ஓக்கு அம்மா எடுத்து வச்சது மேம்.
0: ஓ சூப்பர் சூப்பர், பரவால, நம்ம மூலமா ஒரு விஷயத்தை வந்து நீங்க கத்துக்கிட்டீங்க இல்லையா? அதுக்காகவே உங்களுக்கு பாட்டு கொடுத்துடலாம். என்ன பாட்டு வேணும்?
1: கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் படத்துல இருந்து
0: இதோ பாட்டு.

0: 10:16 25 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல சுட்டிஸ் சாய்ஸ் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். அடுத்த சுட்டிட்ட பேசலாம். வணக்கம். ஆமா வாங்க, வணக்கம் சொல்லுங்க. வணக்கம்,
1: குட் மார்னிங் மேம்.
0: குட் மார்னிங். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
1: திருப்பூர் காந்தி நகர்ல இருந்து பேசுறோம் மேம்.
0: அங்க இருந்து யார் பேசுறீங்க?
1: மேம் கிருத்திகா மேம்.
0: கிருத்திகா பேசுறீங்களா? நீ எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
1: என்ன
0: காரணம் இருக்காங்க? அப்படியா, நீங்க மொத்தம் 4 பேரா? எப்படி 4 பேரும் சண்டை போடாம இருந்துப்பீங்களா? எதுக்கு சண்டை போடுவீங்க அடிக்கடி? எதுக்கு போடுறோம்ல தெரியாது, ஏதாவது ஒரு சண்டை வந்துருது இல்லையா? அதுக்கப்புறம் மறுபடியும் சேர்ந்துருவீங்களா? சரி, ரீசெண்டா எதுக்கு சண்டை
1: போட்டீங்க?
0: அப்படியா, சரி ஓகே. உங்களுக்கு ஒரு கேம் கொடுத்துடலாமா? என்ன கேட்டால் டக்கு டக்கு டக்குன்னு பதில் சொல்றீங்கல்ல, அதனால நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, டக்கு டக்கு டக்குன்னு சொல்லி ஒரு 10 கேம்ஸ் பேர் சொல்றீங்க. ரெடி, 1 2 3 ஸ்டார்ட்.
1: வாலிபால், கொக்கோ, டென்னிஸ், செஸ், லூடோ, கேரம் போர்டு, ஹாக்கி, த்ரோபால், வாலிபால்,
0: இன்னும் அப்படிங்களா? சரி, ஷோ முடிச்சுட்டு வர நம்ம எல்லாம் சேர்ந்து விளையாடலாம் சரிங்களா? ஓகே, உங்களுக்கு என்ன பாட்டு கொடுக்கலாம்?
1: மோனிகா சாங் மேம்.
0: மோனிகா பாட்டா?

சரி, நீங்க பாட்டு பாடுங்கன்னா உங்களுக்கு பாட்டு கொடுத்துடலாம். அழகா பேசுறீங்களா, அதனால பாடுங்க பாக்கலாம். தமிழ் ஓ, நாங்க பாடலைங்க, தம்பி கிட்ட கொடுக்குறேங்க. சரி கொடுங்க. ஹலோ தம்பி பாப்பா. ஏய் இந்தாங்க பேசுறாங்க. தம்பி தம்பிட்ட கொடுத்துட்டீங்களா? ஓ, அவங்களுக்கு வந்து வெக்கம் வந்துருச்சு, அதனால தான் பேசல. சரி, தம்பிக்கு சேர்த்தியா பாட்டு கொடுத்துடலாம். என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு? மோனிகா பாட்டு வேணுங்களா? சரி, மோனிகா பாட்டு கொடுக்குறோம், கேட்க சொல்லுங்க.

நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி நாளை மதியம் 3:30 ஒலிபரப்பாகும். 10:24 கேட்டுட்டு இருக்கீங்க நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல. சுட்டீஸ் சாய்ஸ் அவங்களுக்கு பிடிச்ச பாட்டெல்லாம் வந்து கேட்டு ரசிச்சுட்டு இருக்காங்க. அதே போல கேம் ஷோலையும் கலந்துக்கிட்டு கலகலப்பா நம்ம ஷோ வந்து கொண்டு போயிட்டு இருக்காங்க. நீங்க ஒரு பாட்டு மட்டும் போடுங்க, அடுத்ததான் நாங்கள் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கேட்டுட்டு இருக்கீங்க சுட்டீஸ் சாய்ஸ். உங்க வீட்டு குழந்தைங்க ஆஹா ஓஹோன்னு பேசுவாங்க, நீங்க ஒரு கேள்வி கேளுங்க, அவங்க எப்படி உங்களை அசர வைக்கிற மாதிரி பதில் சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்கன்னா கால் பண்ணி கொடுக்கலாம். 0422 அப்படிங்கிற கோவைக்குண்டான

0: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நாளை காலை மணி 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல். கேட்டுட்டு இருக்கீங்க சுட்டி ஸ்டாய்ஸ், கேட்கறத மட்டும் இருக்கோ ஃபன் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அடுத்து ஒரு சுட்டி வெயிட் பண்ணிருக்காங்க. பேசலாம். வணக்கம். வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க? வயிற்று வலிக்குது
1: அப்படிங்களா?

0: சரி.
1: அப்புறம் அவ்வளவுதான் மேம். ஸ்கூலுக்கு போயிட்டு லெசன் படிப்போம், ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடுவோம்.
0: உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடுறது ரொம்ப ஜாலியா இருக்குமோ?
1: அதுவும் மட்டும் இல்லாம டீச்சர்ஸ்லாம் வந்துட்டு கொஞ்சம் ஜாலியா பழகுவாங்க மேம், அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: ஓ சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகே, உங்களுக்கு ஒரு கேம் கொடுத்துடலாமா? என்னன்னா, நான் வந்து ஜனவரி பிப்ரவரி வந்து சொல்லுவேன். ஜனவரி பிப்ரவரி அது இருக்குங்களா, இங்கிலீஷ் மந்த்ஸ் எல்லாம் சொல்லுவேன். ஆனா நீங்க என்ன பண்ணணும்னா, நான் ஜனவரி அப்படின்னு சொன்னா ஜனவரியிலிருந்து அடுத்து 3 மாசம் என்னன்னு சொல்லி சொல்லணும். இப்போ நான் ஜனவரின்னு சொல்லிட்டேனா ஏப்ரல் அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா? ரெடி? நான் ரெடிங்க, நீங்க ரெடியா இருந்தா போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்க. விளையாடலாமா? ஓகே. ஜூன், நவம்பர், மார்ச், அக்டோபர். அடடடா, செப்ட். சரி, உங்களுக்கு வந்து மாடி என்ன கொடுக்கலாம்? ஏப்ரல். அட சூப்பரா சொல்றீங்களே. சரி ஓகே, அப்ப பிப்ரவரி. பரவாயில்லையே, நம்ம கேக்குற கேள்வி சூப்பரா பதில் சொல்லிட்டீங்க. ஓ கியூட்டா சொல்றீங்க. சரி ஓகே, இவ்வளோ அழகா பதில் சொல்லிட்டீங்களே. பட்டு பட்டுன்னு உங்களுக்கு பட்டுன்னு ஒரு பாட்டு கொடுத்தலாம். என்ன பாட்டு வேணும்? உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டா? பாடுவீங்களா? சரி பாடுங்க.
1: தாங்க தானே தரசபா.

0: பாட்டு மட்டும் அழகா இல்ல, நீங்க பாடுறதும் அவ்வளவு அழகா இருக்கு.
1: தேங்க்யூ மேம்.
0: ஓ, உங்களுக்காக பாட்டு
1: மேம் நான் கர்நாடிக்கில போயிட்டு இருக்கேங்க மேம்.
0: அப்படிங்களா? சரி, நிறைய கத்துக்கோங்க,
1: ஆமாங்க.
0: நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, நல்லா அழகா பாடுங்க சரிங்களா?
1: ஓகேங்க மேம்.
0: நீங்க எப்பெல்லாம் வந்து எங்களுக்கு கால் பண்றீங்களோ அப்பெல்லாம் ஒரு பாட்டு பாடுங்க சரிங்களா?
1: ஓகேங்க மேம்.
0: இப்ப பாட்டு கேளுங்க.
1: ஓகேங்க மேம்.

0: சிலர் சாதிக்கிறாங்க. அந்த சாதனையோட பின்னாடி இருக்கிற உண்மை கதைய நாங்க சொல்றோம். அதுவும் மனசுக்கு நெருக்கமா அன்போடு அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் பேசிக்கிற மாதிரி. அதுதாங்க
1: அர்த்தமுள்ள அரட்டை.
0: காலம் மறைச்சு வச்ச அந்த பாடல்கள் இன்னும் மனசு விட்டு போகலையே, அந்த இனிமையை மறுபடியும் உங்க காதுல கொண்டு வரும்.
2: என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது.
0: அப்புறம் என்ன பாட்டு, அது என்ன படமா இருக்கும் அப்படின்னு உங்க மூளைய கசக்கி புழியற மாதிரி நீங்க எழுதுற கடிதங்களும் அனுப்புற செய்திகளும் எங்களுக்கு ஊக்கம் மட்டுமில்ல, இன்னும் நிகழ்ச்சிகளை நல்லா பண்ணணும் அப்படிங்கிற உந்துதல கொடுக்குது.
3: மெசேஜஸ் எல்லாம் படிக்கிற நேரம்
0: சனிக்கிழமை தோறும் ஒலிபரப்பாகும் வசந்த இல்லம் அர்த்தமுள்ள அரட்டை. என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது குவிஸ் டைம். நேயர் நெஞ்சம், நிறைய பேர் நீங்க கேட்டதுனால இந்த நிகழ்ச்சியை மறுபடியும் உங்கள் ஆகாஷ்வாணி 103 FM கோயம்புத்தூரில் ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12 மணிக்கு மறு ஒலிபரப்பு செய்யறோம். மிஸ்

0: நாம கேளுங்க.
1: 10:39 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல சூட்டேஸ் சாய்ஸ் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். இப்ப ஒரு குட்டி ஸ்டோரி வந்து கேட்கலாம். ஒரு ஊரில் ஒரு சோம்பேறி ஒருத்தர் இருந்தானா, அவனுக்கு வேலை செய்யவே பிடிக்காது. எப்படியாவது மற்றவங்க உழைச்சாங்க அப்படின்னா அதில் நம்ம சாப்பிட்டு வாழ்ந்துடலாம்ப்பா அப்படிங்கிற எண்ணம் தான் அவனுக்கு. ஒரு நாள் ராத்திரி நேரம் அவனோட வீட்டுக்கு திருடன் ஒருத்தன் வந்தானா. சத்தம் கேட்டு எந்திரிச்சு பார்த்தவன் திருடனை பார்த்து பயப்படவே இல்லை. அதுக்கு பதிலாக, தம்பி நீ ரொம்ப நல்ல நேரம் பார்த்து வந்திருக்க, என் வீட்டில் திருடுறதுக்கு ஒன்றுமே இல்லை, நாளைக்கு காலையில் என்னுடைய மாமனார் ஊர்லேருந்து வருவார், நிறைய பணமும் தரேன்னு சொல்லியிருக்காரு, நீ காலையில் அவர்கிட்டயே அந்த பணத்தை வந்து எடுத்துக்கோ, அது வரைக்கும் நம்ம ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறானா. இதை நம்மளை திருடனும் என்ன பண்ணுறான், சரி காலையில் வரைக்கும் தானே, அது வரைக்கும் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசுகிறாங்க பேசிக்கிட்டே இருக்காங்க. விடிய காலையில் வந்தோடனே திருடன் கேட்குறான், சரி உன்னோட மாமனார் எப்போ வருவார் அப்படின்னு. அதுக்கு அந்த சோம்பேறி சொன்னானா, என்னுடைய மாமனாருக்கு வயசாயிருச்சு, அவர் எப்போ வருவார் அப்படின்லாம் உறுதியாக சொல்ல முடியாது, சில சமயம் அடுத்த மாசம் வரலாம், அடுத்த வருஷம் கூட வரலாம், ஏன் வராமே கூட போகலாம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சோம்பேறித்தனமா சொல்றான். அதை பார்த்து அதிர்ச்சியான திருட, என்னையே ஏமாத்த பாக்குறியா அப்படின்னு கோபத்தோட கத்துன உடனே அந்த சோம்பேறி சொல்றான், நான் எப்பயுமே இப்படிதான் சோம்பேறியா தான் இருப்பேன், என்னோட வீட்டுல திருட வந்த நீயும் என்ன மாதிரியே காலத்தை வந்து வீணடிக்கிற, அதனால நீ என்னை விட பெரிய சோம்பேறி அப்படின்னு சொல்லி அறிவுரை சொன்னானா. உடனே அந்த திருட வந்து, சே இவனை மாதிரி நம்மளும் சோம்பேறியா இருந்துட்டோமே, இவனுடைய சோம்பேறித்தனத்துக்கு ஈடு கொடுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி தப்பிச்சோம் பொழைச்சோம் ஒரே ஓட்டம் அங்கிருந்து ஓடி போயிட்டானா. ஆக மொத்தம் இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, இந்த ரெண்டு பேத்து மாதிரியும் நாம வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கறதுதான். சோம்பேறி வந்து எப்பயுமே அவன் சோம்பேறியா தான் இருக்கா அந்த கதையில. அதே மாதிரி நம்ம இருந்தோம் வச்சுக்கோங்க, வாழ்க்கையில நாம வந்து முன்னேறவே முடியாது. இப்ப ஒரு சோம்பேறியோட அட்வைஸை கேட்டு நம்மளும் சோம்பேறியா இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த திருட நிலைமை தான் நமக்கு வரும். திருடனாவும் இருக்கக்கூடாது, அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படவும் கூடாது, சோம்பேறியோட அட்வைஸை கேட்கவும் கூடாது, நம்மளும் சோம்பேறியாவும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரிதான் இந்த கதை வந்து சொல்லுது. இதே மாதிரி கதை சொல்லுவேங்க, நீங்க கேட்கிற கேள்வியோட நான் உங்களை சூப்பரா கேள்வி கேட்பேன் அப்படிங்கிற மாதிரி உங்க குழந்தைங்க சொல்லுவாங்க அப்படின்னா, 0422 அப்படிங்கிற கோவைக்கு உண்டான முன்னிணைப்பை இணைச்சிட்டு 2312103 அல்லது 2317046 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க ரசிங்க. நேயர்களே, இன்று மாலை 5 மணிக்கு சித்திரசவானம் நிகழ்ச்சியில் உலக இரத்தக்கொடை தினத்தை ஒட்டி இரத்தக்கொடையாளர் சமூக சேவகர் அருண் கோகுல்தாஸ் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம்.

0: இன்று மதியம் 2:30 நமது ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில்
1: எல்லாருமே என்னன்னா குளிர்பதன கிடங்கு அப்படிங்கறது வந்து ஒரு பொதுவா நினைச்சுக்கிறாங்க. இது அப்படி இல்ல. ஒவ்வொரு பொருளுக்கும் அதோடைய தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ் சொல்லுவோம், அதையே நம்ம ஸ்டடி பண்ணி தான் பண்ணி கொடுக்க போறோம். அப்ப உதாரணத்துக்கு வந்து இன்னைக்கு என்னன்னா, இப்போ காய்கறி வைக்கிறதுக்கு மட்டும் இல்ல, காளான் வளர்த்துறாங்க. முன்னையெல்லாம் குளிர்பதன கிடங்கு போட்டு காளான் அதுல வச்சுக்குவாங்க, இங்க விற்பனை பண்ணுவாங்க. இப்ப அப்படி இல்ல, குளிர்பதன கிடங்குலயே காளான வந்து வளர்த்துறோம். அதாவது ஊட்டியில எப்படி ஒரு கிளைமேட் இருக்குதோ, சூழ்நிலை இருக்கோ, அதை வந்து என்ன பண்றோம்னா இங்க செயற்கையா செயல்படுத்தி கொடுக்கறோம். இந்த மாதிரி வேற வேற பொருள்
2: குளிர்பதன கிடங்கு அமைப்பு குறித்து கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னவேடம்பட்டி பகுதியைச் சார்ந்த என் அனந்த கிருஷ்ணன் அவர்களுடன் நேர்முகம்.
3: கேட்டு பயன் பெறுங்கள்.
4: நேரம் 10:53, ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM கேட்டு இருக்கீங்க. சுட்டீஸ் சாய்ஸ்.

நேர்களே, இன்று நண்பகல் 12 மணிக்கு வசந்த இல்லம் நிகழ்ச்சியில அர்த்தமுள்ள அரட்டை என்றோ கேட்டது என்றும் இன்னைக்கு நிகழ்ச்சியுடைய மறு ஒலிபரப்பு கேட்க போறோம். மிஸ் பண்ணாம கேளுங்க. மதியம் 2:30 மணிக்கு ஊர்ப்புறத்திலே நிகழ்ச்சியில குளிர்பதன கிடங்கு அமைப்பு குறித்து கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னவேடம்பட்டி பகுதியை சார்ந்த என் ஆனந்தகிருஷ்ணன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். நேரம் 10:59 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM இதுவரைக்கும் சுட்டீஸ் ஸ்டாய்ஸ் நிகழ்ச்சி கேட்டீங்க. சில சுட்டீஸ் வந்து நம்ம நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு ஒருத்தங்க நல்லா பாடினாங்க, பயங்கரமா பேசினாங்க, கேட்கவே

நல்லா இருந்துச்சு இல்லையா? மறுபடியும் நம்ம நிகழ்ச்சியை அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை 10 மணிக்கு டான்னு கேட்டலாம். அங்கேயும் வந்து கரெக்டாக ஆஜராயிருங்க. நிகழ்ச்சி தொகுப்பில் இதுவரைக்கும் உங்கள் கூட நான் ஆர்ஜே சாரு கேஸ்னி. நம்ம நிகழ்ச்சியை தொடர்ந்து செய்தி சுருக்கம் சென்னையிலேருந்து அஞ்சலாகும். அதை தொடர்ந்து படித்ததில் பிடித்தது நிகழ்ச்சியில் ஒரு அருமையான கதை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஆர்ஜே மேஷ்டி உங்களுக்காக. ஸ்டேட்யூன் வித் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM. இதுவரைக்கும் கேட்டிங்க சுட்டீஸ் சாய்ஸ்.

0: ஹர்தன் சிங் கூறியுள்ளார். அரசு மருத்துவமனைகளை மேம்படுத்த மாநில அரசு முனைப்புடன் செயல்பட்டு வருவதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அனைத்து விதமான ஆவின் பால் வகைகளும் தட்டுப்பாடின்றி நுகர்வோருக்கு வழங்கப்பட்டு வருவதாக மாநில பால்வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி கூறியுள்ளார். கோவையில் நேற்று நடைபெற்ற மக்கள் நீதிமன்றத்தில் 4782 வழக்குகளுக்கு தீர்வு காணப்பட்டு 1,11,42,000 ரூபாய் தீர்வுத் தொகை வழங்கப்பட்டது. ஒடிஷாவிலிருந்து லாரியில் கடத்தி வரப்பட்ட 66 கிலோ போதைப் பொருட்களை பெரியகுளம் அருகே காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். மீன்பிடி தடைக்காலம் இன்று நள்ளிரவுடன் முடிவுக்கு வருவதால் கடலுக்குள் செல்ல மீனவர்கள் படகுகளை தயார் செய்து வருகின்றனர். வளிமண்டல சுழற்சி காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் ஒரு சில இடங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஈரான் உடனான மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒப்பந்தம் இன்று கையெழுத்தாகும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். ஈரானின் மறைந்த உயர்தலைவர் அயத்துல்லா அலி காமேனியின் இறுதிச் சடங்கு அடுத்த மாதம் 4ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடியில் நடைபெற்று வரும் அகில இந்திய கைப்பந்து போட்டியில் சென்னை வருமான வரித்துறை அணி 3-1 என்ற செட் கணக்கில் இந்திய கடற்படை அணியை வென்று இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. இந்தியா பாகிஸ்தான் அணிகளுக்கிடையிலான மகளிர் 20-20 கிரிக்கெட் போட்டி இன்று மாலை 7 மணிக்கு பர்மிங்ஹாமில் நடைபெறவுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஹைட்டி அணிக்கு எதிரான ஆட்டத்தில் ஸ்காட்லாந்து 1 கோல் அடித்து வெற்றி பெற்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேயர்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM நாம் அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சி படித்ததில் பிடித்தது நிகழ்ச்சியில் இணையிறது நான் உங்க ஆர்ஜே மேஸ்ரீ. படித்ததில் பிடித்ததில் ஒவ்வொரு சண்டேவும் வந்து ஒரு கதையோட நம்ம இணைவோம். அந்த வகையில் இன்னைக்கு ஜெயகாந்தன் எழுதிய பொம்மை அப்படிங்கிற கதையை பத்தி நிறைய விஷயங்கள் கேட்க போறோம். அந்த கதையவே முழுசா தெரிஞ்சுக்க போறோம்.

അലൈപ്പായുതി പടത്തക്കാഹ കേട്ടോ ഇന്ന് പാട്ട് എ.ആർ. റഹ്മാനിസയില്. படித்ததில் பிடித்தது நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். ஜெயகாந்தன் எழுதிய பொம்மை அந்த சிறுகதையை வந்து நம்ம கேட்க போகிறோம். சிறுகதையில் அது ஒரு கதை, அந்த கதையை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் கேட்க போகிறோம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஒரு ஊர், அந்த ஊரில் வந்து ஒரு பெரிய வீடு இருக்குது. அந்த வீதியிலன்னு இல்லை, அந்த ஒரு சுற்று வட்டாரத்துலேயே ஒரு பெரிய வீடு அப்படின்னு சொல்லலாம். அந்த வீட்டினுடைய பெயர் கிருஷ்ண மந்திரம். இப்படி தான் வந்து ஜெயகாந்தன் அந்த கதையை ஆரம்பிக்கிறாரு. கிருஷ்ண மந்திரம் அப்படிங்கிற அந்த வீடு ஊர்லயே பெரிய வீடுனா எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா, இப்பவே இப்பெல்லாம் நம்ம ஒரு ஒரு ஒரு விஐபியோட வீடு, ஒரு பெரிய வீடு அப்படின்னம்னா, ரெண்டு ஆள் மேல மேல நின்னாலும் உள்ள என்ன இருக்குன்னே தெரியாது, அவ்வளோ பெரிய காம்பவுண்டா இருக்கும். ஆனா இது ரொம்ப முன்னாடி பல

வருஷத்துங்களுக்கு முன்னாடி இருந்ததுனால முன்னாடி திண்ணையும் ரேலியும் வச்சு கட்டப்பட்ட வீடு, வாசல் என்ன நடக்குது வந்து போறவங்க எல்லாம் உட்காந்துக்கலாம், அந்த மாதிரியான விலாசமான வீடு. ஆனா அது எவ்வளவு நாள் அப்படி இருந்துச்சு அப்படின்னா, அந்த அந்த வீட்டுல ஒரு பெரியவர் இருக்கிறாரு. அவர் வந்து யாராவது வந்தாங்கன்னா திண்ணையில உட்கார வச்சு பேசிட்டு தண்ணி நீச்ச தண்ணி கொடுத்துட்டு அந்த மாதிரி எல்லாம் முடிச்சுட்டு போற மாதிரி அது ஒரு விலாசமான வீடு. அவங்களுக்கு ஒரு பேத்தி வர்ற வரைக்கும் அந்த வீட்டினுடைய திண்ணை அப்படி இருந்துச்சு. அந்த அந்த பாப்பா பேரு ராணி, பேரு

அந்த நேரமா பார்த்து சைக்கிளை தபதபான் கீழே போட்டு அவளை எடுத்து அணைச்சிட்டு வேலைக்காரங்களெல்லாம் திட்டாரு. இத்தனை பேர் வேலை செய்கிறீங்க, பேத்தி இப்படி கீழே விழுகிறத கூட யாரும் பார்க்க மாட்டீங்களா, அப்படியா இப்படியான்னு திட்டிட்டு, அன்னையோட குழந்தையினுடைய பாதுகாப்பு தானே முக்கியம் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற திண்ணைக்கெல்லாம் கம்பி வேலி போட்டு அடைச்சிட்டாங்க. அதனால யாருமே வந்து திண்ணையில வந்து உட்கார முடியாது. என்னதான் இருந்தாலும் என் பேத்தியனுடைய பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி ஒரு அந்த தென்னை முழுக்க கம்பி வேலி போட்டு கட்டின மாதிரி, இல்லை கம்பிகளால் அப்படி கட்டப்பட்டு ஒரு சிறை மாதிரி பார்க்கறதுக்கு காட்சி அளிக்கிறதா ஜெயகாந்தன் சொல்கிறாரு. அந்த குழந்தை தத்தி தத்தி தவந்த குழந்தை இப்போ நடக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்ல ஜெல் ஜெல்னு கொலுசு போட்டு வீடெங்கும் கொலுசு சத்தத்தோடு அழகாக சுற்றி சுற்றி தெரியுது. அந்த பெரியவர்னுடைய ஆல் டைம் என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னா முழு நேரம் அந்த பிள்ளை கூட தான், ராணி கூட தான் இருக்கணும். எப்போ கடை வீதிக்கு போனாலும் பொம்மை வாங்கிட்டு வந்து அவளுக்கு கொடுக்கறது அவருடைய வழக்கம். எப்போ போனாலும் பொம்மை வாங்கிட்டு வந்துருவாங்க. அந்த புது பொம்மை வாங்கின ஒரு ரெண்டு மூணு நாள் சாப்பிடும் போது, தூங்கும் போது, குளிக்கும் போது, எல்லா நேரமும் அந்த பொம்மையை கையிலேயே வச்சிருக்கோம். அது அவளா தூக்கி போட்டு உடைச்சாலோ, இல்லை கையை திருகி காலை திருகி விளையாடும் போது உடைஞ்சாலும் பரவாயில்ல, ஆனா அதுவா எப்படியாவது உடஞ்சிருச்சு, அவ உடைக்காம அது உடஞ்சிருச்சு அப்படின்னா பூரா அப்படியே அந்த திண்ணையில படுத்து கைய காலை வீசி அழுது புரண்டு தாத்தா கிட்ட இன்னொரு பொம்மை வாங்காம விடமாட்டா அந்த ராணிக்குட்டி. அப்படி ஒரு குழந்தை கையில ஒரு பொம்மை இருக்கு, அந்த பொம்மைக்கும் நம்ம கதையில வர்ற பொம்மைக்கும் என்ன சம்பந்தம் தெரிஞ்சுக்கலாமா?

வித்யாசாகரோட சேல கேஜேஎஸ் சாதனா சங்கம் பாடின பாட்டு கேட்டோம், பூவெல்லாம் முன்வாசம் படத்துக்காக. படித்ததில் பிடித்தது நிகழ்ச்சியில் நினைச்சிருக்கோம். பொம்மை, ஜெயகாந்தன் எழுதின பொம்மை கதையை நம்ம பேசிட்டு இருக்கோம். அந்த குழந்தையும் அந்த குழந்தைக்கு இருக்கிற பொம்மையையும் பத்தி நம்ம நிறைய விஷயங்கள் அதே தான் நம்ம பேசணும். இப்ப என்னன்னா, ராணிக்கு ஒரு தங்கச்சியும் வந்துருச்சு. தங்கச்சியை பாத்துக்கிறதுல அவங்க அம்மா ரொம்ப பிஸி ஆயிட்டாங்க, ரொம்ப கை குழந்தை அப்படிங்கறதுனால. அப்ப இந்த பாப்பா என்ன பண்ணுது, அவங்க தாத்தா வாங்கிட்டு வந்த பொம்மை கூடையே விளையாடிட்டு இருக்கு. ஒரு பெரிய மரப்பெட்டி, ஒரு பெரம்பு பெட்டி, அதுக்குள்ளார வந்து அவளோட பொம்மை, பழைய பொம்மை, உடஞ்ச பொம்மை, அந்த புது பொம்மை வாங்கிட்டோம்னா அடுத்த பொம்மை கொஞ்சம் போர் அடிச்சிடும், அந்த மாதிரி இந்த எல்லா பொம்மையும் வந்து ஒரு பெரம்பு பெட்டியில போட்டு அடைச்சு வச்சிருக்காங்க. இவ என்ன பண்ணுவா அப்படின்னா, டெய்லியும் அங்க வந்து இது தின்ன மேல வச்சிருப்பாங்க, அங்கிருந்து வந்து தின்ன மேல வச்சிருக்கிற பெட்டியை தூக்க முடியாம தூக்கி முக்கி முணங்கி எல்லாத்தையும் கீழே இறக்கி அப்புறமா பெட்டிய மேலிருந்து கீழே கொட்டிட்டு, ஐ எவ்வளோ சொப்பு எவ்வளோ சொப்பு அப்படின்னு சத்தம் போட்டு கை தட்டி சிரிப்பாளாம். சிரிக்கும் போது அவளுடைய பாவாடையும் அவ்வளோ அழகா சுத்தும் அப்படின்னு ஜெயகாந்தன் எழுதியிருக்கிறாரு. பொதுவா வந்து குழந்தைங்க விளையாடுற பொம்மைகளுக்கோ இல்ல சின்ன சின்ன பொருட்களுக்கோ சொப்பு சாமான் நம்ம சொல்லுவோம், அதனால அவ சொப்பு சொப்புன்னு சொல்லி சந்தோஷமா கத்தி விளையாடுறா. இத ரொம்ப தூரத்துல ஒரு குழந்தை பார்த்துக்கிட்டே இருக்கு. இந்த பொம்மைகளை எல்லாம் பார்த்த உடனே அங்க ராணி வயசுலயே இருக்கக்கூடிய ஒரு குழந்தைக்கு ஆசை வருது. கொஞ்சம் கொஞ்சமா அந்த வீட்டுக்கு பக்கமா வருது. வீட்டுக்கு பக்கமா வந்து கம்பிகளுக்கு இடையில தன்னுடைய தலையை மட்டும் உள்ள நுழைக்க முயற்சி பண்ணுது. பார்த்துட்டு அந்த பொம்மையை பார்த்து ஒரு ஏக்கம் அந்த குழந்தைக்கு வருது. அந்த குழந்தை எப்படி இருக்கு அப்படின்னு ஜெயகாந்தன் ரொம்ப அழகா வர்ணிக்கிறாரு. நல்ல கருகருகருன்னு ஒரு மீனி, பரட்ட தலை, அரைஞான் கயிறு கூட இல்லை, ஒரு அருணா கயிறு கூட இல்லை அந்த குழந்தைக்கு. மண்ணில் புரண்டு விழுந்ததுனுடைய அந்த தடம் இருக்கும்ல, மண்ணில் புரண்டு விழுந்ததுனுடைய அந்த அழுக்கு அங்கங்க ஒட்டி இருக்கு. மூக்கு வாய் எல்லாத்துலேயுமே தண்ணியா வடியுது. அந்த மோதிர விரலையும் நடுவிரலையும் வாயில வச்சு சப்பிட்டு ஏக்கத்தோட இந்த குழந்தை பாக்குது. போட்டுக்கிறதுக்கு டிரெஸ் கூட இல்ல. அப்ப அந்த ரோட் சைடு வாழக்கூடிய ஒரு சாதாரண குடும்பத்துல இருக்கக்கூடிய ஒரு குழந்தை, அது பேரே கருப்பு குழந்தை அப்படின்னு ஜெயகாந்தன் அட்ரஸ் பண்றாரு. நிறைவுல அந்த குழந்தையினுடைய பேர் என்ன அப்படிங்கறத ரிவீல் பண்றாரு. இந்த இடத்துல கருப்பு குழந்தை ராணிய பார்த்து, அந்த ராணி கையில இருக்க பொம்மைய பார்த்து ஏக்கத்தோட பாத்துட்டு இருக்குது. ரொம்ப பக்கத்துல அந்த கம்பிகளுக்கு இடையில இருக்கிறதுனால ராணியும் அந்த குழந்தைய பாக்குறா. பாத்துட்டு, ஏன் நீ இப்படி இருக்க அப்படின்னு கேக்குறா. இதுல இந்த கதை முழுக்கவுமே நிறைய தத்தை மொழிகளை ஜெயகாந்தன் பயன்படுத்தியிருக்காரு. இந்த குழந்தைகள் தத்தி தத்தி பேசும்னு சொல்லுவோம்ல, அப்ப அந்த சட்டைங்கிற இடத்துல ஏன் நீ தட்ட போடலையா அப்படின்னு கேக்குற மாதிரி நிறைய வார்த்தைகளை வந்து ஜெயகாந்தன் அந்த அதை படிக்கும் போதே, ஓ குழந்தை இப்படி எல்லாம் பேசியிருக்குமோ, இந்த ஸ்லாங்ல பேசியிருக்குமோ அப்படின்னு உணர்ற மாதிரியான நிறைய வாக்கியங்களை நம்ம பார்க்க முடியுது. ஐயையோ நீதான் சட்டையே போடலையா அப்படின்னு கையை நீட்டி நீட்டி சிரிச்சு

சிரிச்சு காட்டுது. உடனே இந்த ராணி என்ன பண்ணுதுன்னா, நீ சட்டையே போடலன்னு சொல்லிட்டு தன்னுடைய முகத்தை கண்ணை மூடி ஐயோ போடலையா ஐயோ போடலையா அப்படின்னு சொல்லுது. இது எது அப்படின்னா, எப்பவாவது ஒரு நேரம் இவ சட்டை போடாம வெளியில வந்துட்டா அப்படின்னா அவங்க தாத்தா இதே மாதிரி கண்ணை மூடி ஐயோ நம்ம ஷேம் ஷேம் பப்பி ஷேம் சொல்லுவோம்ல அந்த மாதிரி அந்த குழந்தைய கிண்டல் பண்ணும்போது உடனே ஓடி போய் அந்த பொண்ணு அவங்க அம்மா கிட்ட சொல்லி சட்டை போட்டுட்டு வந்து நான் ட்ரெஸ் போட்டுட்டேனே நான் ட்ரெஸ் போட்டுட்டேனே அப்படின்னு சுத்தி சுத்தி காட்டுமா. அதனால அதே ஞாபகத்துல நீ சட்டை கூட போடலையான்னு உடனே ராணி அவளுடைய முகத்துல கண்களை வச்சு மூடிக்கிறா. என்கிட்ட சட்டை இருக்கு, என் வீட்டில் இருக்கு அப்படின்னு அந்த குழந்தை சொல்லி, நான் வரும்போது சட்டை போட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேத்துக்கான ஒரு உரையாடல் அப்பதான் தொடங்குது.

ஆசை படத்துல இருந்து பாட்டு கேட்டோம், தேவாவோட மியூசிக்ல ஹரிஹரன் பாடினது. இந்த குழந்தை பொம்மை இருக்கு எங்க வீட்டில் இருக்கு, நான் அடுத்த தடவை ட்ரெஸ்ஸு மன்னிக்கணும் ட்ரெஸ் இருக்கு நான் போட்டு வரேன் அப்படின்னு சொல்லும்போது, உங்க வீடு எங்க இருக்கு அப்படின்னு ராணி மறுபடியும் கேட்குறா. அதா கையை காட்டி அங்க இருக்கு அப்படின்னு சொல்றா. உடனே அதை பார்க்கணும்னு ஆசை ராணிக்கு. பொம்மையை கையில அப்படியே பிடிச்சிக்கிட்டு எட்டி எட்டி வந்து அந்த ஜன்னல் கம்பி, அந்த கம்பி போட்டிருக்காங்க இல்லைங்களா அவங்களோட சேஃப் கார்டுக்காக, அதுக்குள்ளார தலையை விட்டு எட்டி பார்க்குறா. அதுவும் அங்கேயா அப்படின்னு கேட்டு கேட்டு பார்க்குறா. அந்த கருப்பு குழந்தை சொல்லிட்டே இருக்குதா அங்கதான் இருக்குதா அங்கதான் இருக்கு அப்படின்னு சொல்லி. ஆனா எவ்வளவுதான் எட்டி எட்டி பார்த்தாலும் ராணிக்கு தெரியல. இப்ப அந்த கருப்பு குழந்தையினுடைய வீடு எப்படி இருக்கு அப்படிங்கறதையுமே வந்து ஜெயகாந்தன் ரொம்ப அழகா சொல்றாரு. தூரத்துல எல்லாம் இல்ல, அந்த பெரிய வீட்டுக்கு பக்கத்துலதான் இருக்கு. அங்க ஒரு பிளாட்ஃபார்ம், அந்த பிளாட்ஃபார்ம் பக்கத்துல ஒரு பெரிய முருங்கை மரம் இருக்கு. அந்த முருங்கை மரத்தினுடைய நிழல்ல ஒரு சின்ன செங்கல், ஒரு செங்கலை வச்சு இதுதான் சாமி அப்படின்னு சொல்லி வச்சிருக்கிறாங்க. முனீஸ்வரர் அபயம் அப்படின்னு அதுல எழுதவும் பட்டிருக்குது. அதுல இருந்து ஒரு ஆணி அடிச்சு மூணு பக்கம் கோணிய கட்டி அதைதான் வந்து அவங்க வீடு மாதிரி செட்டப் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஓ அங்கதான் இருக்கா உங்க வீடு அப்படிங்கறதோட முடிச்சுட்டு அந்த கருப்பு குழந்தை காமிச்சது, சரி எனக்கு தெரியல விடு, உனக்கு யாரு பொம்மையெல்லாம் வாங்கி தருவா விளையாடுறதுக்கு அப்படின்னு ராணி கேக்குது. அந்த கருப்பு குழந்தை ஒண்ணுமே பேசாம இப்படியே நின்றுட்டே இருக்கு. உங்க தாத்தா வாங்கி தருவாங்களா அப்படின்னா, எனக்குதான் தாத்தாவே இல்லையே அப்படின்னு இந்த குழந்தை சொல்லவும், அப்ப பாட்டி, பாட்டியும் இல்ல தாத்தாவும் இல்ல பாட்டியும் இல்லையா, அப்ப அம்மா, ஓ அம்மா இருக்காங்க, எங்க அம்மா வேலைக்கு போயிருக்காங்க, நாளைக்கு வந்து எனக்கு முறுக்கு வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்றான். சொல்லிட்டு அந்த குழந்தையினுடைய பார்வை முழுக்க முழுக்க ராணி கையில இருக்கிற பொம்மையின் மேலேயே இருக்கு. அந்த குழந்தைனால கண்ணை வேற எங்கேயுமே நகர்த்தவே முடியல, பொம்மை மேலேயே இருக்கு கை கண்ணு முழுக்க. சரி நீ பொம்மை வச்சிருக்கிறியா அப்படின்னு கேட்கிறா ராணி. இந்த குழந்தை எதுவுமே பதில் சொல்லல, ஆமான்னு சொல்லல இல்லன்னு சொல்லல, இப்படி இப்படி குறுக்க மறுக்க தலையாட்டுது. அது ஆமான்னு எடுத்துக்க முடியாது இல்லன்னு எடுத்துக்க முடியாது. ராணி அதையெல்லாம் பத்தி கேட்கவே இல்லை, அவளுக்கு வந்து பதில் தேவையில்லை. இவ ஏதாவது கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கணும். அடுத்து உங்க வீட்டுல கார் இருக்கா, உங்க வீட்டுல ட்ரெயின் இருக்கா, உங்க வீட்டுல சைக்கிள் இருக்கா, உங்க வீட்டுல பஸ் இருக்கா அப்படின்னு ஒவ்வொன்றுக்கும் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கா. பதில வந்து அவ எதிர்பார்க்கவும் இல்லை. இந்த கருப்பு குழந்தையும் அதே மாதிரி நடுவரலையும் மோதிரவரலையும் வாயில வச்சு சப்பிட்டே அதே மாதிரி தலையாட்டிக்கிட்டே இருக்கு. அந்த இடத்துல ஆசிரியர் ரொம்ப அழகா எழுதுறாரு, வீடுன்னு ஒண்ணு இருந்தாதானே இதெல்லாம் இருக்கிறதுக்கு, வீதியே வீடா இருக்கும்போது வீதியில போற எல்லாமே வந்து வீட்டுல இருக்கிறதுக்கு சொந்ததானே, அதனால அந்த குழந்தை எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி ரியாக்ஷன் கொடுத்து இருக்கு இருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டே வருது அப்படிங்கிற மாதிரி எழுதுறாரு. அப்புறம் இந்த கேள்வி கேட்கிற விளையாட்டும் ராணிக்கு போர் அடிச்சிருச்சு. சரி எனக்கு தங்கச்சி பாப்பா இருக்கு உள்ள, நான் போய் அந்த பாப்பா கூட விளையாட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கருப்பு குழந்தையை விட்டுட்டு டக்குன்னு ராணி உள்ள போயிடறா. இந்த கருப்பு குழந்தைக்கு முழுக்க முழுக்க அந்த பொம்மை மேலேயே ஒரு ஆசை, அந்த பொம்மை மேலேயே ஒரு ஏக்கம். அந்த இடத்த விட்டு நகரலாமா வேண்டாமா என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கா. அந்த பொம்மையை போயிட்டா ராணி பொம்மையை எடுத்துட்டு அந்த திசையை பார்த்து நின்னுக்கிட்டே இருக்கு. தூரத்துல இருந்து ஒரு சத்தம் இவளை கூப்பிடுறாங்க. இவங்க அம்மா வேலைக்கு போயிட்டு சாப்பிட வந்திருக்காங்க, இன்னும் சாப்பிட வரலையா நீ அப்படின்னு சத்தம் போடுறதை கேட்டு உடனே ஜெர்க் ஆகி அந்த கருப்பு குழந்தை அவங்களுடைய வீட்டுக்கு குடுகுடு குடுன்னு ஓடுது. இதோட இந்த கதை எப்படி தொடருது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம்.

இளையராஜாவுடைய இசையில பிதாமகன் படத்துல இருந்து பாட்டு கேட்டோம். ஸ்ரீராம் பார்த்தசாரதி, ஸ்ரேயா கோஷல் பாடினது. பொம்மை கதை கேட்டுட்டு இருக்கோம். ஜெயகாந்தனுடைய பொம்மை அப்படிங்கிற கதை. செவாமி அப்படின்னு ஒரு சத்தம் கேட்குது. உடனே அந்த குழந்தை தோ வரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப போறா. அப்பதான் அந்த குழந்தையோட பெயர் என்ன அப்படின்னு ஜெயகாந்தன் சொல்றாரு. அந்த குழந்தையினுடைய பெயர் சிவகாமி. பாப்பாவை பார்த்துக்கோன்னு நான் உன்ன சொல்லி இங்கே விட்டுட்டு போறேன். பாப்பாவை பக்கம் நீ எங்கே போயிருக்கிற? சீக்கிரமா வந்து சாப்பிடு, எனக்கு வேலைக்கு நேரமாச்சு, நான் போகணும் அப்படின்னு கடிச்சு ஒரு மாதிரி எரிஞ்செரிஞ்சு விழுகிறாங்க அவங்க அம்மா வேலையினுடைய பழு அப்படிங்கிறதுனால. அம்மா நான் எங்கே போகலம்மா, இங்கே பக்கத்தில் தாம்மா போயிருந்தேன் அப்படின்னு சொல்கிறா. சரி சாப்பிடு அப்படிங்கும்போது அம்மா எனக்கு ஒரு சட்டை போட்டு விடுமா அப்படின்னு கேட்குறா அந்த சிவகாமிங்கிற கருப்பு குழந்தை. சட்டையா அதுக்கு, நான் எங்க போறது அப்படிங்கும்போது அம்மா பெட்டிக்குள்ள ஒன்னு வச்சிருக்கே இல்லம்மா, போட்டு விடுமா அப்படின்னு அந்த குழந்தை சொல்லுது. இருக்கிறது ஒரே ஒரு சட்டை, அதுவும் கிழிஞ்சலும் கந்தலுமா இருக்கு. அதைய போட்டுட்டு அழுக்காக்கிட்டேனா திடீர்னு எங்காவது வெளியில போகணும்னா நீ எதை போட்டுப்ப அப்படிங்கும்போது அவ்வளோ அந்த மழலை மாறாத குரல்ல, அம்மா நான் அழுக்காக்கிக்க மாட்டேம்மா, அப்படியே புதுசு மாதிரியே வச்சிருக்கேம்மா, பிளீஸ்மா இதை போட்டு விடுமா அப்படின்னு கெஞ்சது அவங்க அம்மாக்கும். சரி மனசே இல்லை, சரி சாப்பிடு அப்படின்னு சொல்கிறாங்க. நல்ல பழைய சாப்பாட்டில் மோர் ஊற்றி ஒரு ஊறுகாயை வச்சுட்டு அந்த பிஞ்சு விரலில் அவ்வளவு அழகழகாக அள்ளி அள்ளி சாப்பிடுது. இந்த அம்மாவுக்கு வந்து ரெண்டு குழந்தைங்க, சிவகாமி பெரிய பொண்ணு, அடுத்து 8 மாச கை குழந்தை ஒரு பையன். அந்த பையன் 6 மாசம் வயிற்றில் இருக்கும்போதே தன்னுடைய கணவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் இறந்துட்டாரு. என்னதான் இருந்தாலும் பையன் அப்படின்னு ஒரு பாசம், ஒரு தனி பாசம் அந்த சின்ன குழந்தை மேலே அதிகமாக இருக்கு அவங்க அம்மாவுக்கு, சிவகாமியினுடைய அம்மாவுக்கு. அந்த குழந்தை பிறந்ததுலேருந்தே கொஞ்சம் ஏதாவது ஒன்று உடம்பு சரியில்லாமல் மாறி மாறி போயிட்டே இருக்கும். பக்கத்தில் இருக்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் மருந்து வாங்கி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இதுதான் இவங்களுடைய டெய்லி ரொட்டீன். அங்கே பக்கத்தில் ஒரு பில்டிங்கில் வேலை நடக்குது, கட்டட வேலை நடக்குது. அங்கே சித்தாள் வேலைக்கு இவங்க போகிறாங்க. பக்கமாக இருக்குது அப்படிங்கிறதுனால மத்தியான நேரம் வந்து சாப்பிட்டுட்டு பிள்ளைகளுக்கும் சாப்பாடு கஞ்சி ஏதாவது கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வேலைக்கு போயிடுவாங்க. தூரமாக இருந்ததுன்னா அதுவும் கிடையாது. இதுதான் இவங்களுடைய டெய்லி ரொட்டீனாக போய்கிட்டே இருக்குது. அப்ப அன்னைக்கு அந்த குழந்தைக்கு, கை குழந்தைக்கு ரொம்ப காய்ச்சல். வழக்கம் போல பக்கத்துல இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல மருந்து வாங்கி குழந்தைக்கு ஊத்திட்டு பக்கத்திலேயே நீ இருந்துக்கோ, பாப்பாவை பாத்துக்கோ, எங்கேயும் போயிடாத அப்படின்னு சிவகாமியினுடைய அம்மா காவலுக்கு சிவகாமிய வச்சுட்டு எங்கேயும் போயிடாத, இந்தா நீ கேட்ட சட்டையை நான் எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னோன்ன அந்த ரொம்ப குஷி, தாங்கவே முடியல சிவகாமிக்கு. அந்த சட்டையை போட்டா தோல் கிட்ட இடுப்பு கிட்ட அந்த மாதிரி ரெண்டு இடத்துல கிழிஞ்சிருக்கு. பட் இருந்தாலும் அவளுக்கு சட்டைன்னு ஒண்ணு இருக்கே அப்படிங்கிற ஒரு சந்தோஷம், அவ்வளவு சந்தோஷம். சரி உனக்கு சட்டை இருக்கு போதும் இல்ல அம்மா, அந்த வீட்டுல அந்த பாப்பா சட்டையெல்லாம் நிறைய வச்சிருந்ததுமா, எனக்கு ஒரு பொம்மை வாங்கி தரையாமா அப்படின்னு கேட்கும்போது, சரி சரி நான் வாங்கி தரேன் அம்மா. எப்பம்மா வாங்கி தர, நாளைக்கு வாங்கி தரையாமா? சரி நாளைக்கு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிளம்புற நேரத்துல, அம்மா அந்த வீட்டுல அந்த பாப்பா பூ போட்ட சட்டையெல்லாம் போட்டிருந்ததுமா அப்படிங்கும்போது அவளுடைய உயரத்துக்கு அவங்க அம்மா மண்டி போட்டு உட்காந்து சொல்றாங்க, அம்மா அவங்க எல்லாம் பணக்காரங்க, அவங்க நிறைய வச்சிருப்பாங்க, அதை பார்த்து நீ ஒன்னொன்னா கேட்டேன்னா நம்மளால முடியாது அப்படிங்கறத சொல்லிட்டு தொட்டல் இருக்கிற குழந்தைய மறுபடியும் எடுத்து பாலை கொடுத்துட்டு தொட்டு பார்த்தா ரொம்ப அனலா கொதிக்கும். மத்தியான நேரம் நம்ம வேலைக்கு லீவ் போட்டுடலாமா அப்படின்னு இவங்களுக்கு ஒரு யோசனை வரும். மத்தியான வேலைக்கு போனாதான், அரை நாள் ஓட்டிட்டோம், இன்னொரு அரை நாள் ஓட்டினாதான் சாயந்தரத்துக்கு ரெண்டு பிள்ளைகளுக்கு சாப்பாட்டை கொடுத்து நம்மளும் சாப்பிட முடியும். சரி பக்கத்துல தானே, தான் பாப்பா அப்ப தம்பியை பார்த்துப்பா இல்ல, நம்ம போயிட்டு வந்துருவோம், மனசு முழுக்க முழுக்க அந்த குழந்தை மேல இருந்தாலும் நம்ம போயிட்டு வந்துருவோம் அப்படிங்கிற ஒரு வைராகியத்துல அவங்க கிளம்பிடுவாங்க. கிளம்புன உடனே அடுத்த செகண்டை சுத்தியும் புத்தியும் பாப்பா உடனே அந்த ராணியினுடைய வீட்டுக்கு போய் முன்னாடி நின்று, அவள் போட்டிருக்க அந்த ட்ரெஸ்ஸை காட்டணும் இல்லையா ராணிக்கு, அதனால முன்னாடி போய் கம்பிக்குள்ளே நின்று இப்படி இப்படின்னு எட்டி எட்டி பாப்பா. அந்த ராணி வெளியே வந்தோன்னே, ஓ நீ ட்ரெஸ்ஸு போட்டுட்டு வந்துட்டியா அப்படின்னு சொல்லுவான். இப்போ என்ன பண்ணுவான்னா உள்ள ஒரு காட்சி நடக்கும், அது ரொம்ப அழகாக வர்ணிச்சிருப்பாங்க. சின்ன பாப்பா கத்திக்கிட்டே இருக்கும் ராணியினுடைய தங்கச்சி, ஏன் அப்படின்னா தலைக்கு தண்ணி ஊத்துறாங்க. நடு வீட்டில் காலில் இப்படி படுக்க வச்சு அந்த குழந்தைய குளிப்பாட்டிட்டு இருக்காங்க. இதை பார்த்து ராணி தங்கிட்ட இருக்கிற ஒரு பொம்மையை எடுத்து இதே மாதிரி காலை நீட்டி குளிப்பாட்டிட்டு இருப்பா. இதை பார்த்த உடனே, சே நம்மளுக்கும் ஒரு பொம்மை இருந்தா இதே மாதிரி.

தேவிஸ்ரீ பிரசாத்தோட இசையில குட்டி படத்திலிருந்து பாட்டு கேட்டோம். பொம்மை கதை கேட்டுட்ருக்கோம், ஜெயகாந்தனுடையது. மனசில் ஒரு பெரிய பாரத்தை ஏற்படுத்துகிற மாதிரியான ஒரு கதையாக தான் இந்த கதை நகரும். முதலே அதை சொல்லிட்டு அடுத்து நான் தொடர்றேன். அந்த குழந்தை, ராணிங்கிற குழந்தை, அதே மாதிரி தன்னோட தங்கச்சி எப்படி குளிப்பாட்டினாங்களோ பொம்மையை வச்சு குளிப்பாட்டும் போது தண்ணி பட்டோன்னே வரைஞ்சிருந்த கண்ணு மூக்கெல்லாம் அழிஞ்சிரும். வெறும் ஒரு மண் உருவமாக தான், ஒரு பொம்மையினுடைய உருவமாக தான் தெரியும். அதை பார்த்தோன்னா அவளுக்கு பிடிக்காம தூக்கி வீசிட்டு தாத்தா அப்படின்னு கத்திட்டு ஓடிடுவாள். இந்த நிகழ்வை பார்த்துட்டு இருக்கும்போதே சிவகாமி அவளுடைய வீட்டுக்கு ஏதோ ஒன்று மனசில் நினச்சிட்டு ஆசையாக ஓடுவாள். ஓடி அங்கே வீட்டில் போய் பார்த்தோன்னா பாயில் நல்ல ஒரு கந்தல் துணியை போத்தி அந்த 8 மாச குழந்தைய அவங்க அம்மா படுக்க வச்சுட்டு போயிருப்பாங்க. இவளை பாதுகாப்புக்கு நிறுத்திட்டு, காவலுக்கு நிறுத்திட்டு போயிருப்பாங்க. இவ போய் கண்ணத்தை நோண்டி பாப்பா உடனே சினுங்கும், அந்த தம்பி பாப்பா சினுங்கும். இது வந்து அவளுக்கு ஒரு வேடிக்கையான விளையாட்டா போச்சு. இப்படி இப்படின்னு சினுங்குவா, இங்க காதை தொடுவா, கண்ணத்தை தொடுவா, கண்ணை பிடிச்சி நோண்டுவா, முடிய பிடிச்சி இழுப்பா, ஒவ்வொன்றுக்கும் அவன் ஒவ்வொரு ரியாக்ஷன் கொடுக்க கொடுக்க இவளுக்கு அது ஒரு விளையாட்டா மாறிடுச்சு. அப்போ ஒரு விஷயம் நமக்கு விளையாட்டு தரதா அந்த குழந்தை வந்து பொம்மையா பாவிச்சிரும். அதே மாதிரி பாவிச்சுட்டு திடீர்னு அவளுக்கு ஒரு யோசனை வரும். அந்த குழந்தையினுடைய மேனரிசம் என்ன அப்படின்னா, மோதிர விரலையும் நடுவரலையும் சப்பி சப்பி அழுகிறது, சப்பிட்டே இருக்கிறதா அந்த குழந்தையினுடைய மேனரிசமா இருக்கு. அதே மாதிரி சப்பிட்டு உடனே குதிக்குது, ஐய் இந்த விளையாட்டு நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி சுத்தியும் புத்தியும் பாப்பா. 3 கல் வச்ச அடுப்பு இருக்கும், அது மேல ஒரு பானையில தண்ணி வச்சிருக்கும். அந்த தண்ணியை தூக்க முடியாம தூக்கிட்டு வந்து இங்க வச்சுட்டு பக்கத்துல ஒரு சின்ன டம்ளர் மாதிரி, ஒரு சின்ன செம்பு மாதிரி ஒன்னையும் பக்கத்துல வச்சுப்பா. பாய இழுத்து குழந்தைய தூக்க முடியாது, எப்படியாவது தூக்கி தன்னுடைய மடியில வச்சுப்பான். மடியில வச்சுட்டு அந்த கந்தல் துணியை நீக்கி பார்த்தா அந்த பையனுக்கும் குட்டி பையனுக்கும் சட்டை எதுவும் போட்டிருக்க மாட்டாங்கல்ல. ஐயையோ உனக்கும் சட்டை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா தனக்கு எங்க போய் ட்ரெஸ் அந்த ஒரு பெட்டியிலிருந்து எடுத்தாங்களோ அதே பெட்டியிலிருந்து ஒரு கிழிஞ்ச பிளவுஸ் பிட் இருக்கும், அதை எடுத்துட்டு வந்து இதை நான் உனக்கு போட்டு விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப போட்டு விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவோம், அந்த தண்ணியவே ஒரு கையில எடுத்து எண்ணெயா நினைச்சுக்கும். அப்ப நல்ல காய்ச்சல் கொதிச்சுட்டு இருக்கிற குழந்தை தலையில ஒரு கைப்பிடி தண்ணியை எடுத்து எண்ணெய்னு நினச்சி ஃபர்ஸ்ட் உச்சந்தலையில் வைக்கும், அப்புறம் நெஞ்சில், கையில், காலில். அந்த ராணியினுடைய தங்கைக்கு எப்படியெல்லாம் செஞ்சாங்களோ அதை மாதிரி எல்லாம் இதுக்கு செஞ்சுட்டு கடைசியில் ஒரு போசி தண்ணியை எடுத்து அப்படியே மோந்து தலையில் ஊற்றணும்னு குளிர் தாங்காமல் அந்த குழந்தை வீறு வீறு வீறுன்னு கத்த ஆரம்பிக்கும். கத்த ஆரம்பிச்சோன்னா, ஒன்றும் இல்லை நீ அழுகாத, நீ சமத்து பையன், நீ சமத்து குட்டின்னு கொஞ்சிட்டு மறுபடியும் இன்னொரு இது தண்ணியை ஊற்றும் போது அதுக்கு மேல் மூச்சு வாங்க ஆரம்பிக்கும். 3வது முறை மறுபடியும் தண்ணியை ஊற்றும் போது எந்த விதமான ஒரு சலனமும் இருக்காது, எந்த விதமான இதுவும் இல்லாமல் சாந்தமாக அமைதியாக எந்த சலனமும் இல்லாமல் உடம்பு அப்படியே அமைதியாயிடும். அவ்வளோ ஒரு நிசப்தமாக இருக்கும். இவளுக்கு என்னாச்சுன்னு தெரியாது இல்லையா அந்த குழந்தைக்கு. உடனே எடுத்து ஒரு துணியை எடுத்து நல்ல தலையை மேலே எல்லாம் தொடச்சிட்டு அந்த ரவிக்கை துணியை மறுபடியும் போத்தி விட்டுட்டு, தலையெல்லாம் கலைஞ்சிருக்கே, தலையெல்லாம் ஈரமாக இருக்கே அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இருக்க மர சீப்பை எடுத்து சீவி விட்டுட்டு, பொட்டு வைக்கணும்ல அப்படின்னு முனீஸ்வரர் அபயம்னு ஒரு செங்கல் நட்டு வச்சுருப்பாங்க, அதன் மேலே நிறைய குங்குமம் இருக்கும், அந்த குங்குமத்தை எடுத்து குழந்தையோடைய நெத்தியில் வச்சு விட்டுட்டு, இப்பதான் நீ சமத்து பாப்பா, ஏன் அழுக மாட்டேங்கிற, ஆமா என் தங்க என்னோட தம்பி பட்டு தம்பி இல்ல, ரொம்ப பட்டு குட்டி இல்ல, அதனால அவன் அழுகவே மாட்டான், ரொம்ப நல்ல பையன், ஏன் நீ கை கால ஆட்ட மாட்டேங்கிற, கை கால ஆட்டு, கை கால ஆட்டு அப்படின்னு ஆட்டிக்கிட்டே இருக்கும்போது தன்னுடைய தாய் சிவகாமியினுடைய தாய் வராங்க. அந்த வழியா நடந்து வரும்போது ராணி தூக்கி வீசின பொம்மை அவங்க காலுக்கு படும். அந்த வழியில நடந்து வரும்போது, சே நம்ம பாப்பா வேற பொம்மை வேணும் பொம்மை வேணும்னு கேட்டுட்டு இருக்கா, இப்ப இருக்க நிலைமையில நம்மளால புது பொம்மை வாங்கி தர முடியாது, நம்ம வேணா இதை கொண்டு போய் கொடுக்கலாமா அப்படின்னு கையில எடுத்துட்டு திரும்பி பார்ப்பாங்க.

எனக்கு 20 உனக்கு 18 படத்துல இருந்து பாட்டு கேட்டோம். ஏஆர் ரஹ்மானுடைய இசையில ஜெயகாந்தனுடைய பொம்மை கதையை நம்ம கேட்டுட்ருக்கோம். ரங்கம்மாள் அந்த பொம்மையோட வீட்டுக்குள்ளே வருவா. வந்ததும் வராததுமா ஒரு ஒரு 10 அடி தூரத்தில் இவ ஓடி போவா. சிவகாமி, சிவகாமியினுடைய அம்மா பேர் தான் ரங்கம்மாள். சிவகாமி ஓடி போவா. இந்தா பொம்மை வேணும்னு கேட்டேன், இல்லை அம்மா இது அந்த பாப்பாவோட பொம்மைமா, குளிப்பாட்டுச்சு அதனால அது அந்த பொம்மை கெட்டு போயிடுச்சு அதனால தூக்கி வீசிடுச்சு. ஆனால் தம்பி பாருமா பொம்மை மாதிரியே ஆயிட்டான், ஆனால் அவன் நல்லா இருக்காமா, அவன் கெட்டு போகலை அப்படிங்கும்போது இவங்க அம்மாவுக்கு ஒரு மாதிரி படபடான ஆயிரும், தூக்கி வாரி போட்டுரும், என்ன சொல்கிறதுனே தெரியலை, என்னம்மா சொல்கிற என்னம்மா சொல்கிற அப்படின்னு கேட்டு ஓடி வந்தா நல்ல குளிப்பாட்டி சட்டை போட்டு தலைவாரி நெத்தியில பொட்டு வச்சு நீட்டி படுக்க வச்சிருக்கக்கூடிய பையனை பார்த்து ஐயோ மகனே அப்படின்னு சொல்லி, ஆக்சுவலாக அந்த பையன் இறந்துருக்கும், ஐயோ மகனே அப்படின்னு மார்பிளை அடிச்சு அழுது புரண்டுட்டு இருப்பாங்க. சிவகாமிக்கு ஒண்ணுமே புரியாது. நடக்க ஆரம்பிச்ச வயசுனா ஒரு 2 வயசு, அதிகபட்சம் 3 வயசுக்குள்ளதா இருக்கும். அந்த குழந்தைக்கு எதுவுமே தெரியாது. மோதிர விரலையும் நடு விரலையும் மறுபடியும் வாயில வச்சு சப்பிட்டே இருக்கும். நல்ல பெரிய பெரிய கண்ணு, முகமே கண்ணு மாதிரி விரிஞ்சு பேந்த பேந்த முழிச்சுக்கிட்டே இருக்கும். அவ கையில ராணி குளிப்பாட்டி அதனுடைய முகபாவங்கள் எல்லாம் அழிஞ்சு போய் தூக்கி வீசினதுல காலும் உடஞ்சிருக்கும். அந்த உடஞ்ச பொம்மை அவங்க அம்மா எடுத்து கொடுத்துருப்பாங்க, அதை மட்டும் கையில வச்சுட்டு நின்னுக்கிட்டே இருப்பா. அம்மா எது கழுகிறான்னு சிவகாமிக்கு புரியாது. ஆனா இந்த சூழலை என்னன்னு அவளுக்கு யூகிக்க முடியாதே தவிர, ஆனா அவங்க அம்மா அழுகிறத பார்த்து அவளுடைய உதட்டிலையும் அழுக வர்றதுக்கு அப்படியே துடிக்குது. அவள் அழப்போகிறாள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையோட ஜெயகாந்தன் அந்த கதையை முடிச்சிருப்பாரு. ஒரு பொம்மையினுடைய ஏக்கம், ஒரு குழந்தை கையில ஒரு பொம்மை இருக்கு அப்படின்னா நம்ம வீட்டில் நம்ம கிட்ட ஒரு குட்டி தம்பி இருக்கு, நம்ம அதை தான் பொம்மையா வச்சு விளையாட முடியும் அப்படின்னு இந்த கதையில வந்து யாரையுமே நம்ம குறை சொல்ல முடியாது. அந்த குழந்தையினுடைய அறிவுக்கும் அந்த குழந்தைக்கு தன்னுடைய தம்பிக்கு காய்ச்சல்னோ இப்படி பாத்துக்கணும்னோ அப்படின்னு தெரியாது. ஒரு 3 வயசு குழந்தைக்கு 8 மாச குழந்தை எப்படி பாத்துக்க தெரியும் இல்லையா? ஸோ ஒரு இதுக்கு யாருதான் பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய கேள்விக்குறியோட இந்த கதை முடியும். இந்த கதை ஒரு பெரிய பாரத்தையும் வாசகர்கள் மனசுல கட்டாயமா இது பதியவும் வைக்கும்.

நேர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி நாளை மதியம் மணி 3:30 ஒலிபரப்பாகும். நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இல் நாளை காலை மணி 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல். நாம் இதுவரை இணைந்திருந்த இந்த நிகழ்ச்சி படித்ததில் பிடித்தது. நிகழ்ச்சி தொகுப்பிலிருந்து விடைபெறுவது RJ மேஸ்ரீ.

0: வசந்த இல்லம். ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு வசந்த இல்லம். இன்னைக்கு வசந்த இல்லம் நிகழ்ச்சியில நாம கேட்க போறோம்
1: அர்த்தமுள்ள அரட்டை.
0: அக்கா அக்கா, இங்க வாங்க, இங்க பாருங்க, வாங்க வாங்க, உங்களை தான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன்
2: நானு. வந்துட்டேன். என்ன வேலை வச்சிருக்கேன் எனக்கு?
0: என்ன என்ன உள்ள வரும்போதே கரெக்டா கேட்டே வரீங்க.
2: என்ன வரவேற்பு பலமா இருக்கே.
0: அதான் என்னை பத்தி கரெக்டா தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு.
2: ஆமாமா, சரி சரி, விஷயத்த சொல்லு.
0: என்ன வழக்கம் போல இதான், இந்த கேஸ் சிலிண்டரை எடுத்து உருட்டி கொண்டு போய் வச்சுட்டேன். ஆனா அதை மாட்டினா அது வைக்கே ஆமாட்டேங்குது.
2: உள்ள வாஷர் இருக்கான்னு
0: பாரு. வாஷர் இருக்கு. அந்த கேஸ் சிலிண்டர் டெலிவரி பண்ணாரு இல்லையா, அவர்கிட்டயே கொடுத்து செக் பண்ணி வச்சிருக்கேன்.
2: என்ன இதை லிஃப்ட் பண்ணணும், நல்லா இழு.
0: எல்லாம் பண்ணியாச்சு.
2: இரு, நானே வைக்கிறேன், தள்ளு போ.
0: அதுதான் அதுதான் எதிர்பார்த்தேன். பண்ணி கொடுங்க கொஞ்சம்.
2: இது என்ன, இது ஒண்ணுமே இல்ல.
0: சரியா,
2: அப்படியே புஷ் பண்ணவனா உள்ள வச்சு.
0: ஆமா, அதான்
2: போயிடுச்சு. இப்ப இது இதுக்குதான் உனக்கு பெரிய கஷ்டமா?
0: ஐயோ, இது ஒரு மாசம் மாசம் எனக்கு இது ஒரு பெரிய கஷ்டம். இந்த சிலிண்டர் ஏதாவது பிரச்சனை ஆயிருது, யாரையாவது கூப்பிட்டு சரி பண்ண வேண்டி இருக்கு.
2: அதை கவனமா பண்ணணும். இந்த கேஸ் சிலிண்டர் பிக்சிங்கே உனக்கு இவ்வளவு பிரச்சனையா இருக்கு.
0: ஆமா,
2: அவங்க அவங்க கடலுக்கு அடியிலேயே போய் கேஸ் லைனை பிக்ஸ் பண்றாங்களா? நீ என்னடா,
0: கடலுக்கு அடியில கேஸ் இந்த சிலிண்டர் எடுத்துட்டு போய் கடலுக்கு அடியில எப்படி வைக்க முடியும்?
2: ஐயோ கடவுளே, கேஸ் லைன் பிக்ஸ் பண்றானா, சிலிண்டரை தூக்கிட்டு போவாங்க.
0: அப்புறம்
2: கடல்ல தானே வரும் கேஸ் பைப் லைன்ஸ்.
0: ஓ, கேஸ் வந்து பைப் லைன்ல வரும், அது கடலில இருக்கு.
2: எப்படின்னா, ஆயில் வெல்ஸோட ரிக் எல்லாம் இருக்கு இல்லையா, கடல் இதுலதான் வச்சிருப்பாங்க. அங்கதான் வச்சிருப்பாங்க. அங்கிருந்து தானே நமக்கு சப்ளை எல்லாம் வரும், வெளியே வரும். அப்புறம் சிலிண்டர்ல அடைப்பாங்க, அப்புறம் கொண்டு கொடுப்பாங்க இல்லையா. அந்த பைப்பே லீக் ஆனா
0: அதையே அதை எப்படி சரி பண்ண முடியும்?
2: அததான் சொல்றேன், அதை பண்றாங்க. ஒரு கேர்ள், ஒரு பொண்ணு
0: கடலுக்கு அடியில போய் கேஸ் பைப் லைன், ஒரு லேடி சரி பண்ணா,
2: வெல்டிங் பண்றது, ரிப்பேர் பண்றது, எல்லாம் பண்றாங்க. இது மட்டும் இல்ல, இன்னொன்னு சொல்றேன் கேளு. இன்டர்நெட் கனெக்ஷன்ஸ் எல்லாம், ஃபைபர் கனெக்ஷன் உள்ள இருந்து வருது இல்லையா,
0: ஆமா,
2: அத ஃபிக்ஸ் பண்றாங்க. வெல்டிங்ஸ், ஓட்டிங்ஸ், ரிப்பேரிங்ஸ் எல்லாம் பண்றாங்க.
0: என்னக்கா ஆச்சரியமா இருக்கு, யார் அப்படிப்பட்ட வீர பெண்மணி?
2: அவங்க பேரு அத்துல்யா, 29 வயசு தான் அந்த பொண்ணுக்கு.
0: அத்துல்யானா நம்ம ஊர் பொண்ணா?
2: ஆமா, பக்கத்துலதான், பாலக்காடு பக்கத்துல சின்ன கிராமத்தை சேர்ந்த அத்துல்யா. அவங்க வந்து அந்த ஃபர்ஸ்ட் இந்தியன் விமன் டு ஒப்டெயின் எ கமர்ஷியல் டைவிங் லைசன்ஸ். அதாவது பாலக்காடு பக்கத்துல ஒரு கிராமத்துல இருக்காங்க. அவங்களுக்கே தெரியாது இந்த மாதிரி தனக்கு இன்ட்ரெஸ்ட் எல்லாம் இருக்காது. இப்ப கேரளா இருக்கவங்களுக்கு தண்ணினா பிரியம் இருக்கும். தண்ணியில சும்மா சர்வசாதாரணமா அவங்க எல்லாம் நீந்தி போவாங்க. புழா நிறைய இருக்கும், உப்பங்கழின்னு சொல்ற பேக் வாட்டர்ஸ் இருக்கும். இந்த மாதிரி அவங்களுக்கு கேட்கணுமா, வீட்டு வாசலே வாய்க்கால் ஓடும், அதெல்லாம் வந்து அவங்களுக்கு ரொம்ப சர்வசாதாரணம். தண்ணி பயமே அவங்களுக்கு கிடையாது. ஆனா இந்த மாதிரி டிரைவர் ஆனோங்கிற எண்ணமும் அவங்களுக்கு இல்லையா. அவங்க அப்பா வந்து ஒரு லாரி டிரைவர், சாதாரண ஹம்பிள் ஃபேமிலி தான். அம்மா வந்து ஒரு ஃபேக்டரியில ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப சாதாரண வருமானத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க. திருஷூர் செயின்ட் மேரிஸ் காலேஜ்ல அந்த பொண்ணு படிக்கிறாங்க. படிக்கும் போது யாரோ சொல்றாங்க, இந்த மாதிரி நீ டைவிங் கத்துக்கலாம், அதுல ஒரு ஏர்னிங் இருக்கு, கமர்ஷியல் டைவரா போனா நல்ல ஏர்னிங் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சொல்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாங்க. இவங்க மனசுல அது அப்படியே பதிஞ்சிருக்கு. பாரத புழா ரிவர் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா. அங்க நிறைய ஸ்விமிங் பண்ணிருக்காங்க. இன்னொன்னு, அவங்க அம்மா ஊருக்கு பொண்ணு நீங்கிற இடம், அங்கேயும் நிறைய அடிக்கடி போற நீந்தறதா. ஆனா டைவிங்னா அது வந்து கடல்ல பண்ணுவாங்க, நமக்கு கடலுக்கும் நமக்கு சம்மந்தமே இல்லையே அப்படின்னு ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு அவ்வளவுதான் பயமா தான் இருந்திருக்கு. சரின்னு சொல்லிட்டு என்ன ட்ரை பண்ணி பாக்கலாம் அப்படின்னு படிக்கும் போது ஒரு டீச்சர் சொன்ன ஒரு வார்த்தையை மனசுல வச்சுக்கிட்டு, சரி கோவளம்ல போய் அந்த ஸ்கூபா டைவிங் அகாடமில சேர்றாங்களாம். பேச்சல அத்தனை பேரும் ஆண்கள். அதே முதல்ல அதிர்ச்சி. அப்பா அம்மா என்ன சொல்லுவாங்க சொல்லு?
0: போகாதன்னு சொல்லுவாங்க.
2: முதல்ல வீட்டு கிளம்பி வாண்டாங்களாம். இல்ல இல்ல, நான் இதுதான் நான் கரியரா எடுத்துக்க போறேங்கிறாங்க. அப்பதான் டிசைட் பண்றாங்க, சரி இத்தனை ஆண்களுக்கு மத்தியில நம்மள ஒரு பெண்ணா வந்திருக்கோம், நமக்கு இல்லாத தைரியம் அப்பான்னு சொல்லிட்டு 3 மாசம் கோர்ஸ முடிச்சிடறாங்க. முடிச்ச அப்புறம் எங்க தெரியுமா, அந்தமான்ல போஸ்டிங், ஒரு ஸ்கூபா டைவிங் ஸ்கூல்ல இன்ஸ்ட்ரக்டரா போறாங்க. அங்க போய் அவங்க பண்ண உடனே திருப்பி கொச்சியில அழைப்பு வருது. சரி நம்ம ஊர் பக்கமே போகலாம், அங்க போய் பண்ணலாம்னு சொல்லிட்டு அங்கேயும் போய், கோஸ்டல் போலீஸ் இருக்கும் இல்லையா, அதுல வந்துட்டு ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ பர்சனலுக்கு டைவிங்ல இவங்க வந்து ட்ரெயின் பண்றாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ட்ரெயின் பண்ணும் போதெல்லாம்

0: அது ஒவ்வொரு போஸ்டிங்காக இவங்க போக போக இவங்களுக்கும் அந்த ரிச் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கலாம். ஒரு கிளாஸ் ரூமில் என்ன கிடைக்கும் அது வந்து இவங்களுக்கு ப்ராக்டிக்கலாக கிடைச்சிருக்கு. அப்புறம் என்ன இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு கான்டாக்ட் மூலமாக சவுத் ஆஃப்ரிக்காவில் கேப் டவுனில் வந்து இதே மாதிரி ஒரு அகாடமி இருக்கு, ஆனால் அது கமர்ஷியல் டைவிங் அகாடமி. அதில் நீ ஸ்கூபா டைவிங் சொல்லித்தரணும்னா கிளம்பி போயிட்டாங்க. எவ்வளோ துணிச்சல் இருப்பாங்க. இப்போ தான் 29, இதுக்கு முன்னாடியில் சின்ன பொண்ணாக தான் இருந்திருப்பாங்க. போயிட்டாங்க. போயிட்டு அங்கே சொல்லி கொடுத்துருக்கும்போது அந்த அகாடமியோட சேர்மன் சொன்னாங்களா, நீ ஏன் வந்து கமர்ஷியல் டைவிங் கற்றுக்கக்கூடாதுன்னாங்களாம். அதுக்கு எவ்வளோ ஃபீஸ்னு வெறும் 12 லட்சம் தான் அப்படின்னு சொன்னோன்னு, அட கடவுளே எனக்கு வேண்டாம், என்னால் அதுக்கு அஃபோர்ட் பண்ண முடியாது, வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்களா. நீ நல்லா யோசிச்சு சொல்லுங்கிறாங்களாம், யோசிச்சுட்டு எனக்கு வேண்டாங்கிறாங்களாம், உனக்கு நாங்கள் ஃப்ரீயாக தரோம் அப்படின்றாங்களாம். எதுக்கு ஃப்ரீயாக தரோம்னா இந்த பொண்ணோட ஆக்டிவிட்டீஸை பார்க்குறாங்க, சுறுசுறுப்பாக இருக்கா, இந்த பொண்ணு சீக்கிரம் லேர்ன் பண்ணிட்டா எல்லாத்தையும், இதையும் கற்றுக்குவா, சரி நம்ம கொடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரே ஒரு பெண் தான் அந்த பேட்ச்லேயும். அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டாங்க ட்ரைனிங்கை. அந்த ட்ரைனிங் எங்கே நடந்து சொல்லு,
1: எங்கே?
0: ஆழமான அட்லாண்டிக் ஓஷனில் ட்ரைனிங்கே முடிச்சிடுறாங்க. அந்த கோர்ஸ் என்ன தெரியுமா, இன்டர்நேஷ்னல் மரைன் கான்ட்ராக்டர்ஸ் அசோசியேஷனோட கோர்ஸில் ஃபஸ்ட்டு இந்திய பெண்மணி. அப்போ எப்படின்னா அவங்க சொல்கிறாங்க, 50 மீட்டருக்கு கீழே போன உடனே ஃபஸ்ட்டு டாக்டிஸ் என்னென்னா ப்ரீத்திங்கை வந்து சில மணி துளிகள் வந்து கண்ட்ரோல் பண்ணணுமா, கீழே போக போக ப்ரெஷர் ஜாஸ்தியாகும், காதெல்லாம் அடைக்கும் இல்லையா, ஒவ்வொரு மூமெண்ட்டும் நமக்கு எனர்ஜிக்கு சேவ் பண்ணி வச்சுக்கணும், ஏன்னா பாடிக்கு வந்து நிறைய எனர்ஜி தேவையாக இருக்கும். 30 கிலோ எக்யூப்மெண்ட்டாக நம்ம கூட தூக்கிட்டு போகிறோம், ஹெல்மெட்டு, ஆக்சிஜன் சிலிண்டர்ஸு, போட்டிருக்க அந்த டைவிங் சூட்டு எல்லாமே சேர்த்து 30 கிலோவாம். கடலுக்கு அடியில் வேற எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்க. அதாவது பொருளுக்கு வெயிட் உண்டு, நம்ம உடம்புக்கு நமக்கு தெரியாது, ஆனால் பொருள் உள்ளே எடுத்துகிட்டு போனோம் இல்லையா, அது ஒன்று. அப்புறம் வந்து மென்டல் கண்டிஷன், மென்டல் டிமாண்ட்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்திங்கிறாங்க. அதாவது நம்ம உடம்பு அதை தாங்கணும், ஏன்னா கடல் கடியில் இருக்கோங்கிற திடீர்னு ஒரு பய உணர்வு வரும், அது ஒன்று. அடுத்தது ஒன்று இன்னொன்று சொல்கிறாங்க, அதாவது ஆல்கஹால் கண்டிப்பாக, மது அருந்திருக்கக்கூடாது, புகை பிடிச்சிருக்கக்கூடாது, ரெண்டு பண்ணால் ப்ரீத்திங் காம்ப்ளிகேஷன் வந்துடும், மூச்சு விட முடியாது, மூச்சு திணறல் வந்துடும், தண்ணி கடியில் தான் அது நமக்கு தெரியுமா, இதெல்லாம் அவங்க சொல்கிறாங்க. இப்போ அவங்க கிட்ட வந்து 130 நாடுகளில் அவங்க வேலை செய்யறதுக்கான லைசன்ஸ் அவங்க கிட்ட இருக்கு அந்த கோர்ஸ் முடிஞ்சதுனால. இது மட்டும் இல்லையே, இன்டர்நெட் ஃபெயிலியர் ஆனால் டீப்சிக்குள்ளே போய் லைன் சரி பண்ணுறது, அதே மாதிரி ஏதாவது கேஸ் லைனில் லீக்கேஜ் இருந்தால் வெல்ட் பண்ணுறது, எல்லா எக்யூப்மெண்ட்ஸ் எடுத்து கட்டிங் ஒட்டிங் தான் எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க அவங்க உள்ளே போய். லைஃப் வந்து ஒரு அட்வென்ச்சரஸாக தான் இருக்கணும், த்ரில்லாக இருக்கணும், ஏன்னா சும்மா நார்மலாக இருந்தால் அது நம்ம வாழ்க்கை இல்லையேங்கிறாங்க. எப்படி பாரு,
1: ஆமா உங்களுக்கு ரோட்ல நடந்து போறது தான் ரொம்ப கஷ்டமா இருக்கும்னு நினைக்கிறேன்.
0: அந்த மெயின்டெனன்ஸ் பண்றது, ரிப்பேர் பண்றதெல்லாம் தரையில பண்றதே நமக்கு சவாலா இருக்கும். ஒரு பெண் அண்டர் வாட்டர்ல உள்ள போய் பண்றது பெரிய சவால் தான். அவங்களோட முக்கியமான என்னெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க, அதாவது அவங்களுடைய முக்கியமான சாதனையா கூட அதை சொல்றாங்க. பத்மநாப சுவாமி கோயில் தெரியுமே, எங்க இருக்கு?
1: திருவனந்தபுரத்துல.
0: அதே தான், அதுக்கு பின்னாடி கடல்ல அவங்க நீந்துறாங்க. அப்போ வந்து ஒரு குகை மாதிரி ஒன்று கண்டுபிடிக்கிறாங்க கடலுக்கடியில். அப்புறம் கோழிக்கோடு கோஸ்ட் கிட்ட அவங்க டைவ் பண்ணும்போது, ஒரு தடவை போயிட்டு இருக்கும்போது பழைய காலத்து போட்டு, எந்த காலத்து போட்டோ அது பார்க்குறாங்க. அதில் வந்து பீரங்கி குண்டால் பண்ண டேமேஜ், அதோட போர்ஷன்ஸ் எல்லாம் இருந்தா, இதை அவங்க கண்டுபிடிச்சி சொல்கிறாங்க. அவங்களுக்கு என்ன ஒரு கனவாக இருந்திருக்குன்னா, அவங்க கண்டுபிடிச்சதெல்லாம் ஒரு டாக்குமெண்ட் பண்ணணும், ஏன்னா இதெல்லாம் வரலாற்று சிக்னிஃபிகன்ஸ் உள்ள விஷயங்கள் இல்லையா. அதே நேரத்தில் இந்த அண்டர் வாட்டர் தண்ணி கடல் கடியில் இருக்கும்போது அது ரொம்ப பவர்ஃபுல்லான இடம் இல்லையா, கரண்ட்ஸ் ரொம்ப இருக்கும், அபாயகரமான மெரைன் கிரீச்சர்ஸ் இருக்கும், இந்த ஸ்டோன் ஃபிஷ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, பாறை மீன், அதுக்கப்புறம் ஸ்டிங்ரே, செத்துருவாங்க அது, அது ஒரு பிரிக் பண்ணாலே. அதை தொந்தரவு பண்ணக்கூடாது, நம்மளை அட்டாக் பண்ணும், அதுலேருந்து நம்மளை பாதுகாத்துக்கணும். அப்புறம் வந்து இப்போ ஓஷன் ஃப்ளோருங்கிறோம், அங்கே வாழும் உயிரினங்களுக்கானதான கடல், நம்ம என்ன பண்ணணும், நம்ம வெளியில் நமக்கான இடத்த எடுத்துக்கிட்டு வந்து அதையும் ஆக்குபை பண்ணிட்டோம், கடல் அந்த மாதிரி செஞ்சிடக்கூடாதுங்கிறாங்க. ஏன்னா ஏற்கனவே நம்ம கப்பல் போக்குவரத்து அந்த மாதிரிலாம் பண்ணி நம்ம கடலை ஏற்கனவே ஆக்கிரமிச்சிட்டோம், ஆனால் மெரைன் லைஃபை வந்து தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படிங்கிறாங்க. கடலுக்குள்ள அவ்வளோ ரகசியங்கள் இருக்கு, அதாவது என்வைரன்மெண்டல்ல வெளியில எப்படி சுற்றுச்சூழல் இருக்கோ அது மாதிரி கடல் சூழல் இருக்கு இல்லையா, அது வந்து நமக்கு நல்லபடியாக வாழத்துக்கூடிய வசதியை எப்பவுமே அது தந்துட்டு இருக்கு. கடலுக்குள்ள ஒரு கட்டமைப்பு இருக்கு, வாழும் கடல் ஜீவராசிகளுக்கான கட்டமைப்பு, அந்த ஈகோசிஸ்டமா தொந்தரவு பண்ணக்கூடாதுங்கிறோம். வெளியில எப்படியோ அதே மாதிரிதான் கடலுக்குள்ள, இன்னும் வெளியில கூட வந்து கொஞ்சம் சர்வைவல் இன்னும் கொஞ்சம் நாள் எடுக்கும், நான் உள்ள வந்து சீக்கிரம் அழிஞ்சு போயிடும், உள்ள இருக்கிறது அழிஞ்சுதான் நம்ம வாழ்க்கை ரிஸ்க்ல இருக்கும் அப்படி இதெல்லாம் அந்த பொண்ணு வந்து எல்லாருக்கும் எடுத்து சொல்றாங்க. ஆனா ஒண்ணு என்னன்னா, பாவம் அத்துல்யா இவ்வளோ பெரிய சாதனை பண்ணியிருக்காங்க, அதுல்யா பேரை நீங்க தேடினா கூட கிடைக்க மாட்டேங்குது. அவங்க வந்து உலகத்திலேயே இந்தியாலேருந்து போன டீப்சி டைவர், கமர்ஷியல் டீப்சி டைவர். ஆழ்கடல்ல வர்த்தக ரீதியாவும் வணிக ரீதியும்

0: யாவும் செய்யக்கூடிய வேலைகளுக்கான ரிப்பேரை மேற்கொள்றவங்க. அதுதான் அதுக்கு ஒரு தைரியம் வேணும், உடல் பலம் வேணும், அது செய்யறதுக்கூடிய பேஷன் வேணும். கடல் பிடிக்கணும் அவங்களுக்கு முதல்ல. இந்த மாதிரி 130 நாடுகளோட லைசன்ஸை வச்சிட்டு இருக்காங்கன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம் அது.
1: ஆமா,
0: கடலோட ரகசியம் வந்து கடலுக்கு அடியில தான் பாங்க இல்லையா.
1: ஆமா,
0: நம்ம ஆழ் மனது கடல் மாறிம்பாங்க, நிஜமாவே அது ஒண்டர் தான். ஆனா அதை விவரிக்க முடியாதுன்னு நமக்கு சொல்லி முடிச்சிடுறாங்க அதுல்யா.

0: குறைஞ்சிருக்கவே தெரியாது.
1: அதுதானா அது, அங்க நிஜமாவே அது ஒண்டர் தான், ஆனா அதை விவரிக்க முடியாதுன்னு நமக்கு சொல்லி முடிச்சிடுறாங்க அதுல்யா. அதுல்யா இந்த வேலையை சிறப்பா செய்யணும்னு நம்மளும் வாழ்த்துவோம். என்ன சொல்ற?
0: ஆமா கண்டிப்பா. நீங்க இப்ப சொன்ன இந்த கதையை கேட்கும் போது
1: என்ன, பக்கத்துல பாலக்காடுக்கு போய் அதுல்யாவை பார்த்துட்டு வாட் இஸ் த ப்ரொசீஜர் டு ஜாயின் ஸ்குபா டைவிங் கேட்க போறியா அதுல்யாட்ட போய்?
0: அதெல்லாம் நம்மளால முடியாது. நீங்க தான் சொன்னீங்களே நம்ம மனமே இன்னும் ஆழ்கடல் அப்படின்னு. அதனால நான் என்ன பண்ண போறேன், இப்படியே போய் எல்லாம் நீட்டி படுத்து கண்ணை மூடி என்னுடைய மனம் என்னும் ஆழ்கடல்ல ஆடாடா உள்ள என்னெல்லாம் ரகசியம் புதஞ்சிருக்கு அப்படின்னு தேட நம்ம மனம் என்னும் ஆழ்கடலில் மூழ்கி முத்தெடுப்போம். வாங்க
1: இப்பதான் படுக்க போறேன்னு அப்புறம் என்ன, வாங்க வேற தூங்க போறதை இவ்வளவு பெருமையா சொல்லிட்டு போறாப்பார். இதெல்லாம் ஒரு பழப்பு, போ போய் தூங்கு போ.
0: கண்டுபிடிச்சிட்டாங்களே.
2: அரட்டையில் பங்கு பெற்றார்கள் தேவகி மற்றும் சௌமியா.
3: அர்த்தமுள்ள அரட்டை.
2: வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கவிருப்பது என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது.
1: என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது. இந்த செக்மெண்ட்டுக்கு உங்களை வரவேற்கிறேன். வணக்கங்களுடன் சௌமியா. இன்னைக்கு என்ன ரெண்டு சூப்பர் பாட்டு கேட்க போறோம். ரெண்டு பாட்டுமே ராஜா சார் இசையில வந்த பாடல்கள். தலையணை மந்திரம் அப்படின்னு ஒரு படம் 1984 வந்தது. பாண்டியன் சுலக்ஷனா நடிச்ச படம், ஓடிச்சு ஓரளவுக்கு. இதுல வந்து ராஜா சார் ஒரு பாட்டு பாடியிருப்பார், வானம் பாடி பாட்டுன்னு, அது நல்லா இருக்கும். படத்துல நாலு பாட்டு உண்டு, இந்த ஒரு பாட்டும் இன்னும் ஒரு பாட்டும் தான் நல்லா இருக்கும். மாத்திரம் என்ன, ஓகே ரகம்தான். யாரு எழுதின பாட்டு? கங்கை மரன் எழுதின பாட்டு. பாடினவங்க யாரு? மலேசியா வாசுதேவனும் வாணிஜெயராம். அதுல வந்து ஹம்னு ஆரம்பிப்பாங்க, அப்பயே நம்ம கண்டுபிடிச்சிருவோம் ஏதோ நல்ல பாட்டு வரப்போகுது. ஆடைங்கப்பா அந்த காலத்துல நான் திருச்சியில தான் நிறைய கேட்டிருக்கேன். எல்லா ஸ்டேஷனும் இந்த ஒரு பாட்டை போட்டாங்க. அது என்ன பாட்டு? மன்மதன்னா விட்டம்பு பண்ணுதையா இந்த வம்பு, உன்னை மட்டும் நெஞ்சில் வச்சேன் சத்தியமா என்ன நம்பு, என்ன மாதிரி பாட்டு பாருங்க. கங்கை மரன்ல எழுதியிருக்காரு. ஆக்சுவலா அந்த நாலு வரி எனக்கு பயங்கர மனப்பாடம், இப்போ வரைக்கும் அந்த பாட்டு நெஞ்சில இருக்கு. படம் வந்து அதுக்கப்புறம் கேள்வியே படாத மாதிரி ஆயிடுச்சு. காணாம போன பாட்டுல அதுவும் ஒன்னா ஆயிடுச்சு. ஒரு காலத்துல பாருங்க, அந்த வருஷம் ரேடியோவை திறந்தாலே இந்த பாட்டு வந்தது. அப்புறம் மனசுலயும் இல்லை, அப்புறம் நினைவுலையும் இல்லாம போச்சு. இந்த பாட்டு எப்படி இருக்கும்னா, அந்த நிலாக்கா இது நேரம் நல்ல நேரம் அந்த ஸ்டைல இருக்கும், இல்ல சீன்ஸ் இருக்கு இல்லையா, அதனால அது வந்து அப்படி நிக்காம போயிடுச்சு. பட் நல்ல சாங். அந்த பாட்டை கேட்டு ரசிப்போமா? என்ன பாட்டு? மன்மதன்னா விட்ட அம்பு, தலையணை மந்திரம். அந்த படத்துல வந்த ராஜா சார் மியூசிக்ல வந்த ஒரு சூப்பரான பாட்டு, கேட்டு ரசிப்போமா?

0: இது குயிஸ் டைம். போன வாரம் என்ன கேட்டிருந்தோம், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி நான் உங்களுக்கு கேட்டிருந்தேன். பியா தூ அப் தோ ஆஜா,
1: பியா தூ அப் தோ ஆஜா.
0: இந்த பாட்டு தான், இதை போட்டு இதில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி தமிழில் ஒரு மியூசிக் டைரக்டர் பல்கலை வித்தகர் அவர் என்ன பாட்டு பண்ணியிருந்தாரு அப்படின்னு கேட்டிருந்தேன். அதுக்கு வந்தது பாருங்க, அடாடாடாடாடா எத்தனை விதமான ஆன்சர்ஸ். அட, நானே யோசிக்கல இவ்வளோ ஆன்சர்ஸ். ஆனால் நிறைய பேர் முயற்சி செஞ்சுருந்தீங்க. நான் ஒன்றே ஒன்று சொல்லிடுறேன், உங்கள் எல்லாருக்குமே என்னுடைய பாராட்டுக்கள். ஏன்னா எல்லாரும் முயற்சி செஞ்சுருக்கீங்க, போய் ஒரு பாட்டை கேட்டிருக்கீங்க, இதுதான்னு யோசிச்சிருக்கீங்க. அதுக்கே உங்கள் எல்லாரையும் நான் பாராட்டணும். சரி, முதல்ல அந்த பாட்டுக்கான விடை என்னன்னு பார்ப்போம். இப்போ இதில் நான் உங்களுக்கு க்ளூ கொடுத்தேன். இந்த ஆரம்பம் எப்படி இருக்கும், ஹம்மிங்கில் ஆரம்பிக்கும். தமிழ்லேயும் அதே ஹம்மிங் பாருங்க. யார் பாடியிருக்காங்க, எஸ் ஜானகி அம்மா. அடுத்தது அதுல இந்த மோனிகா பாட்டு இருக்கு இல்லையா, அது வந்து ஹம்மிங்ல வரும் ஒரு மேல் வாய்ஸ்ல. யார் பாடியிருக்காங்க, கல்யாணம் அவர் பண்ணியிருக்காரு. வருது பாருங்க. அப்புறம் பாட்டு, அந்த தாளத்தை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். இது ஒரு ஃபீமேல் சோலோ இல்லையா. அப்ப யாரு, நான் க்ளூ அவ்வளோ கொடுத்தேனே, சக்கரை போல இனிக்கும்லாம் க்ளூ கொடுத்தேனே. யாரு, நம்ம செல்லக்குட்டி வெள்ளக்கட்டி தான். எஸ் ஜானகி அம்மா பாடின என்ன பாட்டு அது, உன்னைத்தானே அழைத்தேன். அதுதான் ஆன்சர்.

அதுதான் பர்ஃபெக்ட் சாங்கு. உயிருள்ளவரை உஷா இந்த படத்தில் வந்து அந்த பாட்டு தான் ஃபர்ஸ்ட் ஆன்சர். 1983 கேரவான் வந்து 1971 கிட்டத்தட்ட 12 வருஷத்துக்கு அப்புறம் இந்த பாட்டை பண்ணியிருக்காரு. ஓகே, அவர் பாணியில் பண்ணியிருக்காரு, ஆனால் இதுதான் ஆன்சர். அப்புறம் இன்னொரு பாட்டுன்னு வேற சொன்னீங்களே, அது என்னது? பௌர்ணமி நிலவென, உறவை காத்த கிளி. அதான் அடுத்த வருஷம் வந்தது. இதே பாட்டு மாதிரியே தான் பண்ணியிருப்பாரு. அதுல வந்து எஸ்பிபி சார் வந்து பாட்டு ஃபுல்லாவே ஹம்மிங்ல ஆன்சர் பண்ணியிருப்பார். ஒரு பாட்டுல வந்து ஹம்மிங்லயே ஆன்சர் பண்ணுவாங்களா ஜானகிமா, அந்த மாதிரி இவர் அதுல எஸ்பிபி சார் வெறும் ஹம்மிங் அந்த கேட்சி வேர்ட்ஸ் இதுலயே தான் பேசியிருப்பார் அவர். இதுல ஆர்டி பர்மன் பண்ண வேலையை எஸ்பிபி சார் பண்ணியிருப்பார் பௌர்ணமி நிலவென, அதுவும் கரெக்டான ஆன்சரா நான் எடுத்துக்கலாம். அந்த பியாத்தோ சாங் வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சு அது மாதிரி ரெண்டு பாட்டு பண்ணணும்னு நினச்சி பண்ணியிருக்காரு அப்படின்னு நான் நினச்சிட்டு இருக்கேன். சரி, யார் விடையெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா இன்ட்ரெஸ்டிங்கான விடைகள்லாம் இருக்கு. நான் சொல்றேன், ஒன்னு ஒன்னா சொல்றேன். கேள்வி கேட்ட உடனே எனக்கு டவுட்டே கிடையாது இதுதான் ரெண்டு விடை அப்படின்னு போட்டது ஒரே ஒருத்தர் தான், ஜேவியர் பால் ஜிஎன் மில்ஸ்லேருந்து, உன்னைத்தானே பௌர்ணமி நிலவென. ரெண்டுமே டக்கு டக்குன்னு அடிச்சு போட்டாரு. முதல்ல அவருக்கு பலத்த கைத்தட்டல கொடுத்துருவோம். அப்புறம் பௌர்ணமி நிலவென அப்படிங்கறத மட்டும் கொடுத்தது யாரு அப்படின்னா பாபு மாதவன். அப்புறம் அவர் ஓன் அனௌன்சர் கவிதா அரவிந்த், உடனே கண்டுபிடிச்சது கவிதா பாபு மாதவன். அப்புறம் ஒரு நாளை எடுத்துட்டு கண்டுபிடிச்சது வந்து அரவிந்த். இவங்க எல்லாருக்கும் ஸ்பெஷல் கைத்தட்டல. அடுத்தது உன்னைத்தானே அழைத்தேன், அந்த பாட்டுன்னு கெஸ் பண்ணவங்க யாரு அப்படின்னு பாத்துருவோம். ஆழியார் சுப்பிரமணியம், சேரன் மாநகர் ராஜேஷ், ராஜேஸ்வரி, புவனேஸ்வரி, கும்பகோணம் மனோகரன், அப்புறம் வந்து தேவனூர் ஜோதிலட்சுமி, செல்வபுரம் சையத் ரசூல், அட்டப்பாடி செல்வ சுப்பிரமணியம், கஞ்சம்பட்டி சண்முகானந்தம், சண்முக சுந்தரம், அப்புறம் கண்ணையன் ராமசாமி, கோணமலை ஆனந்தன். சூஸ் தி பெஸ்ட் ஆன்சர். ஏற்கனவே மூணு பாட்டு கொடுத்துருக்காரு, இதெல்லாம் போங்காட்டம் இருந்தாலும் ஒத்துக்கிறேன்.

இனிமை நிறைந்த நெஞ்சம் பாடும் தேர்ட் சாங்கு உன்னை தானே. ஓகே, அப்புறம் பீடம்பள்ளி வாசுதேவன், அவர் ஒரு ஆன்சர் தான் கரெக்டா கொடுத்துட்டாரு. அப்புறம் உமா கணேஷ் வேற ஏதோ பாட்டு கொடுத்துட்டு அப்புறம் கரெக்டா உன்னைத்தானே அழைத்தேன்னு போட்டாரு. அவரும் மூணு பாட்டு, இனிமை நிறைந்த நெஞ்சம் பாடும் அப்புறம் உன்னைத்தானே, மூணு. அப்புறம் மனவை சந்திரசேகர், அவரும் என்னென்னவோ அடிச்சு பார்த்தாரு. அப்புறம் ஃபைனலா யோசிச்சு உன்னைத்தானே அழைத்தேன் போட்டாரு. சிறுமுகை சோமு கலைவாணி, அவங்களும் டவுட்லெஸ்ஸா உன்னைத்தானே தான்னு போட்டாங்க. திருப்பூர் வெள்ளியங்காடு கீர்த்தி மகேஸ்வரி ஹரிஷ், அவினாசி ராயம்பாளையம் பாலசுப்ரமணியம், அந்த ஒரு பாட்டு உன்னைத்தானே இதாங்க அப்படின்னு போட்டாரு. மதுக்கரை பெரியசாமி, இவரும் எந்ததோ ஆன்சர் கொடுத்துட்டு ஒரு வழியா உன்னைத்தானேன்னு அனுப்பிட்டார். கவிதா இளங்கோவன், மூணு பாட்டு போட்டுட்டு நான் நோ நோ நோன்னு சொன்னப்பறம் ஒரு வழியா உன்னைத்தானே பாட்டை போட்டீங்க. கஞ்சம்பட்டி செல்வராஜ், அவரும் கொடுத்திருந்தார். அவினாசி பிரபுதேவி ஸ்ரீசாய், மூணு விட மேடம் எது கரெக்டோ அதை எடுத்துக்கோங்க, இதுக்கே நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், எதை எடுத்துக்கொண்டு பரிசு எவ்வளவோ அதுக்கேத்த மாதிரி குறைத்துக்கொண்டு மீதி சன்மானத்தை வழங்கவும்னு கேட்டிருக்காரு. இதுல வந்து சூஸ் த பெஸ்ட் ஆன்சர்னு ஸ்கூல்ல சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி எனக்கு நிறைய பேர் மூணு மூணு பாட்டு அனுப்பியிருக்கீங்க, இதெல்லாம் நியாயமா? இதெல்லாம் ஓவருங்க. சர்க்கார் கண்ணாடி புத்தூர்ல இருந்து மனுசாமி, குமார் சங்கமேஸ்வரன் பெருமாநல்லூர், அவர் வந்து ரெண்டு பாட்டுல ஒன்னு உனைத்தானே இன்னொன்னு நெஞ்சம் பாடும். ஓகே, இவங்களுக்கும் பலத்த கைத்தட்டல கொடுத்துருவோம். ரைட், இவங்க எல்லாம் கொடுத்துட்டாங்களா. அடுத்தது விதவிதமான விடை வந்திருக்குன்னு நான் சொன்னேன்ல, வடவள்ளி கிரிஜா என்னன்னு போட்டிருக்காங்க, ஆடவரெல்லாம் கருப்பு பணம் அடையடையே. அடுத்து பூபதி ராஜேந்திரன் அண்ட் ஃபேமிலி, முக்கனூர்ல இருந்து வாசமில்லாமலரிதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஹோப் காலேஜ் பிரணயாகுவன் நெஞ்சம் பாடும் கேட்டிருக்காங்க. ரமண முதலி புதூர் செந்தில்குமார், விஸ்வநாதன் டாடா பேட், அவர் வந்து தினம் தினம்னு கொடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் சிறுமுகை சோமு கலைமாணி கூட இனிமை நிறைந்தன் ஃபர்ஸ்ட் போட்டாங்க, அப்புறம் தான் அந்த உன்னைத்தானே போட்டிருக்காங்க. அப்புறம் பாரதி மகாலிங்கம் கள்ளிவலாஸ்ல இருந்து, பா பரணிதரன் திருப்பூர்ல இருந்து, குமார் சங்கமேஸ்வரன் நெஞ்சம் பாடுமான்னு கேட்டிருக்காரு. இதுல வந்து நிறைய பேர் இந்த பாட்டு தான் அப்படின்னு, உனக்காக ஒரு ரோஜால கண்ணா என்ன ஆசை அந்த பாட்டை கொடுத்திருக்கீங்க, அது கொஞ்சம் இந்த மாதிரி இருக்கும், அதை நான் ஒத்துக்கிறேன். சரி, எனிவே. அப்புறம் கனகரத்னம் கன்னியாமுண்டி, அவங்க வந்து நெஞ்சம் பாடுமான்னு கேட்டிருக்காங்க. பேச்சி முத்து கே என் பாளையம், உனக்காக ஒரு ரோஜா அந்த பாட்டு போட்டிருக்காரு. சுரேஷ்குமார், ஜோதிலட்சுமி, தீபிகா, சபரி, சின்னவதம்பச்சேரி, அவங்களும் நெஞ்சம் பாடும் தான் போட்டிருக்காங்க. இளங்கோ சாந்தி இளங்கோ, ஈரோடு சூரம்பட்டி வலசுலேருந்து, அவங்களும் நெஞ்சம் பாடுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. கோவை தெலுங்கு பாளையம் பாலு, ரேவதி, அஜய், அட்சயா, அவங்களும் உனக்காக ஒரு ரோஜா பாட்டு. மரியாமை டார்லிங்கான்னு சொல்லிட்டு ஏ ஹரிஹரன் கேட்டிருக்காரு. இந்த மரியாமை டார்லிங்க்கு எழுதியிருந்தாங்க ராஜேஸ்வரி சங்கரலிங்கம், அதையும் ஒரு ரெண்டு பேர் யோசிச்சிருக்காங்க. காலாங்கொம்பு, தண்ணீர் தடம், உமா மகேஸ்வரி, விஜயகுமார், நெஞ்சம் பாடும் போட்டிருக்காங்க. வழக்கமா கரெக்டா சொல்லிடுவீங்களே, குகன் சிந்து, கோத்தகிரி, உறவை காத்த கிளியிலிருந்து எந்தன் பாடல்களின் நீலாம்பரியா? அடாடாடாடா, ஒரு கேள்விக்கு எத்தனை விதமான விடை. நான் டி ராஜேந்தர் சொன்னதுனால அவர் வந்து நான் டி ராஜேந்தரோட அத்தனை பாட்டையும் போட்டு கேட்டேங்கன்னு ஒரு லிசனர் எழுதியிருக்காரு. யாரு? பிரபுதேவி ஸ்ரீசாய். நான் நிறைய பேர், மேடம் நல்ல வேலை பெண்டு நிமித்துச்சுங்க, நாங்கள் கேட்டு கேட்டு பார்த்தோம் எல்லா பாட்டையும். அப்போ பாருங்க, உங்களுக்காக உங்களால் கேட்க முடிஞ்சதில்ல அவ்வளோ பாட்டையும், ஆனால் நீங்கள் அவ்வளோ யோசிக்கவே வேண்டாம், அந்த பாட்டு மாதிரியே நீங்கள் யோசிக்கணும், கொஞ்சம் சந்தம் சொல்லி பார்க்கணும், அவ்வளோதான். பௌர்ணமி நிலவேனா நான் கஷ்டம் நான் ஒத்துக்கிறேன், ஆனால் உன்னைத்தானே கஷ்டமே இல்லை, அது ஈஸியான பாட்டு, நமக்கு நல்லா தெரிஞ்ச பாட்டு, நம்ம அடிக்கடி கேட்குற பாட்டு, இத்தனை விஷயம் இருக்குது எனிவே. ஆனால் முதல்ல உங்கள் எல்லாரையும் நான் பாராட்டுறேன், முயற்சி பண்ணி எப்படியாவது ஆன்சர் சொல்லணும்னு ரெண்டு நாளும் கேட்டு அதிரடியாக சொல்லியிருக்கீங்க, ஐ ஆம் வெரி ஹாப்பி. அந்த முயற்சியை பாராட்டி இந்தாங்க பிடிங்க ஒரு அட்டகாசமான கைத்தட்டல். ஓகே, இந்த வார குவிஸ் என்ன? இந்த பாட்டை கேளுங்க,

இது ஒரு மலையாள பாட்டு. ஆக்சுவலா மலையாளத்துல ரொம்ப ஹிட்டான பாட்டு, தமிழ்ல அது அவ்வளவா ஹிட் ஆகல. ஆனா அந்த படத்துல இன்னொரு பாட்டு நமக்கு நல்லா தெரியும், அடிக்கடி கேட்போம். இந்த பாட்டும் நான் உங்களுக்கு போட்டிருக்கேன், நீங்க கேட்டிருக்கீங்க. இது கொஞ்சம் வித்தியாசமான சூழல்ல பண்ணப்பட்ட பாட்டு, அதே பாட்டு தான் மலையாளத்திற்கு, அதே பாட்டு தமிழில் என்ன அப்படிங்கிறது தான். ரொம்ப ஈஸி, நான் தான் ஓப்பனிங்கே கொடுத்துட்டேனே, உள்ளேருந்து கொடுத்துருந்தா நீங்க வந்து கொஞ்சம் யோசிக்கணும். ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப ஈஸி. யார் கம்போசர், நம்மளோட ஃபேவரட் கம்போசர், எல்லாருக்கும் பிடிச்ச கம்போசர் மலையாளத்துல வந்து அது எஸ் ஜானகி அம்மா, நம்ம செல்லக்குட்டி பாடின பாட்டு இது சோலோ மலையாளத்துல. தமிழ்ல அது டூயட். பாட்டை எப்படி கண்டுபிடிக்கிறது, க்ளூ ஏதாவது கொடுங்களேன். கொடுக்கலாம். இந்த பாட்டுல குழந்தைங்க இருப்பாங்க, பாட்டே அவங்கள பத்தி தான். எப்படி இப்படியெல்லாம் சொன்ன கண்டுபிடிக்க முடியுமா? ஆமா, அதுக்காக யோசிக்கணும் இல்ல. யோசிச்சோம் அப்படின்னு போடுறீங்களே, நல்லா யோசிங்க பிளீஸ். சரி, யோசிச்சு கண்டுபிடிச்சு டக்கு டக்கு டக்கு டக்குன்னு மெசேஜ் எல்லாம் அனுப்பி வைங்க பாப்போம்.

என்றும் கேட்டது இன்றும் இனிக்குது இல்ல. செகண்ட் சாங் என்ன? கல்யாண கச்சேரி. கல்யாணம்னா அப்பெல்லாம் கச்சேரி வைப்பாங்க இல்லையா, அது ரொம்ப முக்கியம் இல்லையா. பாட்டு கச்சேரி, லைட் மியூசிக், டிவோஷனல் மியூசிக் ஏதோ ஒண்ணு வைப்பாங்க. கல்யாணம்னா ஒரு கச்சேரி இருக்கணும். ஆனா அந்த இவ்வளவு பில்டப் கொடுக்கறேனே அந்த படம் டைட்டிலுக்கு கேட்ட மாதிரியே இல்லை. ஆமா, ஏன்னா அது சுத்தமா அந்த மனசுலயே நிக்காத படமா போயிடுச்சு. அர்ஜுன் இளவரசி நடிச்ச படம் 1987 வந்திருக்கு. அதுல ரெண்டு பாட்டு சூப்பரா இருக்கும், இன்னொரு பாட்டை நான் ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கேன், அது கூடி சீக்கிரம் அந்த பாட்டை கேட்போம். இந்த பாட்டு என்ன? காதல் கிளி அப்படின்னு ஆரம்பிக்கிற பாட்டு. இது வந்து மலேசியா வாசுதேவனும் மஞ்சுளாவும் பாடின பாட்டு. ஆனா அந்த மஞ்சுளா இல்ல, யாரு உன்னைத்தானே அந்த மஞ்சுளா இல்ல. இது ஏதோ இந்த ஒரு பாட்டு பாடியிருக்காங்க இந்த மஞ்சுளா. ஆக்சுவலா இது வந்து கொஞ்சம் பவதாரணி வாய்ஸ் மாதிரி இருக்கும், ஒரு சின்ன பொண்ணு பாடின வாய்ஸ் மாதிரி இருக்கும். அந்த பாட்டு ரொம்ப நல்லா இருக்கும். டைரக்டர் மணிவண்ணன் டைரக்ஷன்ல வந்த படம். படம் வந்து ஹிட் ஆகாதனால அதுக்கு ராஜா சார் பண்ணியும் நிறைய பாடல்கள் கேட்காத பாடல்களா போச்சு. இப்ப நம்ம தேடி எடுத்துட்டு இருக்கோம். சரி, அந்த வகையில இன்னைக்கு கல்யாண கச்சேரி படத்துல இருந்து காதல் கிளி அந்த பாட்டு கேட்க போறோம். மலேசியா வாசுதேவன் மஞ்சுளா வாய்ஸ்ல கேட்டு ரசிப்போமா?

ஓகே, இப்போ உங்கள் மெசேஜஸ் எல்லாம் படிக்கிற நேரம். மூக்குனூர் பூபதி ராஜேந்திரனா? மேடம், வார வாரம் 1.5 மணி நேரமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. எவ்வளோ அன்பா லெட்டர்ஸ்லாம் அனுப்பியிருக்கீங்க, எவ்வளோ அன்பா மெசேஜஸ் அனுப்புறீங்க. ஒரு மெனக்கடல் இருக்கு, அதுக்கான மெனக்கடல். எனக்கும் ரொம்ப சந்தோஷம், அதுக்கே உங்க எல்லாரையும் பாராட்டணும். 52 வயசு அனிதா கப்படியின் சிஏ படிப்பு முயற்சி செய்தல் முடியும் என்று நிரூபணம் ஆயிற்று அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்புறம் தேவகி மேடம் சிஏ படிப்பு படிக்க வாழ்த்துக்கள். ஆஹா, இது யார் வாழ்த்தியிருக்காரு? கஞ்சம்பட்டி சண்முகானந்தம். சிரிச்சா சிறுசிலுங்குது அந்த பாட்டு இருக்கே, நிஜமாவே குழு குழு சிலுசிலுன்னு இருந்தது மேடம் அப்படின்னு போட்டிருக்காரு. ரெண்டுமே நல்ல பாட்டு அப்படின்னு போட்டிருக்காரு. ஆமா, அரட்டை அருமை. மற்றவை நேரில் பாடல் வந்து நினைத்திருந்தது நடந்து விட்டதும், அப்புறம் ஊஞ்சல் பட பாடலும் சிரிச்சா, ரெண்டுமே சூப்பர் குளிர்ச்சியா இருந்தது. தென்னை விவசாயம் பற்றிய சுப்பிரமணி அவர்களின் கருத்துக்கள் வந்து ரொம்ப அருமையா இருந்தது அப்படின்னு பேரும்பூரும் நிகழ்ச்சி குறித்து கொடுத்திருக்காரு. ஜெகநாதன் புலக்காட்டுப்பாளையம். அட்டப்பாடி செல்வ சுப்பிரமணியம் என்ன போட்டிருக்காரு? போங்க மேடம், நான் இனிமே எதுவுமே சொல்ல மாட்டேன். 1969 வரை அப்படின்னு நீங்க சாய்ஸ்

வச்சிருக்கீங்க, ஆனா பரமசிவன் கழுத்தில் இருந்த கேட்டாங்க ஆர்ஜேவும் போட்டாங்கங்கிற. நான் ஒன்னே ஒன்று சொல்கிறேன், ஆர்ஜிஸ்லாம் சின்ன பசங்க, அவங்களுக்கு நம்மளை மாதிரி எல்லாம் அந்த பழைய காலத்து பாடல்கள்லாம் தெரியாது, ஓகேவா? அதெல்லாம் கேட்குற லிசனர்ஸ் பொறுப்பாக கேட்கணும். சரி, ஒன்று ரெண்டு வந்துருச்சுன்னா அதனால் என்ன, விடுங்க, பரவாயில்ல. தேவகி மேடம்க்கு உங்க வழக்கை இடக்கை ரெண்டுத்துக்கும் சேர்த்து வாழ்த்துக்கள். சகோதரியை நீண்ட நாட்களாக தெரியும்னு போட்டிருக்காரு. நேயர்கள் பாடல்களை கேட்டால் தேடி தேடி தருவார்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க. தேங்க்யூ தேவகிக்கு சொல்லிட்டேன். கவிதா இளங்கவன் என்ன லெட்டர்ல போட்டிருக்காங்க, மேடம் இந்த லெட்டரை படிங்க நீங்க மறக்காம அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க, எங்களால கேட்கவே முடியல, நீங்க பழைய நேயர் வர வேணாம் அப்படியெல்லாம் யாரும் சொல்ல, 15 டேஸ்க்கு ஒரு தடவை வாங்கன்னு யாருமே சொல்லல, கொஞ்சம் பார்த்து வாங்க, ஒரு வாரம் பொறுத்து வாங்கங்கிறாங்க. ஏன் தெரியுமா, இவங்க எல்லாம் காலையிலயும் வராங்க நைட்டும் வராங்க, அவ்வளவுதான் சொல்லியிருக்கே தவிர யாருமே வராதிங்கன்னு சொல்றதே கிடையாது. எல்லாரும் வரணும், எல்லாருக்கான நிகழ்ச்சி தான், எல்லாருமே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கணும். ஐயோ நம்ம கேட்டோம், நம்ம இந்த மெசேஜ் பண்ணக்கூடாது, கால் பண்ணக்கூடாது, நீங்களே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான். நீங்களாம் உங்களுக்கு தெரியாதா என்ன, அப்புறம் எல்லாருமே கேட்டு என்ஜாய் பண்ணலாம், அதுக்கான நிகழ்ச்சி தானே அது, அதனால யாரையும் குறை சொல்ல வேண்டாம். உங்க இடக்கை வழக்கைக்கு வாழ்த்துக்கள்னு உடனே ராஜேஸ்வரி சங்கரலிங்கம் அந்த நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே பாராட்டியிருக்காங்க. 3ஆம் தேதி ஒலிபரப்பான பரதநாட்டிய கலைஞருடனான தங்களது நேர்காணல் நேர்த்தியாகவும் சிறப்பாகவும் அமைந்தது, சிலப்பதிகார செய்திகளை மேற்கோள் காட்டியதால் உங்களுக்கு சிலம்பு செல்வி என்று விருதினை வழங்கி மகிழ்கிறேன். நீ எனக்கு ஏதோ தெரிஞ்சதை தான் சொன்னேனே தவிர, சாரி இது வந்து ரொம்ப ஓவர். எனிவே தேங்க்யூ, உங்கள் அன்புக்கு மிக்க நன்றி. எத்தனை முறை கேட்டாலும் சலிக்காது அப்படி இருந்தது, என்ன ரெண்டு பேரின் அரட்டையும் என்றோ கேட்டது இன்று மினிக்குது. குவிஸ் டைம் எல்லாமே 1 மணி நேரம் வந்தால் சௌமியா அவர்களின் தேன் குரலை கேட்டு மகிழ்வோம். அடாடா ரசிச்சிருக்காங்க ரசிகை ரசிகை. அப்புறம் மனவி சந்திரசேகர் அவர் என்ன போட்டிருக்காரு, அர்த்தமுள்ள அரட்டையில சாதனை பெண்கள் பற்றிய உரையாடல் அருமை, தேடி பிடித்து போடப்பட்ட அருமையான பாடல்கள், இசையமைப்பாளர்கள் பற்றிய குறிப்பு, அப்புறம் பாடல்களை பற்றிய தகவல், ஒரு சிறிய திரை விமர்சனம் போல அமைந்தது. குடும்பத்தினர்னு யாரோ அனுப்பியிருந்தாங்க, பேர் போடாம அப்படியெல்லாம் யாரும் அனுப்பல, பேர் போட்டு குடும்பத்தினர்னு அனுப்பினது ஒத்தே ஒரே ஒருத்தர் தான், ஒரு பரணிதரன், பா பரணிதரன் குடும்பத்தினர். மற்றவங்கள நான் தான் அப்படி சொன்னேன், ஏன்னா ஒரு முறையும் குழந்தைங்க பேரெல்லாம் பெருசா எழுதுறாங்களா, அதனால தான் அதை கரெக்ஷனை சொன்னேன்னு தவிர வேற ஒன்றும் இல்லை. மதுக்கரை பெரியசாமி என்ன போட்டிருக்காரு, பொன்மாலை பொழுது கதம்பமாய் மனம் வீசுகிறது, பாடல்களை தேர்ந்தெடுத்து வழங்கும் உங்களுக்கு நன்றி, மற்றவை நேரில் இப்படி ஒரு படம் இருப்பதே எனக்கு இப்பொழுதுதான் தெரிகிறது, இதில் தங்களது கடின உழைப்பு உள்ளது, கண்டுபிடித்து வழங்கிய உங்களுக்கு நன்றி. என்றோ பகுதியில் வந்த முதல் பாடல் மிகவும் அழகு, 2வது பாடல் கொஞ்சம் ஆட்டம் போடும் அளவுக்கு சிறப்பாக இருந்தது, அதிகமாக கேட்க முடியவில்லை, ஏன்னா அந்த படமே ரிலீஸ் ஆகல, நீங்க கேட்டிருக்கவே மாட்டீங்க. அப்புறம் அண்ணே அண்ணே பாட்டு கேட்டு ஒரு மாமாங்கம் ஆயிடுச்சு, இல்லங்க வந்துட்டு தான் இருக்கு, நீங்க சாய்வு நாற்காலி பகுதியில வந்து வெங்கடேசன் சாரோட இன்டர்வியூ கேட்டேன், அவர் ஒரு பன்முக திறமையாளர், வசதிகள் எதுவும் இல்லாத காலத்திலேயே பெரிய பெரிய வேலைகள் செய்துள்ளார், கேட்க கேட்க வியப்பு மேலிட்டது, ரொம்ப நல்லா இருந்ததுன்னு போட்டிருக்கார் மதுக்கரை பெரியசாமி. நன்றி. நட்ராஜ் சாந்தி பொனே கவுண்டன் புதூர்ல இருந்து போட்டிருக்காங்க, அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, சூலூர் கணேஷ் அவர்களை பேட்டி எடுக்க வேண்டுகிறேன் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆமா, அவர் வந்து நாங்க முயற்சி செய்யாம இருப்போமா, அவருக்கு உடம்பு சரியில்லை சார், அதனால அவர் என்னால வர முடியல, என்னால பேச முடியல அப்படின்னு சொல்லிட்டார். நம்ம அவரை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது இல்லையா, அப்ப அவருடைய பிரைவசிக்கு நம்ம மதிப்பு கொடுக்கணும். என்டே எல்லாவித ஆசம்சகள் அப்படின்னு யார் போட்டிருக்காங்க, ஆகாஷ்வாணி 90 கீதா அண்ட் ஃபேமிலி மொடப்புலூர்ல இருந்து பிடம்பள்ளி வாசுதேவன் சாருக்கு என்னுடைய அப்ரிசியேஷன் ஃபார் ஆல் சாங்ஸ், அவங்க செலக்ட் பண்ண பாடல்கள் இன்றைய நேரம் நல்லா இருந்ததுன்னு போட்டிருக்காங்க. கேள்விக்கு பதில் சொல்ல ரொம்ப சிரமப்பட்டோம் மேடம், பாரதி மகாலிங்கம் கள்ளிவலாசுல இருந்து. நான் என்ன சொல்றேன்னா, நாங்க இந்தி பாடலை முழுமையா கேட்டேன் மேடம், கேட்டுட்டு தான் உங்களுக்கு வந்து நான் ரிப்ளை பண்ணேன், கண்டே பிடிக்க முடியல மேடம்னு ஒரு விடை போட்டிருந்தீங்க, பரவாயில்ல, அதுதான் நான் உங்களுக்கு சொல்லிட்டேனே, முயற்சி பண்றீங்க அது வரைக்கும் சந்தோஷம், நான் பாராட்டியும் தந்துட்டேனே. நட்சத்திர மயிலிறகு அதுல வந்து சி கே சரஸ்வதி அவர்களை பற்றி அருமையாகவும் விளக்கமாகவும் மனதில் பதியும் அளவுக்கு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய சிவா அவர்களுக்கு நன்றின்னு சையத் ரசூல் போட்டிருக்காரு. பிரேம்நாத் பெரியநாயக்கம்பாளையம் அவங்களும் போட்டிருக்காங்க. மதுக்கரை பெரியசாமி எவ்வளவு பேர் கொடுத்திருந்தீங்க பாராட்டு. அத்தமிழ் அரட்டை 48 வயதில் கல்வியின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் வகையில் இடம்பெற்ற அனிதா காப்டி அவர்களின் சிஏ கதை சூப்பர், பாராட்டுக்கள், பண்பலை நிகழ்ச்சிகள் அனைத்தும் அருமை அப்படின்னு பூபதி ராஜேந்திரன் அண்ட் ஃபேமிலி போட்டிருக்காங்க. அத்தமிழ் அரட்டை வந்து அருமை, இனிமை, புதுமை அப்படின்னு கே என் பாளையம் பேச்சுமுத்து அவர் போட்டிருக்காரு.
தென் பொன்முடி நாக

0: மணி. அவங்க வந்து போன வாரமே இளையராஜா நிகழ்ச்சியை பாராட்டி காலையில 9 மணிக்கு எல்லா லாங்குவேஜ்லயும் வந்த சாங்ஸ் எல்லாம் ரொம்ப அருமைன்னு போட்டிருந்தாங்க. போன வாரம் அவங்க பேர் விட்டு போச்சு, அதனால இன்னைக்கு படிச்சேன். அதே மாதிரி மயிலிறகுக்கும் போட்டிருந்தாங்க. சிறப்பு நிகழ்ச்சிக்கு வந்து உடனே அவங்க மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் 92 வயது போத்தனூர் ராமகிருஷ்ணன் ஐயா அவர்கள் வந்த நிகழ்ச்சியும் பாராட்டி ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு போட்டிருந்தாங்க. சண்டே வந்தால் நிச்சயம் கேட்போம் அப்படின்னு துடியலூர்ல இருந்து ராஜி போட்டிருக்காங்க. அதான் சாட்டர்டே மிஸ் பண்ணிட்டோம், சண்டே வரதுனால நம்ம கேட்க முடியுது அப்படின்னு போட்டிருக்காங்க. தேங்க்யூ. அப்புறம் வின்சம் முத்துராஜ், என்ன வானொலி ப்ரோக்ராம் எல்லாம் கேட்பேன், அதுதான் எனக்கு வந்து உற்ற தோழன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் பாருங்களேன், வானொலிக்கு 90 அன்னைக்கு என்னோட செல்ல சிட்டு, செல்ல குழந்தை, என்னோட தோழன் தோழி அப்படின்னு நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணிருந்தீங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது அதை படிக்கும்போது. 30 ஆண்டுகளுக்கு மேலாக நான் கேட்டு வருகிறேன். சௌமியா மேடம் வந்து ஒரே கலக்கு கலக்குறீங்க, அருமை அற்புதம் அப்படின்னு யார் கொடுத்துருக்காங்க? திருப்பூர் பாப்பநாயக்கனூர் திருமூர்த்தி அவர்கள், தேங்க்யூ. கோவை எஃப்எம் வெரி நைஸ் அப்படின்னு கொடுத்துருக்காரு. பாடல்களை ஆஹா நீங்க விவரிக்கிற அழகே அழகுன்னு பாபு மாதவன் போட்டிருக்காரு. அப்புறம் மூலத்துறை விஜி, அன்னூர் கார்த்திகேயன் இவங்கெல்லாம் வந்து நம்ம இளையராஜா நிகழ்ச்சியை வந்து பயங்கரமா பாராட்டி அனுப்பியிருந்தாங்க. இவங்க எல்லாருக்குமே நன்றி. என்றோ கேட்டது மறு ஒலிபரப்பிற்கு நன்றி. அப்புறம் திங்கள் 7 மணிக்கு காலை முத்தான 3 பாடல்கள், அதுக்கும் நன்றின்னு போட்டிருக்காரு ஆழியா சுப்பிரமணியம். இல்ல, சுசிலாமா பாடின பாட்டு இதே மாதிரி ஒண்ணு இருக்கு. இதே மாதிரி என்ன பாட்டு எனக்கு குறிப்பிட்டு சொல்லுங்க. விஜயமங்கலம் மகேஷ் என்ன கொடுத்திருக்காரு? வானொலிக்கு 90ல வந்த கர்னலோட இன்டர்வியூ வந்து அருமையா இருந்ததுங்கன்னு போட்டிருக்காங்க. அப்புறம் வந்து இளைய பாரதம், ஒரு புறத்திலே நாடகம், மகரந்த மலர்கள், வெற்றி மாலை, இன்னும் பல பல தொய்வில்லா நிகழ்ச்சிகள். இதே நிகழ்ச்சிகள் 999 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையிலும் விரைவில் வரட்டும் என்று நம்புகிறேன் அப்படின்னு போட்டிருக்காரு. ஓகே, நாங்களும் வெயிட் செய்து கொண்டிருக்கிறோம். பா பரணிதரன் திருப்பூர்ல என்ன போட்டிருக்காரு? அன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் பாட்டு, மஞ்சள் நிலாவுக்கு இன்று ஒரே சுகம், அந்த பாட்டு வந்தது. அது என்ன படம்? முதல் இரவுல இருந்து. அடுத்த படம் வந்து மஞ்சள் நிலா படத்துல இருந்து பூந்தென்றல் காற்றேவா வந்தது. அடடா, 3வது பாட்டும் பூந்தென்றல் ஆரம்பிக்கிற பாட்டா அப்படின்னு கேட்டிருந்தாரு. அப்படி போடல நானு, ஆனா நம்ம தேடி எடுத்தோம்னா வருஷம் மாறிடும், அதனால அது போடல, அவ்வளவுதான். இருந்தாலும் அதை ரசிச்சிருக்கீங்க பாருங்க, நன்றி. தேவகி மேடம், டிகிரி முடித்தாலே சிஏ படிக்க வேண்டும் என்பதில்லை, +2 முடித்தாலே படிக்கலாம், தகவலுக்காக மட்டும். இது தேவகி மேடம்க்கு தெரியும், சும்மா ஜாலியா நாங்க பேசணும், அவ்வளவுதான். சனிக்கிழமை வந்த வசந்த இல்லம் மீண்டும் ஞாயிற்றுக்கிழமை வருவது, முந்தின நாள் வத்த குழம்பை அடுத்த நாள் சாப்பிட்டால் நாக்கு சப்பு கொட்டுமே, அப்படி இருந்தது. அடாடா, இதை வந்து என்ன ரசனை எழுதியிருக்காங்க பாருங்க.
1: வசந்த இல்லம் நிகழ்ச்சியை தொடர்ந்து 12:50 கேட்கலாம். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM. நேயர்களே, இன்று மாலை 5 மணிக்கு சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியில் உலக இரத்தக்கொடை தினத்தை ஒட்டி இரத்தக்கொடையாளர் சமூக சேவகர் அருண் கோகுல்தாஸ் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். இன்று மதியம் 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் குளிர்பதன கிடங்கு அமைப்பு குறித்து கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னவேடம்பட்டி பகுதியை சார்ந்த என் ஆனந்தகிருஷ்ணன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். இன்று இரவு 7:25

0: நேர்களே, இன்னும் சில நொடிகளில் தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
1: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரானுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சு நடத்த உள்ளார். ரத்த தானம் செய்ய மக்கள் தாமாகவே முன்வர வேண்டும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கேட்டுக் கொண்டுள்ளார். சுகாதாரத்துறையில் கடந்த 12 ஆண்டுகளில் பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். ஈரானின் மறைந்த உயர்தலைவர் அயத்துல்லா அலி காமேனியின் இறுதிச் சடங்கு அடுத்த மாதம் 4 தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை

0: கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரானுடன் பியூலியோ நகரில் உள்ள வில்லா கெரிலோஸில் இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சு நடத்த உள்ளார். G7 உச்சி மாநாட்டில் பங்கேற்க பிரான்ஸ் சென்ற பிரதமர் அந்நாட்டு அதிபருடன் பல்வேறு உலகளாவிய பிரச்சினைகள் ஒருங்கிணைந்து செயல்படுவது குறித்து விவாதிக்க உள்ளார். முன்னதாக நீஸ் நகரில் இரு தலைவர்களும் பாரத் இன்னோவேட்டிவ்ஸ் நிகழ்ச்சியை தொடங்கி வைக்கின்றனர். இந்தியாவை சேர்ந்த 120 புத்தாக்க தொழில் நிறுவனங்கள் இதில் பங்கேற்று உலகளாவிய முதலீட்டாளர்களை ஈர்க்க உள்ளனர். பின்னர் திரு நரேந்திர மோடி ஸ்லோவாக்கியா நாட்டிற்கு செல்ல உள்ளார். இந்தியாவில் மிக அதிகமாக காலமாக பிரதமராக பதவி வகித்ததற்கு தமக்கு வாழ்த்து தெரிவித்த செர்பிய அதிபர் அலெக்சாண்டருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி நன்றி தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் செர்பியாவுடனான உறவுகளை மேம்படுத்த இந்தியா உறுதி பூண்டிருப்பதாக கூறியுள்ளார். இனிவரும் காலங்களில் இருநாட்டு உறவுகள் மேலும் வலுப்பெறட்டும் என்று திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். மக்களுக்கு தரமான மருத்துவ சிகிச்சை வழங்க மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் கடந்த 12 ஆண்டுகளாக சுகாதார திட்டங்கள் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக கூறியுள்ளார். உலகிலேயே மிகப்பெரிய மருத்துவ காப்பீட்டுத் திட்டமான ஆயுஷ்மான் பாரத் மக்களுக்கு பெரிதும் பயனளித்துள்ளதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். சுகாதாரத்துறையில் கடந்த 12 ஆண்டுகளில் பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் 12 ஆண்டு சாதனை குறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசின் திட்டங்கள் மூலம் நாட்டின் சுகாதார கட்டமைப்பு வலுப்பெற்றுள்ளதாக கூறியுள்ளார். சுகாதாரமான இந்தியா என்ற தொலைநோக்கு பார்வையில் ஆயுஷ்மான் பாரத் திட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இதன் மூலம் லட்சக்கணக்கான பயனாளிகளுக்கு இலவசமான மருத்துவ சிகிச்சை உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். பிரதமரின் மலிவு விலை மக்கள் மருந்தகம் மூலம் தரமான மருந்துகள் குறைந்த விலையில் விற்பனை செய்து வருவதாக அவர் கூறியுள்ளார். இ சஞ்சீவினி போன்ற டிஜிட்டல் மருத்துவ ஆலோசனை முறையில் ஏராளமானோர் பயனடைந்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். தூய்மை இந்தியா இயக்கம் மூலம் நோய்கள் பரவுவதை தடுக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். சுகாதார வசதிகளை வழங்குவதில் இந்தியா உலகிலேயே முன்னணி நாடாக திகழ்வதாக மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் மத்திய அரசின் திட்டங்கள் மூலம் மருத்துவ சேவை மக்களுக்கு எளிதாக கிடைக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். அவசர கால மருத்துவ சிகிச்சை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் இதன் மூலம் குடும்பத்தினருக்கு நிதி நெருக்கடி ஏற்படாத வண்ணம் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இரத்த தானம் செய்ய மக்கள் தாமாகவே முன்வர வேண்டும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. நட்டா கேட்டுக் கொண்டுள்ளார். உலக இரத்த தான கொடையாளர் தினம் இன்று கடைபிடிக்கப்படுவதையொட்டி அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் உயிருக்கு போராடும் நோயாளிகளை காப்பாற்றுவதில் இரத்த தானத்தின் பங்கு முக்கியமானது என்று கூறியுள்ளார். இரத்த தானம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவதன் அவசியத்தை சுட்டிக்காட்டிய அவர் இது தொடர்பான தவறான தகவல்களை நம்ப வேண்டாம் என்று தெரிவித்துள்ளார். மனித நேயத்தின் ஒரு துளி இரத்த தானம் மூலம் உயிரை காப்பாற்றுவோம் என்பதே இந்த ஆண்டின் கருப்பொருளாகும் என்று அவர் கூறியுள்ளார். இரத்த தானம் மூலம் உயிர்களை காப்பாற்றி வாழ்க்கையை மாற்றியமைக்க முடியும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். இரத்த மாற்றம் தேவைப்படும் நோயாளிகளை காப்பாற்றுவதற்கு இரத்த தானம் முக்கிய பங்கு வகிப்பதாக திரு J.P. நட்டா குறிப்பிட்டுள்ளார். மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் மக்கள் இரத்த தானம் செய்ய முன்வர வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். இரத்த தானம் மூலம் பல உயிர்களை காப்பாற்ற முடியும் என்று கூறிய அவர் அவர்களின் குடும்பத்தில் மகிழ்ச்சியை கொண்டுவர முடியும் என்று தெரிவித்துள்ளார். மனதையும் உடலையும் ஒருநிலைப்படுத்துவதில் யோகா முக்கிய பங்கு வகிப்பதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் கூறியுள்ளார். தஜிகிஸ்தான் தலைநகர் துஷான்பேவில் நடைபெற்ற யோகா நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர் உலகெங்கும் உள்ள லட்சக்கணக்கானோருக்கு யோகா பயனளித்து வருவதாக தெரிவித்தார். தஜிகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சர் சிரோஜிதினுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து அவர் ஆலோசனை மேற்கொண்டார். அப்போது கொல்கத்தாவில் அடுத்த மாதம் நடைபெற உள்ள ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் பங்கேற்க தஜிகிஸ்தானிற்கு திரு கீர்த்தி வர்தன் சிங் அழைப்பு விடுத்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது.

0: இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: ஒடிஷாவில் அறுவடை திருநாளான ரஜ் பர்வ் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு அம்மாநில மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் பருவமழை காலத்தை வரவேற்கும் வகையில் இந்த பண்டிகை கொண்டாடப்படுவதாக கூறியுள்ளார். பூமி தாயையும் இயற்கையையும் போற்றும் வகையில் இந்த பண்டிகை பாரம்பரிய முறையில் கொண்டாடப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார். அனைவரின் வாழ்க்கையில் வளமும் மகிழ்ச்சியையும் இந்த பண்டிகை கொண்டுவரட்டும் என்றும் திருமதி திரௌபதி முர்மு வாழ்த்தியுள்ளார். தொழிலாளர் புள்ளியியல் தொடர்பான நிபுணர் குழுவின் தலைவராக பேராசிரியர் திரு அலக் சர்மா நியமிக்கப்பட்டுள்ளார். இது தொடர்பாக மத்திய அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தொழிலாளர் நலனுக்காக இந்த குழு வெளியிடும் தகவல்கள் பயன்படுத்தப்படும் என்று கூறியுள்ளது. தொழிலாளர் புள்ளியியல் விவரங்களை துல்லியமாக தயார் செய்ய இந்த குழு நடவடிக்கை எடுக்கும் என்று தெரிவித்துள்ளது. மனித மேம்பாட்டு கல்விக் கழகத்தின் இயக்குநராக பணியாற்றும் பேராசிரியர் திரு அலக் சர்மா பொருளாதார நிபுணர் என்ற நிலையில் பிரபலமானவர். ஈரானின் மறைந்த உயர்தலைவர் அயத்துல்லா அலி காமேனியின் இறுதிச் சடங்கு அடுத்த மாதம் 4 நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஈரான் செய்தி நிறுவனம் வெளியிட்டுள்ள தகவலில் டெஹ்ரானின் இமாம் கோமேனி தொழுகை மைதானத்தில் இறுதிச் சடங்கு நடைபெறும் என்று கூறியுள்ளது. இரங்கல் ஊர்வலம் அடுத்த மாதம் 6 நடைபெறும் என்றும் ஆம் மற்றும் மஸ்கத் புனித நகரங்களில் அஞ்சலி செலுத்தப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே ஈரான் நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பகீர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் பொதுமக்கள் மீதும் குழந்தைகள் மீதும் தாக்குதல் மேற்கொண்டு வருவதாக குற்றம் சாட்டியுள்ளார். இலங்கை தலைநகர் கொழும்பில் 5,000 பரதநாட்டியம் கலைஞர்கள் ஒரே இடத்தில் நடனமாடி உலக கின்னஸ் சாதனையை படைத்துள்ளனர். இந்தியா மற்றும் இலங்கையைச் சேர்ந்த பரதநாட்டிய கலை அகாடமிகள் இணைந்து இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருந்தன. பரதநாட்டிய கலையை இலங்கையில் பிரபலமாக்க இந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்டுள்ளது. இலங்கைக்கான இந்திய தூதர் திரு சந்தோஷ் ஜா கின்னஸ் அமைப்பிலிருந்து உலக சாதனைக்கான சான்றிதழை பெற்றுக் கொண்டார். அப்போது பேசிய அவர் இரு நாடுகளைச் சேர்ந்த பரதநாட்டிய கலைஞர்களுக்கு பாராட்டு தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் இலங்கை அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர், துணை அமைச்சர்கள் சுந்தர்லிங்கம், மஹிந்தா ஜெயசிங்கே உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இத்தாலி தலைநகர் ரோமில் குடிபெயர்ந்தவர்களுக்கு ஆதரவாகவும் எதிர்ப்பு தெரிவித்தும் ஆயிரக்கணக்கானோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். குடிபெயர்வதை தடுப்பதற்கு நாடாளுமன்றத்தில் சட்டங்கள் கொண்டுவருவது தொடர்பாக விவாதம் நடத்துவதற்காக 50,000 மேற்பட்டோர் கோரிக்கை விடுத்தனர். இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டால் வெளிநாடுகளிலிருந்து இத்தாலியில் குடிபெயர்ந்தவர்கள் தாயகம் திரும்புவதற்கு அனைத்து உதவிகளையும் வழங்க வழிவகை செய்துள்ளது. இதனிடையே 10,000 மேற்பட்டோர் இத்தாலியில் குடிபெயர்ந்தவர்களுக்கு ஆதரவாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டக்காரர்களை கட்டுப்படுத்த அப்பகுதியில் பலத்த காவல் போடப்பட்டுள்ளது. மியான்மரில் நேற்றிரவு நிலநடுக்கம் ஏற்பட்டது. ரிக்டர் அளவுகோலில் இது 3.8 பதிவானது. இந்த நிலநடுக்கத்தால் உயிர்ச்சேதமோ பொருட்சேதமோ குறித்த தகவல்கள் ஏதும் வெளியாகவில்லை. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. பர்மிங்ஹாமில் இப்போட்டி 7:00 தொடங்குகிறது. முன்னதாக பிற்பகல் 3:00 நடைபெறும் போட்டியில் பங்களாதேஷ் நெதர்லாந்தை எதிர்கொள்கிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்காட்லாந்து 1-0 என்ற கோல் கணக்கில் ஹெய்ட்டியை வென்றது. ஆஸ்திரேலியா 2-0 என்ற கோல் கணக்கில் துருக்கியை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரானுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சு நடத்தவுள்ளார். இரத்த தானம் செய்ய மக்கள் தாமாகவே முன்வர வேண்டும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. Nadda கேட்டுக் கொண்டுள்ளார். சுகாதாரத்துறையில் கடந்த 12 பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். ஈரானின் மறைந்த உயர்தலைவர் அயத்துல்லா அலி காமேனியின் இறுதிச் சடங்கு அடுத்த மாதம் 4 நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.
3: வசந்த இல்லம் நிகழ்ச்சி தொடர்கிறது.
4: காலையில வந்து 80s பாடல் சண்டே ஒரே அதிரடியா கேட்க அருமையா குஷியா இருந்ததுங்கன்னு போட்டிருக்காரு R.K. சண்முகானந்தம் வானொலிக்கு.

நூர்ல வந்த கர்னல் சிஎஸ்டி சுவாமி அவர்களின் நேர்காணல் அருமை. சாருகேசினி குழந்தைகளுடன் மிக அழகாக பேசுகிறார். ரொம்ப நல்லா இருந்தது அந்த நிகழ்ச்சி. அன்னைக்கு மீன் கதை வந்ததுல அத வந்து எவ்வளவு பேர் பாராட்டி இருந்தீங்க. அதுக்கு அவங்க ஒரு குவிஸ் மாதிரி வச்சாங்க, அது வேற நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. கரெக்டா? ரைட். ஆர்கே சண்முகானந்தம் கஞ்சம்பட்டி, அதாவது இந்த கதையை கேட்டு எத்தனை பேர் மீன் வாங்க கடைக்கு ஓடினாங்கன்னு தெரியல. ஆனா நான் மட்டும் 12 மணி நிகழ்ச்சி வசந்தையில நிகழ்ச்சிக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், அதனால மீன் வாங்க போல அப்படின்னு கொடுத்துருக்காரு அவரு. ஆனா அந்த கதையை ரொம்ப அழகா சொன்னாங்க மேஸ்ரீ. அதை வந்து நீங்க நிறைய பேர் பாராட்டி இருந்தீங்க. ஓகே, அதையும் நான் வந்து சொல்லிடுறேன் மேஸ்ரீ கிட்ட, நான் கன்வே பண்ணிட்டேன் அதை. அப்புறம் பர்மாராணி படம் வந்து திரை விமர்சனம் இல்ல, டி.ஆர். சுந்தரம் அவர்களே நடிச்சிரு படம். இது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அந்த படத்தோட கிளிப்பிங்ஸ் இதெல்லாம் அவருக்கு பாராட்டு, யாருக்கு, ஆர்ஜே ரமேஷ்க்கு பாராட்ட தெரிவிச்சிருக்காங்க. வித்தியாசமான படம் இல்லையா அப்படின்னு போட்டு மனைவி சந்திரசேகர் அன்னைக்கு நிறைய பேர் ஆர்ஜே ரமேஷ்க்கும் பாராட்டு தெரிவிச்சிருந்தாங்க. பாபு மாதவன் மேம் ஆரோக்கியமே ஆனந்தம்ல, டாக்டர் சுகன்யா அவர்களுடனான தேவகி ஸ்ரீனிவாசன் மேம் அவர்களின் நேர்முகம் அருமை, கிளாசிக் இன்டர்வியூக்களில் சிறப்பான ஒன்று அப்படின்னு போட்டிருக்காரு. உழைக்கும் மக்களின் வாழ்வின் அங்கமாகவும் எளிய மனிதர்களின் உற்ற தோழனாகவும் இருக்கிற கோவை பண்பலை நேயர்களுக்கு எவ்வளவோ நல்ல விஷயங்களையும் மகிழ்வையும் தொடர்ந்து வழங்கி வருகிறது. சோமியா மேம் போன்ற சிறப்பான ஆளுமைகளையும் பண்பலை நேயர்களுக்கு வழங்கி இருக்கிறது. 90 ஆண்டுகளை கடந்திருக்கிற பண்பலை தன் சேவையை இன்னும் பல 100 ஆண்டுகள் தர வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டிருக்காரு. கனகரத்னம் கனியாம்பூண்டி என்ன போட்டிருக்காங்க, வசந்தைலம் சிறப்பு, என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது, 2 பாடல்களும் அன்றும் இன்றும் என்றும் இனிமையாகவே இருக்கும், நிகழ்ச்சி சூப்பர், சகலகலா வள்ளி, அது வள்ளி வள்ளி இல்ல என போற்றும் சௌமியா மேடம் அவர்களுக்கும் தேவகி மேடம் அவர்களுக்கும் நன்றி. ஐயோ, அத நான் ஒன்னும் போட்டுக்கலங்க, யாரோ சொன்னதை படிச்சேன் அவ்வளவுதான். ஓகே. திருப்பூர் வெளியங்காடு கீர்த்தி மகேஸ்வரி ஹரிஷ், நீங்க வந்து இளையராஜா பிறந்தநாள் அன்று ஒலிபரப்பிய சிறுவாணி சாரல் அப்புறம் மயிலருக்கு ரெண்டையும் மீண்டும் மறு ஒலிபரப்பு செய்தால் சிறப்பாக இருக்கும் மேடம் அப்படின்னு போட்டிருக்காங்க. பண்ணுவோம். அவிநாசி ராயம்பாளையம் பாலசுப்ரமணியம் வந்து திருப்பூர் மாவட்டம் அவிநாசி தெக்கலூர் இயற்கை விவசாயி சதீஷ் என்கிற துரைசாமி பங்கேற்று சிறப்பித்தார். ஏறும் வரும் அந்த நிகழ்ச்சி வந்து இயற்கை பொருட்கள் உடல் நலத்துக்கு நல்லது என்று சொல்லி சென்றது நிகழ்ச்சி தொகுத்து வழங்கிய லட்சுமி பிரியா அவங்களுக்கும் பாராட்டு. நிகழ்ச்சி அமைப்பு ரமேஷ்குமார் அவருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். எப்படி மேடம் இப்படி கேள்வி கேட்கறீங்க, இப்படி உங்களாலதான் கேள்வி கேட்க முடியும். இது பாராட்டா எடுத்துக்கிறதா, நான் வந்து திட்டா எடுத்துக்கிறதா? நான் பாராட்டாவே எடுத்துக்கிறேன். சூப்பர் தேவகி மேடம் ஃபார் த வசந்த இல்லம் ப்ரோக்ராம் அண்ட் அதர் ப்ரோக்ராம் சப்போர்ட்டிங் சௌமியா மேம். இது வந்து கீதா மொடப்புலூர்லேருந்து. மீன் கதை அருமைன்னு சொல்லிட்டு கோணமலை ஆனந்தன் பொன்மாலை பொழுது பாடல்களும் அருமைன்னு அவர் போட்டிருக்காரு. சுதாகர் ஆதித்தன் என்ன போட்டிருக்காரு, சனிக்கிழமை முதல் ஞாயிறு காலை வந்த விதம் அழகோ அழகா, ஞாயிறு மறு ஒலிபரப்பும் மிக அழகாக இருந்தது. அதே தானே. ஓகே. அக்கா கல்லூரி படிக்கும் போது சொன்னீங்கல்ல பட்டம், நானும் ஒரு பட்டம் கொடுக்க வேண்டும்னு. இவர் ஏதோ ஒரு பட்டம் கொடுத்திருக்காரு சார், உங்க அன்புக்கு நன்றி. அப்புறம் வந்து சுட்டிஸ் நிகழ்ச்சி ரொம்ப நல்லா இருந்தது. சாரு கேசினி பேச்சு குழந்தை குரல் மாதிரியே இருக்கே, எப்படி அப்படின்னு கேட்டிருக்காரு. எம்ஜிஆர் சிவாஜி பாடல்கள் போர்னு சொல்லல, அடிக்கடி வருதுன்னு சொன்னார். அவ்வளவுதானே, அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுங்க, எல்லா பாட்டும் கேட்கணும் அவ்வளவுதான். ஓகேவா? ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரோட 90 செலிபிரேஷனுக்கு பிரபுதேவி ஸ்ரீசாய் ஒரு வாழ்த்து மடல் அனுப்பி இருக்காரு. அவருடைய கையால பண்ணி ஒரு பெரிய லெட்டரையும் அனுப்பி, கேக் ஒண்ணு அனுப்பியிருக்கீங்களே அது கிடைச்சது, அதாவது பேப்பர் மூலம் கேக்கு. ஆனா இந்த கலர் கேக் நான் எங்கேயுமே பார்த்தது இல்ல, நல்ல ஒரு பச்சை அட்டிக்க வர பச்சையில பிங்க். ஐ லைக் தட் கேக். பிறந்த நாள் வாழ்த்துக்கள் எங்க அப்பா கேட்டு, நான் கேட்டு, ஏன் என் மகன் கேட்டு கொண்டிருக்கிறான் என்றால், நமது ஆகாஷ்வாணி வானொலி பல தலைமுறைகளை கடந்து இன்னும் 200 ஆண்டுகளுக்கு மேல் இல்லங்களில் ஓங்கி ஒலிக்கட்டும் என வாழ்த்துகிறோம். இன்னொரு சிறப்பு, 91வது ஆண்டின் முதல் நாளில் இன்றைய நேர் நிகழ்ச்சியில் நமது நெடுங்கால நேர் பீடம்பள்ளி வாசுதேவன் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து இன்னும் சிறப்பு. இந்த விடை கண்டுபிடிக்க 4 மணி நேரம் ஆச்சு மேடம், உன்னைத்தானே அந்த பாட்டை, பா மூளை ரொம்ப கசக்கி கண்டுபிடித்தோம், முடியல மேடம். ஒரு கேள்விக்கே, இப்படி என்றால் எப்படி நமது எஃப்எம் இல் வரும் பாடல்கள் நிகழ்ச்சிகள் தொகுத்து கொடுக்கிறார்களோ அது உங்களுக்கு தான் வெளிச்சம். எப்போதும் போல் நமது வசந்த இளம் நிகழ்ச்சி அருமை. 2வது, நமது இளையராஜா பிறந்த அன்று ஒலிபரப்பிய சிறப்பு சிறுவாணி சாரல் மயிலிருக நிகழ்ச்சிகள் செம சூப்பர், இந்த நிகழ்ச்சி மறு ஒலிபரப்பு செய்தால் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு போட்டு எல்லாருக்கும் வாழ்த்து சொல்லியிருக்காரு. தேங்க்யூ. இது ஒரு மெசேஜும் அனுப்பியிருக்கீங்க, அத்தவர லெட்டரும் நமக்கு பிசிக்கலா அனுப்பி வச்சிருக்கா. லெட்டர் அனுப்பின எல்லாருக்கும் நம்ம கண்டிப்பா தேங்க் பண்ணணும்.
ராமன் பெரியநாயக்கம் பாளையத்திலேருந்து என்ன எழுதியிருக்காருன்னா, இந்த

கட்சி தென்கட்சி சுவாமிநாதன் நிகழ்ச்சியை வந்து கொஞ்சம் தள்ளி வைக்க முடியுமா அப்படின்லாம் கேட்டிருக்காரு. அது அந்த டைம் தான் நமக்கு அந்த விளம்பரதார சைபால் சென்னையிலேருந்து கொடுக்கறத நம்ம அப்படிதான் போடணும். அதுல வந்து நிறைய கேட்டதே திருப்பி வருதுன்னு சொல்றீங்க. நமக்கு எப்படி வருதோ அதை நம்ம போடுறோம். நம்ம இங்க ரெக்கார்ட் பண்ணல, இன்னைக்கும் ரெக்கார்ட் பண்ணது சென்னையில இருந்து வருது, அவ்வளவுதான். அது நல்ல விஷயம் தானே. ஒரு முறை என்ன, ரெண்டு முறை என்ன, எத்தனை முறை வேணா கேட்கலாம். ஓகே, பா பரணிதரன் திருப்பூர் நேயர் ப்ரொனன்சியேஷன் கரெக்ஷன் வந்து நல்லா சொல்லியிருக்காரு. அதெல்லாம் பத்தி எழுதியிருக்காரு. அதாவது ஆர்ஜேஸ்க்கு கரெக்டா இருக்கணும் அப்படிங்கறத சுட்டி காட்டியிருக்காரு. எலும்புங்கிறத எலும்புன்னு அந்த நிகழ்ச்சியில பண்ண ஆர்ஜே சொன்னாங்க, அதை வந்து சரி பண்ணிக்கவே இல்லையே அப்படின்னு சுட்டி காட்டியிருக்காரு. ரொம்ப கரெக்ட், அவர் சொல்றது சரியா தான் சொல்லணும். கோயம்புத்தூர்காரங்களுக்கு ழா வராது, நீங்க அதெல்லாம் எதிர்பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி கிடையாது, தமிழ் எல்லாருக்கும் பொதுவானதான, கண்டிப்பா வரணும். அதை குறிப்பிட்டு சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. அவர் மதுக்கரை பெரிய சாமியும் சொல்லியிருக்காரு அதே நிகழ்ச்சியில வந்து இப்படி தப்பா வந்தது ஹைலைட் பண்ணும் போது அது சரியா இல்ல, சரி பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காரு. நன்றி. சாய் மனோகர் ஒரு கேம் ஷோல வந்து ஒன்னு போட்டிருக்கீங்க நீங்க, உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ண கடமைப்பட்டிருக்கேன். நாடகமும் நல்ல உணவு பழக்கமும் நம்மை நல்ல நட்புடனும் நலமான உடல் நலமும் வளமும் நல்கும்னு கொடுத்திருக்கீங்க. எப்படி வரும் இது, எப்படி வந்திருக்கணும்? நம்மை இல்ல, நமக்கு நல்கும்னு வரணும் இல்லையா? நம்மை நல்கும் சொல்லக்கூடாது. அப்ப நாடகமும் நல்ல உணவு பழக்கமும் நமக்கு நல்ல நட்பும் நலமான உடல் வளமும் நல்கும், இவ்வளவுதான் வரணும். நீங்க அதை தப்பா சொல்லிருக்கீங்க. நான் சுட்டி காட்டும் போது நீங்க என்ன சொல்லியிருந்தீங்க, இது வந்து தமிழ் இலக்கணத்தில் இது ஒன்றன் பால், நம்மை என்பது பலவின் பால். எப்படி ஒன்றன் பால் எப்படி வரும்? அக்ரிணை ஒருமைக்கு தான் ஒன்றன் பால் வரும். அதே மாதிரி பலவின் பால் எதுக்கு வரும்? பன்மைக்கு வரும். எப்படி கல்லு மண்ணு பூ அதெல்லாம் வந்து ஒன்றன் பால். அதே மாதிரி கற்கள் நாய்கள் வந்தன இருந்தன அந்த மாதிரி சொன்னா பலவின் பால். நீங்க கொடுத்திருக்க சப்ஜெக்ட் என்ன, நம்ம பத்தி, நம்ம யாரு, பலர் பால் இல்லையா? அது எப்படி நீங்க இவ்வளவு தப்பா சொல்வீங்க? நமக்கு தப்பா இருந்தா ஆர்ஜேஸ் படிக்க மாட்டாங்க. அத நீங்க கண்டிப்பா புரிஞ்சுக்கணும் சரியா. நீங்க சொல்ற அது கேம் ஷோவா இருந்தாலும் சரி, கரெக்டா இருக்கணும் ஓகேவா. அது கிராமட்டிக்கலா தப்பு வரக்கூடாது. இப்ப வந்து ராஜா சார் பர்த்டே, நம்ம அதுக்கு ஸ்பெஷல் ப்ரோக்ராம் பண்ணோம். எஸ்பிபி சாருக்கு ஸ்பெஷல் சாங்ஸ் தான் போட்டோம். இந்த மாதிரிலாம் பண்ணும்போது பொது வெளியில வந்து நீங்க வந்து உங்களுடைய கருத்துக்களை வந்து எஃபில ஃபேஸ்புக்ல சொல்றீங்க. சொல்லும் போது கவனமா இருக்கணும். நமக்கு என்ன ஆர்டர்ஸ் வந்திருக்கோ அதை வச்சுதான் நம்ம ப்ரோக்ராம் பண்றோம். இப்ப நீங்க எல்லாருக்கும் பண்ணுங்க அப்படியெல்லாம் பண்ண முடியாது. விடுதலை போராட்ட வீரர்கள் அந்த மாதிரி சிறப்பான சாதனைகள் செய்தவங்களுக்கு பண்ணிட்டு தான் இருக்கோம். இன்றுல கவர் பண்றோம். நம்ம அதர் சேனல் அலைவரிசை ஒண்ணுலயும் நம்ம பண்ணிட்டு தான் இருக்கோம். எது எது நமக்கு சொல்றாங்களோ அதை நம்ம பண்றோம், அவ்வளவுதான். இன்றுல வருதே, நீங்க கேக்குறது இல்லையா? அவங்களுக்கு பண்ணுங்க இவங்களுக்கு பண்ணுங்கன்னு நீங்க சொல்லக்கூடாது. நமக்கு என்ன சொல்லப்பட்டதோ அதுதான் ஓகேவா. இதை நீங்க புரிஞ்சுக்கணும். பொது வெளியில சொல்றது சரியில்லாத, சுட்டி காட்டுறத கூட கரெக்டான வழியில சுட்டி காட்டணும். நான் வந்து போன வாரம் ஒன்னு சொல்ல ஒன்னு விட்டுட்டேன். அந்த சிரிச்சா சிலு சிலுங்குது எனக்கு அந்த பாட்டு இருந்தது இல்ல, அதுல அந்த ஓப்பனிங்லே பாருங்களேன் அவர் எப்படி யூஸ் பண்ணிப்பாரு. ஷாம் சார் ஒரு நம்ம கையில வச்சுட்டு இப்படி திருப்புவாங்க, நம்ம பார்த்துருக்கோம் ஆர்கெஸ்ட்ரால எல்லாம். ஒரு பிடி இருக்கும், ஒரு ரவுண்டா ஒரு பால் மாதிரி இருக்கும், அது மேல மணிகள் அழகா வச்சிருப்பாங்க. கீழே ஒரு கைப்பிடி இருக்கும், அதை வச்சுன்னு கையில வச்சு இப்படி சிக் சிக் சிக் சிக் சிக்குன்னு திருப்புவாங்க. அந்த சவுண்ட் எப்படி இருக்கும்? சிரிச்சா அவர் சில்லு சில்லுங்குது. அவர் பாருங்க அதை வந்து சிரிச்சான்னு சில்லற கொட்டுற மாதிரி ஒரு சவுண்டு, இல்ல மணி கொட்டுற மாதிரி, அதை அழகா யூஸ் பண்ணிப்பாரு. ட்ரெயினுக்கு வரும் மஞ்சள் நீலாவுக்கு, அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நிறைய ட்ரெயின் பாட்டு, அந்தி நேரத்தென்றல் காட்டு, அதுக்கு முன்னாடி ஒரு அந்த ட்ரெயின் சவுண்ட் எல்லாம் வருது இல்லையா. அந்த கருவியிலேருந்து வர சவுண்டு தான் அது. அது என்ன கருவி? பர்க்யூஷன் இன்ஸ்ட்ருமெண்ட், அதாவது தாளவாத்தியம். அது வந்து என்னன்னா சொரக்கா இருக்குல்ல, பாட்டில் கார்டு, அந்த பாட்டில் மாதிரி இருக்கும் இல்லையா, அதை காய வச்சு தலை போர்ஷன்ல ஒரு இதை பிடிய கொடுத்து மேலெல்லாம் மணியெல்லாம் வச்சு பண்ணுவாங்களா, பண்ணா அது ஒரு இனிமையான சவுண்ட், விதவிதமான சவுண்டு கொடுக்குமா. அதுதான் அதுக்கு என்ன தெரியுமா பேரு? ஷேக்கர் தான் அது. என்ன சந்திரசேகர் மாதிரி அது ஒரு ஷேக்கரான்னு அதுக்கு பேர் பாருங்க, ஷேக் ஷேக்கர் ஷேக்கர் அப்படின்னு சவுண்டே வரும் பாருங்களேன். அதுக்காக அந்த பேரை வச்சிருக்காங்க. ஷேக் பண்றதுன்னா என்ன, அப்படி அசைக்கிறது இல்லையா. அது லாட்டின் பாப்ல தான் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணிருக்காங்க. கபாசான்னு சொல்றாங்க. கபாசான்னு சொல்லும் போது அது எப்படி இருக்குன்னா அது வேற மாதிரி ஆயிடுது. உருண்டையா இருக்கிறது வந்து சிலிண்ட்ரிக்கலா ஆயிடுது, அதுக்கு மேல ஸ்டீல் பால்ஸ் வைக்கிறாங்க. ஆனா அதுலயும் இப்படிதான் கொட்டுற மாதிரி இந்த ட்ரெயின் அது போற சவுண்டு, அப்புறம் அருவி கொட்டுற மாதிரி சவுண்டு, விதவிதமான சவுண்டு வரும். வாசிக்கிறதுக்கு பல வழிகளாம், மல்டிபிள் வேஸ்ன்னு சொல்றாங்க. உள்ளங்கையில தட்டி தட்டி தட்டி ஒரு சவுண்டு கொடுக்கலாமா, அப்புறம் அப்படி கையால் அசைச்சு கிளுகிழப்ப மாதிரி அப்படின்னு அசைச்சு அதுக்கு ஒரு கொடுக்கலாமா, மொத்தத்துல விதவிதமான சவுண்ட் எழுப்பலாமா. வெஸ்ட் ஆப்பிரிக்கால ரைவ்ஸ் தான் அதை கண்டுபிடிச்சிருக்காங்க, இந்த ராட்லிங் சொல்லுவாங்க, அதான் நான் சொன்னேன் கிளு கிளு சவுண்ட். உப்பு

0: காகிதம் இருக்குல்ல, உப்பு காகிதத்தை தேய்ச்சி முன்னாடிலாம் இதுக்கு ரித்மிக்கு பேட்டர்னை கொண்டு வருவாங்களாம். எப்படி இருக்கும், ஐயோ சொல்லும் போதே எனக்கு பல்லெல்லாம் குசுது. அதோட எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் தான் இது, கொஞ்சம் மாடர்ன் வெர்ஷன் தான். ஆனால் நம்ம சின்ன வயசுலேருந்து ஆர்கெஸ்ட்ராலெலாம் நம்ம பார்த்துருக்கோம்ல, இது வாசிக்கிறதுக்கு இவர் வந்து உட்காந்துருக்காரா, இவர் என்ன பண்ணுறாரு சும்மா உட்காந்துருக்காருலாம் நம்ம நினைப்போம். ஆனால் அதுக்கு ஒரு டெக்னிக் இருக்குது. ஸோ எதுக்கு இப்போ சொல்ல வந்தேன்னா, அந்த சிரிச்சா சிலு சிலுங்குது இருக்கு பாருங்க, இதை கொஞ்சம் கேட்டுடுங்க. அது போனாலும் விட்டுட்டேன், ஐயோ எனக்கு ஐயோ விட்டுட்டோமே சொல்ல விட்டுட்டோமே, இன்னைக்கு அதை சேர்த்தாச்சு.
1: Good job.

ஓகே, உங்க மெசேஜஸ் எல்லாம் படிச்சாச்சு. சரி, குவிஸை இன்னொரு முறை கேட்டுருவோமா? வரப்போற இந்த பாட்டை கேளுங்க. இது ஒரு மலையாள பாட்டு. உங்களுக்காக இதை வந்து ஓப்பனிங்ல இருந்தே போடுறேன், அதாவது பல்லவியில இருந்தே போடுறேன். ஏன்னா உள்ள இருந்து எடுத்து போட்டா கண்டிப்பா கண்டுபிடிக்க முடியாது, கஷ்டமா இருக்கும். இதை வச்சு நீங்க க்ளூ ஏதாவது கிடைக்குதா பாருங்க, ஈஸி தான்.

0: இது ஒரு மலையாள பாட்டு.
1: இதே தமிழ்லயும் இருக்கு, அதே கம்போசர் தான் பண்ணிருக்காரு.
0: ஆமா, நம்ம கேட்டோம் ரெண்டு நாள் முன்னாடி.
1: வேற என்ன க்ளூ கொடுக்கறது?
0: இப்படி வேணா க்ளூ தரலாம். தமிழ்ல இந்த பாட்டுல நிறைய குட்டீஸ் இருப்பாங்க, அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும்.
1: பாட்டே அத பத்தி அதுதான். ஆக்சுவலா என்னன்னா, இந்த பாட்டு டைரக்டா அப்படியே தமிழ்ல இருக்கு.
0: இதுக்கு க்ளூவே வேண்டாம் உங்களுக்கு. உங்களுக்கு அந்த பாட்டு தெரிஞ்சா மட்டும் போதும்.
1: அப்ப தெரியணும்னா என்ன? நீங்க வந்து கேட்கணும், நல்லா 8 மணி கேட்கணும், 7 மணி கேட்கணும், 6:40 கேட்கணும்.
0: சோ எல்லா பாட்டுமே அதுல வர பாட்டு தான். நான் வரலன்னா நான் உங்களுக்கு அந்த மாதிரி கேள்வியே நான் கேட்கறது இல்லை. வர பாட்டுல இருந்தா நான் கேட்கறேன், ஏன்னா கஷ்டம் இல்லையா? இதுக்கு மேல க்ளூ கொடுக்க முடியாது. பெரிய க்ளூ ஒன்னு கொடுத்துட்டேன் பாருங்க.
1: சரி,
0: கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா டக்கு டக்கு டக்குன்னு மெசேஜ் பண்ணுங்க.
1: உங்களுக்கு மொபைல் நம்பர் சொல்லணுமா?
0: 9 58 58 00 103. ஓகே, உங்க மெசேஜஸ் எல்லாம் படிச்சாச்சு, 10 நிமிஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணி வேற படிச்சாச்சு. அப்புறம் என்ன? அப்புறம் அடுத்த வாரம் இதே மாதிரி 2 சூப்பரான என்றோ கேட்டது பாடல்களோட, ஈஸியான குவிஸோட, அப்புறம் ஒரு சூப்பரான அரட்டையோட. அடடே, உங்க அரட்டையை பத்தி சொல்லவே இல்லையே. அரட்டைக்கு உங்களோட பாராட்டெல்லாம் நாளுக்கு நாள் வளர்ந்துட்டே போகுது. தேங்க்யூ சோ மச். நாங்களும் மண்டை உடைச்சிட்டு உங்களுக்காக யோசிச்சுட்டு இருக்கோம் என்ன கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அடுத்த வாரம் சந்திப்போமா? அண்டில் தென், இட்ஸ் பை ஃப்ரம் சௌமியா. கீப் ஸ்மைலிங்.
2: தொகுப்பு தேவகி ஸ்ரீனிவாசன். நேயர்கள், இதுவரை வசந்த இல்லம் அர்த்தமுள்ள அரட்டை என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது நிகழ்ச்சியின் மறு ஒலிபரப்பு கேட்டீர்கள்.
3: 103 இசையோடு என்றும் நீங்கள்.
2: குட் ஆப்டர்நூன். நேரம் 1:04 ரெண்டனுடைய ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல மணி 1 மலர் 1 நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்கும். இன்னைக்கு என்ன படத்துடைய கதை அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு நாம கேட்க போறது 2021 ரிலீஸ் ஆன ஒரு சூப்பரான கொரியன் ஹாரர் காமெடி மூவி, ஷோ மீ த கோஸ்ட் அப்படிங்கிற படத்துடைய கதையை தான் கேட்க போறோம். இந்த கதை எதை பத்தினா, இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ் ஃபேஸ் பண்ற பெரிய ப்ராப்ளம் அப்படின்னா வேலையில்லா திண்டாட்டம். அப்புறம் சிட்டியில வாடகைக்கு ஒரு நல்ல வீடு பிடிக்கிறது எவ்வளவு கஷ்டம் அப்படிங்கறத ரொம்ப காமெடியாவும் அதே சமயம் பயங்கரமாவும் சொல்லியிருப்பாங்க இந்த படத்துல. கதையோட மெயின் கேரக்டர்ஸ் 2 பேர், ஒருத்தன் பேரு ஹோடு, இன்னொருத்தங்களோட பேர் வந்து ஏஜி. இவங்க 2 பேரும் ஒரு பாய் கேர்ள், 2 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க. இவங்க 2 பேருமே சின்ன வயசுல இருந்தே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். 2 பேருக்குமே இன்னும் ஒழுங்கான ஒரு வேலை வந்து கிடைக்கல. இதனால ஏஜி அவங்க வீட்டுல திட்டு வாங்கிட்டு வீட்டை விட்டு வெளியே துரத்தப்படுறான். இன்னொரு பக்கம் ஹோடு ஒரு சாதாரண மளிகை கடையில பார்ட் டைம் வேலை பார்த்துட்டு இருக்கான். இப்படி போயிட்டு இருக்கப்ப ஹோடு ஒரு செமையான ஒரு ஆஃபரை கண்டுபிடிக்கிறான். சிட்டிலேயே ரொம்ப அழகான ஒரு வீடு, எல்லா வசதிகளும் இருக்கிற ஒரு பெரிய அபார்ட்மெண்ட் வீடு, ரொம்ப கம்மியான அட்வான்ஸ்க்கும் மாச வாடகைக்கும் அவனுக்கு கிடைக்குது. இவ்வளவு கம்மி விலையில இப்படி ஒரு வீடா அப்படின்னு ஆச்சரியப்பட்ட ஹோடு உடனே அட்வான்ஸ் பணத்தை கொடுத்து அந்த வீட்டை வாடகைக்கு எடுத்துறான். ஆனா அவங்கிட்ட முழுசா பணம் இல்லாதனால ஏஜி கிட்ட அவளுடைய சேமிப்பு பணத்தை கடனா வாங்கிட்டு அந்த அட்வான்ஸ கட்டுறான். ஏஜிக்கு முதல்ல இதுல கொஞ்சம் சந்தேகம் வருது. இவ்வளவு பெரிய வீடு இவ்வளவு கம்மியான விலைக்கு எப்படி கிடைக்கும்? கண்டிப்பா இதுல ஏதோ ஒரு மர்மம் இருக்கு அப்படின்னு நினைக்கிறான். ஆனா தங்குறதுக்கு வேற இடம் இல்லாததால அவளும் ஹோடு கூட அதே வீட்டுல குடி போறா. புது வீட்டுக்கு வந்ததும் 2 பேரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆனா அவங்களோட அந்த சந்தோஷம் ரொம்ப நாளா நீடிக்கல. அவங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்ச கொஞ்ச நேரத்திலேயே அந்த வீட்டுக்குள்ள ஒரு விசித்திரமான வாடை அடிக்க ஆரம்பிக்குது. ஏதோ அழுகி போன மாதிரி ஒரு பேட் ஸ்மெல். அது மட்டும் இல்லாம வீட்டுல இருக்கிற

லைட்ஸ் எல்லாம் தானா ஆஃப் ஆகி ஆன் ஆகி இந்த மாதிரி நடந்துகிட்டே இருக்கு. திடீர்னு விசித்திரமான சத்தங்கள்லாம் கேக்குது. முதல்ல இவங்க ரெண்டு பேரும் இல்லை ஏதோ ஒரு கரண்ட் ப்ராப்ளம், பழைய வீடு அப்படின்னு சாதாரணமாக எடுத்துக்கிறாங்க. ஆனால் போக போக தான் தெரியுது அவங்க குடி வந்த வீட்டில் அவங்கள தவிர இன்னொருத்தங்களும் இருக்காங்க அப்படின்னு. அது மனுஷன் இல்லை, அது ஒரு பயங்கரமான பேய், ஒரு கோஸ்ட். அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத கேட்கலாம். கேட்டுட்ருக்கீங்க மணி ஒன்று மலர் ஒன்று வித்மி ஆர்ஜே சாருகேசினி.

0: है तो टेली लॉ के ऐप, वेबसाइट www.daily-law.in या टोल फ्री नंबर 14454 से प्राप्त की जा सकती है।
1: என்னக்கா இன்னைக்கு உங்க வீட்டுல கருவாடு குழம்பா? வாசம் ஊரையே தூக்குது.
2: அதுதான் குமரன் கருவாடு. சுத்தமானது, ருசியானது, சமைக்க சமைக்க ஆசை வரும். மனமும் ருசியும் மாறாத குமரன் கருவாடு இப்பவே வாங்குங்க, அசத்துங்க.
3: குமரன் பிராண்ட் கருவாடு, ஊரே மணக்கும் உன்னத சுவை.
4: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி நாளை மதியம் 3:30 ஒலிபரப்பாகும். மணி 1 மலர் 1 நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு இந்த ஷோ மீ த கோஸ்ட் அப்படிங்கிற படத்துடைய கதையை சொல்லிட்டோம். ஒரு வழியா புது வீட்டுக்கு அவங்க குடி வந்துட்டாங்க. இப்போ இவங்களுக்கு அந்த வீட்டுக்குள்ள நடக்கிற அம்மா

மணி ஒன்று மலர் ஒன்று நிகழ்ச்சியை கேட்டுட்ருக்கீங்க. இன்றைக்கி த ஷோ மீ த கோஸ்ட் அப்படிங்கிற படத்துடைய கதையை சொல்லிட்டவங்க ஒரு வழியாக புது வீட்டுக்கு அவங்க குடி வந்துட்டாங்க. இப்போ இவங்களுக்கு அந்த வீட்டுக்குள்ளே நடக்கிற அமானுஷ்யமான விஷயங்கள் இன்னுமே அதிகமாகுது. ஒரு நாள் நைட்டு ஹோடு தூங்கிட்டு இருக்கும்போது அவனோட பெட்ஷீட்டை யாரோ இழுக்கிற மாதிரி இருக்குது. முழிச்சு பார்த்தா அங்கே யாருமே இல்லை. அதே மாதிரி ஏஜி கிச்சனில் இருக்கும்போது பாத்திரங்கள் எல்லாம் தானாக உடையதான் சாயுதான் அப்படிங்கிற மாதிரி கீழே விழுது. இப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் நைட்டு அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் அவங்க கண்ணு முன்னாடியே அந்த பேய் வருது. அதை பார்த்ததும் ரெண்டு பேருக்கும் பயத்தில் ரத்தமே உறைஞ்சு போயிருது. கத்தி கூச்சல் போட்டு வீட்டை விட்டு வெளியே ஓடி வராங்க. அடுத்த நாள் காலையில் யோசிச்சு பார்க்குறாங்க, இனி இந்த வீட்டில் இருக்க முடியாது, பேசாமல் வீட்டை காலி பண்ணிட்டு வேற வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. ஆனால் அங்கே தான் அவங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்துட்ருக்கு. என்ன அப்படின்னா, அவங்க கொடுத்த அட்வான்ஸ் பணத்தை ஹவுஸ் ஓனர் திருப்பி தர முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அக்ரிமெண்ட் படி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி காலி பண்ணால் காசு கிடைக்காது அப்படின்னு இருக்கு. இப்போ இவங்க கிட்ட கையில ஒரு ரூபாய் கூட காசு இல்ல. வெளியே போனா ரோட்ல தான் நிக்கணும். பேய்க்கு பயந்து ரோட்ல நிக்கிறத விட அந்த பேய இந்த வீட்டை விட்டு துரத்திட்டு நாமே இங்க வாழக்கூடாது அப்படின்னு ஏஜி ஒரு அதிரடியான ஐடியாவை சொல்றான். ஹோடுக்கு முதல்ல பயமா இருந்தாலும் வேற வழி இல்லாதனால அவனுமே சம்மதிக்கிறான். ஆனா பேய் எப்படி துரத்துறது? இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க, இன்டர்நெட்டை பார்த்து யூடியூப பார்த்து டிப்ஸ் எல்லாம் வச்சு பேய் ஓட்டுறவங்களை வந்து கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி வந்து நாமளே ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த வீட்டுல உப்பு தூவுறது, பூண்டு வைக்கிறது, அப்புறம் இன்டர்நெட்ல சொன்ன சில சில மந்திரங்களை சொல்லி அப்படியே பேயை மிரட்ட பாக்குறாங்க. ஆனா இதெல்லாம் பார்த்து அந்த பேய் இவங்களை இன்னும் மோசமா பயமுறுத்த ஆரம்பிக்குது. இவங்களோட லோக்கல் பேயோட்டுற பிளான் எல்லாமே வந்து டோட்டலா ஃபெயிலியர் ஆகுது. அப்பதான் இவங்களுக்கு புரியுது, இதெல்லாம் நம்மளால முடியாதுப்பா, இதுக்குன்னு ஒரு ப்ரொஃபஷனல் பேய் ஓட்டுறவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்கதான் வேணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது கேட்கலாம் ஒரு பாட்டுக்கு பிறகு.

ஆயுத எழுத்து படத்திலிருந்து ஏஆர் ரஹ்மானுடைய சமைப்பில் ஏஆர் ரஹ்மான், சுனிதா சாரதி, பாப் ஷாலினி, டான்வி ஷா பாடின பாடல் கேட்டோம். பாடல் ஆசிரியர் வைரமுத்து. கேட்டுட்டு இருக்கீங்க மணி ஒன்று மலர் ஒன்று. இன்னைக்கு ஷோ மீ த கோஸ்ட் அப்படிங்கிற படத்துடைய கதையை சொல்லிட்டு இருக்கோம். இப்போ பேய் ஓட்டுறதுக்கு ஆள் தேட ஆரம்பிச்சிட்டாங்க ஹீரோவும் ஹீரோயினும். ஆனா பெரிய பெரிய பேய் ஓட்டுறவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா லட்சக்கணக்கில் பணம் கேட்கறாங்க. இவங்க கிட்டதான் காசே இல்லையே. அப்பதான் இன்டர்நெட்ல ரொம்ப கம்மியான காசுக்கு, அதாவது இவங்களுடைய பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி ஒருத்தன் விளம்பரம் பண்ணியிருக்கான். அவன் பேரு கீடு. கீடு பாக்குறதுக்கு ஏதோ பெரிய மாந்திரிகன் மாதிரி ரொம்ப பந்தாவா வரான். கலர்ஃபுல்லான ட்ரெஸ், கையில எக்கச்சக்கமான பேய் ஓட்டுற டூல்ஸ்னு பயங்கரமா சீன் போடுறான். ஆனா உண்மையை சொல்லணும்னா அவனும் இவங்கள மாதிரி ஒரு பார்ட் டைமா இதை பார்த்துட்டு இருக்கா. பெருசா ஒண்ணும் தெரியாது அப்படிங்கிற மாதிரி, பேயோட்டெல்லாம் தெரியாதுங்க, ஏதோ பில்டப் கொடுத்துட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கான். சரி வந்தாச்சு அப்படின்னு கீடு அந்த வீட்டுக்குள்ள போறான். அவனுடைய டூல்ஸ் எல்லாம் வச்சு செக் பண்ணி பார்த்துட்டு, ஆமா இந்த வீட்டுல ஒரு சக்தி வாய்ந்த பேய் இருக்கு, அதை நான் இன்னைக்கு நைட்டோட நைட்டா துரத்த போறேன் அப்படின்னு சவால் விடுறான். அன்னைக்கு நைட்டு மூணு பேரும் சேர்ந்து பேயோட்டுறதுக்கான பூஜையா ஆரம்பிக்கிறாங்க. கீடு வந்து மந்திரம் சொல்ல ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்திலேயே அந்த வீட்டுல இருக்கிற கதவு ஜன்னல் எல்லாம் பலமா ஆடுது, பயங்கரமா காத்தடிக்குது. கீடு வச்சிருந்த பொருட்கள் எல்லாம் காத்துல அப்படியே பறக்குது. இதை பார்த்ததும் பில்டப் கொடுத்த கீடு இவங்களை விட பயங்கரமா பயந்து நடுங்க ஆரம்பிச்சிடறான். பேய் அவங்க முன்னாடி வந்து நின்னதும் கீடு அவனுடைய டூல்ஸ் எல்லாம் அங்கேயே போட்டுட்டு ஓட பாக்குறான். ஆனா ஏஜியும் ஓடுவும் அவனை புடிச்சு வச்சுக்கிறாங்க. உனக்கு காசு கொடுத்துருக்கோம்ல, பேய ஓட்டிதான் ஆகணும் அப்படின்னு கட்டாயப்படுத்துறாங்க. கடைசியில அந்த பேய் இவங்க மூணு பேரையும் வீட்டை விட்டு தூக்கி அடிக்குது. மூணு பேரும் அடிபட்டு பயந்து போய் நைட்டோட நைட்டா வீட்டை விட்டு வெளியே ஓடி வந்து ஒரு இடத்துல தங்குறாங்க. அங்க வச்சு கீடும் நிஜத்தை ஒத்துக்கிறான். எனக்கு உண்மையாவே பேய ஓட்டெல்லாம் தெரியாதுப்பா, நான் காசுக்காக தான் இப்படி பண்றேன் அப்படின்னு சொல்றான். ஆனா ஏஜி விடுறதா இல்ல. இப்ப நம்ம எல்லாருக்கும் நம்ம வந்து ஒரே படகுல தான் போயிட்டு இருக்கோம். அந்த பேய் ஏன் இந்த வீட்டுல இருக்குன்னு கண்டுபிடிச்சா அதை துரத்த முடியும் அப்படின்னு ஒரு புது ரூட்டை யோசிக்கிறா, அதை சொல்லவும் செய்யறா. அதுக்கப்புறம் என்ன நடக்குது கேட்கலாம் ஒரு பாடலுக்கு பிறகு.

உள்ளம் கேட்குமே படத்துல வந்து ஹாரிஸ் ஜெயராஜ் மியூசிக்ல பி உன்னிகிருஷ்ணன் ஹரிணி பாடின பாடல் கேட்டோம். பாடலாசிரியர் வைரமுத்து. நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க மணி ஒன்று மலர் ஒன்று, நேரம் 1:25. ஷோ மீ த கோஸ்ட் படத்துடைய கதையை சொல்லிட்டு இருக்கோம். இப்போ மூணு பேர் ஒன்னா சேர்ந்து ஏஜி ஹோடு அப்புறம் அந்த பட்ஜெட் மந்திரவாதின்னு ஒருத்தங்க வந்தாங்க இல்லையா கீடு, மூணு பேரும் சேர்ந்து அந்த வீட்டுக்கு பின்னால் இருக்கிற உண்மையான மர்மம் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க கிளம்புறாங்க. ஒரு பேய் சும்மா ஒரு வீட்டுக்குள்ள வராது, அதுக்கு பின்னாடி கண்டிப்பா ஒரு அநியாயம் நடந்திருக்குன்னு ஏஜி நம்புறா. அவங்க முதல்ல அந்த அபார்ட்மெண்டோடைய சுத்துப்பட்டல இருக்கவங்க கிட்ட எல்லாம் விசாரிக்கிறாங்க, அப்புறம் லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் இன்டர்நெட் நியூஸ் எல்லாத்திலையும் தேடி பாக்குறாங்க. அப்படி தேடும் போதுதான் அவங்களுக்கு ஒரு அதிர்ச்சியான உண்மை தெரிய வருது. அவங்க தங்கி இருக்கிற அந்த வீட்டுல இதுக்கு முன்னாடி ஒரு இளம் பெண் தங்கி இருந்தா, அவ ஒரு நாள் திடீர்னு மாயமாகிட்டா அப்படின்னு போலீஸ் ரெக்கார்ட்ஸ்ல இருக்கு. ஆனா அந்த பொண்ணு காணாம போகல, அவ கொலை செய்யப்பட்டிருக்கா அப்படிங்கிற சந்தேகம் இவங்களுக்கு வருது. ஏன்னா அந்த வீட்டுடைய சுவத்துல இவங்க சில ரத்தக்கரைகளை மறைமுகமா பாக்குறாங்க. அப்போ அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற பேய் வேற யாரும் இல்ல, கொடூரமா கொலை செய்யப்பட்ட அந்த இளம் பெண்ணுடைய ஆவிதான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்றாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டதும் ஹோடு ரொம்ப பயந்துடுறான். இதுல கொலையெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்கு, நம்ம போலீஸ் கிட்ட போயிடலாம், இந்த வீடே வேணாம் அப்படின்னு சொல்றான். ஆனா ஏஜி என்ன சொல்றா, இல்ல இல்ல ஹோடு, அந்த பொண்ணுக்கு ஏதோ அநீதி நடந்திருக்கு, அவளுடைய உடம்பு இன்னும் இந்த வீட்டுக்குள்ளேயேதான் எங்கேயோ இருக்குன்னு எனக்கு தோணுது. அதனாலதான் அவ ஆவி இந்த வீட்டை விட்டு போகாம இருக்கு. நாம அவளுக்கு நியாயம் கிடைக்க பண்ணணும் அப்படின்னா அவளா பார்த்து இந்த வீட்டை விட்டு போயிடுவா அப்படின்னு ஹோடுவ சமாதானப்படுத்துறான். கீடுவும் என்ன பண்றா, இவங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஒத்துக்கிறான். ஏன்னா அவனுக்கும் இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் அப்படின்னு அவன் நினைக்கிறான். இப்ப இந்த மூணு பேரும் சேர்ந்து அந்த வீட்டுக்குள்ள திரும்பவும் போய் அந்த பொண்ணை யாரு கொலை பண்ணிருப்பா, அவளுடைய பாடி எங்க இருக்குன்னு தேட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு காமெடி ஹாரர் மூவி இப்ப அப்படியே கொஞ்சம் கிரைம் த்ரில்லரா மாற ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் என்ன நடக்குது கேட்கலாம்.

இப்படத்திலிருந்து பாடல் கேட்டோம். நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நாளை காலை மணி 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல். ஷோ மீ த கோஸ்ட் படத்துடைய கதையை கேட்டுட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட நம்ம கிளைமேக்ஸ் பக்கத்துல வந்துட்டோம். இப்ப அந்த மூணு பேரும் அந்த வீட்டுக்குள்ள ஆதாரங்களை தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் அவங்களுக்கு அந்த வீட்டுடைய சுவத்துக்கு நடுவில் ஒரு ரகசியமான இடம் இருக்கிறது தெரிய வருது. அங்க போய் பார்க்கும்போது அவங்க பயந்த மாதிரியே அந்த காணாம போன பொண்ணுடைய டெட்பாடி அங்க மறைச்சு வைக்கப்பட்டிருக்கு. அதை பார்த்ததும் மூணு பேரும் அதிர்ச்சியில உறைஞ்சு போறாங்க. அந்த பேய் ஏன் அவங்களை இவ்வளவு நாளா பயமுறுத்துச்சு அப்படின்னு இப்பதான் புரியுது. தன்னுடைய உடம்பு அங்க இருக்கிறத அவங்களுக்கு காட்டதான் அந்த பேய் வந்து ட்ரை பண்ணிருக்கு. சரி, அந்த பொண்ணை கொலை பண்ணது யாரு? இவங்க அந்த பாடி பக்கத்துல தேடும்போது அங்க விசித்திரமான ஒரு அனிமல் மாஸ்க் வந்து கிடைக்குது. அதோட அந்த வீட்டு சுவத்துல ஒரு சின்ன ஓட்டை இருக்கிறதையும் பாக்குறாங்க. அந்த ஓட்டை வழியா ஊத்து பார்த்தா அது நேரா பக்கத்து வீட்டுக்குள்ள போகுது. அங்க ஒரு பையன் இருப்பான். அந்த பையன் தான் ட்விஸ்டே. அப்பதான் இவங்களுக்கு புரியுது, கொலையாளி வெளியே எங்கேயுமே இல்ல, இவங்க பக்கத்து வீட்டுலதான் இருக்கான் அப்படின்னு. அவன் ஒரு சைக்கோ கொலகாரன். இந்த முகமுடியை போட்டுக்கிட்டதான் அந்த பொண்ணை ரகசியமா கண்காணிச்சு அப்புறமா கொலை பண்ணி வீட்டுக்குள்ள மறைச்சு வச்சிருக்கான். இப்ப இந்த உண்மையை கண்டுபிடிச்சது பக்கத்து வீட்டுக்காரனுமே கவனிச்சிடறான். அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கறத கேட்கலாம். கேட்டுட்டு இருக்கீங்க மணி 1 மலர் 1.

புதுக்கோட்டையிலிருந்து சரவணன் படத்திலிருந்து யுவன் சங்கர் ராஜா மியூசிக்ல ஸ்னேகன் லிரிக்ல ரஞ்சித் சின்மயி பாடின பாடல் கேட்டோம். மணி ஒன்று மலர் ஒன்று நிகழ்ச்சியில நினைஞ்சிருக்கோம். ஷோ மீ த கோஸ்ட் படத்துடைய கிளைமேக்ஸ்கே வந்தாச்சு. கொலையாளி யாரு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டாங்க, ஆனா அவனை ஒத்துக்க வைக்கணும் இல்லையா, அதுக்கான முயற்சி பண்றாங்க. பட் கொலையாளி வந்து இவங்க மூணு பேர் தான் நம்மளை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு தெரிஞ்சு அவங்கள வந்து கொல்ல பாக்குறான். அப்ப வந்து ரொம்ப அந்த வீட்டுக்குள்ள ஓடி ஆடி அப்படியே பெரிய பிரச்சனையாக, அதுக்கப்புறம் ரோட்க்கு வராங்க. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, இந்த பேய் இருக்கு இல்லையா, அது வந்து அந்த பொண்ணுடைய உடம்புக்குள்ள பூந்து அந்த கொலையாளி வந்து பயங்கரமா தாக்குது. அதுக்கப்புறம் வந்து கேட்டுப்பாங்க, நீ இப்படி பண்ணக்கூடாது, நீ இப்படி பண்ண அப்படின்னா என்ன நடந்துச்சு அப்படிங்கறது இந்த உலகத்துக்கே தெரியாம போயிடும், இவனுக்கு சட்டப்படி தண்டனை கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அந்த டைம்ல வந்து இவங்க போலீஸ்க்கு கால் பண்றாங்க, அவங்க வந்து அந்த கொலையாளியை கொண்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அவனுக்கு தண்டனையுமே கிடைக்குது. இதை வந்து பார்த்ததுக்கு அப்புறம் அந்த பேய் என்ன பண்ணுது அப்படின்னா, சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்டிங்க்கு வந்து வந்துருது. ஏன்னா இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டது இதுக்காகத்தானே, இந்த ஒரு விஷயம் கிடைச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்ச உடனே ரொம்ப சந்தோஷமா அந்த வீட்டை விட்டு அந்த பேய் போகுது. இதுக்கப்புறமா அந்த ஹவுஸ் ஓனர் வந்து இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா அந்த வீட்டை வந்து ரொம்ப கம்மியான வாடகைக்கே வந்து கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. மூணு பேரும் எந்த பயமும் இல்லாமல் வாழ ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் அந்த பேயோட்ட வந்தார் இல்லையா, அவருமே சேர ஆரம்பிச்சிட்டாங்க. சரி இப்போதைக்கு நமக்கு வேலை கிடையாது, அப்ப வேலைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா, இது வந்து சரிப்பட்டு வராது, பேசாம நாமளே வந்து ஒரு எந்த வீடா இருந்தாலும் சரி அங்க போய் அந்த பேய்க்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு கண்டுபிடிச்சு நம்மளே வந்து பேய் ஓட்டலாம், அதாவது அதுக்கு என்ன வேணும் அப்படிங்கறத வந்து கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா அதை நம்ம நிறைவேற்றி கொடுத்தோம்னா அந்த பேய் வந்து போயிரும்ல அப்படின்னு சொல்லி ஹீரோயின் வந்து ஐடியா கொடுக்க மூணு பேரும் சரி அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு அவங்களுடைய வாழ்க்கைய ஜாலியா வாழ ஆரம்பிக்கிறாங்க. இப்படிதான் அந்த படம் வந்து ஹாப்பியா முடியுது.

0: செவன் ஜி ரெயின்போ காலனி படத்திலிருந்து பாடல் கேட்டோம். 1:44 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல இதுவரைக்கும் மணி ஒன்று மலர் ஒன்று நிகழ்ச்சி கேட்டீங்க. நிகழ்ச்சி தொகுப்புல இதுவரை உங்க கூட நான் ஆர்ஜே சாரு கேஸ்னி. நம்ம நிகழ்ச்சியை தொடர்ந்து மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
1: ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சத்யநாராயணன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரனுடன் இணைந்து பாரத் இன்னோவேட்ஸ் நிகழ்வை நீஸ் நகரில் இன்று தொடங்கி வைக்கிறார். டிஜிட்டல் சுகாதார முன்னெடுப்புகள் மூலம் தரமான சுகாதார சேவைகள் மக்களை சென்றடைந்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு JP Nadda தெரிவித்துள்ளார். பள்ளி இடைநிற்றலை தவிர்ப்பதற்கான சிறப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். தமிழகத்தின் கிழக்கு கடற்கரை பகுதிகளில் மீன்பிடி தடைக்காலம் இன்று நள்ளிரவுடன் நிறைவடைகிறது. பர்மிங்ஹாமில் ICC உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரனுடன் இணைந்து பாரத் இன்னோவேட்ஸ் நிகழ்வை நீஸ் நகரில் இன்று தொடங்கி வைக்கிறார். இந்நிகழ்ச்சியில் நம் நாட்டின் வேகமாக வளர்ந்து வரும் புத்தாக்க சூழல் அமைப்பை வெளிப்படுத்தும் வகையில் 120-க்கும் மேற்பட்ட இந்திய ஸ்டார்ட் அப்கள், உலகளாவிய முதலீட்டாளர்கள், தொழில்நுட்ப தலைவர்கள் மற்றும் தொழில் முனைவோர் பங்கேற்க உள்ளனர். தொடர்ந்து பிரதமர் இரு நாடுகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பின் முன்னேற்றம், பிராந்திய மற்றும் உலகளாவிய பிரச்சினைகள் குறித்து திரு இமானுவேல் மேக்ரனுடன் ஆலோசனைகளை மேற்கொள்கிறார். தொடர்ந்து திரு நரேந்திரமோடி 2 நாள் பயணமாக ஸ்லோவாக்கியா செல்கிறார். பின்னர் G7 உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக பிரதமர் மீண்டும் பிரான்ஸ் திரும்ப உள்ளார். இதனிடையே G7 உச்சி மாநாட்டின் ஒரு பகுதியாக பிரதமர் திரு நரேந்திரமோடியை அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் சந்தித்து பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வார் என்று அமெரிக்கா தெரிவித்துள்ளது. நாட்டில் தரமான சுகாதார சேவைகள் அனைவரையும் சென்றடைவதை மத்திய அரசு

0: அரசு உறுதி செய்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் பிரதமர் வெளியிட்ட செய்தியில், நலிந்த பிரிவினருக்கு உயர்தர மருத்துவ சேவைகளை வழங்கும் உலகின் மிகப்பெரிய சுகாதார திட்டமான ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தை செயல்படுத்துவதில் நாடு பெருமிதம் கொள்வதாக கூறினார். முழங்கால் மாற்று அறுவை சிகிச்சை, ஸ்டென்ட் உள்ளிட்டவை மலிவு விலையில் கிடைப்பதன் மூலம் ஏழை எளியோர் பயன்பெற்று வருவதாக கூறிய பிரதமர், கூடுதல் மருத்துவ கல்வி நிறுவனங்கள் மற்றும் இடங்கள் உருவாக்கப்பட்டதன் வாயிலாக மருத்துவ கல்வி மாணாக்கருக்கு எளிதில் கிடைப்பதாக சுட்டிக்காட்டினார். நாட்டின் சுகாதாரத்துறை முன்னெப்போதும் இல்லாத வகையில் முன்னேற்றம் அடைந்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்ட செய்தியில், ஆரோக்கியமான குடிமக்களே வலுவான தேசத்தின் மிகப்பெரிய பலம் என்று கூறியுள்ளார். ஆயுஷ்மான் பாரத், இ சஞ்சீவினி, யூவின் உள்ளிட்ட டிஜிட்டல் சுகாதார முன்னெடுப்புகள் மூலம் தரமான சுகாதார வசதிகள் மக்களை சென்றடைந்துள்ளதாக சுட்டிக்காட்டிய அவர், நாடு முழுவதும் எய்ம்ஸ் நிறுவனங்களின் எண்ணிக்கை தற்போது 23 அதிகரித்துள்ளதாக கூறினார். மத்திய அரசின் நலத்திட்டங்களால் நாட்டின் சுகாதார கட்டமைப்பு வலுப்பெற்றுள்ளதாக மத்திய சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் இன்று வெளியிட்டுள்ள செய்தியில், ஆரோக்கிய இந்தியா என்ற தொலைநோக்கு பார்வையுடன் நாடு முழுவதும் அனைத்து தரப்பு மக்களுக்கும் மலிவு விலையில் சுகாதார சேவைகள் கிடைக்க அரசு உறுதிபூண்டுள்ளதாக கூறினார். ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் மருத்துவ காப்பீடு வசதி வழங்கப்பட்டுள்ளதாகவும், இந்த திட்டம் தற்போது மூத்த குடிமக்களுக்கும் விரிவுபடுத்தப்பட்டுள்ளதையும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். மலிவு விலை மருந்தகங்கள் வாயிலாக மக்களின் மருத்துவ செலவுகள் குறைந்துள்ளதாக குறிப்பிட்ட அமைச்சர், இ சஞ்சீவினி டிஜிட்டல் சுகாதார தளங்கள் மருத்துவ ஆலோசனைகளை வழங்கி வருவதாக எடுத்துரைத்தார். தூய்மை இந்தியா இயக்கம் தூய்மை மற்றும் சுகாதாரத்தை ஊக்குவித்து நோய் தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்த அவர், இத்தகைய முன்னெடுப்புகள் வாயிலாக அனைவரையும் உள்ளடக்கிய சுகாதார சூழல் நாட்டில் உருவாக்கப்பட்டுள்ளதாக கூறினார். உலக அளவில் சுகாதார முன்னெடுப்புகளில் இந்தியா முன்னிலை வகிப்பதாக மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்ட செய்தியில், மருத்துவ அவசர நிலை ஒருபோதும் நிதி நெருக்கடியாக மாறிவிடக்கூடாது என்பதில் அரசு உறுதியுடன் இருப்பதாக கூறியுள்ளார். உலக இரத்த தான தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா வெளியிட்ட செய்தியில், மக்கள் தாமாக முன்வந்து இரத்த தானம் செய்யுமாறு கேட்டுக் கொண்டுள்ளார். இரத்த தானம் குறித்த விழிப்புணர்வை பொதுமக்களிடையே ஏற்படுத்தி மக்களின் பங்களிப்பை அதிகரிக்கச் செய்வதே இந்நாளின் நோக்கம் என்றார். மத்திய சுகாதார குடும்ப நலத்துறை இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் வெளியிட்ட செய்தியில், தானமாக பெறப்படும் ஒவ்வொரு துளி ரத்தமும் தேவைப்படுவோருக்கு புதிய வாழ்வளிக்கும் என்று கூறியுள்ளார். மனித நேயத்தின் ஒரு துளி ரத்தம் கொடுங்கள், உயிர்களை காப்பாற்றுங்கள் என்பதே இந்த ஆண்டின் கருப்பொருள். இதன் அடிப்படையில் மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டியதன் அவசியத்தை திருச்சி கியாபே விஸ்வநாதன் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை உதவி பேராசிரியர் டாக்டர் எழில்வாணன் தெரிவிக்கிறார்.
1: பலருக்கு இன்னும் இரத்த தானம் செய்தால் உடல் பலவீனமாகிடுமோ என்ற அச்சம் இருக்கிறது. உண்மையில் அந்த பயம் தேவையற்றது. இரத்த தானத்தின் போது வழங்கப்படும் இரத்தத்தை நமது உடல் இயற்கையாகவே மீண்டும் உருவாக்கி கொள்கிறது. சில மணி நேரங்களிலே இரத்தத்தின் திரவ பகுதி மீள தொடங்குகிறது. சில வாரங்களில் இரத்த அணுக்கள் மீண்டும் இயல்பாக அளவுக்கு வந்துவிடுகின்றன. மருத்துவ விதிமுறைகளின்படி செய்யப்படும் இரத்த தானம் மிகவும் பாதுகாப்பானது.
0: தொழிலாளர் புள்ளி விவரங்கள் தொடர்பான உயர்மட்ட தொழில்நுட்ப நிபுணர் குழு தலைவராக பொருளாதார நிபுணர் பேராசிரியர் அலாக் என் ஷர்மா நியமிக்கப்பட்டுள்ளார். திரு ஷர்மா மனிதவள மேம்பாட்டு நிறுவன இயக்குநராகவும் இந்திய தொழிலாளர் பொருளாதார சங்க தலைவராகவும் பணியாற்றியவர். தொழிலாளர் சந்தை குறியீடுகளை வலுப்படுத்துவது, தொடர் ஆய்வு மேற்கொள்வது, தொழிலாளர் சந்தையின் மாறிவரும் கட்டமைப்பை மதிப்பிடுவது உள்ளிட்ட பணிகளை மேற்கொள்வதற்காக இந்த உயர்மட்ட தொழில்நுட்ப நிபுணர் குழு அமைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: அரசு பள்ளிகளில் மாணாக்கர் சேர்க்கை விகிதம் அதிகரித்துள்ளதாக மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாணாக்கருக்கு மனநல ஆலோசனைகள், தன்னம்பிக்கை மற்றும் தன்முனை பயிற்சி வகுப்புகள் அதிகரிக்கப்பட உள்ளதாக தெரிவித்தார். பள்ளி இடைநிற்றலை தவிர்ப்பதற்கான மாணாக்கரின் வீடுகளுக்கு சென்று சமூக மற்றும் பொருளாதார காரணிகளை ஆய்வு செய்ய சிறப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். முன்னதாக மதுரை காந்தி நினைவு அருங்காட்சியகத்தில் 10.5 கோடி ரூபாய் மதிப்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் புனரமைப்பு பணிகளையும் அமைச்சர் இன்று நேரில் ஆய்வு செய்தாா்.

0: தமிழக அரசு தொழில் வளர்ச்சிக்கான முயற்சிகளை முனைப்புடன் மேற்கொண்டு வருவதாக மாநில வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் கூறியுள்ளார். நாமக்கல் மாவட்டத்தில் 14 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கிய பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அரசு அதிகாரிகள் லஞ்சம் பெறுவது குறித்த புகார்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். ஆன்லைன் பத்திரப்பதிவுகள் 6 மாதங்களில் நடைமுறைக்கு வரும் என்று தெரிவித்த அமைச்சர், மாநிலத்தில் வணிக வரித்துறை சிறப்பாக செயல்படுவதாக கூறினார். முன்னதாக ராசிபுரத்தில் 79 பயனாளிகளுக்கு 1,50,000 ரூபாய் மதிப்பிலான கடனுதவிகளை வழங்கிய அமைச்சர் 234 பேருக்கு குடும்ப அட்டைகளையும் வழங்கினார். தமிழகத்தின் கிழக்கு கடற்கரை பகுதிகளில் மீன்பிடி தடைக்காலம் இன்று நள்ளிரவுடன் நிறைவடைகிறது. இதனையொட்டி நாகை மாவட்டத்தில் மீனவர்கள் 61 நாட்களுக்கு பின்னர் ஆழ்கடலுக்குள் மீன்பிடிக்க செல்வதற்கான முன்னேற்பாட்டு பணிகளில் முழு வீச்சில் ஈடுபட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: தடைக்காலத்தினை பயன்படுத்தி மீன்பிடி துறைமுகத்தில் படகுகளுக்கு வர்ணம் பூசுதல், இன்ஜின் பராமரிப்பு, வலைகளை பின்னுதல், சரி செய்தல் உள்ளிட்ட பராமரிப்பு பணிகள் முடிவடைந்து படகுகள் தயார் நிலையில் உள்ளன. தற்போது மீன்பிடி உபகரணங்களை ஏற்றுதல், ஐஸ்கட்டிகளை சேமித்தல், எரிபொருள் நிரப்புதல் போன்ற இறுதிக்கட்ட பணிகளும் மீனவர்களும் தொழிலாளர்களும் மும்முரமாக ஈடுபட்டுள்ளனர். இன்று நள்ளிரவு முதல் நாகை, காரைக்கால், நாகூர், வேளாங்கண்ணி, ஆற்காட்டுத்துறை, வேதாரண்யம் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான மீனவர்கள் வழக்கம் போல தங்கள் விசைப்படகுகளில் கடலுக்கு மீன்பிடிக்க புறப்பட்டு செல்ல உள்ளனர். நாகையிலிருந்து செல்வன் ஜபராஜ்.
0: தமிழகத்தில் இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள 214 திருக்கோவில்களில் அறங்காவலர்கள் நியமிக்கப்பட உள்ளனர். தகுதியுடையோர் hrce.tn.gov.in என்ற இணையதளத்தில் அடுத்த மாதம் 22ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம். சிவகங்கை மாவட்டத்தில் மலேரியாவை முற்றிலும் ஒழிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக ஆட்சித்தலைவர் திருமதி பொற்கொடி தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறை மாவட்டம் செம்பனார்கோவில், சீர்காழி, குத்தாலம், மயிலாடுதுறை ஆகிய ஒழுங்குமுறை விற்பனைக் கூடங்களில் நாளை மறுநாள் முதல் பருத்தி ஏலம் தொடங்கப்பட உள்ளதையடுத்து பருத்தி விவசாயிகள் தங்களது பருத்தியை தரம் பிரித்து மின்னணு தேசிய வேளாண் சந்தை திட்டத்தின் கீழ் விற்பனை செய்து கொள்ளலாம் என ஆட்சித்தலைவர் திரு ஸ்ரீகாந்த் தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் வானாம்பாடி ஏரியில் தனியார் தொழிற்சாலைகள் ரசாயன கழிவு நீரை வெளியேற்றினாலோ விதிமீறலில் ஈடுபட்டாலோ கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி பிரியா எச்சரித்துள்ளார். தமிழக அரசின் சென்னை இதழியல் கல்வி நிறுவனத்தில் ஓராண்டு முதுநிலை இதழியல் பட்டப்படிப்பில் சேர்வதற்கு வரும் 20ஆம் தேதிக்குள் இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கட்டுமான தொழிலாளர்கள் நல வாரியத்தில் உறுப்பினராக பதிவு செய்தல், புதுப்பித்தல் உள்ளிட்ட பணிகளை கட்டணமின்றி பெறுவதற்கு சின்ன காஞ்சிபுரத்தில் அமைக்கப்பட்டுள்ள உழைப்பாளர் நலக்கூடத்தை அணுகலாம் என ஆட்சித்தலைவர் திருமதி ஸ்னேகா கூறியுள்ளார். தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், கடலூர், விழுப்புரம், திருவண்ணாமலை, பெரம்பலூர், அரியலூர், கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பர்மிங்ஹாமில் ICC உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்றிரவு 7 மணிக்கு பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரனுடன் இணைந்து பாரத் யுனிவேர்ஸ் நிகழ்வை நீஸ் நகரில் இன்று தொடங்கி வைக்கிறார். டிஜிட்டல் சுகாதார முன்னெடுப்புகள் மூலம் தரமான சுகாதார சேவைகள் மக்களை சென்றடைந்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு JP நட்டா தெரிவித்துள்ளார். பள்ளி இடைநிற்றலை தவிர்ப்பதற்கான சிறப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். தமிழகத்தின் கிழக்கு கடற்கரை பகுதிகளில் மீன்பிடி தடைக்காலம் இன்று நள்ளிரவுடன் நிறைவடைகிறது. பர்மிங்ஹாமில் ICC உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
2: சென்னை மிட் சென்டர்ல இருந்து வந்திருக்கக்கூடிய வானிலை அறிவிப்புப்படி கோயம்புத்தூர்ல அதிகபட்சமா 32 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமா 24 டிகிரி செல்சியஸும் இருக்கும். திருப்பூர்ல அதிகபட்சமா 24 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமா 25 டிகிரி செல்சியஸும் இருக்கும். ஈரோடுல அதிகபட்சமா 35 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமா 26 டிகிரி செல்சியஸும் சேலத்துல அதிகபட்சமா 34 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமா 25 டிகிரி செல்சியஸும் ஊட்டியில அதிகபட்சமா 22 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமா 17 டிகிரி செல்சியஸும் இருக்கும். பாலக்காட்ல அதிகபட்சமா 31 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமா 26 டிகிரி செல்சியஸும் இருக்கும் சொல்லி வானிலை நிலவரம் சென்னை மெட் சென்டர்ல இருந்து சொல்லியிருக்காங்க.

0: officials said. Discussions are expected to focus on economic growth, supply chains, artificial intelligence, investment partnerships, and a range of global security challenges. The India Meteorological Department, IMD, has forecast favourable conditions for further advancement of southwest monsoon into remaining parts of Karnataka, Telangana, Andhra Pradesh, some more parts of Odisha and some parts of South Chhattisgarh during the next 2 to 3 days. The IMD predicted heavy rainfall over parts of the northeastern region, Andaman and Nicobar Islands, Kerala, Mahe, Odisha, Tamil Nadu, Puducherry and Karaikal today. The weather agency said that thunder squall conditions are likely to prevail over Madhya Pradesh, Telangana and West Rajasthan till tomorrow. It added that Andhra Pradesh, Bihar, Chhattisgarh, Himachal Pradesh, Jammu and Kashmir and Ladakh, Jharkhand, Maharashtra, Uttarakhand, Interior Karnataka and West Bengal will witness thunderstorms accompanied with lightning and gusty winds today. Moving on to sports news, first the news from FIFA. Australia made a dream start to their FIFA World Cup 2026 campaign, defeating Turkey 2-0 in their Group D opener. Goals from Nestori Ayankunda and Connor Metcalf capped two clinical counter-attacking moves as the Socceroos claimed all 3 points. Australia remained compact and organised throughout the contest, frustrating their opponents and capitalising on their chances. For Turkey, competing in their first World Cup in 24 years, the much-anticipated return to football's biggest stage ended in disappointment. Earlier in the day, Scotland moved to the top of Group C with a hard-fought 1-0 victory over Haiti in their Group C opener in Massachusetts. With this, Scotland ended a 28-year wait for a World Cup victory. And in ICC Women's T20 World Cup, India will begin their campaign against arch rivals Pakistan in a Group A fixture at Edgbaston in Birmingham today. The match will start at 7 p.m. India time. And now before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi begins his two-nation Europe visit with engagements in Nice, France to inaugurate Bharat Innovates 2026 jointly with French President Emmanuel Macron in a short while. Bilateral talks with President Macron to review progress in India-France special global strategic partnership will be held later today. 7 people killed in separate lightning strikes in Jharkhand since yesterday. Southwest monsoon to advance into parts of Karnataka, Telangana, Andhra Pradesh, Odisha and South Chhattisgarh in the next 2 to 3 days. And in ICC Women's T20 World Cup, India to begin campaign against Pakistan in Birmingham this evening. And with that, we end the midday news.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் நேரம் 2:15.
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர். மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் வரிசையில் இன்று இடம்பெற கேட்கலாம் பிரதமரின் இன்டர்ன்ஷிப் திட்டம். இந்தியாவில் 500க்கும் மேற்பட்ட முன்னணி நிறுவனங்களில் இளைஞர்களுக்கு நேரடி வேலைவாய்ப்பு பயிற்சியை வழங்கும் விதமாகவே மத்திய கார்ப்பரேட் விவகாரங்கள் அமைச்சகத்தால் தொடங்கப்பட்ட ஒரு உன்னத திட்டமாகும் பிரதமரின் இன்டர்ன்ஷிப் திட்டம் என்பது. இப்பயிற்சிக்கான முக்கிய நிதி உதவிகள் மற்றும் சலுகைகள் பற்றி அறிந்து கொள்வோம். இளைஞர்கள் தங்களை சுயாதீனமாக பராமரித்துக் கொள்ள வலுவான நிதி ஆதாரத்தை இந்த திட்டமானது வழங்கி உதவுகிறது. மாதாந்திர உதவித்தொகையாக 9,000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படுகிறது. இதில் அரசின் பங்கு 8,100 ரூபாய் நேரடியாக பயனாளியின் ஆதார் இணைக்கப்பட்ட வங்கி கணக்கிற்கு மாற்றப்படுகிறது. நிறுவனத்தின் பங்கு என்பது 900 ரூபாய் அந்தந்த நிறுவனம் தனது CSR நிதி அல்லது சொந்த நிதியிலிருந்து வழங்குகிறது. ஒரு முறை வழங்கப்படும் உதவித்தொகை என்பது பயிற்சியில் சேரும்போது ஆரம்பக்கட்ட செலவுகள் மற்றும் பயண செலவுகளுக்காக அரசு தரப்பில் ஒரு முறை மட்டுமே 6,000 ரூபாய் வழங்கப்படுகிறது. பிரதமரின் ஜீவன் ஜோதி பீமா யோஜனா மற்றும் சுரக்ஷா பீமா யோஜனா திட்டங்களின் கீழ் இன்டர்ன்ஷிப் பெறுபவர்களுக்கு காப்பீட்டு பாதுகாப்பும் வழங்கப்படுகிறது. இந்த திட்டத்தின் கீழ் விண்ணப்பிக்க இவர்களின் வயது வரம்பு 18 முதல் 25 வயதிற்குள் இருக்க வேண்டும். கல்வித் தகுதியானது 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்களாகவும் ITI பாலிடெக்னிக் டிப்ளமோ படித்தவர்கள் அல்லது ஏதேனும் ஒரு இளங்கலை பட்டம் பெற்றவர்களும் விண்ணப்பிக்கலாம். மேலும் ஆன்லைன் அல்லது தொலைதூர கல்வி மூலம்

0: நம் படிப்பவர்களும் இத்திட்டத்திற்கு தகுதியானவர்களே. விண்ணப்பதாரர் முழு நேர வேலையில் இருக்கக்கூடாது என்பதும், மற்றும் தற்போது எந்த ஒரு வழக்கமான முழு நேர படிப்பையும் படித்துக் கொண்டிருக்கக்கூடாது என்பது இதன் விதிகளில் ஒன்றாகும். விண்ணப்பதாரரின் குடும்ப ஆண்டு வருமானம் 12 லட்சம் ரூபாய்க்கு மிகாமல் இருக்க வேண்டும் என்பதாகும். இந்த திட்டம் செயல்படும் முறையானது, இன்டர்ன்ஷிப் பொதுவாக 6 மாதம் முதல் 12 மாதங்கள் வரை நீடிக்கலாம். இதில் குறைந்தபட்சம் பாதி காலமாவது வகுப்பறை பயிற்சி இல்லாமல் நேரடி வேலை சூழலில் இருக்க வேண்டும். இத்திட்டத்தில் இடம்பெற்றுள்ள பல்வேறு துறைகள் என்பது தகவல் தொழில்நுட்பம், வங்கி மற்றும் நிதி சேவைகள், எண்ணெய் மற்றும் எரிசக்தி, உள்கட்டமைப்பு மற்றும் கட்டுமானம், உற்பத்தி துறை, தொலைத்தொடர்பு உள்ளிட்ட 24க்கும் மேற்பட்ட முக்கிய துறைகளில் வாய்ப்புகள் வழங்கப்படுகின்றன. பயிற்சி வெற்றிகரமாக முடித்தவுடன் கார்ப்பரேட் விவகாரங்கள் அமைச்சகம் மற்றும் சம்பந்தப்பட்ட நிறுவனம் இணைந்து வழங்கும் டிஜிட்டல் சான்றிதழ் வழங்கப்படும். இத்திட்டத்தில் சேர விரும்பும் தகுதியுடைய இளைஞர்கள் அதிகாரப்பூர்வ இணையதளம் மூலம் நேரடியாக பதிவு செய்து விண்ணப்பிக்கலாம். pminternship.mca.gov.in இந்த இணையதளத்தில் தங்களது சுய விவரத்தை பூர்த்தி செய்து தங்களது இருப்பிடம் அல்லது துறைக்கு ஏற்ப காலியாக உள்ள இடங்களுக்கு விண்ணப்பிக்கலாம். மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் வரிசையில் இன்று இடம்பெற்றது பிரதமரின் இன்டர்ன்ஷிப் திட்டம். நாளை இதே நேரம் மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் வரிசையில் மற்றொரு சிறந்த திட்டத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாம்.
1: தொடர்ந்து திரை இசை கேட்கலாம். சிம்மராசி படத்திலிருந்து மனு சுஜாதா குழுவினர் பாடிய பாடல். எஸ் ஏ ராஜ்குமாரின் இசையில் பாடல், வரிகள் மோ மேத்தா.

0: இன்று மதியம் 2:30 நமது ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில்
1: எல்லாருமே என்னன்னா குளிர்பதன கிடங்கு அப்படிங்கறது வந்து ஒரு பொதுவா நினைச்சுக்கிறாங்க. இது அப்படி இல்ல. ஒவ்வொரு பொருளுக்கும் அதோடைய தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ் சொல்லுவோம், அதையே நம்ம ஸ்டடி பண்ணி தான் பண்ணி கொடுக்க போறோம். அப்ப உதாரணத்துக்கு வந்து இன்னைக்கு என்னன்னா, இப்போ காய்கறி வைக்கிறதுக்கு மட்டும் இல்ல, காளான் வளர்த்துறாங்க. முன்னையெல்லாம் குளிர்பதன கிடங்கு போட்டு காளான் அதுல வச்சுக்குவாங்க, இங்க விற்பனை பண்ணுவாங்க. இப்ப அப்படி இல்ல, குளிர்பதன கிடங்குலேயே காளான வந்து வளர்த்துறோம். அதாவது ஊட்டியில எப்படி ஒரு கிளைமேட் இருக்குதோ, சூழ்நிலை இருக்கோ, அதை வந்து என்ன பண்றோம்னா இங்க செயற்கையா செயல்படுத்தி கொடுக்கறோம். இந்த மாதிரி வேற வேற பொருள்
2: குளிர்பதன கிடங்கு அமைப்பு குறித்து கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னவேடம்பட்டி பகுதியைச் சார்ந்த என் அனந்த கிருஷ்ணன் அவர்களுடன் நேர்முகம்.
3: கேட்டு பயன் பெறுங்கள்.
4: இனி வெற்றி கொடிக்கட்டு படத்திலிருந்து கிருஷ்ணராஜ் சங்கர் மகாதேவன் குழுவினர் பாடிய பாடல் தேவாவின் இசையில் வைரமுத்துவின் வரிகளது.

0: மத்திய அரசின் மகத்தான திட்டங்களோடு திரை இசையை கேட்டோம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
0: நேரம் 2:30, ஊர்புறத்திலே.

குளிர்பதன கிடங்கு அமைப்பு குறித்து கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னவேடம்பட்டி பகுதியைச் சார்ந்த என் அனந்த கிருஷ்ணன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். குளிர்பதன கிடங்கு அமைப்பு தொடர்பான நிறைய தகவல்களை கடந்த நிகழ்ச்சியில கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். தொடர்ந்து இன்னைக்கு நிகழ்ச்சியில அது சார்ந்த மேலும் சில தகவல்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்க 25 வருடங்கள்

0: குளிர்பதன கிடங்கு அமைச்சு கொடுத்துட்ருக்கீங்க. காய்கறிகள் பழங்கள் வைக்கிறதுக்கு மட்டுமல்லாமல் வேற எப்படியெல்லாம் இந்த குளிர்பதன கிடங்கை பயன்படுத்தலாங்க?
1: 25 வருஷமா இந்த துறையில இருக்கிறோம். நாங்களும் நிறைய எங்களோட வாடிக்கையாளர் இருந்து கத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். எல்லாருமே என்னன்னா குளிர்பதன கிடங்கு அப்படிங்கறது வந்து ஒரு பொதுவா நினைச்சுக்கிறாங்க. இது அப்படி இல்ல. ஒவ்வொரு பொருளுக்கும் அதோடைய தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ் சொல்லுவோம், அதையே நம்ம ஸ்டடி பண்ணி தான் பண்ணி கொடுக்க போறோம். அப்ப உதாரணத்துக்கு வந்து இன்னைக்கு என்னன்னா, இப்போ காய்கறி வைக்கிறதுக்கு மட்டும் இல்ல, காளான் வளர்த்துறாங்க. முன்னையெல்லாம் குளிர்பதன கிடங்கு போட்டு காளான் அதுல வச்சுக்குவாங்க, இங்க விற்பனை பண்ணுவாங்க. இப்ப அப்படி இல்ல, குளிர்பதன கிடங்குலயே காளான வந்து வளர்த்துறோம். அதாவது ஊட்டியில் எப்படி ஒரு கிளைமேட் இருக்குதோ, சூழ்நிலை இருக்கோ, அதை வந்து என்ன பண்ணுறோம்னா இங்கே செயற்கையாக செயல்படுத்தி கொடுக்குறோம். இந்த மாதிரி வேற வேற பொருள், வாழைப்பழம் பழுக்க வைக்கிறதுக்கு, மாதுளம்பழம் உரிச்சு பண்ணுறதுக்கு, இன்னைக்கு மார்க்கெட்டில் அதிகமாக ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கிறது இந்த ரெடி டு ஈட் ஃபுட் ஐட்டம்ஸ். 10 மீட்டருக்கு ஒரு இடத்துல சிட்டிக்குள்ளே போனீங்கன்னா ஃபுட் ட்ரக் பார்க்கலாம், உணவு வண்டின்னு சொல்லி இன்னைக்கு மார்க்கெட்டில் வந்துட்டு இருக்கு. இன்னைக்கு ஒரு சில பேர் வெறும் சமோசா மட்டும் பண்ணுறாங்க, மொமோஸ் அப்படின்னு சொல்லிட்டு அது பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு உள்ள ஏதாவது ஒரு சின்ன ஸ்கில் இருக்கும், பொருளை வந்து நல்லா அவங்களால சமைக்க முடியும், நல்லா பண்ண முடியும். அவங்கெல்லாம் கூட ஒரு சிறிய லெவலில் ஒரு குளிர்பதன கிடங்கு வச்சு அதை ஃப்ரீஸ் பண்ணிட்டு அதையே கெட்டு போகாமல் அட்டைப்பெட்டி போட்டு கடைக்கு அனுப்பிச்சுட்டு பழம்புதிர் மாதிரி கடையில் வந்து திருப்பி அகைன் அங்கே ஃப்ரீசர்லையோ இல்லை இதுலையோ வச்சுட்டு மக்கள் வந்து எப்போ வேணுமோ அப்போ எடுத்து சுட்டு சாப்பிட்டுக்கிற மாதிரி கொடுக்குறாங்க. சட்னி கூட இன்னைக்கு ரெடி டு ஈட் சட்னி வந்துடுச்சு சரிங்களா. நாங்கள் வந்து சப்பாத்தி பண்ணுறவங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்கோம், மங்களூரில் கோயம்புத்தூர்ல எல்லாம் பண்ணியிருக்கோம். இப்போ ஒரு பொலிட்டிக்கல் மீட்டிங் நடக்குது, அரசியல் விழா நடக்குது, 10 லட்சம் பேர் கூடுறாங்க, 10 லட்சம் பேருக்கு சப்பாத்தி ஒரே நாளில் கொடுக்கணும். அப்போது ஒரே நாள்லன்னா அதுக்கு முந்தின நாளுக்கு வந்து சப்பாத்தி தேய்ச்சி பண்ண முடியாது. அப்போ சப்பாத்தியை தயார் பண்ணுற மிஷின் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க டெய்லி ஒரு நாளைக்கு வந்து ஒரு 50,000 சப்பாத்தி 1 லட்சம் சப்பாத்தி தயாரிப்பாங்க. அப்போ மொத்தமாக 20 நாளைக்கு அதை வந்து சேமிச்சிருவாங்க. அந்த 20 நாள் சப்பாத்தி வந்து அப்படியே சும்மா வச்சிருக்க முடியாது. அப்போ அதை வந்து ஒரு குளிர்பதன கிடங்கில் வச்சிருந்தா தான் அது கெட்டு போகாமல் இருக்கும். அப்போ ஒரு 20-25 நாள் குளிர்பதன கிடங்கில் சப்பாத்தி ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருவோம். -20 டிகிரியில் ஃப்ரீஸ் பண்ணி வச்சிட்டோம்னா எந்த ஒரு பொருளுமே டெம்பரேச்சர் குறைக்க போக அதில் வந்து பாக்டீரியா ஃபார்ம் ஆகாது, எந்த ஒரு பாக்டீரியாவுமே வந்து க்ரோத் ஆகாது. பாக்டீரியா அதில் இருக்கும், அது க்ரோ ஆகாது. அது ஒரு வார்ம் கண்டிஷன் வந்தால் மட்டும் தான் க்ரோ ஆகும். அப்போ இதுதான் கோல்ட் ஸ்டோரேஜோட கான்செப்ட். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், டெம்பரேச்சரை வந்து அந்த பொருளுக்கு என்ன டெம்பரேச்சருமோ இறக்கி வச்சிடறோம். ஸோ அதில் பாக்டீரியா எதுவும் ஃபார்ம் ஆகாது, அது அப்படியே இருக்க போகுது. அப்போ 20 நாள் கழிச்சு கல்யாண வீடு இல்லை ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி மீட்டிங் அப்படின்னா 1.5 லட்சம் சப்பாத்தியோ இல்லை 2 லட்சம் சப்பாத்தி கொண்டு தான் அவங்க சப்ளை பண்ணிட்டு போயிடுறாங்க. அப்போ கோல்ட் ஸ்டோரேஜுங்கிறது வந்து வெறும் வாடகைக்கோ இல்லை விவசாயிகளுக்கோ மட்டும் இல்லை, இந்த மாதிரி ஃபுட் இண்டஸ்ட்ரியில் குளிர்பதன கிடங்கு இன்றியமையாத ஒரு பொருளாக இன்றைக்கி இருக்குது. அதனால இதுதான் பண்ணுறதுல நாங்கள் வித்தியாசமாக நிறைய பேருக்கு பண்ணி கொடுத்துருக்குறோம்.
0: நீங்கள் புதுமையாக வேறு என்ன பொருட்களுக்கு குளிர்பதன கிடங்கு அமைச்சு கொடுத்துருக்கீங்க?
1: 20 வருஷத்தில் வித்தியாசமாக நாங்கள் பண்ணதுன்னு சொன்னோம்னா, ஆட்டு பண்ணை வச்சுருந்தார் ஒருத்தர். ஆட்டு பண்ணைக்கு மேய்ச்சலுக்கு புல் வைக்கிறதுக்கு அவ்வளோ ஒரு ஏக்கர் அவர்கிட்ட இல்லை, குறைந்த அளவு தான் இருந்தது. அப்போது ஒரு குளிர்பதன கிடங்கு அமைச்சு அதில் ஹைட்ரோஃபோனிக் முறையில் புல் வளர்த்திட்டு அதில் ஆடு வளர்த்தி ஆட்டு கறி அவர் வந்து ஹாஸ்டலுக்கெல்லாம் சப்ளை பண்ணார். அது ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும்போது எங்களுக்கு வித்தியாசமாக இருந்துச்சு. அப்போ நாங்கள் அதை பண்ணி கொடுத்தோம். இப்போ ஒரு குளிர்பதன கிடங்குக்குள்ளேயே 1 அடி 1.5 அடி புல் வளருது. அந்த புல் அறுத்தறுத்து என்ன பண்ணுறாரு, அவர் ஆட்டுக்கு போட்டு ஆட்டு வளர்த்துக்கிறார். அப்போ அவருக்கு வந்து பெரிய நிலம் தேவையில்லை. இது வந்து ஒன்று பண்ணி கொடுத்தோம். இன்னைக்கு மார்க்கெட்டில் குங்குமப்பூ வளர்த்துறங்கிறது காஷ்மீரில் மட்டும்தான் வரும் அப்படின்றது வந்து இன்னைக்கு கோயம்புத்தூர்லேயே வளர்த்துறாங்க. நாங்கள் கோயம்புத்தூர்லேயே ஒரு கஸ்டமருக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்குறோம். குளிர்பதன கிடங்குக்குள்ளே வச்சு குங்குமப்பூ வளர்த்தி அவங்க வந்து அதை எடுக்கிறாங்க. அப்புறம் மைசூர் பக்கத்தில் மாண்டியாலிருந்து படித்து முடிச்சுட்டு ஒரு 3 இளைஞர்கள் வந்தாங்க. வந்துட்டு மாதுளம்பழத்தை உரிச்சு, ஏன்னா இன்னைக்கு மாதுளம்பழம் உரிச்சு சாப்பிட்ற இன்னைக்கு பெங்களூர் மாதிரி சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு வந்து நேரம் இல்லை. அப்போ அதை உரிச்சு பாக்கெட் பண்ணி அதை சேல் பண்ணலான் இருக்கோன்னு ஒரு ஐடியாவோட வந்தாங்க. அப்போ அவங்களுக்கு தேவை என்னன்னா, அதை உரிச்சு அது கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு குளிர்பதன கிடங்கு வேணும், அதை கொண்டு போய் பெங்களூர் மார்க்கெட்டில் சேர்த்துறதுக்கு ஒரு வண்டி வேணும், வண்டியிலையும் குளிர்பதன கிடங்கு இருக்கணும் அப்படிங்கிற போது அவங்களுக்கு நாங்கள் பண்ணி கொடுத்தோம். அவங்க கிட்டத்தட்ட இன்னைக்கு ஒரு 20 பெண்களுக்கு கிராமப்புறத்தில் ஒரு வேலை வாய்ப்பு கொடுக்குறாங்க. மகாராஷ்டிராலேருந்து வாங்குறாங்க, மாதுளம்பழத்தெல்லாம் ஃபுல்லாக உரிக்கிறாங்க, உரிச்சு நீட்டாக ஆட்டைப்பட்டி போட்டு பேக் பண்ணி இதை இங்கே ஸ்டோர் பண்ணி வச்சிடறாங்க. மார்க்கெட்டில் எப்போ வேணுமோ அப்போ கொடுத்துட்டு அது ஒரு பிஸ்னஸாக 3 பேர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய பண்ணுறாங்க. பெங்களூர் ஒருத்தர் சமோசா மட்டுமே பண்ணுறாரு, எங்களோட வாடிக்கையாளர் ஒருத்தர் ஒரு நாளைக்கு அவர் 10,000-15,000 சமோசா பண்ணி விற்கிறாரு. அவருடைய குறிக்கோள் என்னன்னு கேட்டிங்கன்னா, 5 ரூபாய்க்கு சமோசா விற்குது ரயில்வே ஸ்டேஷனில். அப்போ ரயில் நிலையத்துக்கு போனோம்னா 5 ரூபாய்க்கு சமோசா கிடைக்குதுன்னா அதை விட 3 ரூபாய்க்கு கொடுக்க முடியுமாங்கிறதா அவரோட முயற்சியாக இருக்குது. அதுக்கப்புறம் என்னென்னா லார்ஜ் ஸ்கேலில் நிறைய ப்ரொடக்ஷன் பண்ணி குளிர்பதன கிடங்கெல்லாம் அமைச்சு எப்படி பண்ண முடியும்னு பண்ணுறாரு.
0: அதாவது சமோசாவை ஃபுல்லாக செஞ்சு குளிர்பதன கிடங்குக்குள்ளே வச்சுக்குவாங்களாங்க?
1: ஆமாம், சமோசா செஞ்சுருவாங்க. சமோசா செஞ்சு பிளாஸ்ட் ஃப்ரீசர்னு சொல்லுவோம். அந்த பிளாஸ்ட் ஃப்ரீசருங்கிறனா உங்களுக்கு ஒரு 60 டிகிரியில் சுட சுட எடுக்கிறாங்க இல்லைங்களா, அந்த 60 டிகிரியில் சூடாக வர்றதை எடுத்து 60-70 டிகிரியில் வரும். அதை 1.5 மணி நேரத்துக்குள்ளே -20 டிகிரி கொண்டு வந்து ஃப்ரீஸ் பண்ணிடுவோம். அப்போ அதுக்கப்புறம் அதில் வந்து எந்த ஒரு பாக்டீரியா எதுவுமே ஃபார்ம் ஆகாது, அது எதுவுமே கெட்டு போகாது. அப்புறம் அதை எடுத்து குளிர்பதன கிடங்கில் வச்சிருவாங்க. வச்சுட்டு நமக்கு வேணுங்கிற போது வந்து மார்க்கெட் கொடுத்துருவாங்க. இன்னும் பெங்களூரில் உங்களோட ஒரு வாடிக்கையாளர் இட்லி வந்து பண்ணுறாரு. இட்லி சுட்டு எடுத்து இந்த பிளாஸ்ட் ஃப்ரீசர்ல வச்சு ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருவாரு. வச்சுட்டு ஐடி கம்பெனிஸ்க்கெல்லாம் வந்து சப்ளை பண்றாரு.
0: அது எப்படி சாப்பிடும் போது சூடுபடித்தானே சாப்பிடணுங்க?
1: அதான் ஃபர்ஸ்ட் இட்லி வந்து சுட சுட எடுத்துறாங்க.

0: எடுத்தையும் என்ன பண்ணுவாங்க, அந்த பிளாஸ்ட் வீசல் வச்சு -40 டிகிரி, அது -40 டிகிரியில் வைக்கும்போது உங்களுக்கு இட்லி வந்து கல் மாதிரி ஆயிரும், ஸ்ட்ராங் ஆயிரும், அது அப்படியே இருக்கும். அதுக்கப்புறம் கோல்ட் ஸ்டோரேஜ் வச்சிருவாங்க, அது அப்படியே இருக்கும்போது எப்போ வேணுமோ திருப்பி எடுத்து அதை வந்து டீஃப்ராஸ்ட் பண்ணிக்கணும், அவ்வளோதான். கொஞ்சம் நேரம் வந்து சுடுதண்ணியில் போட்டீங்கன்னா நார்மல் கண்டிஷனுக்கு வந்துடும், அவ்வளவுதான்.
1: இந்த மாதிரி பண்ணும்போது அதனுடைய சத்துக்கள் குறைய வாய்ப்பு இருக்குது இல்லைங்களா? நம்ம பழங்கள் காய்கறின்னா சொல்லலாங்க, இது ரெடி டு ஈட்டுங்கும் போது உங்களுக்கு,
0: இதுக்கு நான் இப்போ ஒரு சிம்பிளா சொல்றேன்னா, குளிர்பதன கிடங்குல வைக்கிறதுனால சத்துக்களோ இதுவோ எதுவுமே குறையறது இல்லை. ஏன் எல்லாரும் குளிர்பதன கிடங்குக்கு போறாங்க அப்படின்னா, நம்ம பிரிசர்வேஷன் அப்படின்னு சொல்றோம், அதாவது பதப்படுத்தல் சொல்றோம். இந்த பதப்படுத்தல் வந்து நிறைய மெத்தட்ல பண்ணலாம். இப்போ நம்ம அந்த காலத்தில் ஊறுகாய் ஜாடியில் போட்டு வச்சுருவாங்க, 6 மாதம் ஊறுகாய் இருக்கும், அந்த வினிகர் இதெல்லாம் ஆட் பண்ணி போட்டு வச்சுட்டு ஊறுகாய் வந்து சாப்பிட்ருப்போம். அப்புறம் இன்னொரு மெத்தட் என்ன பண்ணுவாங்கன்னா, ஹீட் பண்ணி அதையே பதப்படுத்தி வைக்கிறது. ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் நீங்கள் நிறைய கடையில் பார்க்க முடியும்னா, உலர திராட்சை பார்க்குறீங்க நிறைய, இந்த பொம்மிலோ நெல்லிக்காய் இதெல்லாம் எல்லாம் ஹீட் பண்ணி என்ன பண்ண, உலர வச்சுட்டு அதை நம்ம சாப்பிட்றோம். ஆனால் அதில் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் அதோடைய ஃபிசிக்கல் நேச்சரை மாற்றிடுறீங்க, அதை ஒன்றா ஹீட் பண்ணுறோம், இல்லை கெமிக்கல் ஆட், கெமிக்கல்ங்கிறது சொல்ல வினிகர் இந்த மாதிரி ஊறுகாய்க்கு ஆட் பண்ணுற மாதிரி ஆட் பண்ணுறோம், அதில் எது உப்பு ஆட் பண்ணுறோம், இது ஒன்று. ஆனால் கோல்டு ஸ்டோரேஜ் குளிர்பதன கிடங்குல மட்டும்தான் நீங்கள் அந்த பொருள் எதையுமே ஆட் பண்ணுறதில்ல. எப்படி தோட்டத்துலேருந்து வருதோ அப்படியே எடுத்து வைக்கிறீங்க, அதுக்குண்டான ஒரு டெம்பரேச்சர் ஒரு கால சூழ்நிலை மட்டும்தான் நீங்கள் உருவாக்குறீங்க, வேறு எதுவுமே நம்ம அதில் போய் எதுவுமே ஆட் பண்ணுறதில்ல. அதனால் என்னென்னா, அதில் இருக்கிற நியூட்ரியன்ஸோ அதில் இருக்கிற டெக்ஸ்சரோ ஃப்ளேவரு டேஸ்ட்டு அதில் இருக்கிற சத்துக்கள் தன்மை இதெல்லாம் எதுவுமே மாறுறதில்ல, அதுல இருக்கிற நீர்ச்சத்து குறையறது இல்ல. அப்ப அதனாலதான் என்னன்னா, உலகம் பூரா இருக்கக்கூடிய எல்லா இடத்துலயும் முதல்ல இருக்கிறது வந்து, அதாவது பிரிசர்வேஷன் பதப்படுத்தல் சொல்ற கான்செப்ட்ல முதல்ல இருக்கிறது வந்து குளிர்பதன கிடங்கு தான். ஏன்னா குளிர்பதன கிடங்குல வந்து நீங்க என்ன கண்டிஷன்ல கொண்டு உள்ள வைக்கிறீங்களோ அதே கண்டிஷன்ல தான் இருக்கும். நீங்க வரும்போதே பாதி கெட்டு போய் கொண்டு வந்தீங்கன்னா அது அதே மாதிரி தான் இருக்கும், அவ்வளவுதான். ஆனா நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்கன்னா, குளிர்பதன கிடங்குல வைக்கிறதுனால அதோட குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகுது, தரம் வந்து உயருது அப்படின்னு நினைக்கிறாங்க. தரம் வந்து உயர்றது கிடையாது. குளிர்பதன கிடங்கோட வேலை என்னன்னா, நீங்க என்ன கண்டிஷன்ல கொண்டு வந்து வைக்கிறீங்களோ அதே கண்டிஷன்ல அப்படியே திருப்பி கொடுக்கறதா. அதனால குவாலிட்டி எல்லாம் இம்ப்ரூவ் ஆகிறது கிடையாது. மார்க்கெட்ல நிறைய பேர் சொல்றாங்க, குளிர்பதன கிடங்குல வச்சோம்னா நல்லா இருக்குது, ஃப்ரெஷ்ஷா இருக்குது அப்படின்ட்டு. அப்படிலாம் கிடையாது. நீங்க ஃப்ரெஷ்ஷா கொண்டு உள்ள வச்சா அது ஃப்ரெஷ்ஷாவே இருக்கும்,
1: இருக்கிறது இருக்கிற மாதிரியே இருக்கும் இல்லைங்களா?
0: இருக்கிற மாதிரியே இருக்கும், அவ்வளவுதான். குளிர்பதன கிடங்குல இருக்கும்.

வணக்கம், நான் முனைவர் கே டி பார்த்திபன். மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் வனவியல் பேராசிரியராக பணிபுரிந்து வருகிறேன். முதல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு தேவையான அத்தனை பொருட்களுமே வனங்களில் இருந்தா கிடைச்சது. இப்ப என்னாச்சு, மக்கள் தொகை பெருக்கம், தொழிற்சாலைகள் அதிகமாயிருச்சு, வனங்களின் பரப்பளவு குறுங்கிருச்சு, நம்ம தேவைகளை எப்படி நிறைவேற்றுறது, இதற்கு என்ன மாற்று? வெரி சிம்பிள், வனங்களுக்கு வெளியே வனங்கள், வேளாண் காடுகள். வேளாண் காடுகள்னா என்ன சார்? இதுதான் அடுத்து உங்களுடைய கேள்வி. பதில் தெரியணும்னா டியூன் பண்ணுங்க ஆகாஷவாணி 103 FM. ஒவ்வொரு திங்கக்கிழமையுமே நைட்டு 7:30 மணிக்கு ஏறு ஒரு நிகழ்ச்சியில் வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் கலைஞர்களில் வேளாண் காடுகளை பத்தின பல தகவல்களை நான் சொல்லிக்கிட்டே வரேன். ஒன்னு இல்ல, ரெண்டு இல்ல, இந்தியாவிலேயே இது முதல் முறையாக 100 எபிசோட் பண்ண போறோம். தகவல் களஞ்சியம் மட்டும் இல்ல, இட்ஸ் அ ட்ரெஷர் ஹவுஸ் மாதிரி இருக்கும். ஏறும் ஊர்ல வரதுனால விவசாயிகளுக்கு மட்டும் நினைச்சிட்டு இருப்பாங்க, அப்படி கிடையாது. இது அனைவருக்குமான நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி வந்து காலத்தின் கட்டாயம். வேளாண் காடுகள் பத்தி இவ்வளவு தகவல்கள் இந்த தகவல் களஞ்சியத்தை தவிர நீங்க வேற எங்க தேடினாலும் கிடைக்காது. அதனால இப்ப மிஸ் பண்ணிட்டு பின்னாடி வருத்தப்படாதீங்க. ப்ளீஸ் லிசன் FM 103.

0: குளிர்பதன கிடங்கு அமைப்பு குறித்து கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னவேடம்பட்டி பகுதியைச் சார்ந்த என் அனந்தகிருஷ்ணன் அவர்களுடன் நேர்முகம். இப்போ நீங்க சொல்றத பார்த்தா இளைஞர்களுக்கு இது ஒரு நல்ல வேலை வாய்ப்பா அமைச்சுக்கிட்டாங்க அப்படின்னு, நீங்க குளிர்பதன கிடங்கு மூலியமா அந்த குளிர்பதன கிடங்கு அமைச்சு நம்ம வாடகைக்கு விட முடியுங்களா? அதுல ஏதாவது நம்ம ஒரு தொழிலா பண்ணலாமாங்க?
1: பண்ணலாம். ஏன்னா இன்னைக்கு இந்தியாவில் வந்து இருக்கக்கூடிய குளிர்பதன கிடங்குகள் ரொம்ப குறைவு தான் இப்போ இருக்கிறது. இன்னும் மார்க்கெட்லாம் எங்கேயோ இருக்குது. இப்போ ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னா,

0: மாதத்துக்கு முன்னாடி நான் ஆர்டிக்கிள் ஒன்று படிச்சுட்டு இருந்தேன். அப்போ அது கேட்கும்போது குளோபல் கோல்ட் செயின் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு. அந்த நிறுவனம் என்ன சொல்லுதுன்னா, 2050 வாக்கில் இந்த உலகம் பூரா இருக்கக்கூடிய மக்கள் நான்வெஜ் சாப்பிட்றது 75% உயருங்கிறாங்க, அசைவம் சாப்பிட்றது. இப்போ சாப்பிட்டு இருக்கிற அசைவ உணவு ஞாயிற்றுக்கிழமை இல்லை புதன்கிழமை இந்த மாதிரி சாப்பிட்ருக்குறோம். அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா, 2050 வாக்கில் இந்தியாவில் காலை உணவுலேயே வந்து அசைவம் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து நினைக்கிறாங்க. மக்கள் வந்து நீ அசைவத்து பக்கம் அதிகமாக போவாங்க, விவசாயம் ஒரு பக்கம் அழிஞ்சிட்டு வருது, இயற்கையான முறையில் கிடைக்கிறது இல்லை, அப்போ நமக்கு ஒரே உணவு அப்படிங்கிறது கோழியாவோ இதாவோ தயாரித்து தான் நம்ம பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறனால, அப்போது கிட்டத்தட்ட இப்போ நம்ம சாப்பிட்ருக்கிறத விட 75% ஜாஸ்தியாகுங்கிறாங்க. அப்போது காலையிலையும் வந்து அசைவ உணவு சாப்பிட போகிறோம், மதியானம் சாப்பிட போகிறோம், வாரத்தில் 7 நாளும் சாப்பிட போகிற போது அத்தனை அசைவ உணவை தயாரிக்கிறதுக்கு நிறுவனங்கள் இருக்கணும், அந்த நிறுவனங்களுக்கு இதை பதப்படுத்தி வைக்கிற கட்டமைப்பு இருக்கணும். அப்போ கண்டிப்பாக எல்லாத்துக்கும் இன்றைக்கி குளிர்பதன கிடங்கு இருந்தால் மட்டும்தான் இந்த உணவு தொழிலே நகரும் அப்படிங்கிற ஸ்டேஜில் இருக்குது. இப்போ இது வந்து ஒரு சரியான தருணம்னு சொல்லலாம். இளைஞர்களுக்கு வந்து குளிர்பதன கிடங்கு தொழிலில் இறங்கி 2 வருடம் 3 வருடம் கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க அப்படின்னா, இனி வரக்கூடிய காலங்களில் அவங்களுக்கு வந்து அது ஒரு பெரிய சிறந்த தொழில் வாய்ப்பாக இருக்கும். அரசாங்கம் இதுக்கு நிறைய மானியமெல்லாம் கொடுக்குறாங்க, சப்போர்ட் பண்ணுறாங்க, தொழில் முனைவோரில் ஊக்குவிக்கணும் அப்படின்னு பண்ணுறாங்க. இன்னும் அரசாங்கத்துடைய ஸ்கீம் சொல்கிறோம் இல்லைங்களா, அதெல்லாம் வந்து இன்னும் அடித்தட்டு மக்களுக்கு போய் சேரலை. இன்னும் போய் அதை கொண்டு போய் சேர்த்துறக்குண்டான கருவி வந்து நம்மகிட்ட இல்லை. இப்போது கொஞ்சம் அரசு அதிகாரிகள் பண்ணுறாங்க, இருந்தாலும் இது இன்னும் கொஞ்சம் வேகமாக பண்ணாதான் நிறைய இளைஞர்கள் வந்து கிராமப்புறங்களில் படிச்சுட்டு தோட்டம் வச்சுருப்பாங்க, கொஞ்சம் அவங்களால முதலீடும் கூட பண்ண முடியும். இது ஒரு தொழில் வாய்ப்பாக எடுத்து பண்ணணுங்களும் பண்ணலாம். இதில் நான் நிறைய பேர்த்த பார்க்குறது என்னென்னா, ஆரம்பத்தில் என்னோட அனுபவத்தை வச்சு நான் சொல்கிறேன், நிறைய பேர் ஆசையாக வர்றாங்க. எல்லோரும் நினைக்கிறாங்கன்னா நம்ம பணத்தை போட்டு ஒரு குளிர்பதன கிடங்கை கட்டி வச்சுட்டு வந்துட்டோம்னா நமக்கு வியாபாரம் நடத்தணும்னு நினைக்கிறாங்க. அது நடக்கவே நடக்காது. அப்போது ஒரு குளிர்பதன கிடங்கை மட்டும் அமைச்சா பத்தாது, அதுக்குண்டான சந்தைப்படுத்தல் வேலையை செய்யணும். இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு குளிர்பதன கிடங்கு இருக்குது, நாங்கள் இந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறோம் அப்படிங்கிறத சொல்லி போய் வியாபாரிகளை சந்திக்கணும், விவசாயிகளை சந்திக்கணும். பெரிய பெரிய நிறுவனங்கள், இப்போது அமேசான் மாதிரி நிறுவனங்கள், பிக் பேஸ்கெட் மாதிரி நிறுவனங்கள், பிளிங்கெட், ஜெப்டோன், இன்றைக்கி வந்து இந்த உணவு டெலிவரி பண்ணக்கூடியவங்கெல்லாம் யாராவது இங்கே குளிர்பதன கிடங்கு வச்சுருக்காங்களான்னு எங்கிட்ட வந்து கேட்குறாங்க சரிங்களா, ஏன்னா அவங்களுக்கு வைக்கணும் அப்படிங்கறக்காக. இந்த மாதிரி வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இளைஞர்கள் இதை தேடி கொஞ்சம் நேரத்தை செலவிடணும், பொறுமை காக்கணும். இதில் இதில் உடனடியே இன்றைக்கே பணம் வந்துடும்னா வராது. இது ஒரு தொழில், இது வேலைக்கு போகிற மாதிரி கிடையாது. மாதமான நமக்கு ரெகுலராக ஒன்று வந்துடாது. இதை போட்டுட்டு 3 வருஷம் வந்து இதில் பொறுமையாக பண்ணணும். அப்போ தான் அந்த தொழிலை கற்றுக்க முடியும். என்ன ரேட்டுக்கு விற்கலாம், என்ன ரேட்டு வாடகைக்கு விடலாம் அப்படிங்கிறது தெரிஞ்சிட்டாங்கன்னா கண்டிப்பாக பண்ண முடியும். நிறைய பேர் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக, அதாவது திறம்பட செஞ்சிட்ருக்கிறாங்க நிறைய பேர். இப்போ
1: இப்போ அந்த மாதிரி இப்போ ஒரு பெரிய குளிர்பதன கிடங்கு அமைக்கலாம் அப்படின்னா என்ன மாதிரியான இடங்கள்ல அமைச்சு பண்ணலாங்க?
0: பொதுவாக நாங்கள் எங்களோட வாடிக்கையாளர்களுக்கெல்லாம் வந்து சொல்றது என்னன்னா, ஒரு குளிர்பதன கிடங்கு நீங்கள் வாடகைக்கு விடுறதுக்கு அப்படின்னு ஒரு குளிர்பதன கிடங்கு நீங்கள் போடுறீங்க அப்படின்னா அது வந்து ஹைவேல இருக்கணும்னு நாங்கள் சொல்லுவோம். அதாவது நீங்கள் போய் நகரத்துக்குள்ள எங்கேயும் வந்து போட முடியாது. ஒன்று, இடத்தோட விலை அதிகம். அப்புறம் போக்குவரத்து நெரிசல், இதில் இருந்தது அப்படின்னா வர முடியாது. ஏன்னா நமக்கு நீங்கள் ஒரு 2000 மெட்ரிக் டன் குளிர்பதன கிடங்கு போடுறீங்க அப்படின்னா அதுக்கு லாரி டெய்லியும் வரும், இல்லை வாரத்தில் 3 நாள் லாரி வந்து இறக்கும், ஏற்றும், மெட்டீரியல் ஏற்றணும், இதெல்லாம் இருக்குது. அப்போது நகரம் இருக்குது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து கோயம்புத்தூர் எடுத்துக்கோங்களேன். கோயம்புத்தூர் எடுத்துட்டோம்னா கோயம்புத்தூர் நகரத்தில் லிமிட்லேருந்து ஒரு 10-20 கிலோமீட்டர் தள்ளி, இப்போ அவினாசி ரோட்டில் எடுத்தீங்கன்னா சின்னியம்பாளையம் அதுக்கு அந்த பக்கம் போடலாம். மேட்டுப்பாளைய ரோடு எடுத்தீங்கன்னா நீங்கள் பெருநாய்க்கம்பாளையம் இந்த பக்கம் போடலாம். ஏன்னா அங்கே ஊட்டியிலிருந்து உருளைக்கிழங்கு, கேரட்ஸ் இங்கே அந்த மாதிரி. பொள்ளாச்சி ரோடு எடுத்தீங்கன்னா கிணத்துக்கிடு அந்த மாதிரி எடுத்து போட்டுட்டு அங்கிருந்து நீங்கள் நகரத்துக்குள்ள சின்ன வண்டிகளை வச்சு வந்து சப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்போது மெயினாக தொழில் ஆரம்பிக்கிறவங்க வந்து லொக்கேஷன் ரொம்ப முக்கியம்னு நாங்கள் சொல்லுவோம். ஏன்னா நாளைக்கு பிற்காலத்தில் அங்கே வந்து ரெசிடென்சியல் ஏரியா வந்துடக்கூடாது, வீடுகள் நிறையா சுற்றி வந்துடக்கூடாது, அப்போ அது இடைஞ்சலாக இருக்கக்கூடாது. அப்போ அந்த மாதிரி நமக்கு வண்டி போகிற மாதிரி இருக்கணும். ஒரு 40 அடி ரோடாக அது இருக்கணும், அகலமான ரோடு 40 அடி இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். முடிஞ்சளவுக்கு அந்த பகுதியில் தடையில்லா மின்சாரம் இருக்காங்கிறத பார்க்கணும். ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன் தடை இருக்கிற மாதிரி இல்லாமல் ஒரு இண்டஸ்ட்ரியல் செக்மெண்ட் இருக்கிற மாதிரி வந்து போட்டால் நல்லாயிருக்கும்.
1: இப்போ மின் தடை அடிக்கடி ஏற்பட்டுச்சுன்னா இந்த குளிர்பதன கிடங்கு கொஞ்சம் பாதிப்படைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லைங்களா?
0: ஆமாம், ஏன்னா இப்போது குளிர்பதன கிடங்கு மெயினே வந்து மின்சாரம் தான். மின்சாரம் இல்லாமல் நீங்கள் அதில் எதுவுமே பண்ண முடியாது. இருந்தாலும் நீங்கள் ஒரு ஜென்ரேட்டர் ஜென்செட் வச்சுக்கணும் நாங்கள் சொல்லுவோம். ஆனால் ஜென்செட் வச்சு குளிர்பதன கிடங்கு ரன் பண்ணால் நமக்கு விலை கட்டுப்படியாகாது. மின்சாரம் கண்டிப்பாக வேணும். அப்போ அந்த மின்சாரம் அந்த இடத்துல நமக்கு லைன் இருக்கா, டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அங்கே போட முடியுமா, இந்த மாதிரி நீங்கள் ஒரு இடத்த பார்க்குறீங்கன்னா அங்கே பக்கத்தில் இருக்கிற இபி ஆஃபீஸில் போயிட்டு அவங்ககிட்ட அங்கே இந்த ஃபெசிலிட்டிலாம் அவங்க பண்ணி கொடுப்பாங்கன்னு கேட்டுட்டு போட்டால் நல்லதாக இருக்கும்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது குளிர்பதன கிடங்கு அமைப்பு குறித்து கோயம்புத்தூர் மாவட்டம்

0: சின்னவேடம்பட்டி பகுதியைச் சார்ந்த என் அனந்த கிருஷ்ணன் அவர்களுடன் நேர்முகம்.
1: இத்துடன் இந்த நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. எமது நாளைய ஒருபுறத்திலே நிகழ்ச்சியில்
0: மூட்டுகளில் ஏற்படும் பிரச்சனைகள், மூட்டு தேய்மானம் மற்றும் மூட்டு அறுவை சிகிச்சை முறைகள் குறித்து விளக்கம் தருகிறார் கோயம்புத்தூர் எலும்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் மருத்துவர் முத்து சரவணகுமார் அவர்கள்.
1: கேட்டு பயன் பெறுங்கள்.
0: நிகழ்ச்சி தொகுப்பு உஷா செல்வகுமரன், நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார்.

0: நான் டாக்டர் மாதவன், தோல் நோய் சிறப்பு மருத்துவர், தோல் நோய் பிரிவு இணை பேராசிரியர். ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர்னால வர தோல் நோய்கள்லாம் அதிகமாயிருச்சு. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரு ருட்டீனாக ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, எனி ஃபார்ம் ஆஃப் எக்ஸசைஸு, யோகா, மெடிடேஷன், மூச்சு பயிற்சி, தியான பயிற்சி, இதெல்லாம் கொஞ்சம் ரெகுலராக பண்ணணும். ஸ்லீப் ஹேபிட்டை கொஞ்சம் மாற்றணும். ஸ்லீப்பை வந்து ரெகுலர் ஸ்லீப்புக்கு ஃபிக்ஸட் டைமில் ஸ்லீப்பு அட்லீஸ்ட் 7 to 8 hours ஸ்லீப் எடுத்துக்கணும். அடுத்து வாட்டர் இன்டேக் அதிகமாக எடுத்துக்கணும். 2 to 3 liters டெய்லி வாட்டர் இன்டேக் எடுக்கணும். ரெயின்போ மாதிரி கலர் இருக்க ஃப்ரூட்ஸ்லாம் எடுத்துக்க சொல்லுவோம். என்னென்ன ரெயின்போவில் கலர்ஸ் இருக்கோ அத்தனை.
1: தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். சுகாதாரத்துறையின் வளர்ச்சிக்கு மேலும் உத்வேகம் அளிக்கும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான இடங்கள் இதுவரை இல்லாத அளவிற்கு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நடைபாதை வியாபாரிகளுக்கான கடனுதவி திட்டம் அவர்களின் பொருளாதார மேம்பாட்டிற்கு உதவியுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். செமி கண்டக்டர் துறையில் கூடுதல் முதலீட்டிற்கான வாய்ப்புகள் அதிகரித்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக சிறுபான்மையினரின் வாழ்க்கை தரம் மேம்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கூறியுள்ளார். ஊழலற்ற நிர்வாகத்தை தமிழக அரசு உறுதி செய்யும் என்று மாநில அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்செல்வன் தெரிவித்துள்ளார். கல்வித்துறையில் காலியாக உள்ள பணியிடங்களை பூர்த்தி செய்ய உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். தமிழக அரசு விளம்பரத்தில் கவனம் செலுத்துவதை தவிர்த்து சட்டம் ஒழுங்கை பராமரிக்க உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு திமுக கோரிக்கை விடுத்துள்ளது. தமிழகத்தில் பழைய நடைமுறையின்படியே உடற்கல்வி ஆசிரியர்களின் நியமனம் தொடர வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 4 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. துருக்கியில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா இன்று தங்கப்பதக்கம் வென்றது. பிரான்சில் நடைபெற்ற சர்வதேச தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பருள் சௌத்ரி வெள்ளிப்பதக்கம் வென்றார். பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரித்விக் சஞ்சீவி சதீஷ்குமார் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா இன்று நெதர்லாந்தை எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: 103 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 3:02 நாம் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல டீ டைம் ஷோ. இது இந்த நிகழ்ச்சியில நீங்க உங்க மனசுக்கு பிடிச்ச கோல்டன் ஹிட் சாங்ஸ் எல்லாம் கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியில முதல் விருப்ப பாடலுக்காக இணைஞ்சிருக்காங்க. வணக்கம், யார் பேசுறீங்க?
2: இங்க மதிய வணக்கம், திருப்பூர்ல இருந்து மனவிகா சந்திரசேகர்.
1: சொல்லுங்க, என்ன பாடல் வேணுங்க?
2: பொங்கு நாட்டு தங்கத்துல இருந்து கரும்பா இனிக்கின்ற.
1: நீங்க விரும்பி கேட்ட பாடல் இதோ. நிகழ்ச்சி தொகுப்புல நான் உங்க ஆர்ஜி சுஜி.

0: மயில் மார்க் சம்பாரவையின் பூரி சப்பாத்தி மாவு மற்றும் கடலை மாவு. தயாரிப்பாளர் எம் வன்னியராஜன் அண்ட் சன்ஸ், கோவை.
1: டீ டைம் லிசனர் சாய்ஸ் நிகழ்ச்சியில அடுத்த பாடல் யாருக்கு? வணக்கம்.
2: வணக்கம். இனிமையான குரலுக்கு சொந்தக்காரி சுதி அவர்களுக்கு அன்பான வணக்கம்.
1: சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
2: கேரளா மாநிலம் கொளிஞ்சாம்பாறையிலிருந்து ஷைஃபுதீன்.
1: சொல்லுங்க, என்ன பாடல் வேணுங்க?
2: எனக்கு சின்னஞ்சிறு உலகம் என்ற படத்துல மனசு இருக்கணும், மனசு இருக்கணும், பச்சை பிள்ளையாட்டம்.
1: நீங்க விரும்பி கேட்ட பாடல் இதோ.

சுட்டி பயம் அவ சொல்லுற சொல்லு கட்டி கரும்பாட்டும், உன்னை தட்டி கேட்க ஒரு கெட்டிக்கார பய கச்சிதமா மரட்டும். சுட்டி பயம் அவ சொல்லுற சொல்லு கட்டி கரும்பாட்டும், உன்னை தட்டி கேட்க ஒரு கெட்டிக்கார பய கச்சிதமா வரட்டும்.

0: வட்டு பொழைக்கணும் வட்டு பொழைக்கணும் சொத்து சுதமாட்டான்.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 இசையோடு என்றும் நீங்கள்.
2: என்னக்கா இன்னைக்கு உங்க வீட்டுல கருவாடு குழம்பா? வாசம் ஊரையே தூக்குது.
3: அதுதான் குமரன் கருவாடு. சுத்தமானது, ருசியானது, சமைக்க சமைக்க ஆசை வரும். மனமும் ருசியும் மாறாத குமரன் கருவாடு இப்பவே வாங்குங்க, அசத்துங்க.
4: குமரன் பிராண்ட் கருவாடு, ஊரே மணக்கும் உன்னத சுவை.
1: மேஜிக்கல் கோல்டன் ஹிட் சாங்ஸ் எல்லாம் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில அடுத்த விருப்ப பாடல் யாருக்கு? வணக்கம்.
5: வணக்கம்.
1: யார் பேசுறீங்க?
5: திருப்பூர்ல இருந்து சரஸ்வதிங்க.
1: ஓகேவா, உங்களோட ரேடியோவோட ஒலி அளவு குறைச்சுக்கோங்க. என்ன விருப்ப பாடல் வேணும்?
5: கல்யாண பரிசுல இருந்து வாடிக்கை மறந்தது வேணும்.
1: நீங்க விரும்பி கேட்ட பாடல் இதோ நேர்களே. உங்களது விருப்ப பாடல்களான 1950 இருந்து 1969 வரைக்கும் வந்த திரைப்பட பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். 1950 முதல் 69 வரைக்கும் வந்த ஓல்டு கோல்டன் ஹிட் சாங்ஸ் எல்லாம் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. டி டைம் லிசனர் சாய்ஸ்.

0: சிஸ்டம்ல நெக்ஸ்ட் பாட்டு யாருக்கு? வணக்கம்.
1: வணக்கம் மேடம், நதுக்கல்ல இருந்து பேசுறேன் மேடம், குருசாமி.
0: சொல்லுங்க, என்ன பாடல் வேணுங்க
1: மேடம்? எனக்கு கர்ணன்ல இருந்து பி சுச்சில பாடின என்னுயிர் தோழி போட்டு.
0: நீங்க விரும்பி கேட்ட பாடல் இதோ.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க ரசிங்க.
1: என்னக்கா இன்னைக்கு உங்க வீட்டுல கருவாடு குழம்பா? வாசம் ஊரையே தூக்குது.
2: அதுதான் குமரன் கருவாடு. சுத்தமானது, ருசியானது, சமைக்க சமைக்க ஆசை வரும். மனமும் ருசியும் மாறாத குமரன் கருவாடு இப்பவே வாங்குங்க, அசத்துங்க.
3: குமரன் பிராண்ட் கருவாடு, ஊரை மணக்கும் உன்னத சுவை.
1: டீ டைம் ஷோல நெக்ஸ்ட் பாட்டு யாருக்குன்னு கேட்கலாம். வணக்கம்.
4: வணக்கம்.
1: சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
4: கணபதி சீம ஸ்கூல் பேக் சைடு. வல்லவனுக்கு வல்லவன்ல இருந்து மனம் பின்னும் மேடையும்.
1: ஓகேம்மா, நீங்க விரும்பி கேட்ட பாடல் இதோ.

0: டைம் லிசனர் சாய்ஸ் நிகழ்ச்சியில அடுத்த விருப்ப பாடல் யாருக்கு? வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: சத்தியம் வந்து ராகவன் பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க, என்ன பாட்டு வேணுங்க?
1: சந்திரோதயம் பார்த்தா புத்தன் ஏசு காந்தி பண்ற பூமி.
0: நீங்க விரும்பி கேட்ட பாடல் இதோ.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 இசையோடு என்றும் நீங்கள்
1: நேர்களே, நமது ஆகாஷவாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நாளை காலை மணி 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் நிகழ்ச்சியை தவறாமல் கேளுங்கள். கேட்டு ரசிச்சிருக்கீங்க, இது டி டைம் லிசனர் சாய்ஸ் நிகழ்ச்சி. நேர்களே, உங்களது கனிவான கவனத்திற்கு 2 வாரத்திற்கு ஒரு முறை மட்டும் நேர்கள் உங்களது விருப்ப பாடல்கள் நிகழ்ச்சிக்கு கலந்துக்கலாம். அது மட்டும் இல்லாம நம்ம இரவு நிகழ்ச்சியில அந்தந்த மாவட்டத்திற்கான நேர்கள் பங்கு கொள்ளுமாறு நம்ம வந்து நிகழ்ச்சிகள் வச்சிருக்கிறோம். ஸோ அந்த மாதிரியான நிகழ்ச்சியில உங்களது பங்களிப்பை நீங்க தாராளமாக கொடுக்கலாம். ஏன்னா புது நேர்களுக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்கணுன்றதுக்காக இன்னும் ஒரு முறை, இன்னும் 2 முறைன்னு ஒரு தடவைக்கு 2 முறை நம்ம செக் பண்ணி தான் பாடல்கள் கொடுக்கிறோம். இருந்தாலும் நீங்க வாரத்துக்கு ஒரு முறை நிகழ்ச்சிக்கு கலந்துக்கும் போது பழைய நேயர்களை கலந்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டுகளும் அவங்களது எதிர்பார்ப்புகளையும் நேயர்கள் வந்து எங்ககிட்ட தெரிவிச்சிட்டு இருக்காங்க. சோ அதற்காக நீங்க புதிய நேயர்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கணும், நமக்கும் நிறைய சொந்தங்கள் வேணும்ன்ற பட்சத்துக்கு நீங்க அவங்களுக்காக 2 வாரத்துக்கு 1 முறை நிகழ்ச்சியில பங்கு பெற்று உங்களது விருப்ப பாடல்களை டி டிஎம் லிசனர் சாய்ஸ் நிகழ்ச்சிக்கு கேட்டு ரசிக்கலாம். அந்த வகையில நிகழ்ச்சியில அடுத்த விருப்ப பாடலுக்கு யார் காத்திருக்கிறாங்கன்னு கேட்கலாம். வணக்கம், யார் பேசுறீங்க?
2: வணக்கம் மேடம்,
1: சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
2: திருப்பூர் கன்னியாம்பூண்டி கனகரத்தினம்.
1: ஓகேங்க, உங்களது விருப்ப பாடல்?
2: அதே கண்கள் படத்திலிருந்து அல எத்தனை வயது 20 வயது நிலை.
1: எத்தனை அழகு உங்களது விருப்ப பாடலாக, இதோ கேட்டு ரசிக்கலாம்.
3: எத்தனை அழகு 20 வயது நிலே, லவ் லவ் எத்தனை கனவு எங்கள் கண்களிலே, ரிம் ஜிம் எத்தனை மலர்கள்.

0: பிசினஸ் சாய்ஸ் நிகழ்ச்சியில அடுத்த விருப்ப பாட்டு யாருக்குன்னு கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம். கோவை செல்வபுரம் ஜெயத்ரசன்.
0: சொல்லுங்க, என்ன பாடல் வேணுங்க?
1: எனக்கு துலாபாரம் படத்துல வந்து வாடி தோழி கதாநாயகி பாடல்.
0: இதோ நீங்க விரும்பி கேட்ட பாட்டு.

0: டீ டைம் லிசனர் சாய்ஸ் நிகழ்ச்சியில அடுத்த விருப்ப பாட்டு யாருக்கு? வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம், சொல்லுங்க.
1: கிச்சகத்தியூர் சிறுமஞ்சிரம் கிச்சகத்தில இருந்து மணிமாறன் பேசுறேங்க.
0: சொல்லுங்க, உங்களது விருப்ப பாட்டுங்க.
1: பெற்றால் தான் பிள்ளையால இருந்து நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி.
0: இதோ நீங்க விரும்பி கேட்ட பாடல்.

0: 1950 முதல் 1969 வரைக்கும் வந்த திரைப்பட பாடல்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. டீ டைம் லிசனர் சாய்ஸ் நிகழ்ச்சியில் அடுத்த விருப்ப பாட்டு. வணக்கம்.
1: வணக்கம்,
0: சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
1: கோடிவாக்கிலிருந்து பாரதி பேசுறேங்க.
0: என்ன பாடல் வேணுமா?
1: குளமகள் பாதையிலிருந்து 20,000 கண்கள்.
0: இதோ நீங்க விரும்பி கேட்ட பாட்டு.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 இசையோடு என்றும் நீங்கள்.
1: எனக்கா இன்னைக்கு உங்க வீட்டுல கருவாடு குழம்பா? வாசம் ஊரையே தூக்குது.
2: அதுதான் குமரன் கருவாடு. சுத்தமானது, ருசியானது, சமைக்க சமைக்க ஆசை வரும். மனமும் ருசியும் மாறாத குமரன் கருவாடு இப்பவே வாங்குங்க, அசத்துங்க.
3: குமரன் பிராண்ட் கருவாடு, ஊரே மணக்கும் உன்னத சுவை.

நீங்கள் இன்று மாலை மணி 4 நதியை தேடும் கடல் நாடகம் கேட்டு ரசிக்கலாம். இன்று மாலை மணி 5:00 சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியில உலக இரத்த கொடை தினத்தையொட்டி இரத்த கொடையாளர் சமூக சேவகர் அருண் கோகுல்தாஸ் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெற கேட்கலாம்.

சாய்ஸ் நிகழ்ச்சியில் அடுத்த விருப்ப பாட்டு. வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கிறீங்க, பேசலாம். வணக்கம், டிடிஎம் லிசனர் சாய்ஸ் நிகழ்ச்சியில் நீங்களும் உங்களது விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். நம்ம நிகழ்ச்சிக்கு கால் பண்ணி உங்களது விருப்ப பாடல்களை கேட்கறதுக்கு அழைக்க வேண்டிய எண்கள் 2312103 அல்லது 2317046 அல்லது 2316313 அப்படின்ற நம்பருக்கு டயல் பண்ணி உங்களது விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். முன்னிணைப்பு எண்ணாக 0422 அப்படின்ற முன்னிணைப்பு எண்ணை சேர்த்து அழைங்க. இப்போ நிகழ்ச்சியில் பாடல் கேட்க போகிறீங்க தேவதாஸ் திரைப்படத்திற்காக.

ஏது நாம் காணும் சுகமே மாயம், காணும் சுகமே மாயம்.

நிறைவான பாடல் இதோ.

0: எழுதியவர் புவனேஸ்வரி. இதில் நடித்தவர்கள் ஜெயவித்யா, ஜி ரேவதி, பி கே கோவிந்தராஜன், கே ஸ்ரீதர், சூரியகாந்த், எம் கிருஷ்ணமூர்த்தி, ஆர் தங்கராஜ், கே கே சாமி, காஞ்சனமாலா, ஜி வாசுகி ஆகியோர். அமைப்பில் உதவி வே புனிதா. நாடக அமைப்பு வி குமார். நதியை தேடும் கடல் நாடகம்.
1: கல்யாணம் முடிஞ்ச கையோட இப்படி மாலையும் கழுத்துமா பைக்ல வர்ற முதல் ஜோடி நாமளா தான் இருக்கும்.
2: என்ன பண்றது, வாடகைக்கு கார் எடுத்து அதுல கலர் கலரா பூவை ஒட்டிக்கிட்டு ஊர்வலமா வரதுக்கு எனக்கும் ஆசைதான்.
1: கார் கூட வேணாம், அட்லீஸ்ட் ஆட்டோலயாவது வந்திருக்கலாம் இல்ல.
2: எங்க வீட்டுக்கு நீங்க உங்க அம்மா அப்பா தம்பி தங்கச்சியோட என்ன பொண்ணு பார்க்க வந்து கை நடுங்க எல்லாருக்கும் நான் காஃபி கொடுத்து காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணி பியூட்டி பார்லர்ல ஃபேஷியல் கையில மருதானின்னு என்னை அழகு பண்ணிக்கிட்டு என்னை தார பார்த்து கொடுத்து சபையில நடக்க வேண்டிய கல்யாணம் இப்படி சப் ரெஜிஸ்ட்ரர் ஆஃபீஸ்ல நடந்துருச்சு. ஜாதகம் பார்க்காம மேஜரா மைனரான்னு பர்த் சர்டிபிகேட் மட்டும் பார்த்து தேவர்கள் சாட்சிக்கு பதிலாக நாலு மனுஷங்க சாட்சிகள் கையெழுத்தோட அரை மணி நேரத்தில் முடிஞ்சு போச்சு. ஒவ்வொரு பொண்ணுக்கும் கல்யாணங்கிறது ஒரு கனவு, எத்தனை எதிர்பார்ப்பு. என் லைஃப்ல மட்டும் ஏன் இது இவ்வளோ சிம்பிளா முடிஞ்சிருச்சு நந்து?
1: காயத்ரி, பெரியவங்களை கன்வின்ஸ் பண்ண பிறகு கல்யாணம் பண்ணிருக்கணும், நாம கொஞ்சம் அவசரப்பட்டுட்டோம். எல்லாத்துலயும் என்னை விட நிதானமா முடிவெடுக்கிற நீயும் நான் சொன்ன உடனே தலையாட்டிட்டேன். சரி விடு, கல்யாணம் அவசரமா நடந்தா என்ன, நம்ம வாழ்க்கைய நாம நிதானமா ஆரம்பிப்போம். இதான் என்னோட வீடு. சாரி சாரி, இனிமே உன் வீடு.
3: ஹலோ அண்ணி.
1: காயத்ரி, இவன் தான் பாஸ்கர்.
2: ஹலோ,
3: வெல்கம் டு அவர் பேலஸ். என்னடா இவன் இத்தனூண்டு வீட்டு அரண்மனைன்னு சொல்றானே.

0: பாக்குறீங்களா அண்ணி, அரண்மனைன்னா என்ன? அங்க அதிகாரம் பண்றதுக்கு ராஜான்னு ஒருத்தர் இருப்பாரு, எங்க அப்பா மாதிரி. அந்த புறத்தை விட்டு வெளியில வராத ராணி இருப்பா, சமயக்கட்டை விட்டு வெளியில வராத எங்க அம்மா மாதிரி. தோழிகளோட சிரிச்சுக்கிட்டு மான்குட்டியோடையும் மயிலோடையும் விளையாடிட்டு இருக்கிற இளவரசி இருப்பா, என் தங்க மாதிரி. அடுத்த நாட்டோட சண்டையா, ஏதாவது பிரச்சனையா, உடனே நெஞ்ச நிமித்தி கத்தியை தூக்கிக்கிட்டு முன்னால போற விசுவாசமான தளபதி இருப்பான். இந்த வீட்டுல என்ன பிரச்சனைனாலும் தான் தலையில தூக்கி போட்டுக்கிற எங்க அண்ணன் மாதிரி.
1: அதெல்லாம் இருக்கட்டும், இந்த அரண்மனையில உங்களுக்கு என்ன ரோல் அத சொல்லுங்க.
0: விகடகவி, கோமாளி, இப்படி எது வேணும்னாலும் வச்சுக்கலாம். ஏன் ரெண்டு பேரும் வாசலில் நின்னுட்டீங்க? உள்ள வாங்க.
2: அது இல்லடா பாஸ்கர், ஆரத்தி எடுக்க கூட யாரும் வரலையேன்னு காயத்ரி ரொம்ப ஃபீல் பண்றா.
0: அண்ணி, இந்த வீட்டு பெரியவங்களுக்கு உங்க கல்யாணத்துல இஷ்டம் இல்ல, அதனால ஆரத்தி எடுக்கணுங்கிற அக்கறை இல்ல. நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? ஆரத்திக்கு பெருசா ஆள் பேரெல்லாம் தேவையில்லை, மஞ்ச தண்ணியும் கொஞ்சோண்டு சுண்ணாம்பு இருந்தா போதும். ரெண்டு பேரும் சேர்ந்து நில்லுங்க. என்ன ஆம்பளை ஆரத்தி சுத்துறான்னு நினைக்காதீங்க, மனுஷனா இருந்தா என்ன, மனுஷியா இருந்தா என்ன, மனசுதான் முக்கியம்.
1: தேங்க்யூ பாஸ்கர்.
0: அண்ணி, சின்ன விஷயத்துக்கெல்லாம் தேங்க்ஸ் செலவு பண்ணக்கூடாது. உங்க ரெண்டு பேருக்கும் ஈவினிங் ரெஸ்டாரண்ட்ல பார்ட்டி ஏற்பாடு பண்ணியிருக்கேன், சிம்பிள் பார்ட்டி தான். என்ன, எனக்கு டைம் ஆயிடுச்சு, 11 மணிக்கு ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணணும். நீங்க வந்த பிறகு புறப்படலாம்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், நான் புறப்படுறேன். என்ன,
1: ஆல் தி பெஸ்ட் பாஸ்கர்.
0: தேங்க்யூ தேங்க்யூ. வரேன், நீ ஈவினிங் ரெடியா இருங்க.
2: ஓகேடா பாஸ்கர், பாய். சரி வா காயத்ரி, இந்த வீட்டில் இருக்கிற மற்றவங்களையும் நான் உனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி
1: வைக்கிறேன்.
2: சுப்பு, இதான் காயத்ரி.
3: ஹலோ, என் பேர் சுபா, என்னை பத்தி ஒரு குட்டி பயோடேட்டா. எனக்கு தாத்தா வச்ச பேரு சுபாஷினி, எங்க அப்பா சுபா குட்டின்னு கூப்பிடுவாரு, பாஸ்கரும் நந்தாவும் சுப்புன்னு கூப்பிடுவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சுபின்னு கூப்பிடுவாங்க. சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒர்க் பண்றேன், ஓஎம்ஆர்ல ஆஃபீஸ், கம்பெனி பஸ்ல போயிட்டு வரேன். எனக்கு பிடிச்சது மழை, மியூசிக், ஐஸ்கிரீம், தயிர் சாதம், அப்புறம் இந்த ரூம். ஃபேவரட் கலர் ஆலிவ் கிரீன், லக்கி நம்பர் 6, பிடிச்ச கடவுள் பிள்ளையார். தட்ஸ் ஆல். ஓகே, இப்போ உங்களை பத்தி நீங்க சொல்லுங்க.
1: என்ன சொல்றது, நேத்து வரைக்கும் ட்ரிப்ளிகேன்ல ஒரு ஒர்க்கிங் விமன்ஸ் ஹாஸ்டல்ல இருந்தேன். ஹாஸ்டல் லைஃப், எங்கெங்கயோ பெத்தவங்களை விட்டுட்டு வருமானத்துக்காக வாழ்ற ஒரு தனிமை வாழ்க்கை. சேத்பட்ல ஒரு பிரைவேட் கம்பெனில அசிஸ்டன்ட் மேனேஜரா இருக்கேன். அப்புறம் இன்னைக்கு காலையில 10:10 வரைக்கும் மிஸ் காயத்ரியா இருந்தேன், இப்போ மிஸ்ஸஸ் காயத்ரியா இருக்கேன்.
3: ஃபேன்டாஸ்டிக். ஆமா, உங்க ஆபீஸ் இருக்குறது சேத்பட்ல, அண்ணா ஆபீஸ் கிண்டில. சேத்பட்டுக்கோ கிண்டிக்கோ எப்படி கனெக்ட் ஆச்சு? ஓகே ஓகே ஓகே, அது உங்க பர்சனல். என்ன
2: சுப்பு,
3: உனக்கு மேட்சிங்கா ட்ரெஸ் பண்ண தெரியாது, உருப்படியா ஒரு ட்ரெஸ் செலக்ட் பண்ண தெரியாது, அப்புறம் எப்படி உங்களை பிடிச்ச? குட் செலக்ஷன்.
2: ஐயோ, ஆள் கிடைச்சா போதுமே, உனக்கு அறுக்க ஆரம்பிச்சிருவேன். சரி சரி, நீ வா காயத்ரி.
3: வெயிட் வெயிட் வெயிட் வெயிட். ஆமா, நான் உங்களை எப்படி கூப்பிடுறது?
1: அண்ணின்னு கூப்பிடு, இல்லனா காயத்ரின்னு கூப்பிடு.
3: நோ நோ நோ நோ, நான் இந்த வீட்ல எல்லாருக்கும் ஒரு செல்ல பேர் வச்சிருக்கேன், அப்பா பேரு எம்கே, புரியல? முன்கோபம். அம்மா பேரு பிஎம்.
1: பிஎம்மா? அப்படின்னா பிரைம் மினிஸ்டரா?
3: பேசாம அடந்தை. அப்புறம் பாஸ்கர் பேரு ஜிஎம். ஜிஎம்னா ஜெனரல் மேனேஜர்னு இல்ல, கஜினி முகமது. இது வரைக்கும் 17 முறை இன்டர்வியூ அட்டன் பண்ணிருக்கான்.
1: சரி, நந்துவுக்கு என்ன பேர் வச்சிருக்க?
3: எஃப்எம். ரேடியோ எஃப்எம் இல்ல, ஃபைனான்ஸ் மினிஸ்டர். இந்த வீட்டுல பட்ஜெட் போடுறது, பட்ஜெட்ல பற்றாக்குறைனா தலையில துண்டு போட்டுக்கிறது, எல்லாமே பாவம் நந்தாதான்.
1: அதெல்லாம் இருக்கட்டும், எனக்கு என்ன பேர் வைக்க போற?
3: ஒரு நிமிஷம், கொஞ்சம் யோசிக்கிறேன். என்ன பேர் வைக்கலாம்? ஓகே, எம்எல்.
1: எம்எல்ஆ? அப்படின்னா
3: மகாலட்சுமி.
1: ஓ வாவ்.
2: சுப்பு, அப்பா அப்பா எங்க?
3: மாடியில.
2: அம்மா, நீ இன்னைக்கு ஆபீஸ் போகலையா?
3: இல்லையே, இன்னைக்கு என் ஃப்ரெண்ட் ரேவதியோட நிச்சயதார்த்தம், ரொம்ப நர்வஸா இருக்கும், நீ பக்கத்துல இருக்கணும்னா. நம்ம அம்மாவுக்கு உடம்புக்கு முடியலன்னு சின்னதா ஒரு போய் லீவு கொடுத்துட்டாங்க.
2: ஓகே ஓகே.
4: வாடாப்பா, கல்யாணம் எல்லாம் முடிஞ்சு போச்சா? அம்மா, கல்யாணம் அங்க கோவில்லையா?
2: இல்லப்பா, ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல.
4: சடங்கு, சம்பிரதாயம், கடவுள் இதெல்லாம்.

0: விட சட்டத்தை நம்புறீங்க.
1: சட்டம் ஜாதி மதம் பார்க்கறதில்ல, குலங்கோத்திரம் என்னன்னு கேட்கறதில்ல. மேஜரா மைனரா அதை பத்தி மட்டும்தான் கவலைப்படும்.
0: ஆமா, நீ தான் இந்த வீட்டுக்கு மூத்த மருமக தெரியுமா? ஆமா, பேர் என்ன?
2: காயத்ரி.
0: ஆமா, கல்யாணத்துக்கு உங்க வீட்ல இருந்து யாராவது வந்தாங்களா?
2: எனக்கு அம்மா அப்பா இல்ல, சொந்தம்னு சொல்லிக்க சித்தி மட்டும்தான் இருக்காங்க. அவங்களும் திருவையாறுல இருக்காங்க. சித்திக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம்தான், ஆனா உடம்பு முடியாதவங்க. எனக்கு பிரயாணம் ஒத்துக்காது, நீ சௌக்கியமா இரு. கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மாப்பிள்ளையோட ஒரு நட வந்துட்டு போன்னு சொன்னாங்க.
0: இந்த வருமா, எனக்கு இந்த காதல் கத்திரிக்காய் முட்டைக்கோஸ் வெங்காயம் இதெல்லாம் பிடிக்காது. நான் ஒரு பொண்ணை விரும்புகிறேன், அவளை தான் கல்யாணம் செஞ்சுக்க போகிறேன். நீ இவன் என்கிட்ட வந்து சொன்னப்போ நான் கொஞ்சம் ஆடி போயிட்டேன். பிள்ளைங்க பெற்றவங்க சொல்கிறத கேட்கணும், அவங்க இஷ்டப்பட்டு தான் நடக்கணும்னு சொல்கிற சராசரி இந்தியன் ஃபாதர் நான். ஆனால் கொஞ்சம் ப்ராக்டிக்கலாகவும் யோசிக்கிறவன். இந்த வீட்டை கட்டுறதுக்கு பேங்க்கில் நான் கடன் வாங்கியிருக்கேம்மா. அதை அடைக்கிறதுக்கு என்னுடைய பென்ஷன் மட்டும் பத்தாது, இவனோட சம்பளமும் வேணும். அதனால தான் நீ விரும்புகிற பொண்ணையும் கல்யாணம் பண்ணிக்க. ஆனால் கல்யாணத்துக்கு நாங்கள் யாருமே வரமாட்டோம்னு சொல்லிட்டேன். நான் கொஞ்சம் பழைய காலத்து ஆளுமா நான். இன்னும் காஃபி டம்ளரை எச்சில் படாமல் தூக்கி சாப்பிட்றேன்னா பார்த்துக்கேன். இந்த பார், எனக்கு சுத்த பத்தம் தான் ரொம்ப முக்கியம். நீ இந்த காலத்து பொண்ணு, அதுவும் ஹாஸ்டலில் வளர்ந்தவ.
1: இல்லைப்பா, காயத்ரியும் உங்களை மாதிரி தான்.
0: என்னடா, இன்னைக்கு தான் கல்யாணம் ஆயிருக்கு, அதுக்குள்ளே பொண்டாட்டியை புரிஞ்சிட்ட மாதிரி சர்டிஃபிகேட் தர்ற நீ?
2: என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா.
0: இதை பாரு, நல்லாருன்னு சும்மா வாழ்த்துறது ஆசீர்வாதம் இல்லை, அது ஒருத்தன் மேல நாம் வச்சிருக்கிற பிரியத்துக்கு நாம கொடுக்கற சர்டிபிகேட். முதல்ல நீ இந்த வீட்டுக்கு நல்ல மருமகளா நடந்துக, அப்புறம் ஆசீர்வாதம் தன்னால வந்து சேரும்.
3: என்னங்க இந்தாங்க காஃபி?
0: உன் பிள்ளைய மருமகளும் இந்த வீட்டுக்கு வந்திருக்காங்க, முதல்ல அவங்களுக்கு காஃபியை கொடு. இந்த வீட்டுல வந்தவங்களுக்கு ஒரு வாய் காஃபி கூட தரமாட்டாங்களோரும் உன் மருமகன் நினைக்க போறா.
3: ஒரு காஃபி தான் கொண்டு வந்தேன், யாராவது ஒருத்தர் சாப்பிடுங்க.
1: காஃபி என்னம்மா காஃபி, அது கிடக்கட்டும், நீ கொஞ்சம் இப்படி வா. ஏம்மா அப்பா தான் கோபத்தில் இருக்காருனா, நீயாவது எங்களை ஆசீர்வாதம் பண்ணலாம் இல்லையா?
3: டேய் கண்ணா, எனக்குன்னு ஏதுடா தனி உலகம். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் அடுப்படி, பூஜை ரூமு, கொல்லப்புறத்தில் இருக்கிற துளசி மாடம், நாள் கிழமைன்னா உங்கள் அப்பாவை நமஸ்காரம் பண்ணுறது, இவ்வளவு தான். அப்பா சாப்பிட காத்துக்கிட்டு இருப்பாரு, நேரமாச்சுன்னா சத்தம் போடுவாருடா, நான் வர்றேன்.
1: காயத்ரி, ஃபஸ்ட் நைட்னா பொண்ணுங்க கண்ணு நிறைய கனவோடையும் மனசு நிறைய சந்தோஷத்தோடையும் முகம் பூரா வெக்கத்தோடையும் இருப்பாங்கன்னு நான் படிச்சிருக்கேன். இது எதுவுமே இல்லாமல் நீ இப்போ ஏன் டல்லாக உட்காந்துருக்குன்னு எனக்கு புரியல.
2: நந்து, உங்கள் அப்பாவையும் அம்மாவையும் நினச்சா எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு நந்து.
1: காயத்ரி, என் மேரேஜ் லைஃப்பை நான் அப்பா கிட்ட கூட சொல்லாமல் நானே டிசைட் பண்ணிட்டேன் அப்படிங்கிற ஈகோ அப்பாவுக்கு. அம்மா பாவம், அவங்களுக்கு துக்கம் சந்தோஷம் எதையுமே வெளிக்காட்டிக்கவே தெரியாது. சுபாவும் பாஸ்கரும் தான் உன் மேல பிரியமா இருக்காங்க இல்ல?
2: இப்போதைக்கு என்னோட குட்டி சந்தோஷம் அவங்க மட்டும்தான். நந்து, உனக்கே நல்லா தெரியும், நான் அம்மா அப்பா இல்லாம வளர்ந்தவ. 8 வயசுல இருந்து ஃபாதர் தேவசகாயம், பைபிள், மெழுகுவத்தி, பிரேயர் பாட்டு, இதான் உலகம்னு நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கிறவ. நான் மனுஷங்களோட அன்புக்கு ரொம்ப ஏங்குனவன் நந்து. இந்த உலகத்துல எல்லாரும் என்ன புரிஞ்சுக்கணும், போட்டி போட்டுக்கிட்டு பாசத்தை கொட்டணும்னு நான் அழுதுருக்கேன். எனக்கு டாக்டருக்கு படிச்ச புருஷன் வேணாம், வக்கீலுக்கு படிச்ச புருஷன் வேணாம், என் மனசை படிக்க தெரிஞ்சுக்கிட்ட புருஷன் கிடைச்சா போதும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டேன். எனக்கு நீ கிடைச்ச, ஆனா என்னையே உங்க அம்மாவும் அப்பாவும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. எனக்கு எல்லார் மேலேயும் வெறுப்பா இருக்கு நந்து.
1: காயத்ரி, சாப்பிட்ற சாப்பாட்டுல இது பிடிக்கும் இது பிடிக்காதுன்னு எதையும் ஒதுக்காம எல்லாத்தையும் சாப்பிட்டு பழகு. அப்பத்தான் உன் உடம்புல சதை பிடிக்கும்னு சின்ன வயசில் எங்கள் அம்மா எனக்கு சொல்லுவாங்க. மனுஷங்கள்லேயும் பிடிச்சவங்க பிடிக்காதவங்கன்னு பிரித்து வைக்கிறது தப்பு காயத்ரி. உடம்பு பெருக்கிறதுக்காக எல்லாத்தையும் சாப்பிட்டு பழகிட்டேன்னா மனசு சந்தோஷமாக இருக்க, எல்லாரையும் நேசிக்கவும் பழகிக்கிட்டேன்மா. சரி, அதை விடு, எல்லாத்துலேயும் சிக்கனமாக இருக்கணும்னு அடிக்கடி நீ சொல்வேல்ல?
2: ஆமாம்.
1: இப்போ மணி என்ன?
2: 12.
1: பெட்ரூமில் இத்தனை மணி நேரம் லைட் எரிஞ்சா கரண்ட் பில் என்ன ஆகும்? அணைக்கட்டுமா? ஐ மீன் லைட்ட.
0: ஜானகி, மணி 6 ஆகுதுன்னு காபி தராம என்ன பண்ற?
2: சாரி மாமா,

0: கொஞ்சம் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, இந்தாங்க.
1: ஆமா, ஒன்னையார் இந்த வேலையெல்லாம் செய்ய சொன்னாங்க. ஜானகி என்ன பண்ணிட்டு இருக்கா?
0: அத்தை கொஞ்சம் கிச்சன்ல வேலையா இருக்காங்க மாமா.
1: ஜானகி தான் என்ன பத்தி தெரியும். காபி கொண்டு வரும்போது
0: நியூஸ் பேப்பரும் கொண்டு வரணும். நீங்க பேப்பர் பார்த்துட்டே தான் காஃபி சாப்பிடுவீங்க. இன்னைக்கு பேப்பர் போடுற பையன் கொஞ்சம் லேட்டு, அதான் காஃபியும் லேட் மாமா.
1: சரி சரி, அப்படி வச்சுட்டு போ.
0: அத்தை கொஞ்சம் அப்படியே உட்காருங்க, அடுப்ப நான் கவனிச்சுக்கிறேன்.

0: கொஞ்சம் இப்படி உட்காருங்க, அடுப்ப நான் கவனிச்சுக்கிறேன். வாங்க இந்த பக்கம்.
1: நீ ஆபீஸ் போற பொண்ணு, அதுவும் ஹாஸ்டல்ல வளர்ந்தவ.
0: ஆபீஸ் போறவங்களுக்கும் ஹாஸ்டல்ல இருக்கிறவங்களுக்கும் அடுப்பு பத்த வைக்க தெரியாதா என்ன? அரண்மனையில இருந்தாலும் பொண்ணு பொண்ணு தானே, ஏதோ கொஞ்சம் சுமாரா சமைப்பேன். உங்களுக்கு தெரியுமா, ஹாஸ்டல்ல எனக்கு வத்த குழம்பு எக்ஸ்பர்ட்னு பேரு. அத்த, ஆபீஸ் போற பொண்ணுங்களுக்கு ரெண்டு முகம் இருக்கும். வீட்டுல இருக்கும் போது ஒரு முகம், தோல்ல பைய மாட்டிட்டு தெருவுல இறங்கிட்டா இன்னொரு முகம்.
1: நீ பாதிரியார் கிட்ட வளர்ந்தியாமே, அவங்க கறி மீன் எல்லாம் சாப்பிடுவாங்களே.
0: கறி மீன், முட்டை, கோழி, இறால், கருவாடு, நண்டு எல்லாம் சாப்பிடுவாங்க. ஆனா நான் இது வரைக்கும் சாப்பிடல, சாப்பிடணும்னு எனக்கு தோணல. தோணு இருந்துச்சுன்னா ஒருவேளை சாப்பிட்டுருப்பேனோ என்னவோ. ஆமா, உப்பு இவ்வளவு போடட்டுமாத்தா?
1: போடு போடு போடு. ஆமா, நீ எப்படி வேத்து மதத்தவங்க மத்தியில இருந்த? அவங்க பழக்க வழக்கமே வேற மாதிரி இருக்குமே.
0: மனுஷால் முக்கியம் நினைச்சிட்டா மதம்லாம் ஒண்ணுமே இல்லாத. பைபிள் இயேசுநாதர் ஆடு மேய்ச்சதா சொல்லுது, மகாபாரதம் கிருஷ்ணன் மாடு மேய்ச்சதா சொல்லுது. ஆமா, கடுகடப்பா எங்க வச்சிருக்கீங்க?
1: ரெண்டாவது ஷெல்ஃப்ல. இந்த காலத்து பொண்ணுங்க நல்லா பேசுறீங்க. நாங்கெல்லாம் அந்த காலத்து மனுஷங்க, சுட்டு போட்டாலும் எங்களுக்கு இது வராது.
0: அத்த, அந்த காலம் இந்த காலங்கிறதெல்லாம் சும்மா, அன்னைக்கும் இன்னைக்கும் ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் தான் இருக்கு. நீங்கெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வப்படல, ரொம்ப ஜாக்கிரதையாவே வாழ்ந்து பழகிட்டீங்க.
2: காயத்ரி.
0: வந்துட்டேங்க. அத்த, நந்து கூப்பிடுறாரு, சாம்பார் கொதிச்சதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க.
1: நந்துவா? என்ன இது, புருஷன் பேர தலையில அடிச்ச மாதிரி சொல்ற? புருஷன் பேர சொன்னா புருஷனுக்கு ஆயுசு கம்மி.
0: அத்த, கூப்பிடறதுக்கு தானே பேர் வைக்கிறது, அடுப்ப கவனிங்க, பொங்கிட்டு போது. பாஸ்கர்! என்ன பாஸ்கர் இது, எதை சாதிக்கிறதுக்காக இப்படி தலையிழா நிக்கிறீங்க?
2: என்ன நீ கிண்டலா, நான் எக்சர்சைஸ் பண்ணிட்டு இருக்கிறேன்.
0: காஃபியை குடிச்சிட்டு அப்புறமா தலைகீழா நில்லுங்க.
2: குடுங்க குடுங்க. பேஷ் பேஷ், காஃபி ரொம்ப நல்லா இருக்கு.
0: இத இத நான் எதிர்பார்க்கவே இல்ல.
2: ஏன் நீ?
0: உங்க அண்ணன் கூட பேசிக்கிட்டே காஃபில டிகாஷன அதிகமா விட்டுட்டேன். அப்பவே நந்து சொன்னாரு நீங்க லைட் காஃபி தான் சாப்பிடுவீங்கன்னு. பால தீந்து போயிடுச்சு. சரி, சமாளிச்சிடலாமேன்னு எடுத்துட்டு வந்தேன். ப்ராமிஸா சொல்லுங்க, காஃபி நல்லா இருந்ததா?
2: அண்ணே, டேஸ்ட்ங்கிறது பொருள்ல மட்டும் இல்ல, அத குடுக்கறவங்களோட மனசையும் பொறுத்து இருக்கு. சத்தியமா சொல்றேன், காஃபி ரொம்ப நல்லா இருந்தது.
0: சரி சரி. ஆமா, இன்னைக்கு உங்களுக்கு இன்டர்வியூ ஆச்சே, ரெடி ஆகல?
2: என்னத்த பெருசா இன்டர்வியூ? மெதுவா போலாம்.
0: பாஸ்கர், ஜெயிக்கிற வரைக்கும் போராடிக்கிட்டே இருக்கணும், சோர்ந்து போயிட கூடாது. இங்க பாருங்க, துர்கைக்கு விளக்கு போடுறதா வேண்டிட்டு இருக்கேன். நீங்க வேணா பாருங்க, இந்த தடவை போற இன்டர்வியூ கண்டிப்பா சக்சஸ் ஆகும்.
2: அண்ணே, இதுவரைக்கும் எத்தனையோ இன்டர்வியூ போயிருக்கேன், ஆனா இந்த வீட்டில் ஒருத்தரும் ஆல் தி பெஸ்ட் கூட சொன்னதில்லை. தேங்க்யூ அண்ணி, தேங்க்யூ அண்ணி. உங்களை அண்ணின்னு கூப்பிடுறத விட அம்மானு கூப்பிடுறது தான் சரியா இருக்கும்னு நினைக்கிறேன்.
0: அம்மானு கூப்பிட்டு என்ன வயசானவளாக்க பாக்குறீங்க? ஆஹா, சரி சரி, சீக்கிரம் குளிச்சு ரெடி ஆயிட்டு யமகண்ட வரத்துக்குள்ள சீக்கிரம் கிளம்புங்க, போங்க.
2: சரிங்க அண்ணி.
3: அண்ணி அண்ணி ப்ளீஸ் அண்ணி, இன்னைக்கு எங்க பாஸ் ஆபீஸ் விசிட் வராரு, இப்பவே டைம் ஆயிடுச்சு, எனக்கு டிஃபன் வேணாம் அண்ணி ப்ளீஸ். அம்மா, என் வாட்ச் எங்கம்மா?
0: சுபா சுபா, வெறும் வயிற்றோட போக கூடாதுடா, உனக்கு பிடிச்ச பிரெட் உப்புமா பண்ணிருக்கேன், ரெண்டு வாய் சாப்பிட்டுட்டு போடா ப்ளீஸ்.
1: ஐயோ, லேட்டா தூங்குறது, லேட்டா எந்திரிக்கிறது, ஆபீஸ் கிளம்புறப்ப காலில் வெந்நீரை கொட்டிக்கிட்ட மாதிரி ஆடுறது. ஏய், இந்த வாட்ச் ஃப்ரிட்ஜ் மேலே தானே இருந்துச்சு, பார்த்து எடுக்க தெரியாதா?
0: விடுங்கத்த, அவ குழந்தை தானே?
1: குழந்தை, நல்ல குழந்தை, எரும மாட்டுக்கு ஆகுற மாதிரி வயசாகல. இவ வயசுல எல்லாம் எனக்கு கல்யாணம் ஆகி நந்தா பிறந்துட்டான்.
3: ஆமாமா, நிறுத்துமா நிறுத்து, காலம் காத்தாலும் உன் பிளாஷ்பேக் எல்லாம் கேக்குறதுக்கு எனக்கு நேரம் இல்ல. ஆளை விடு, வரேன் நீ, பாய்.
0: சுபா, ரெண்டே நிமிஷம் இங்க பாரு, நானே ஊட்டி விடுறேன், நீ கை கூட அலம்ப வேணாம், வாங்க.
2: ஆமாண்டி, அவ குழந்தை இடுப்புல தூக்கி வச்சுக்கிட்டு காக்காய காமிச்சுக்கிட்டே ஊட்டி விடுங்க.
0: என்ன பாஸ்கர் இது, அவ கூட எதுக்கு வம்பு எடுக்கறீங்க? டைனிங் டேபிள்ல டிஃபன் வச்சிருக்கேன், சாப்பிட்டுட்டு சீக்கிரம் கிளம்புங்க. யமகண்ட வரதுக்கு இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு, சீக்கிரம்
3: போகும். நீ போகும்,
0: இன்னும் கொஞ்சம்
3: நெரிஞ்சிடுச்சு. நீ வரே, நீ பாய். அண்ணி, அப்புறம்

0: கம்பெனில இருந்து உங்க பேரு எம்எல் இல்ல ஏஎல்.
1: ஏஎல்லா? அப்படின்னா அரலூசா?
0: சீச்சி, அன்னலட்சுமி. பாய் அண்ணி.
1: பாய்
2: காயத்ரி. மணி 9 ஆகுது, இன்னும் ஆபீஸ்க்கு போகலையா? டைம் ஆச்சு பார்.
1: ஒரு நிமிஷம் புடவை மாத்திட்டு இருக்கேன், வந்துடுறேன். பொறுப்பிடலாமா? வாங்க.
2: என்ன டிஃபன் சாப்பிடலையா?
1: டிஃபன் பாக்ஸ்ல எடுத்துக்கிட்டேங்க, ஆபீஸ்க்கு போய் சாப்பிட்டுக்கிறேன். மணி ஆயிடுச்சு, சீக்கிரம் கிளம்புங்க.
2: என்னம்மா இது, காலையில எழுந்ததுல இருந்து சாப்பிட கூட நேரம் இல்லாம அப்படி என்ன வேலை பாத்துட்டு இருக்க?
1: என்னங்க பண்றது, இன்னைக்கு பாஸ்கருக்கு இன்டர்வியூ, சுப ஆபீஸ்ல பாஸ் வராராம், எல்லாரும் ஒரே நேரத்துல கிளம்பணும். பாவம் அத்தை, ஒத்த ஆளா இருந்து என்ன பண்ணுவாங்க? நந்து ஒரு நிமிஷம் இருங்க, நான் போய் பைய எடுத்துட்டு வந்துடுறேன். ஈவினிங் ஆபீஸ்ல இருந்து வரும்போது கொஞ்சம் காய்கறி வாங்கணும்.
3: நந்தா.
2: என்னம்மா?
3: எலக்ட்ரிக் பில் கட்டணும், இன்னைக்கு கடைசி நாள்.
2: என்னம்மா இது, கடைசி நிமிஷம் வரைக்கும் வச்சுக்கிட்டு இருக்கணுமா? முதல்லயே கட்டிருக்கலாம். இல்ல,
3: 4 நாளா பாஸ்கர் கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கேன்.
2: சரி குடு, ஆபீஸ் போய் பர்மிஷன் போட்டு கட்டிடுறேன். கடைசி நாள் வேற, கூட்டம் வேற எக்கச்சக்கமா இருக்கும்.
4: டே நந்தா.
2: என்னப்பா?
4: இன்னும் இந்த மாசம் பென்ஷன் எனக்கு வரல, என் அக்கவுண்ட்ல கிடைச்சாச்சான்னு போற வழியில பேங்க்ல விசாரிச்சுட்டு போயிடு.
2: சரிப்பா, நான் பாத்துக்கறேன். காயத்ரி கிளம்பு, இன்னும் இங்கேயே நின்னுட்டு இருந்தா வரிசையா வேலைகள் வந்துகிட்டே இருக்கும். வா வா, டைம் ஆச்சு.
4: மறக்காம போன் பண்ணிடு.
2: சரிப்பா, சரி வரேனா.
1: ஏய் நந்து.
2: என்ன காயோ,
1: எப்ப வந்த நீ? இவ்வளவு நேரம் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இப்பதான் சாப்பிட்டுட்டு பாத்திரத்தை எல்லாம் அலம்பி வச்சேன்.
2: ஃபாரின்ல இருந்து வந்த டெலிகேட்ஸ்க்காக ஹோட்டல்ல டின்னர் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருந்தாங்க, அங்கேயே சாப்பிட்டேன். ஒரே நெய்யும் மசாலா வாசனையும் தூக்கலா இருந்ததா? சே, வயிறு நிறைஞ்ச மாதிரியே இல்ல. நம்ம வீட்டுல வந்து ஒரு வாய் சாப்பாடு சாப்பிட்ட பிறகுதான் சாப்பிட்ட மாதிரியே இருந்தது.
1: என்ன நீ, ஒரு வார்த்தை கூப்பிட கூடாதா? நானே வந்து எடுத்து வச்சிருப்பேன்.
2: இந்த நேரத்துல நீ மொட்டை மாடையில உட்காந்துக்கிட்டு பழைய சினிமா பாட்டெல்லாம் கேட்டுட்டு இருப்பேன்னு எனக்கு தெரியும். அதுதான், உன்னை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாமேன்னு நானே எடுத்து போட்டுக்கிட்டு சாப்பிட்டேன்.
1: ஆமா நந்து, இப்படி மொட்டை மாடியில உட்காந்துக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு ரேடியோல பழைய பாட்டுகள் கேக்குறதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னதான் இந்த டிவி இருந்தாலும் ஹாஸ்டல்ல ரேடியோ கேட்டே பழகிட்டேனா, அதுல பாட்டு கேக்குறது இருக்கு பாரு, அது ஒரு தனி சுகம்தான். அதுலயும் பழைய பாட்டுகள்னா மயில் இறகாட்டமா மனச வருடி கொடுக்கற மெலோடி, ஆழமான வார்த்தைகள், வார்த்தைகளை அழுத்தாத வாத்தியங்கள், குரல்ல தேனை வச்சுக்கிட்டு பாடுற சிங்கர்ஸ், அது ஒரு அருமையான காம்பினேஷன் நந்து.
2: ஆமாங்க காயத்ரி, எனக்கும் பழைய பாட்டுங்கன்னா ரொம்ப பிடிக்கும். டிவியில எப்பாவது பழைய பாட்டு போட்டா போய் உட்காந்து ரசிச்சு பாப்பேன்.

0: இதை தவிர இந்த உலகத்துல உனக்கு பிடிச்சதுன்னு எதுவுமே இல்லையா?
1: ஓ இருக்கே, நிறைய இருக்கு. ராத்திரி நேரத்துல இப்படி உட்காந்து ஆகாயத்துல இருக்கிற நட்சத்திரங்களை கை வலிக்க என்றது பிடிக்கும். வட்டமா வந்து வாயடிக்கிற நிலாவோட சண்டை போடுறது பிடிக்கும். ஒன்னு ஒன்னு துரத்திட்டு போற மேகங்களை பார்த்து மெதுவா போங்க அடிபட்டுற போது அப்படின்னு அதட்டுறது பிடிக்கும். நல்ல சிநேகிதர்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். நட்புங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். நந்து, பழகுறதுல ஆண் பொண்ணு அப்படின்னு வித்தியாசம் நான் பாக்குறதே கிடையாது.
0: அதைத்தான் நம்ம கல்யாணத்திலேயே பார்த்தேனே. என்ன தவிர என் சொந்தக்கார மனுஷங்கன்னு அங்க யாராவது இருந்தாங்களான்னு? அங்க இருந்த மனுஷங்க அத்தனை பேரும் உனக்கு தெரிஞ்சவங்க தானே?
1: ஆமா நந்து, நல்ல சிநேகிதம் ஒரு நல்ல நாவலை படிச்ச திருப்தியை தரும்னு சொல்றது எவ்வளவு உண்மை தெரியுமா? என்னோட சேமிப்பெல்லாம் நல்ல நட்புகள் மட்டும் தான்ப்பா.
0: எனக்குன்னு இன்டிமேட் ஃப்ரெண்ட்ஸ்னு யாருமே கிடையாதும்மா. ஸ்கூல்லையும் சரி காலேஜ்லேயும் சரி, நான் பிறந்தப்ப அப்பா சுமாரான வேலையில் தான் இருந்தார். எங்கள் குடும்பத்தை வறுமை பிடுங்கி திணிச்சு ஒரே யூனிஃபார்மை தோச்சி தோச்சி தினமும் அதையே ஸ்கூலுக்கு போட்டுக்கிட்டு போவேன். யாருக்கிட்டையும் பேசக்கூட மாட்டேன். ஏன் தெரியுமா? கூச்சம். ஏன்னா என்னோடய ஏழ்மையை அவங்க கிண்டல் பண்ணுவாங்களோ அப்படிங்கிற பயம். அப்பாவுக்கு நல்ல வேலை கிடைச்ச பிறகு தான் எங்களால் மூச்சு விடவே முடிஞ்சுது. சின்ன வயசில் ஆசைகளை அடக்கி அடக்கி வச்சதுனாலையோ என்னவோ ஒரு கட்டத்தில் மனசில் தேக்கி வச்சிருந்த ஆசையெல்லாம் மூச்சு திணறி திணறி செத்தே போச்சு. நல்லா படிக்கணும், நல்லா சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு வெறி மட்டும்தான் மனசில் இருந்துச்சு. நான் சம்பாதிக்க ஆரம்பித்த பிறகு தான் என் கையில் 4 காசு இருந்துச்சு. ஆனால் மனசில் இருந்த ஆசைகள் எல்லாம் போயிடுச்சு. அம்மா அப்பா தம்பி தங்கன்னு மற்றவங்களோட சந்தோஷமே எனக்கு திருப்தியாக இருந்துச்சு. எப்போவாச்சும் எல்லா பத்திரிகையிலையும் இது நல்ல படம், அற்புதமான படம் அப்படின்னு விமர்சனம் எழுதியிருந்தா அந்த படத்துக்கு மட்டும் போவேன். இன்டர்வல்ல பாப்கார்ன் வாங்கி சாப்பிடுவேன், அவ்வளவுதான்.
1: எனக்கும் அப்படிதான் நந்தோ. சின்ன வயசுலயே பெத்தவங்களை தூக்கி சாப்பிட்டுட்டு

0: சித்தி வீட்டில் தான் நான் வளர்ந்தேன். பாசம் இருந்த அளவுக்கு பாவம், அவங்க கிட்ட பணம் இல்லை. தெரிஞ்சவங்க மூலமா ஃபாதர் தேவசகாயத்தோட ஹோம்ல சேர்ந்தேன். அதுக்கப்புறம் எல்லாமே எனக்கு ஃபாதர் தான். வாட் அ கிரேட் பர்சன். அவர் எனக்கு நிறைய கற்றுக் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் ஹாஸ்டல் லைஃப். அங்கே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சினிமா ஷாப்பிங்னு போகும்போது நான் மட்டும் ரூம்ல தனியா புக்கு படிச்சுட்டு இருப்பேன். வெள்ளிக்கிழமை கோவிலுக்கு போயிடுவேன், சண்டே சர்ச்சுக்கு போவேன். ரூம்மேட்ஸ் எல்லாம் நல்ல படம் வாடி போலான்னு ரொம்ப கம்பல் பண்ணா தியேட்டருக்கு போவேன். என் ஹாஸ்டல் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க கனவுல சினிமா ஹீரோஸும் கிரிக்கெட் பிளேயர்ஸும் வரதா சொல்லுவாங்க. ஆனா என்னோட கனவுல மலையும் பெரிய புல்வெளியும் ரோஜா தோட்டமும் தான் வரும். ஆளே இல்லாத இடத்துல நான் மட்டும் தன்னந்தனியா புல் தரையில உருளுவேன். தூரத்துல தெரியுற மலைய பார்த்து ஹலோ அப்படின்னு கத்துவேன். இங்கே அங்கே ஓடுவேன், டான்ஸ் ஆடுவேன். நந்து, சந்தோஷங்கிறது வெளியில இல்ல, நமக்குள்ளதான் இருக்கு.
1: கரெக்ட்.
0: நந்து, நான் இப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? இந்த கட்ட சவுத்து மேல ஏறி நின்னுகிட்டு இந்த உலகத்திலேயே நான் தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு ஒருக்க கத்துன போல இருக்கு.
1: காயத்ரி, உன்னை பார்த்து காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்ட பிறகுதான் இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை சந்தோஷத்தையும் நான் மொத்தமா அனுபவிச்ச மாதிரி இருக்கு. சொன்னா வருத்தப்படக்கூடாது காயு. இந்த நிமிஷமே நான் செத்துடலாமான் கூட
0: நந்து
1: தோணுது.
0: என்ன நந்து, இது ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க?
1: ஏய் காயத்ரிமா, இந்த பாரு, நான் தான் வருத்தப்படக்கூடாதுன்னு சொன்னேன் இல்ல. ப்ளீஸ், இந்த பாரு, நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேம்மா, அழாத. இந்த பாரு, அழக்கூடாது, சொன்ன கேளு. அங்க பாரு, அட இங்க பாரு, கொஞ்சம் நிமிந்து பாரு, வானத்துல இருக்கு பாரு. அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்க பாரு, எப்படி உன்னை வேடிக்கை பாக்குறாங்க பாரு.
0: ஏய், என்ன இங்க வேடிக்கை? புருஷன் பொண்டாட்டிக்குள்ள 1000 இருக்கும், அது இல்ல இப்படியா வேடிக்கை பாக்குறது? போங்க போங்க.
1: ஏய், அதான் சொல்லிட்டா இல்ல காயத்ரி, அப்புறம் என்ன இங்க வேடிக்கை? போங்க போங்க, நிக்காதீங்க, போங்க. பத்தியா, எல்லாரும் போயிட்டாங்க காயத்ரி.
0: நந்து, இனிமே இப்படி எல்லாம் பேசக்கூடாது சரியா?
1: சரி.
0: உங்களுக்கு என்ன, நீங்க ராஜா, உங்களுக்கு அத்தனை சுகத்தையும் அள்ளி அள்ளி தரத்துக்கு நான் இருக்கேன். நந்து,
1: காயத்ரி.
0: என்னடா
1: காயத்ரி?
0: என்னன்னு சொல்லுங்க.
1: உன்னை நிக்க வச்சு உன் கால்ல விழுந்து நமஸ்காரம் பண்ணணும் போல இருக்குமா?
0: ஐயோ, பொண்டாட்டி கால்ல ஆம்பள விழுந்தா ஆயுசு கம்மின்னு சொல்லுவாங்க.
1: காயு, அது ஏதோ ஒரு ஆம்பளை சொன்னதா இருக்கும். இப்போ நாம அம்மா கால்ல விழறது இல்லையா?
0: சரியா போச்சு, நாம என்ன கச்சியா நடக்கிறோம் கால்ல விழுந்துட்டு இருக்கிறதுக்கு? மணி 11 ஆயிடுச்சு. இங்க பாருங்க நந்து, நான் நாளைக்கு ஆபீஸ்க்கு லீவ் போட்டிருக்கேன்.
1: என்னது, நாளைக்கு ஆபீஸ் லீவா? நாளைக்கு என்ன விசேஷம் காயு?
0: விசேஷம் நாளைக்கு இல்ல, நாளானக்கி.
1: என்னது, நாளானக்கா?
0: டியூப்லைட் டியூப்லைட். நாளானக்கி மை டியர் நந்துவோட பர்த்டே.
1: ஓ,
0: அதனால நாம நாளைக்கு ஹோமுக்கு போகணும், ஃபாதரை பார்க்கணும், அப்புறம் உங்களுக்கு ட்ரெஸ் எடுக்கணும். ஓகே
1: காயோ, இப்போ எதுக்குமா எனக்கு ட்ரெஸ்லாம்?
0: உங்க காசுல எல்லாம் ஒண்ணு வாங்கல, என் பணத்துல தான் வாங்க போறேன். நீங்களும் நாளைக்கு ஆபீஸ்க்கு லீவ் போடுங்க
1: என்ன? ஓகே ஓகே, அப்போ நாளைக்கு நாம லேட்டா எழுந்துக்கலாம்.
0: என்ன, சிரிப்பெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு.
1: என்னது சிரிக்கிறேனா? ஏன்னா இன்னைக்கு நாம ரெண்டு பேரும் தூங்குறதுக்கு லேட் ஆகும், அத சொன்னேன்.

0: நந்து, என் லைஃப்ல 12 வருஷம் இந்த ஹோம்ல தான். எப்ப இங்க வந்தாலும் அம்மா வீட்டுக்கு வந்த பொண்ணு மாதிரி மனசு சந்தோஷத்துல நிறைஞ்சு போயிடும். இங்க பாருங்களேன், இங்க இருக்கிற ஒவ்வொரு செடியும் மரமும் என் கண்ணு முன்னாடி வளர்ந்தது. அதுங்களோட நான் மணி கணக்குல பேசிருக்கேன், குட் மார்னிங் குட் நைட் எல்லாம் சொல்லிருக்கேன்னு பாத்துக்கோங்களேன். அதுங்களுக்கு நான் பேசுனது புரிஞ்சுதோ புரியலையோ, ஆனாலும் அதுங்களை மணி கணக்குல போர் அடிச்சிருக்கேன்.
1: இதுங்களை பார்த்தாலே நீ சொல்றதெல்லாம் நல்லா புரியுது.
0: என்ன புரியுது?
1: எதுவுமே வளராம அப்படியே ஒன்ன மாதிரியே குட்ட குட்டையா நிக்குது.
0: மக்கு மக்கு, இதெல்லாம் போன்சாய் ட்ரீஸ்.
1: ஓ
0: ஏய் நந்து நந்து, இங்க வந்து பாரு.
1: என்ன
0: இந்த ரோஜா செடி? நான் வச்சது. இங்க இருக்கிற எல்லாரும் இத எப்படி தெரியுமா கூப்பிடுவாங்க? காயத்ரி ரோசன் தான் சொல்லுவாங்க.
1: சோ ஸ்வீட். ஏய் இருக்கிறேன், ஒரே ஒரு தடவை நான் தொட்டு பாத்துக்கறேன். சோ நைஸ் பா, அப்படி ஒன்ன மாதிரியே.
0: ஐயோ போதுமே நந்து, எனக்கு அம்மா ஞாபகம் வரும்போதெல்லாம் இங்க பாத்தியா, இந்த மரத்தோட வேர் படுக்கையில தான் நான் தலைய வச்சு படுத்துக்குவேன். ஒரே அழுகழுகையா வரும். நான் அடறத பார்த்துட்டு மனசு கேட்காம இந்த மரம் தலைய அசைச்சு சில்லன்னு ஒரு காத்த வீசும் பாரு, அது என் உடம்புல மோதும் போது மனசு அப்படியே கரைஞ்சு போயிடும்.
2: குட் மார்னிங் ஆன்ட்டி.
0: ஹாய் ஜெனி, குட் மார்னிங்.
2: இந்த அங்கிள்

0: இந்த ஆண்டி யாரு?
1: என்னோட ஃப்ரெண்ட்.
0: நானும் அப்போ உன்னோட ஃப்ரெண்ட்.
1: ஹலோ ஃப்ரெண்ட்.
0: ஹாய் ஃப்ரெண்ட்.
2: குட் மார்னிங் ஃபாதர்.
3: குட் மார்னிங் மாமா காயத்ரி. எப்படி இருக்க?
2: நல்லா இருக்கேன் ஃபாதர்.
0: வணக்கம் ஃபாதர்.
3: வணக்கம்
2: ஃபாதர். இவர் தான் நந்தகுமார்.
3: உன்னோட கணவர் மிஸ்டர் நந்தகுமார். உங்களை பத்தி நிறையவே சொல்லியிருக்கா காயத்ரி.
0: ஃபாதர் எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க.
3: கர்த்தர் உங்க ரெண்டு பேரையும் ஆசீர்வதிக்கிட்டோம். காயத்ரி பாவாடை சட்டை போட்டுக்கிட்டு சின்ன குழந்தையா இங்க வந்தா, இப்ப பெரிய மனுஷியா புடவை கட்டிக்கிட்டு கணவனோட வந்திருக்கா. காலம் எவ்வளவு வேகமா ஓடுது பாத்தீங்களா மிஸ்டர் நந்தகுமார். காயத்ரி கிட்ட எனக்கு மதங்களை கடந்த அன்பு உண்டு. அதனால தான் இங்கே அவள் கடைசி வரைக்கும் காயத்ரியாகவே இருந்தா. அவள் வேதாகமும் படிப்பா, விஷ்ணு சகஸ்ரநாமமும் சொல்லுவா, சர்ச்சிலே பிரேயரும் பண்ணுவா. தீபாவளி அன்னைக்கு புது ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இங்கேயும் அங்கேயும் ஓடிக்கிட்டே இருப்பாள். நந்தகுமார் உங்களுக்கு ஒன்று தெரியுமா?
0: சொல்லுங்கள் ஃபாதர்.
3: காயத்ரி நல்லா பாடுவா. கிறிஸ்மஸ் அன்னைக்கு ராத்திரி மார்கழி மாத குளிரில் கையில் மெழுகுவத்தி வச்சுக்கிட்டு அவள் பாடுறப்போ ஒரு நிமிஷம் சீசச்சே மயங்கி போயிடுவார். சாரி, வெயிலில் உங்களை நிற்க வச்சு பேசிக்கிட்டு இருக்கேன். வாங்க உள்ளே போய் பேசலாம்.
0: ஓகே ஃபாதர்.
3: பீட்டர்
4: நான் வந்துட்டேன் ஃபாதர்.
3: அந்த மாதிரி
4: ஃபாதர்
3: ரெண்டு டீ போட்டு கொண்டுட்டு வா. காயத்ரிக்கு சுகர் கம்மியா.
2: ஓ ஃபாதர் இன்னும் ஞாபகம் வச்சிருக்கீங்களே.
3: நல்லவங்களை மறக்க முடியாதுமா, மறக்கவும் கூடாது.
2: ஃபாதர் நாளைக்கு நந்துவுக்கு பர்த்டே.
3: சந்தோஷமா.
2: அதனால நாளைக்கு நம்ம ஹோமோட லஞ்ச் செலவை நாங்க ஏத்துக்கலாம்னு இருக்கோம் ஃபாதர்.
3: குட் குட்.
2: நந்து சினிமா ஆர்டிஸ்டும் அரசியல் தலைவர்களும் அவங்க பிறந்த நாளைக்கு இதே மாதிரி ஸ்வீட் ஐஸ்கிரீம்னு லஞ்ச் கொடுப்பாங்க. அதுக்காகவே தினமும் யாருக்காவது பர்த்டே வராதான்னு நாங்கெல்லாம் ஏங்குவோம் தெரியுமா?
3: காயத்ரி பழசன் இன்னும் மறக்கல. நாளைக்கு லஞ்சில நீதாம்மா பிரேயர் பாடணும்.

0: குட் மார்னிங்.
1: குட் மார்னிங் காயத்ரி.
0: இன்று பிறந்தநாள் காணும் என் செல்ல அசடே, இன்று போல் இல்லாமல் இனியாவது புத்தியுடன் இருக்க உன்னை வாழ்த்தி வணங்குகிறேன்.
1: ஏ ஏ, என்னம்மா இது? உன்னை காதலிச்சதுனால, காதலிச்சதோட நிக்காம கல்யாணம் பண்ணிக்கிட்டேங்கிறதுக்காக என்ன அசடுங்கறியா?
0: என்ன விட்டா எவ உன்னை காதலிச்சிருக்க போறா, கல்யாணம் பண்ணிருக்க போறா? உனக்கு ஒண்ணு தெரியுமா?
1: என்ன?
0: புருஷன் புத்திசாலியா இருக்கிறத விட அசடா இருக்கிறதுல தான் ஒரு கிக்கே இருக்கு. உனக்கு எங்க அதெல்லாம் தெரிய போகுது? சரி சரி, சமத்தா எந்திரிச்சு பேஸ்ட் பிரஷ் டவல் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன், போய் குளிச்சுட்டு வாங்க, போங்க போங்க போங்க.
1: சரி சரி சரி, முதல்ல பர்த்டே கிஃப்ட் கொடு, அதெல்லாம் எதுவும் கிடையாதா?
0: கிஃப்டா? என்ன வேணும்?
1: என்ன கேட்டாலும் தருவியா?
0: ஓ எஸ்.
1: அப்போ பைசா செலவில்லாம, கலர் பேப்பர் சுத்தாம, மோஸ்ட் வேல்யூபிள் கிஃப்ட் ஒண்ணு இருக்கு, நீ நினைச்சா அதை எனக்கு தரலாம்.
0: அப்படி மோஸ்ட் வேல்யூபிள் கிஃப்ட் என்ன இருக்கு? ஏய், நீ என்ன கேக்குறேன்னு எனக்கு புரியுது, அதெல்லாம் முடியாது கண்ணா.
1: ஏய், இத பாரு இத பாரு, நான் பர்த்டே பாய், இன்னைக்கு நான் எது கேட்டாலும் நீ கொடுத்தே ஆகணும்.
0: ஓஹோ,
1: ஆமா,
0: குழந்தை கேக்குற எல்லாத்தையும் அம்மாவால கொடுக்க முடியாதுப்பா. போ போ போ போ, சீக்கிரம் குளிச்சு புது டிரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு அம்மா அப்பா கால விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வா. உனக்கு பிடிச்ச கேரட் அல்வா பண்ணி வச்சிருக்கேன்.
1: ஒண்ணு வேணாம், போ.
0: சரி சரி, இப்போதைக்கு ஒரே ஒரு ஆறுதல் பரிசு மட்டும் தர.
1: பாதாம் அல்வா கேட்டவனுக்கு பஞ்சு மிட்டாய் தரேங்கிற. சரி பரவாயில்ல, ஆறுதல் பரிசுனாலும் அதுவும் அட்டகாசமா தான் இருக்கும். சரி சரி, நான் ரெடி, நீ குடுக்கறதுக்கு ரெடியா?
0: என்ன சார், குளிச்சாச்சா?
1: ஆச்சாச்சு, இத பார் தலை வாரிக்கிட்டே இருக்கேன்.
0: ஆமா, தலையில ஈரம் அப்படியே இருக்கு. என்னத்தை தோட்டினீங்க? இங்க வாங்க.
1: இழுக்காத,
0: இவ்வளவு ஈரத்தோட தலைய வார வேண்டியது, அப்புறம் தலைவலி உயிர் போதுன்னு அணத்த வேண்டியது. உட்காருங்க. அப்படி
1: காயத்ரி, என்ன காயத்ரி இது? ஒரு குழந்தையாட்டமா என்ன இப்படி கவனிக்கிற? நான் எந்த ஜென்மத்துல இந்த கடனை எல்லாம் நான் உனக்கு திருப்பி அடைக்க போறேனோ தெரியல.
0: என்ன நந்து இது, கடன் வட்டின்னு கணவன் மனைவி உறவுங்கிறது என்ன கந்து வட்டி பிசினஸா? எல்லா பொண்ணுங்களுக்குமே அவங்கவுங்க புருஷன் மீச வச்ச குழந்தைங்க தான். சரி சரி, புது டிரெஸ் போட்டுக்கோங்க. சட்டையே இப்படி வெளியில விடுறீங்க, இன் பண்ணிக்கோங்க.
1: எனக்கு இன் பண்ணி பழக்கம் இல்ல காயோ.

0: படையிக்க வேண்டியதானே.
1: இங்க பாரு, நான் இன் பண்ணிக்கிட்டதும் ஏதோ ஒரு 4-5 வயசு குறைஞ்சிட்ட மாதிரியே இருக்கு எனக்கு.
0: குறையிற அளவுக்கு உங்களுக்கு ஒன்னும் வயசாயிடல. சரி சரி, டிஃபன் எல்லாம் எடுத்து வைக்கிறேன். ஆசீர்வாதம் வாங்கிட்டு டிஃபன் ஆறதுக்குள்ள சீக்கிரம் வந்துங்கடா செல்லம்.
1: ஓகே ஓகே, நீயும் வா காயத்ரி.
0: இல்ல நந்து, மாமாவை பொறுத்த வரைக்கும் ஆசீர்வாதம்ங்கிறது வாழ்த்து இல்ல, சர்டிபிகேட். அதை வாங்குற தகுதி எனக்கு இன்னும் வரல நந்து.
1: ஹே, என்ன காயத்ரி, அப்பா பேசினத இன்னும் மனசுல வச்சுக்கிட்டு இருக்க?
0: பிளீஸ் நந்து, என்னை கம்பல் பண்ணாத, நீ போயிட்டு வா.
1: சரிம்மா.
0: என்ன இது, சும்மா வாட்ச வாட்ச பாத்துட்டே சாப்பிடுற?
1: வராருக்கு கஸ்டம்ஸ் செக்கிங் முடிஞ்சு வெளியில் வர ஒரு 10 நிமிஷம் ஆகும். கம்பெனி கார் வெயிட் பண்ணிட்டு இருக்கும், அதில் அவரை ஏற்றி விட்டுட்டு 10:30 வீட்டுக்கு வந்துடுவேன். நீ ரெடியாக இருந்தேன்னா வந்ததும் நம்ம நேராக ஹோமுக்கு போகலாம். ஈவினிங் அஷ்டலக்ஷ்மி கோவில், நைட்டு டின்னர் ஹோட்டலில். ஓகேவா?
0: சீக்கிரம் வந்துடும் நந்து, லேட் பண்ணிடாத. பாவம் குழந்தைங்களாம் பசியோட காத்துட்டு இருக்கோம்.
1: கரெக்ட் டைத்துக்கு வந்துடுவேன். வரலன்னா நீ என்ன லேட் நந்துன்னு கூப்பிடு. வரட்டுமா? ஐயோ அம்மா,
0: என்ன நந்து இது, பாத்தியா கிளம்பும் போதே தடுக்குது. சரி, கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு தண்ணி குடிச்சிட்டு அப்புறம் கிளம்பு.
1: அதெல்லாம் ஒன்றும் வேணாம், போகிற வழியில் பார்த்துக்கிறேன். இப்போவே டைம் ஆயிடுச்சு, இன்னும் 20 நிமிஷத்தில் நான் ஏர்போர்ட்டில் இருக்கணும். நான் புறப்படுறேன் காயத்ரி, பாய்.
0: பார்த்து.
1: ஓகே ஓகே.
2: ஹலோ சார், நான் பல்லாவரம் டிராஃபிக் கான்ஸ்டபிள் பேசுகிறேன் சார். ஹலோ, ஆமாம் சார், ஆமாம், ஏர்போர்ட் பக்கத்தில் தான் சார் ஸ்பாட்டு. சார், 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் சார் ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. அது பைக் மேலே வாட்டர் டேங்கர் லாரி மோதிருக்கு சார். சார், ஆல் ஸ்பாட் டெத் சார். ஆமாம் சார், ஆமாம், இப்போ தான் டிராஃபிக்கெல்லாம் கிளியர் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சார். ஆ, இருக்குது சார், இருக்குது. பார்ட்டியோட பாக்கெட்டில் ஐடென்டி கார்டு ஒன்று இருக்குது. இந்த டிராக்டர் கம்பெனியில் வேலை பார்க்குற ஒரு பொருள் இருக்குது சார். ஆ, ஒரு நிமிஷம் சார். இது சார், பேர் நந்தகுமார், கம்பெனி அட்ரஸ் தான் சார் இருக்கு. ஆ, இதை பார்த்துறேன் சார். சார், வீட்டு அட்ரஸ் எதுவும் இல்லைங்க சார். ஆ, ஆம்புலன்ஸுக்கெல்லாம் சொல்லியிருக்கோம் சார். ஓகே சார்.
0: நந்து, ஏன் நந்து உனக்கு இத்தனை அவசரம்? கடைசி வரைக்கும் என் கூட இருப்பேன்னு நம்பி தானே இங்கே வந்த? இப்படி பாதியிலே கையை உதறிட்டு ஓடிட்டியே. ஆசை ஆசையா விளையாடிட்டு இருந்த குழந்தை கையில இருந்து மம்மைய புடுங்கிட்டு போறாப்ல, உன்னை புடுங்கிட்டு போக அந்த கடவுளுக்கு எப்படி மனசு வந்துச்சு? நந்து, என்னை ஏன்டா நீ பார்த்த? பஸ்ல சீசன் டிக்கெட்டை தொலைச்சிட்டு டிக்கெட் எடுக்க கூட காசு இல்லாம பாதி வழியில இறங்கி என்ன எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு நின்னப்ப நீ மட்டும் ஏன் உன்னோட ஸ்கூட்டர்ல ஏத்திட்டு போய் ஆபீஸ்ல என்ன ட்ராப் பண்ண? நான் உன காதலிச்சிருக்க கூடாதா? கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டிருக்க கூடாதா? வெறும்னே லைப்ரரி புக்கும் டிவி சீரியலும் வாழ்க்கையே போதும் நினைச்சிட்டு இருந்திருக்கணுமா? ஏதுக்குடா இந்த அவஸ்தை? ஏன் நந்து, என்னால தாங்க முடியலடா. வாங்க பாஸ்கர்.
3: நந்தா போய் 2 மாசமாச்சு, இன்னும் நீங்க அழுதுகிட்டே இருந்தா எப்படி அண்ணி?
0: என்ன பண்ண சொல்றீங்க பாஸ்கர்?
3: அண்ணி, நீங்க மறுபடியும் ஆபீஸுக்கு போகணும். இப்படி வீட்லயே இருந்தா அண்ணனோட ஞாபகம் வந்துகிட்டே தான் இருக்கும்.
0: ஆபீஸ்க்கு போனா எல்லாம் மறந்து போயிடுமா? ஆபீஸ் முடிஞ்சதும் திரும்பவும் நான் வீட்டுக்கு தானே வந்தாகணும்.
3: புரியுது அண்ணி, புரியுது. ஆனா ஆபீஸ்ல இருக்கிற கொஞ்ச நேரமாவது மத்தவங்களுக்காக நீங்க அழாம இருப்பீங்க இல்லையா? உங்க ஆபீஸ்க்கு நான் போன் பண்ணி சொல்லிடுறேன், நாளைக்கு நீங்க ஜாயின் பண்றீங்கன்னு. என்ன அண்ணி, சரின்னு சொல்லுங்க.
0: சரி பாஸ்கர்,

0: அப்பாம்மா காயத்ரி, கேள்விப்பட்டம்மா, ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. கர்த்தருக்குள்ள நித்திரையாயிட்ட நந்தாவோட ஆத்மா சாந்தியடைய நீ பிரார்த்தனை பண்ண. காயத்ரி, நீ நடந்தையெல்லாம் மறந்துட்டு எப்பவும் போல இருக்க முயற்சி பண்ணுமா.
1: எப்படி முடியும் ஃபாதர்? காலையில என்னோட சிரிச்சு பேசி விளையாடின மனுஷன மத்தியானம் வெள்ள துணியில பொட்டலமா சுத்தி இந்தாவும் புருஷனை கொடுத்தது என்னால தாங்க முடியல ஃபாதர், தாங்க முடியல.
0: கர்த்தரே,
1: ஏன் ஃபாதர்? நான் நேசிக்கிறவங்க எல்லாம் என்னை விட்டு சீக்கிரமாவே போயிடுறாங்க. சின்ன வயசுலயே பெத்தவங்களை இழந்து கல்யாணமான 6 மாசத்துக்குள்ளேயே புருஷனையும் இழந்து கடவுள் ரொம்ப சாட்டிஸ்ஃபைட்.
0: நோ காயத்ரி, நோ. கடவுள் செய்யற எல்லா காரியங்களுக்கும் ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்குமா. எப்பவும் மற்றவங்களே சார்ந்திருக்க கூடாதுமா. தனிச்சு இருக்கிறதுலயும் சந்தோஷம் இருக்கு. உன்னோட அன்பையும் நேசிப்பையும் நீ ஏன் ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே சுருக்கிக்கிற? உன்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லார்கிட்டையும் அன்பு செலுத்து. அழக நேசிக்க கத்துக. அருவறுப்பையும் நேசிக்க பழகிக்க. வாழ்க்கையே இனிமையாயிடுமா. நீ இங்க அடிக்கடி வா. இந்த குழந்தைங்களோட பேசு, விளையாடு, ப்ரேயர் பண்ணு. இங்க இருக்கிற மரம் செடிகளோட மறுபடியும் சிநேகத்தை கண்டினியூ பண்ணுமா.
1: ஓகே ஃபாதர், இப்பதான் என் மனசு ஒரு கோழி இறகு மாதிரி லேசா இருக்கு.
0: குட், டைம் ஆகுது, நீ புறப்படுமா. வீட்டில் உன்னை தேட போறாங்க.
1: ராத்திரி பகல்னு 24 மணி நேரமும் என்ன தேடின நந்துவே என்னை விட்டு போயாச்சு.
0: காயத்ரி, இப்பதானம்மா சொன்னேன்.
1: சாரி ஃபாதர், சாரி.
2: என்ன நீ ராத்திரி டிஃபன் சப்பாத்தியா?
1: ஆமா பாஸ்கர்.
2: அம்மா எங்க?
1: தலைய வலிக்குதுன்னு சொன்னாங்க, தைலம் தேய்ச்சி விட்டேனா போய் படுத்துட்டாங்க.
2: நீங்க தனியா வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. சுபா எங்க போனா? அவ ஒத்தாசை பண்ணலாம்ல.
1: அவளுக்கு ஏதோ ப்ராஜெக்ட் வைக்கான், வந்ததுல இருந்து சிஸ்டர் முன்னாடி தான் உட்கார்ந்துட்டு இருக்கா.
2: இந்த வீட்டுல எல்லாருக்கும் அவங்கவுங்க காரியம் தான் முக்கியமாயிடுச்சு. இவங்களை கெடுத்ததே நீங்க தான் அண்ணி. நீங்க ஏன் நீ எங்களுக்காக இவ்வளவு கஷ்டப்படணும்? நீங்க வர்றதுக்கு முன்னாடி இவங்க தானே அந்தந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. நீங்க ரொம்ப தப்பு பண்றீங்க.
1: விடுங்க பாஸ்கர். ஆமா, நீங்க என்ன மேத் ஸ்டூடண்டா?
2: ஆமா, ஏன் கேக்குறீங்க?
1: இல்ல, சப்பாத்தினா யூஷுவலா வட்டமா தான் இருக்கணும். இப்படி சதுரோ முக்கோணோ ஸ்டார் மாதிரி எல்லாம் இருக்க கூடாது, அதான் கேட்டேன்.
2: சாரி அண்ணி, உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாமேன்னு சப்பாத்தி போட்டேன். நாளைக்கு என் ஃப்ரெண்டு முரளி தஞ்சாவூர்ல இருந்து வர்றான். ஆபீஸ் குவார்டர்ஸ்ல வீடு கிடைக்க 10-15 நாள் ஆகும். அது வரைக்கும் நம்ம வீட்டுல தான் தங்க போறான். மாடியில் இருக்கிற என் ரூமை கொஞ்சம் சுத்தம் பண்ணணும்.
1: ஓகே ஓகே, சப்பாத்தி போட்டு தரேன். சூடாக 2 சாப்பிட்டுட்டு அப்புறமா போய் வேலையை பாருங்க. லேட் ஆயிடுச்சுன்னா அப்புறம் அது ஆறி போயிடும்.
2: சரி அண்ணி. முரளி, இவங்க தான் என் அண்ணி காயத்ரி. ஒரு கன்ஃபெக்ஷனரி கம்பெனியில் அசிஸ்டன்ட் மேனேஜராக இருக்கிறாங்க. அண்ணி, இது முரளி.
1: வணக்கம் சார்.
3: பாஸ்கர் உங்களை பற்றி நிறைய சொல்லியிருக்கான். உங்களுக்கு கல்யாணம் எனக்கு லேட்டாக தான் தெரிஞ்சது. சாரி, நந்தாண்ணா கூட வர முடியல. அந்த சமயத்தில் பரோடாவில் இருந்தேன். மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அவரோட அதிகம் பேசுனதில்லை, பட் வெரி நைஸ் பர்சன்.
2: அண்ணி, முரளியும் நானும் காலேஜ் வரைக்கும் ஒன்றா தான் படித்தோம். ஸ்கூல் டேஸில் மாங்காய் அடித்து வாட்ச்மேன் கிட்ட மாட்டிக்கிட்டது, சைக்கிள் கற்றுக்கிறேன்னு கீழே விழுந்து முட்டியை உடச்சிக்கிட்டது, அப்புறம் திருட்டுத்தனமாக தம் அடித்து அப்பா கிட்ட அடி வாங்கினது, இதெல்லாம் ரெண்டு பேரும் நிறைய கலாட்டாக பண்ணியிருக்கிறோம். தஞ்சாவூர்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருக்கிறான்.
1: சரி பாஸ்கர், அவரை உங்கள் ரூமுக்கு அழைச்சிட்டு போங்க, நான் காஃபி போட்டு கொண்டு வரேன்.
2: வேண்டாம் அண்ணி, வர்ற வழியிலேயே ரெண்டு பேரும் காஃபி சாப்பிட்டுட்டோம். ஏண்டா முரளி, என்னமோ பெருசாக காவிரி கரையில் பிறந்தவன், காவிரி தண்ணியை குடித்தவன், அதுலேயே நீச்சல் அடித்தவன் பெருமை அடிச்சுக்குவியே. எங்கள் அண்ணியும் காவிரி கரை தான்.
3: இஸ் இட்? எந்த ஊர் நீங்கள்?
1: திருவையாறு சார்.
3: ஆஹா, சங்கீத பூமி. அப்போ காவிரி தண்ணியில் மட்டும் இல்லை, கர்நாடக சங்கீதத்திலேயும் நனைஞ்சிருப்பீங்க. ஆமாம், தியாகராஜ ஆராதனைக்கெல்லாம் போயிருக்கீங்களா?
1: எப்போ சின்ன வயசில் பட்டுப்பாவடையெல்லாம் கட்டிக்கிட்டு அம்மா கையை பிடிச்சிட்டு போய் பெரிய பெரிய வித்வான்கள்லாம் மொத்தமாக பாடுறதையும் வாசிக்கிறதையும் ஆச்சரியமாக உட்காந்து

0: गायत्री
1: नंदू,
0: गायत्री माँ,
1: नंदू, நாலா பக்கமும் சுத்தி நின்னு நீ என்ன கூப்பிடுற மாதிரியே இருக்கே. நீ எங்க இருக்க நந்து? என்ன விட்டுட்டு நீ மட்டும் தனியா என்ன பண்ணிட்டு இருக்க? நந்து, நீ கண்டிப்பா ஹோசூர் போய் தான் ஆகணுமா?
0: ஆமாண்டா செல்லம், அங்க பிளான்ட்ல லேபர் ப்ராப்ளமா, லாக் அவுட் பொசிஷன், ப்ரொடக்ஷன் வேற ஸ்டாப் ஆயிடுச்சு. இது பெரிய ஆர்டர், போன புதன்கிழமையே நாங்க அனுப்பிச்சிருக்கணும். சீக்கிரம் அனுப்பு இல்ல ஆர்டர் கேன்சல் அப்படின்னு கிளையண்ட் இமெயில் வேற அனுப்பிச்சிட்டான். உடனே ஃபேக்டரிக்கு போய் ஆகணும், யூனியன் லீடர் கிட்ட பேசணும், அவன் சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டணும், நின்று போன மிஷின் எல்லாத்தையும் மறுபடியும் ஓட வைக்கணும். வெள்ளிக்கிழமைக்குள்ள அத்தனை டிராக்டரையும் நாங்க ஹார்பருக்கு அனுப்பிச்சாகணும்.
1: சரி, எப்ப திரும்பி வருவ?
0: வித்தின் 2 டேஸ் டக்கண்ணா, ஜஸ்ட் 2 டேஸ் ஐ வில் பி பேக். ஓகே,
1: 2 நாளா? 48 மணி நேரம், 2880 நிமிஷம். நீ இல்லாம ரொம்ப போர் அடிக்கும் நந்து.
0: செல்லம் நான் சொல்றத கேளுடா, நான் தான் உனக்குள்ளேயே இருக்கேன்ல. என்ன நீ ஏன் வெளியில தேடுற? கண்ணை இறுக்கி மூடிக்கிட்டு என்னையே நினைச்சுக்க, உன் பக்கத்திலேயே நான் இருப்பேன்.
1: நந்து, நீ சொன்ன மாதிரி நாள் பூரா நான் கண்ணை இறுக்கி மூடிக்கிட்டே இருக்க முடியுமா? எனக்கு நீ வேணும் நந்து, எனக்கு நீ மறுபடியும் வேணும். யாரு?
2: முரளி,
1: வாங்க.
2: சாரி டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்.
1: அதெல்லாம் இல்ல, உள்ள வாங்க.
2: ஆபீஸ்ல இருந்து இப்பதான் வந்தேன். எங்க ஒருத்தரையும் காணோம்?
1: அவங்க எல்லாம் மேரேஜ் ரிசப்ஷனுக்காக போயிருக்காங்க.
2: ஏன் டல்லா இருக்கீங்க? உடம்புக்கு முடியலையா?
1: ஆமா, தலைவலி. காலையில ஆபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சுன்னு தலைய சரியா தோட்டாம போயிட்டேன். நீர் கோத்துட்டு தலையெல்லாம் ஒரே பாரமா இருக்கு.
2: ஏதாவது மாத்திரை எடுத்துக்கிறதானே?
1: இல்லைங்க, எனக்கு மாத்திரை போட்டு பழக்கம் இல்லை.
2: பெயின் பாம் அப்ளை பண்ணலாமே?
1: அதுவும் தீந்துடுச்சு.
2: நீங்க படுத்துக்குங்க, இதை வந்துடுறேன். இந்தாங்க.
1: ஐயோ, என்னங்க இது? நீங்க எதுக்கு இதெல்லாம் வாங்கிட்டு?
2: வாங்கினா என்னங்க, பக்கத்திலேயே 4 வீடு தள்ளி மெடிக்கல் ஷாப் இருக்கு. வெந்நீர் இருக்கா?
1: இல்லை, இனிமேதான் சுட வைக்கணும்.
2: வேண்டாம் வேண்டாம், நீங்க உட்காருங்க, நான் சுட வச்சு எடுத்துக்கிட்டு வரேன். இந்தாங்க, வெந்நீரில் 2 டிராப் தைலத்தை விட்டு ஆவி பிடிச்சிங்கன்னா தலையில் இருக்கிற நீரெல்லாம் இறங்கிடும். வெறும் வயிற்றோடு படுக்காமல் ஏதாவது கொஞ்சம் சாப்பிட்டுட்டு இந்த மாத்திரையை போட்டுக்குங்க. நைட் நல்லா தூக்கம் வரும். காலையில் எழுந்திருக்கும் போது தலைவலியே போயே போச்சுன்னு சொல்லுவீங்க. ரெஸ்ட் எடுத்துக்கங்க. குட் நைட்.
1: தேங்க்யூ முரளி, குட் நைட். என்ன முரளி, திடீர்னு எங்க ஆபீஸ் பக்கம்?
2: மேலே 4th ஃப்ளோருக்கு ஆஃபீஸ் வேலையாக வந்தேன். இப்போ தான் வேலை முடிஞ்சது. நாளைக்கு வந்தால் போதும்னு எங்கள் ஆஃபீஸில் பர்மிஷன் கொடுத்துட்டாங்க. வீட்டில் இருந்த வரைக்கும் உங்களை அடிக்கடி பார்க்க முடிஞ்சது. குவார்ட்டர்ஸுக்கு போயிட்ட பிறகு எனக்கும் வீட்டுக்கு வர நேரம் கிடைக்க மாட்டேங்குது. நான் உங்களை பார்க்க வந்தது எதுக்கு தெரியுமா?
1: சொன்னாதானே தெரியும்.
2: அடிக்கடி தலைவலி அப்படின்னு சொன்னீங்கல்ல, எனக்கு தெரிஞ்ச ஒரு நியூரலஜிஸ்ட்டு கிட்ட உங்கள் ப்ராப்ளத்தை சொன்னேன். சரி பண்ணிடலான்னாரு. சனிக்கிழமை அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கேன், 4 மணிக்கு.
1: எதுக்கு முரளி டாக்டர் எல்லாம்?
2: நோனோ, தலைவலியை சாதாரணமாக எடுத்துக்கக்கூடாது. அது நம்மளை எந்த வேலையும் செய்ய விடாது, அப்படியே முடக்கி போட்டுடும். இந்தாங்க.
1: என்ன முரளி இது?
2: ஆடியோ சிடிஸுங்க. அன்னைக்கு உங்கள் ரூமுக்கு வந்தப்போ கர்நாடிக் சினிமா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்னு மியூசிக் கனெக்ஷன்லாம் பார்த்தேன். வள்ளுவர் கோட்டத்தில் ஒரு ஆடியோ எக்ஸ்பிஷனுக்கு போயிருந்தேன். உங்கள் ஞாபகம் வந்துச்சு, உங்களுக்கு பிடிக்கும்னு வாங்கினேன்.
1: தேங்க்ஸ் முரளி. நந்து போனதுக்கப்புறம் மியூசிக் தான் மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கு.
2: எங்கே வீட்டுக்கு கிளம்பிட்டீங்களா?
1: வீட்டுக்கு போனால் நந்துவோட ஞாபகமாகவே இருக்கும். பீச்சுக்கு போகலான்னு நினச்சேன். ஆமாம், உங்களுக்கு ஏதாவது வேலை இருக்கா? அப்போ நீங்களும் வரீங்களா?
2: நிச்சயமா.

0: இங்கே உட்காரலாமா?
1: ஆ
0: சென்னையில் இருக்கிறவங்களுக்கு இந்த கடற்கரை ஒரு சௌகரியம், இலவச சந்தோஷம்.
1: உப்பு காத்தும் உள்ளங்காலில் குறு குறுக்கிற மணலும் சந்தோஷமா விளையாடுற குழந்தைங்க மாதிரி சத்தம் போடுற அலைகளும் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: இங்கே வர்றவங்கள எத்தனை பேருக்கு இந்த அழகை ரசிக்க தெரியுது. கடலுக்கு முதுக காட்டிக்கிட்டு உட்கார மனுஷங்களை கண்டால எரிச்சலா இருக்கு.
1: எனக்கு கூட அப்படிதான் முரளி, நிறைய பேர் இந்த கடற்கரையை மிஸ்யூஸ் பண்றாங்களேன்னு கோவமா வருது.
0: இங்கே உட்கார்ந்து இருக்கிற லவ்வர்ஸ் வச்சு சொல்றீங்களா?
1: பின்ன என்ன முரளி, மத்தவங்க பாக்குறாங்கன்னு கூச்சமே இல்லாம ஒருத்தர் மேல ஒருத்தர் சாஞ்சுக்கிட்டு முணு முணுன்னு பேசிக்கிட்டு. ஏன் முரளி, இங்க வரவங்கல்ல எத்தனை பேர் காதல்ல ஜெயிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க?
0: இதுல சில பேர் தான் உண்மையா காதலிச்சு கல்யாணம் வரைக்கும் போகிறாங்க, மற்றவங்க எல்லாம் சும்மா பொழுதுபோக்கு தான். ஆமா, நீங்களும் காதலிச்சு தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, உங்களுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இல்லையா?
1: நானும் நந்துவும் பார்த்து பேசி ஒருத்தரை ஒருத்தரை புரிஞ்சுக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம்னு டிசைட் பண்றதுக்கே 5 வருஷமாச்சு. இந்த 5 வருஷத்துல கோயில் புக் ஃபேர்னு ஒரு 4-5 முறை தான் நாங்கள் சேர்ந்து வெளியில போயிருப்போம். தினமும் ஒருத்தரை ஒருத்தரை பார்த்துக்கணும், என்ன சாப்பிட்ட, இன்னைக்கு என்ன கலர்ல ட்ரெஸ் போட்டிருக்கேன்னு ஃபோன்ல கேட்கணும்லாம் எங்களுக்கு மனசு அடிச்சுக்கிட்டதே இல்லை. காதலுக்கு இருக்கிற எந்த அடிப்படை சந்தோஷத்தையும் காதலிச்ச காலத்துல நாங்க அனுபவிச்சதே இல்லை. ஆனா கல்யாணமாகி அந்த 6 மாசத்துக்குள்ள நந்துவோட முழு வாழ்க்கை வாழ்ந்துட்ட திருப்தி இருக்கு. நந்து என்னை ஒரு மகாராணி மாதிரி வச்சிருந்தாரு. இப்படி திடுதப்புன்னு விட்டுட்டு போனதுதான் என்னால தாங்கிக்க முடியல. எல்லாமே முடிஞ்சு போன மாதிரி இருக்கு.
0: முடிவு முடிவுன்னு சொல்றீங்களே, எது முடிவு? நீங்க ஏன் இன்னொரு கல்யாணம் செஞ்சுக்க கூடாது?
1: எனது இன்னொரு கல்யாணமா?
0: மனசுக்கு பிடிக்கலன்னா விலைக்கு வைக்கிறதுக்கு சட்டம் அனுமதிக்குது. அதுக்கு விவாகரத்துன்னு வசதியும் செஞ்சு கொடுத்துருக்கு.
1: மனசுக்கு பிடிக்கலன்னா உயிரோடு இருக்கிறவங்கள விலைக்கு வச்சிடலாம். ஆனால் செத்ததுக்கு அப்புறமும் என்னை விட்டு விலைக்கு போகாம பிடிவாதமா என் மனசோட ஒண்ணிட்டு இருக்கிற நந்துவை எப்படி என்னால் உதற முடியும்? இன்னொரு தடவை தலை குனிஞ்சு தாலியை கட்டிக்கிட்டு மாமனார் மாமியாரை நமஸ்காரம் பண்ணிட்டு புருஷன் வரத்துக்கு லேட் ஆச்சுன்னா வாசலை எட்டி எட்டி பார்த்துக்கிட்டு இவனும் நம்மளை விட்டு போயிடுவானுங்கிற பயத்துல அவனை இறுக கட்டி பிடிச்சிக்கிட்டு. முடியாது முரளி, என்னால முடியாது.
0: எதுக்கு சொல்றேன்னா, வாழ்க்கையில
1: வாழ்க்கைங்கிறது என்ன? நீல நிலமா பல்லும் உருண்டையா கண்ணும் வச்சிட்டு இருக்கிற பூச்சாண்டியா? நாம ஏன் அதுக்கு பயப்படணும்?
0: குட், பயப்படக்கூடாது, நேருக்கு நேரா சந்திக்கணும். ஆனா அதுக்கு ஒரு கம்பெனியன் வேண்டாமா?
1: முரளி, இங்க உடம்புக்கு துணையா இருக்கிறவங்க தான் அதிகம், மனசுக்கு ஆதரவா அனுசரணையா யாருமே இல்லைங்க. எனக்கு அழுத்து போச்சு முரளி.
0: சோகம் மனுஷனை எவ்வளவு அசல வச்சுக்கிறது. 100 கிலோ வெயிட்டு கூட தூக்க ட்ரை பண்ற நாம 100 கிராம் சோகத்தை தாங்க முடியாம டப்புன்னு உறைஞ்சு போயிடுறோம்.
2: ஏமா, பூ வாங்கிட்டமா? மல்லி இருக்கு, முல்லை இருக்கு, கனகாம்பரம் இருக்கு, சாமந்தி இருக்கு, ரோஜா இருக்கு, பூ வாங்கிட்டமா?
1: வேண்டாமா
2: சார். மனசுக்கு பிடிச்சவங்களுக்கு மல்லிகை பூ வாங்கி கொடுங்க சார். வாசனையா இருக்கும்.
1: ஏய், இங்க இருந்து போ, இல்லனா எல்லா பூவையும் பிச்சு எரிஞ்சிருவேன்.
2: இந்தாமா, பூ வேண்டானா போ. என்னமோ கண்ணகியாட்ட படம் காட்டுறிய, படம் ஜோடி போட்டுக்கிட்டு வர்ற. உண்மைய சொன்னா அப்படியே குதிக்கிற. உன்ன மாதிரி எத்தனை பேரை நான் தினம் தினம் பார்த்துட்டு இருக்கேன் தெரியுமா?
1: பிளீஸ் முரளி, அவளை இங்கிருந்து போக சொல்லுங்க.
0: நீ போமா. ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆயிட்டீங்க?
1: ஏன் முரளி, பீச்சுக்கு வரவங்க எல்லாருமே காதல் பண்றவங்களா தான் இருக்கணுமா? அவங்களுக்குள்ள வேற ரிலேஷன்ஷிப்பே இருக்காதா? ச்சே, காதலை தவிர அவங்களுக்கு பேசுறதுக்கு வேற விஷயங்களே இருக்காதா?
0: என்ன பண்றது, இங்க மெஜாரிட்டி மைனாரிட்டி தான் எல்லாத்தையும் தீர்மானம் பண்றது. அவ இதுவரைக்கும் பார்த்த எல்லாருமே காதல் பண்றவங்களா இருந்திருக்கலாம்.
1: நட்ப கேவலப்படுத்துறத என்னால தாங்கிக்கவே முடியறதில்ல. என்னை பொறுத்த வரைக்கும் நட்புங்கிறது இந்த உலகத்திலேயே பெரிய விஷயம். எதிர்பார்ப்பு இல்லாதது நட்பு மட்டும்தான். எல்லக்கல்லு முள்வெளி எந்த பவுண்டரி லைன்ஸும் அதுக்கு இல்ல. நினைச்சப்ப சண்டை போட்டுக்கலாம், நினைச்சப்ப சேர்ந்துக்கலான்னு காதல்ல கூட இல்லாத சௌகரியம் நட்புல மட்டும்தான் இருக்கு. இந்த மனுஷங்க எல்லாத்தையுமே தப்பா பாக்குறாங்க, அதான் எனக்கு புரியல. அதான் ஏன் கேக்குறேன்.
0: அப்படியே பழகிட்டாங்க. அண்ணனும் தங்கையும் சிரிச்சு பேசினா கூட அர்த்தம் கண்டுபிடிக்கிற ஜனங்க. என்ன பண்றது, இவங்களுக்கு நடுவுல தான் நாம நடக்க வேண்டியிருக்கு.
1: ஆமா, உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் யாராவது இருக்காங்களா முரளி?
0: ஒரு பையனோட முத கேர்ள் ஃப்ரெண்டு அம்மா தான்.
1: சரி முரளி, இருட்ட ஆரம்பிச்சிருச்சு, கிளம்பலாமா?

0: நான் வீட்டில் ட்ராப் பண்ணுறேனே.
1: வேண்டாம் முரளி, நான் பஸ்லேயே போயிடுறேன். அடையார் போய் கொஞ்சம் பழங்கள்லாம் வாங்கணும். நான் கிளம்புறேன்.
2: என்ன நீ இவ்வளவு நேரம், மணி 9:30 ஆச்சே, இன்னும் காணுமே, என்ன ஆச்சுன்னு மனசு கொஞ்சம் பதட்டமா இருந்துச்சு.
1: ஒன்றும் இல்லை பாஸ்கர், தேனாம்பேட்டையில் ஒரு ஹோம் எக்ஸிபிஷன், நாளையோட கடைசி. நாளைக்கு போக முடியாது, ஃபாதரை போய் பார்க்கணும். அதான் முரளியை ஃபோன் பண்ணி வர சொல்லியிருந்தேன். ரெண்டு பேரும் தான் போனோம். நிறைய ஸ்டால் இருந்ததா, நேரம் போனதே தெரியல. வரும்போது எனக்கு ஸ்ட்ரைட் பஸ் கிடைக்கல, ரெண்டு பஸ்ஸும் மாறி வர வேண்டியதாயிடுச்சு. அதான் லேட் ஆயிடுச்சு. முரளி முதல்ல ட்ராப் பண்ணுறேன்னு சொன்னாரு, நான் தான் வேண்டான்னு சொல்லிட்டேன்.
3: காயத்ரி.
1: என்னமாம்மா?
3: உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும்மா.
1: சொல்லுங்கம்மாம்மா.
3: இல்லை, ஆஃபீஸ் முடிஞ்சதும் நேராக வீட்டுக்கு வராமல் அந்த முரளியோட ஊர் சுற்றிட்டு இப்படி லேட்டாக வந்தால் என்ன அர்த்தம்?
1: மாமா கொஞ்சம் நாகரிகமாக பேசுங்க, நாங்கள் ஒன்றும் ஊரெல்லாம் சுற்றிட்டு வரல.
3: யாரோ ஒருத்தனோட வெளியில் போயிட்டு இப்படி ராத்திரி 9:30 மணிக்கு வர்றதா நாகரிகமா? கல்யாணமாகாத பொண்ணும் ஒரு பையனோட சுற்றினாலே வாயமில்ற மனுஷங்க இருக்கிற இந்த ஊரில் கல்யாணமாகி புருஷனை இழந்துட்டு இன்னொருத்தனோட ஊர் சுற்றுறது, உன்னை பார்க்கும்போது எப்படிலாம் பேசுவான்னு உனக்கு தெரியாது? உங்கள் மருமகளை மவுண்ட் ரோடில் பார்த்தேன், மாம்பழத்தில் பார்த்தேன்னு ஒவ்வொருத்தரும் சொல்லும்போது எனக்கு அவமானமாக இருக்குமா? பொண்ணுக்கு மானங்கிறதாம்மா ரொம்ப முக்கியம். அப்புறம் எதுக்காக துணி கட்டுறோம்? பொண்ணுங்கிறவ மனசையும் உடம்பையும் கட்டுப்படுத்திட்டு வாழ கற்றுக்கணும். இந்த வீட்லேயும் ஒரு பொண்ணு இருக்கா, அதான் என் மக. நாளைக்கு அவளுக்கு ஒரு கல்யாணம் நடக்கணுமா இல்லையா? நீ எடுக்கிற பேர் அவளோட வாழ்க்கையை அழிச்சிடக்கூடாதுமா, அழிச்சிடக்கூடாது.
2: ஏன்பா, அண்ணியும் முரளியும் சேர்ந்து போகிறத பார்த்து கவலைப்படுற உங்கள் மனுஷங்க கல்யாணமாகி 6 மாதத்துக்குள்ள வெறும் நெத்தியும் விதவை கோலமாக நின்னப்போ கவலைப்பட்டாங்களா? உங்கள் பொண்ணுக்கு நல்ல இடத்துல கல்யாணம் நடக்கணும்னு ஆதங்கப்படுறீங்களே, அண்ணியும் ஒரு பொண்ணு தாங்கிறத நினச்சி பார்த்தீங்களா?
3: இந்த பர்ற, எனக்கு டிசிப்ளின் தான் முக்கியம். அடக்க ஒடுக்கமாக இருக்கிறதுன்னா இந்த வீட்டில் இருக்கலாம், இல்லை அவளே முடிவு பண்ணிக்கிட்டோம், அவ்வளவுதான்.
1: என்ன ஆம்பளை சுகத்துக்கு அலையறவன் நினச்சிட்டீங்களா? ஆம்பளையோட பேசுகிற பொண்ணுக்கெல்லாம் கற்பும் மானமும் போயிடும்னா இந்த உலகத்தில் எந்த பொண்ணு கற்போடு இருக்க முடியும்? தினமும் பஸ்ல ஆபீஸ்ல கடை தெருவில் ஒவ்வொரு பொண்ணு ஆம்பளைங்களோட பேசிட்டு தான் இருக்காங்க, வேற வழி இல்லமாமா. பொண்ணு உறுதியா இருந்தானா அவளை அந்த கடவுள் கூட ஒன்னும் பண்ண முடியாது. அதே பொண்ணு கெட்டு போகணும்னு நினைச்சிட்டா அவளை சுத்தி 1000 வேலி போட்டு எத்தனை காவல் வச்சாலும் தடுக்க முடியாது. என்னமோ இந்த வீட்டு மேல உங்களுக்கு மட்டும்தான் அக்கறை இருக்கிற மாதிரி பேசுறீங்களே. எனக்கும் அக்கறை இருக்கு. இந்த வீட்டுல காப்பி பொடி வாங்குறது, சிலிண்டர் புக் பண்றது, கரண்ட் பில் கட்டுறது, துணி துவைக்கிறது, 10 பாத்திரம் தேய்க்கிறதுன்னு ஒவ்வொன்னத்தையும் பார்த்து பார்த்து நான் தான் செய்யறேன். இந்த வீட்டுல யாரு தும்முனாலும் தலைவலின்னு படுத்தாலும் நான் கவலைப்பட்டிருக்கேன். என்ன பத்தி யாருமே கவலைப்பட்டது இல்லையே. ஆனா முரளி கவலைப்பட்டாரு. நீங்களோ அத்தையோ என்னைக்காவது ஆதரவா அனுசரணையா ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை என்கிட்ட பேசிருப்பீங்களா? சுபாவோட கல்யாணத்துல எனக்கும் அக்கறை இருக்கு. இங்க பாருங்க, சுபா பேர்ல பாத்திர சீட்டும் நகை சீட்டும் போட்டு மாசம் மாசம் நான் பணம் கட்டிட்டு இருக்கேன்.
2: அண்ணி, இவங்களுக்காக நீங்க தேஞ்சது போறோம். முரளியை பத்தி எனக்கு நல்லா தெரியும், அவன் ரொம்ப நல்லவன். நீங்கள் தேடுற அன்பும் ஆதரவும் அவனால் மட்டும்தான் தர முடியும். உங்களுக்கு இஷ்டம்னா சொல்லுங்க, முரளிக்கிட்ட நான் பேசுகிறேன், உங்கள் கல்யாணத்தை நான் நடத்தி வைக்கிறேன். நீ
1: பாஸ்கர், என்ன பாஸ்கர் இது? நீங்களுமா? ஆணும் பெண்ணும் பழகுனா அவங்க காதலிச்சு தான் ஆகணுமா? கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும்னு கட்டாயம் இருக்கா? அண்ணனும் தங்கச்சியும் ஒன்றா பைக்கில் போனால் கூட அவங்க ரெண்டு பேரும் படகு மறைவில் உட்காரத்துக்காக பீச்சுக்கு தான் போகிறாங்கன்னு பேசுகிறவங்கள பற்றி எனக்கு அக்கறை இல்லை பாஸ்கர். நான் முரளியோட பழகுறேன், உங்க அப்பா சொல்ற மாதிரி சேர்ந்து ஊர் சுத்துறேன். அதுக்காக முரளிய கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவன் தான் என் புருஷன்னு கழுத்துல தாலியை தொங்க விட்டுட்டு அலையணுமா? என்னை பொறுத்த வரைக்கும் தாலி, நெட்டி, ஃபர்ஸ்ட் நைட், பால், பழம், வாந்தி, இடுப்பு வலி எல்லாமே உங்க அண்ணாவோட முடிஞ்சு போச்சு பாஸ்கர். நந்து என்னைக்கு என்ன விட்டுட்டு போனாரு, அப்பவே எனக்கு இந்த வீட்டோட இருந்த சொந்தம் அறிந்திருக்கணும். ஆனா நான் அறிந்துகிட்டு ஓட விரும்பல. அம்மா அப்பா இல்லாம வளர்ந்த எனக்கு இவங்க கிட்ட அன்பு கிடைக்கும்னு எதிர்பார்த்தேன், அது கிடைக்கல. பாஸ்கர், நான் இந்த வீட்டை விட்டு போறதா முடிவு பண்ணிட்டேன்.
2: அண்ணி.
1: ஆமா பாஸ்கர், என்னால இந்த வீட்டுக்கு கிட்ட பேர் வர வேணாம். இது ரத்தமும் சதையுமா என்னோட இருந்த நந்தும் நடமாடின இடம். இந்த வீடு கட்டுறதுக்கு வாங்கின கடன் பாக்கி இருக்கு, அதை அடைக்கணும்னு அடிக்கடி உங்க அண்ணன் சொல்லிக்கிட்டே இருப்பாரு. உங்க அண்ணனுக்கு கிடைக்க போற இன்சூரன்ஸ் பணம், ப்ரோவிடன்ட் ஃபண்ட் எல்லாத்தையும் உங்க பேர்ல டிரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லி நான் லெட்டர் கொடுத்துருக்கேன். அந்த கடனை எல்லாம் நீங்களே அடைச்சிடுங்க.
2: அண்ணி, எல்லாத்தையும் இந்த வீட்டுக்கு கொடுத்துட்டு நீங்க எங்க போவீங்க?
1: எனக்கு என்ன அம்மா வீடா இருக்கு, ஹாஸ்டல் தான். தானே சமைச்சு தனியா சாப்பிட்டுக்கிட்டு காலையில பாத்ரூம் வாசல்ல கியூல நின்னுக்கிட்டு டிவி சீரியல், லைப்ரரி, புக்ஸ்னு பழைய வாழ்க்கை. புறப்பட்ட இடத்துக்கே நான் திரும்பி போறேன்.
4: அண்ணி, எங்களை விட்டு நீங்க போகணுமா?
1: ஹே சுபா, நான் என்ன வெளியூருக்கா போறேன், இதே ஊர்ல தானே இருக்க போறேன். ஒரு நல்ல

0: நாள்னா போன்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் வாழ்த்து சொல்லிக்குவோம். எங்கேயாவது எதிர எதிரில பாத்துட்டோம்னா எப்படி இருக்கேன்னு கேட்டுக்குவோம். ரெஸ்டாரண்ட்ல போய் காஃபி சாப்பிடுவோம். பில்ல நான் தான் கொடுப்பேன்னு ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்குவோம்.
1: அண்ணி, நாங்க உங்களை மிஸ் பண்றோம்.
0: அப்புறம் எனக்கு இன்னொரு பெர்மிஷன் வேணும் பாஸ்கர்.
2: என்ன அண்ணி?
0: நான் இந்த வீட்டுக்கு வரும்போது எதையுமே எடுத்துட்டு வரல, போகும்போது எதையும் எடுத்துட்டு போக போறதில்ல. ஆனா நந்துவோட போட்டோ மட்டும் நான் எடுத்துட்டு போறதுக்கு எனக்கு பெர்மிஷன் வேணும். இந்த ஜென்மத்துல மட்டும் இல்ல, எப்பவுமே நந்துதான் என்னோட புருஷன். பெண்கள் எப்பவுமே பெண்கள் தான், அதுலதான் சந்தோஷமும் இருக்கு. குட் நைட்.
3: நேயர்கள் இதுவரை கேட்டது நதியை தேடும் கடல் நாடகம். எழுதியவர் புவனேஸ்வரி. இதில் நடித்தவர்கள் ஜெயவித்யா, ஜி ரேவதி, பி கே கோவிந்தராஜன், கே ஸ்ரீதர், சூரியகாந்த், எம் கிருஷ்ணமூர்த்தி, ஆர் தங்கராஜ், கே கே சாமி, காஞ்சனமாலா, ஜி வாசுகி ஆகியோர். அமைப்பில் உதவி வே புனிதா. நாடக அமைப்பு வி குமார். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
4: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 5.
5: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் பாலசுப்ரமணி கன்னியப்பன். அரசுமுறை பயணமாக பிரான்ஸ் சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி தொழில்துறையினர் மற்றும் புதுமை கண்டுபிடிப்பாளர்களுடன் இன்று கலந்துரையாடினார். மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான இடங்கள் இதுவரை இல்லாத அளவிற்கு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நடைபாதை வியாபாரிகளுக்கான கடனுதவி திட்டம் அவர்களின் பொருளாதார மேம்பாட்டிற்கு உதவியுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். செமிகண்டக்டர் துறையில் கூடுதல் முதலீட்டிற்கான வாய்ப்புகள் அதிகரித்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக சிறுபான்மையினரின் வாழ்க்கை தரம் மேம்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ கூறியுள்ளார். உள்ளலற்ற நிர்வாகத்தை தமிழக அரசு உறுதி செய்யும் என்று மாநில அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். கல்வித்துறையில் காலியாக உள்ள பணியிடங்களை பூர்த்தி செய்ய உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். தாவேக அரசு விளம்பரத்தில் கவனம் செலுத்துவதை தவிர்த்து சட்டம் ஒழுங்கை பராமரிக்க உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு திமுக கோரிக்கை விடுத்துள்ளது. தமிழகத்தில் பழைய நடைமுறையின்படியே உடற்கல்வி ஆசிரியர்களின் நியமனம் தொடர வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 4 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. துருக்கியில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா இன்று தங்கப்பதக்கம் வென்றது. பிரான்சில் நடைபெற்ற சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரித்விக் சஞ்சீவி சதீஷ்குமார் பட்டம் வென்றார். பிரான்சில் நடைபெற்ற சர்வதேச தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பருள் சௌத்ரி வெள்ளிப்பதக்கம் வென்றார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளுக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. புரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா இன்று நெதர்லாந்தை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது.
6: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நிலையத்தில் நேரம் இப்பொழுது 5:03. இன்னைக்கு வந்து மிக முக்கியமான ஒரு தினம், நம்மளுடைய சித்திரசமானம் நிகழ்ச்சியில இன்னைக்கு அந்த தினத்தை பத்தி தான் நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பேச போறோம். உலக இரத்த கொடை தினம், இதை பத்தி நீ காலையிலேயே நீங்க வந்து நிறைய விஷயங்கள் கேட்டிருப்பீங்க. அதாவது இந்த நாள் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கறத பத்தி இன்னைக்கு நம்ம கூட இணைந்து நிறைய விஷயங்கள் நமக்காக

0: பேச வந்திருக்கிறாரு. அதாவது தன்னுடைய வாழ்நாளில் 150 முறைகளுக்கும் மேலாக இரத்த தானம் செஞ்சு இந்திய செஞ்சிலுவை சங்கத்தால் கௌரவிக்கப்பட்ட சமூக சேவகரும் இரத்த வங்கி கௌரவ இணைப்பு அலுவலருமான திரு அருண் கோகுல்தாஸ் அவர்கள் நம்ம கூட வந்து இன்னைக்கு இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்.
1: வணக்கம்.
0: சொல்லுங்க சார், எப்படி இருக்கீங்க?
1: வணக்கம். சொல்லுங்க, நீங்க தான் கேட்கணும்.
0: ஆமா, நான் தான் கேட்கணும். இன்னைக்கு வந்து உங்களுடைய தினம் இல்லையா?
1: ஆமா,
0: ஸ்பெஷலான ஒரு தினம்.
1: நீங்க இது பிளட் டோனர் டே எதுக்கு இம்பார்ட்டன்ட் கேட்டீங்க இல்லையா?
0: ஆமா,
1: அதுக்கு விழிப்புணர்வே இல்ல நம்ம தேசத்துல. வாலண்டரி பிளட் டொனேஷன் பத்தி இளைஞருக்கு ஒண்ணுமே தெரியறது இல்ல, அதுதான் ரொம்ப வருத்தமா இருக்கு.
0: இந்த விழிப்புணர்வு தற்போது எந்த லெவல்ல இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்க?
1: அதான் இப்போ ரத்தம் தேவைப்படுது, ஆனா ரத்த தானம் பண்றவங்க ரொம்ப கம்மி.
0: சரி,
1: ரொம்ப கம்மி, அதனால டிமாண்ட் எப்பவுமே ஜாஸ்தி, அதனால கரப்ஷன் வருது. கரப்ஷன் எப்ப வரும்? பொருள் கிடைக்காத போது உங்களுக்கு அண்டர் கிரவுண்ட் அப்படின்னா பின்னாடி பக்கமா பிளட் கிடைச்சா அது சேஃப் பிளட் கிடையாது, அது ரொம்ப அங்க விபத்து இருக்கு. அதனால இப்போ நம்ம தேசத்துல 18 வயசுக்கு மேல ஆணோ பெண்ணோ 45 கிலோ எடை இருந்தா போதும் ரத்தம் கொடுக்கலாம்.
0: 45 கிலோ இருக்கணும்.
1: ஹலோ,
0: 45 கிலோ இருக்கணுங்களா?
1: அதான் சொல்றேன், இப்போ பயப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல.
0: சரி,
1: நம்ம உடம்புல 6000 சிசி பிளட் இருக்கு. நம்ம எவ்வளவு குடுக்கறோம்? 300 சிசி தான் குடுக்கறோம்.
0: ஓகே,
1: அவ்வளவுதான்.
0: இப்போ வந்து நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து 18 இயர்ஸ்ல நீங்க வந்து பிளட் கொடுத்துருக்கீங்க இல்லையா?
1: எப்படிங்க?
0: நீங்க 18 வயசுல முதல் முறையாக ரத்த தானம் செஞ்சிருக்கீங்க.
1: இப்போ அதான் இல்ல இல்ல, எனக்கு என்னன்னா எப்படி இந்த பிளட் குடுக்கற ஆர்வம் வந்ததுன்னா, 15 வயசு நான் இருக்கும் போது எனக்கு ஆஸ்திரேலியா போறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது ரோட்ரி இன்டர்நேஷனல் மூலமா.
0: சரி,
1: அங்க வந்து எங்க ஹோஸ்ட் ஃபேமிலி எல்லாம் வெள்ளக்காரங்க, ஆஸ்திரேலியன்ஸ் இருந்தாங்க, அவங்க எல்லாம் பிளட் கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்ப நான் கேட்டேன், நானும் கொடுக்கலாமா? இல்ல, வயசு 15 தான் ஆச்சு, 18 மேலதான் கொடுக்க முடியும்னு. அப்போ இந்தியா வந்த பிறகு 18 பிறந்த நாள்ல இருந்து 65 வயசு மட்டும் நான் கொடுத்து தொடர்பு 3 மாசத்துக்கு ஒரு தரம், 4 மாசத்துக்கு ஒரு தரம் கொடுத்துட்டே
0: இருந்தேன்.
1: அதனால ஒண்ணும் பாதிப்பு இல்ல,
0: எந்த பாதிப்பும் இல்லை. ஆண்கள் வந்து எத்தனை மாதங்களுக்கு ஒரு முறை வந்து பிளட் கொடுக்கலாம், அதே போல பெண்கள் எத்தனை மாதங்களுக்கு ஒரு முறை பிளட் கொடுக்கலாம், அந்த கால இடைவெளி எந்த அளவுக்கு எடுத்துக்கலாம்?
1: இப்போ உங்களுக்கு நான் இதுக்கும் என்ன சொல்ல வரேன்னா, நான் சைவம், நான்வெஜ் சாப்பிடுறது இல்ல, ஆனா கூட பிளட் கொடுக்கலாம். அதனால சைவம் இருந்தா பிளட் கொடுக்கூடாது அப்படி ஒண்ணுமே இல்ல. நாம உடம்பு நல்லா இருந்தா நிச்சயமா பிளட் கொடுக்கலாம். பிளட் கொடுக்கறதால ஒரு உயிரை காப்பாத்தலாம், அவ்வளவுதான்.
0: நிச்சயமா, நம்ம வந்து ஒருத்தர் ஒரு பிளட் நம்ம வந்து டொனேட் பண்றோம் அப்படின்னா அதன் மூலமாக எத்தனை உயிர்கள் காப்பாற்றப்படுதுங்க ஐயா? இப்போ நீங்க பிளட் கொடுக்கறது மூலமா பல பேருடைய உயிரை நீங்க காப்பாத்திருப்பீங்க இல்லையா? அப்படி எத்தனை பேர்த்துடைய உயிரை வந்து நம்ம காப்பாத்தலாம் இப்போ ஒருத்தர் பிளட் கொடுப்பதன் மூலமாக?
1: இப்போ சில பேருக்கு என்ன பயம்னா, அது ஒரு சைக்கலாஜிக்கல் பேர்னு சொல்லுவாங்க, ஒரு ஒரு மனசுல அவங்களுக்கு ஐயோ இவ்வளவு ரத்தம் போச்சுன்னா நம்ம கலப்பா இருக்கோம், வீக் ஆயிடுவோம் அப்படின்னு ஒரு தப்பான எண்ணம் இருக்கு. அது வந்து டாக்டர்ஸுக்குதான் மின்னுக்கு வந்து சொல்லணும், இந்த மாதிரி நீங்க ரத்தம் கொடுக்கறதுனால உங்களுக்கு ஒன்னும் பாதிக்காது, தாராளமா 3 மாசத்துக்கு ஒரு தரம் நிச்சயமா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லலாம்.
0: 3 months once. இப்போ நீங்க 60 வயசு வரைக்கும் பிளட் கொடுத்தேன்னு சொன்னீங்க இல்லையா, உங்களை பத்தி ஒரு விஷயம் நான் கேள்விப்பட்டேன் இல்ல?
1: அது வந்து எங்க ரோட்டரி கிளப்ல நான் சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி ஒரு ஓட்டு பந்தயம் வைக்கலாம்னு.
0: அதுதான் அதுதான் கேட்கலாம்னு.

0: அப்போ 60 வயசு தான் ஆச்சு.
1: சரி, 60 வயசு தான் ஆச்சு, ரொம்ப கம்மி.
0: போய் காலையில 5 காலுக்கு எல்லாம் போய் அங்க போய் என் ஃப்ரெண்ட் இருந்தாரு ரோடு இந்த பிளட் பேங்க்ல. அதனால அவர் என்ன சொன்னார், சரி உனக்காக நான் வந்து சீக்கிரமா வரேன், என் டியூட்டி ஒன்று 7-8 மணிக்கு தான் டியூட்டி, நீ சொல்றதுனால வரேன்னு ரத்தம் கொடுத்து ஒரு காமன் நாட்டிலே நான் ஓட்ட பந்தத்துல 5 கிலோமீட்டர். ஆனா எப்படி நான் வந்து யாருக்கும் சொல்லல இந்த மாதிரி ரத்தம் கொடுத்துட்டு நான் ஓட போறேன்னு. ஏன்னா ஏதோ ஒரு எதிர்பாராதது நம்மளுக்கு முடியாம இருந்தா ரத்த தானம் மேல ஒரு குறிப்பான கெட்ட எண்ணம் வந்துடும். அதனால ஓட்டப்பந்தயம் முடிச்ச பிறகுதான் சொன்னேன் இந்த மாதிரி நான் ரத்தம் தானம் பண்ணிட்டு அப்புறம் இந்த ஓட்டப்பந்தயத்துல கலந்துகிட்டேன் அப்படின்னு சொன்னேன். அவ்வளவுதான்.
1: எப்படி நீங்க ரத்தம் கொடுத்து ஒரு வித்இன் ஹாஃப் அன் அவர்ல மினி மாரத்தான் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டீங்களா? ரத்தம் கொடுத்து ஒரு அரை மணி நேரத்துல நீங்க வந்து ஓடி இருக்கீங்க மினி
0: மாரத்தான். சில காலேஜ்ல கிரிக்கெட் மேட்ச் விளையாட விளையாட வந்து அவங்க லஞ்ச் டைம்ல பிளட் கொடுத்துட்டு அப்புறம் திரும்ப விளையாட போயிருவாங்க. அந்த மாதிரி இருக்காங்க.
1: உங்ககிட்ட இன்னும் நிறைய நிறைய விஷயம் பேசணும், நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு பாடல் வந்துட்டே இருக்கு. இணைந்திருங்கள் நேர்களே, இந்த நிகழ்ச்சி ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல் சித்திர செவனம். இன்னைக்கு உலக இரத்த கொடை தினத்தை ஒட்டி இரத்த கொடையாளர் சமூக சேவகர் அருண் கோகுல்தாஸ் அவர்கள் கூட நம்ம நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். இப்ப நிகழ்ச்சியில் உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு.

நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103-இல் நாளை காலை மணி 8:50-க்கு சைபாலின் இன்று ஒரு தகவல் நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM 5:15 ஆயிட்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இன்னைக்கு நம்ம கூட இன்னைக்கு உலக ரத்த கொடை தினத்தையொட்டி ரத்த கொடையாளர் சமூக சேவகர் அருண் கோகுல்தாஸ் அவர்கள் கூட நம்ம வந்து நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதாவது இப்போ அடுத்த ஒரு கேள்வியாக உங்ககிட்ட நான் கேட்கணும் அப்படின்னு நினைச்சா, நம்ம நாட்டில் இன்னும் இருக்கக்கூடிய இந்த ரத்த பற்றாக்குறை இருப்பதற்கான முக்கிய காரணம் என்னதுங்க? இனிப்பில் இருக்கீங்களா? வணக்கம். சரி, இப்போ நிறைய பேர்த்துக்கு வந்து ஏதாச்சும் ஒரு கேள்விகள் இருக்கும், இவரை பத்தி நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது வாழ்க்கை வாழ்வதற்கே, ரத்தம் வந்து கொடுப்பதற்கே அப்படின்னு சொல்லி நம்மளுடைய உடல்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்லுக்கும் குறிப்பிட்ட ஒரு ஆயுட்காலம் அப்படிங்கிறது இருக்கு. ரத்த அணுக்களுடைய ஆயுட்காலம் வந்து சுமார் 120 நாட்கள் அப்படின்னு சொல்றாங்க. எனவே நமது உடலில் நம்மளுடைய இருக்கக்கூடிய 6000 மில்லி ரத்தத்துல 350 மில்லி வந்து நம்ம ரத்த தானம் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. ஸோ இவர் வந்து கிட்டத்தட்ட 60 வயசாக இருக்கும் பொழுது அரை மணி நேரத்திற்குள், எப்படி அரை மணி நேரத்திற்குள் இவர் வந்து ரத்தத்தை கொடுத்துட்டு எகெயின் வந்து தன்னுடைய மினி மேரத்தான் அந்த ஓட்டத்தை வந்து ஓடி இருக்கிறாரு. வீட்டில் யாருக்கிட்டையும் சொல்லலை, சொன்ன ஏதாச்சும் பிரச்சனையாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி நிறைய விஷயங்கள் வந்து தன்னுடைய மனைவி கிட்ட, நம்முடைய மிகவும் நம்முடைய உடல் தகுதி எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களுடைய பசங்க கிட்ட, அவங்களுடைய பேர குழந்தைங்க கிட்டன்னு சொல்லி அவங்களுடைய ஃபேமிலியே வந்து முழுக்க முழுக்க ஒரு தன்னார்வலராக மாறி இருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு சாதனை. ரத்தம் இல்லைன்னா வாழ்க்கையே இல்லை. ரத்தத்தை கொடுங்க, உயிரை காப்பாத்துங்க அப்படின்னு தான் வந்து சொல்லிட்டே இருக்கலாங்க. ஸோ நம்ம இன்னும் இவர்கிட்ட நிறைய விஷயங்கள் பேசலாம். இணைந்திருங்கள் நேயர்களே.

0: வணக்கம்.
1: ஹலோ.
0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல நம்ம கேட்டுட்டே இருக்கோம் சித்திரசவாணம். உலக ரத்த கொடை தினத்தையொட்டி ரத்த கொடையாளர் சமூக சேவகர் அருண் கோகுல்தாஸ் அவர்கள் கூட நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். இப்ப அடுத்ததான ஒரு கேள்வியாக, நம்ம நாட்டில் இன்னும் இந்த ரத்த பற்றாக்குறை இருப்பதற்கான முக்கியமான காரணம் என்னங்கய்யா?
1: அதுக்கு இப்ப நான் சொல்ற மாதிரி இளைஞர் முன்னுக்கு வந்து ரத்த தானம் பண்ண விரும்பினா நம்ம தேசத்துல ஒண்ணும் குறையே இருக்காது. அது இந்த இளைஞர் வந்து பயந்துக்கிறாங்க. ஏன் பயந்துக்கிறாங்கன்னு புரியறது இல்ல. ஃபாரின் கண்ட்ரீஸ்ல எல்லாம் நான் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் எல்லாம் போயிருக்கேன், அங்க இந்த மாதிரி பிளட் டொனேஷன் கேம்பெயின் நடத்துறது இல்ல. ஏன்னா எப்பவுமே அவங்க போய் காணாப்புல போய் 3 மாசம் ஆச்சுன்னா 4 மாசம் ஆச்சுன்னா அவங்களே போய் பிளட் கொடுத்துட்டு வந்துருவாங்க. அதனால எமர்ஜென்சின்னு அவங்களுக்கு அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப ரேரா தான் அவங்களுக்கு எமர்ஜென்சி வரும். அப்ப வந்து சொன்ன உடனே அவங்க போய் கொடுத்துடுறாங்க பிளட். அதுதான் நம்ம இளைஞருக்கு சொல்லணும், இந்த மாதிரி நீங்க 3 மாசத்துக்கு 4 மாசத்துக்கு ஒரு தடவை நிச்சயமா பயப்படாம போய் கொடுத்துட்டு வரலாம். அதனால ஒன்னும் பாதிப்பு இல்லை. இப்ப நான் என்னோட லைஃப் ஸ்டைல் எல்லாம் வெரி ஆர்டினரி. சும்மா நான் ஒன்னும் இந்த பிஸ்தா பிஸ்தா எல்லாம் அந்த மாதிரி சாப்பிடுறது இல்ல, வெறும் சாப்பாடு சாப்பிடுவேன். அதனால ஒன்னும் பயப்பு இல்லை. வைஃப் வாஸ் ஆல்சோ டோனர், பட் அவங்க கொஞ்சம் சீக்கிரமாவே ரிட்டையர் ஆயிட்டாங்க. பட் நான் வந்து 65 மட்டும் பிளட் கொடுத்துட்டே இருந்தேன் தொடர்பா.
0: சரி, இந்த நோ பிளட் நோ லைஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய கருத்து அதுவா தான் இருக்கு. நோ பிளட் நோ லைஃப், அந்த கருத்தை பத்தி கொஞ்சம் நீங்க எக்ஸ்பிளைன் பண்றீங்களா எங்களுக்கு? அதாவது ரத்தம் இல்லைனா வாழ்க்கையே இல்ல இல்லையா? ரத்தம் இல்லைனா வாழ்க்கையே இல்ல. மனுஷன் வந்து மனுஷனால ஒருத்தங்களை காப்பாத்த முடியும்னா ரத்தத்தை கொடுத்துதான் ஒரு மனுஷனை இன்னொரு மனுஷன் காப்பாத்த முடியும் அப்படின்னு நீங்க சொன்னீங்க இல்லையா? அத பத்தி சொல்லுங்க. நோ பிளட் நோ பிளட்
1: இருக்கு எங்கிட்ட.
0: அத சொல்லுங்க. நீங்க நீங்க
1: 1, 2, 3 அம்சங்கள்ல ஒரு 10, 15
0: க்வெஸ்சன்ஸ் நான் ஒன்னு சொல்றேன்.
1: எனக்கு முன்னாடி தான் இருக்கு.
0: சரி, ஒன்னும் பிரச்சனை இல்லைங்கய்யா. 10 10 ஏன்னா ஐயா வந்து இன்னைக்கு நம்ம

0: நிலையத்திற்கு வரல. அவர் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து நமக்கு வந்து இந்த முக்கியமான நாளில் உங்ககிட்ட நாங்கள் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய நேரத்தை ஒதுக்கி நம்ம கூட பேசிகிட்டு இருக்கிறாரு. கிட்டத்தட்ட 82 வயது கடந்து விட்டார் இல்லையா. ஸோ அந்த வயசுலையும் திடகாத்திரமாக ரொம்ப எனர்ஜெட்டிக்காக உங்களுக்காக நாங்கள் வந்து நான் கண்டிப்பாக இன்டர்வியூவில் நான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூட அவருடைய டைமை வந்து ஃப்ரீ பண்ணி நம்ம கூட பேசிகிட்டு இருக்கிறாரு ஐயா. அதான் நோ பிளட் நோ லைஃப் அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு கருத்து சொல்லியிருந்தீங்க. இல்லைன்னா பொதுவா சொல்லுங்க ஐயா, பொதுவா பேசுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை, எது வேணாலும் நீங்க பேசலாம் சொல்லுங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து ரத்தத்தை கொடுத்தா நம்மளுடைய உடல் வந்து பலவீனம் ஆயிருது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. அதை வந்து தவறான ஒரு கருத்து அப்படின்னு நீங்க சொன்னீங்க.
1: அதான் நீங்க சொன்ன மாதிரி அந்த நம்பர் சொன்னீங்கன்னா
0: பத்தாவது நம்பருங்க ஐயா, பத்தாவது நம்பருங்க ஐயா.
1: வச்சிருக்கேன் ஆறாம் நம்பரா ஏழாம் நம்பரா எட்டாம் நம்பர் சொன்னீங்கன்னா.
0: சரி ஐயா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதாவது இனிப்பில் ஏதோ ப்ராப்ளம்னு நினைக்கிறேன். அவர் வந்து சொன்னதையே திரும்ப சொல்கிறாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு பாடலுக்கு அப்புறமா அவர் கூட நம்ம லைனில் வரலாம். இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்குது, சூரரை போற்று திரைப்படத்திற்காக.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம் சித்திர சவானம் நிகழ்ச்சியில் நம்ம வந்து இன்றைக்கி உலக இரத்த கொடை தினம், அதாவது இன்றைக்கி நம்ம பேசிட்டு

0: இருக்கக்கூடிய நபர் அருண் கோகுல்தாஸ். கிட்டத்தட்ட 82 வயதை கடந்து அவருடைய 60 வயசு வரைக்கும் 158 முறைக்கு மேல் இவர் வந்து ரத்தத்தை கொடுத்துருக்கிறாரு. எவ்வளோ பெரிய விஷயம் யோசிச்சு பாருங்க. ஆனால் இந்த வயசுலையும் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக ரொம்ப ஆர்வமாக அவர் பேசும்போதே நீங்கள் எல்லாருமே கவனிச்சிருப்பீங்க. 82 வயசானாலும் அந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளில் கலந்துக்கணும், நம்மளால் வந்து இந்த வயசுக்கு மேலே பிளட்டு கொடுக்க முடியாட்டியும் நம்ம வந்து பங்கேற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக தன்னார்வலராக நிறைய விஷயங்கள் பண்ணிட்டுருக்கிறாரு. ஒரு சமூக சேவகர், இரத்த கொடையாளர் அருண் கோகுல்தாஸ், இவர்களோடு தான் நம்ம நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கோம். ஐயா
1: ஹலோ,
0: ஆ இணைப்பில் இருக்கீங்களா?
1: நீங்க வந்து
0: சொல்லுங்க சொல்லுங்க.
1: இப்ப 18 to 60 சொன்னீங்க, அது ஒரு சின்ன கரெக்ஷன் இருக்கு. 65, ஏன்னா இப்போ ஆல் இண்டியா லெவல்ல ஆல் இண்டியா கவர்மெண்ட் வந்து அனுமதி கொடுத்துருக்காங்க 60 to 65 மட்டும் பிளட் கொடுக்கலாம்
0: அப்படின்னு.
1: ஆமா, அது நிறைய பேருக்கு தெரியறது இல்ல, அது அந்த விழிப்புணர்வு கூட இல்ல. அதுதான்
0: சரி. எத்தனை ஒரு உறுப்பினர் வந்து எத்தனை கால அளவுல வந்து நம்ம ரத்தத்தை கொடுக்கலாங்க ஐயா?
1: அதான் இப்ப நீங்க 12 க்வெஸ்சன்ல என்ன உங்களுக்கு என்ன கிரேட்டஸ்ட் ஜாய் அப்படின்னு
0: கேட்டா, அதான் சொல்லுங்க சொல்லுங்க, அதை பத்தியும் சொல்லுங்க.
1: அதான் என்ன மகிழ்ச்சின்னா, ஒரு உயிரை காப்பாத்தி இருக்கோம். நீங்க வந்து டாக்டரா இருக்கவே வேண்டாம், வெறும் ரத்த தானம் பண்ணா கூட உங்க உயிரை காப்பாத்தலாம். அப்புறம் இது கிவிங் இஸ் லிவிங். இப்ப நம்ம உயிரோட இருக்க மட்டும் கொடுக்கலாம். அப்புறம் ரத்தம் இல்லைன்னா உயிர் இல்ல, ரத்தம் இருந்தா தான் உயிரே இருக்கு. அதனாலதான் ரத்தம் தான் உயிர், உயிர் தான் ரத்தம். ஆமா, அப்போ இன்னொரு சின்ன ஷேர் டு ஷோ யூ கேர், அது வந்து அது தமிழ்ல எப்படி நீங்க சொல்லுவீங்கன்னு தெரியல, பட் கேர் அண்ட் கேர் இட் கோஸ் டுகெதர், இட் இஸ் சினானிமஸ் சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல, சரியா? ஆமா. சோ நீ இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். ஒரு மீன், மீன் வந்து மீன் தண்ணிக்கு வெளியே எடுத்து ஒரு 2-5 செகண்ட் நீங்க வெளியே வைங்க, எப்படி துடிக்கிறோம். மீன் வந்து தண்ணி இல்லாம எவ்வளவு நேரம் இருக்க முடியும், அந்த மாதிரிதான் சில நோயாளிகள் பாவம் ஆஸ்பத்திரியில அப்படியே காத்துட்டு இருப்பாங்க, பிரார்த்தனை பண்ணிப்பா யாரோ வந்து நம்மள உயிரை காப்பாத்துவாங்கன்னு. அப்ப நாம வந்து பிளட் போய் கொடுக்கும்போது அவங்களுக்கு அவங்க வீட்டுல ஒரு விளக்கு ஏத்தி வச்சிருக்கோம், அந்த மகிழ்ச்சி இருக்கு நம்மளுக்கு.
0: நிச்சயமா நிச்சயமா.
1: நம்மளால அவங்க வீட்டுல விளக்கேறியது, இல்லாட்டி நாம ரத்தம் கொடுக்காம இருந்தா அவங்க மேல போயிருப்பாங்க. ஆமா, அந்த மகிழ்ச்சியே இருக்கு, அந்த ஆசீர்வாதம். அவங்க மட்டும் இல்ல, அவங்க அண்ணன் தம்பி சகோதரர் யாரு, அம்மா அப்பா யார் இருந்தாலும் சரி, அவங்க எல்லாம் சேர்ந்து நம்மளுக்கு ஆசீர்வாதம் கொடுப்பாங்க. அந்த அந்த அந்த ஆசீர்வாதம் தான் இந்த மெடலுக்கு இடலுக்கு எல்லாம் விட உயர்ந்தது. அதுதான் அதான் சில பேருங்க ரத்த தானம் தான் உயர்ந்த மனிதன், ரத்தம் கொடுக்காதவன் வந்து ஒரு போலி அப்படின்னு சொல்லுவாங்க.
0: நிச்சயமாங்கய்யா, நீங்க சொன்னீங்களே ஷேர் டு கேர், பகிர்வோம் பரிவை காட்டுவோம் அப்படின்னு சொல்லலாம் தமிழ்ல. ஃபர்ஸ்ட் டைம் பிளட் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு என்ன சொல்லணும்?
1: முதல் தடவை நீங்க பிளட், உண்மையா சொல்ல போனா எனக்கும் கொஞ்சம் பயமா இருந்தது. பிளட் முதல் முறை கொடுக்கும் போது பிளட் எடுத்த பிறகு என்ன ஆகும்னு, ஆனா நான் வந்து பயப்படாம கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம். ஆனா இன்னொன்னு என்ன சொல்லுவேன்னா, நீங்க எந்த பிளட் பேங்க் போனா கூட அவங்க வந்து டிஸ்போசபிள் பிளட் பேக் தான் யூஸ் பண்ணணும்னு நீங்க அடிச்சு கேட்கணும் உங்க உரிமை. ஏன்னா சில டைம்ல சில பிளட் பேங்க் என்னன்னா யூஸ்டு பிளட் பேங்க் அப்படின்னா சும்மா ஸ்டெரிலைஸ் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. அது ரொம்ப டேஞ்சர், நம்மளுக்கே வேற ஏதாவது நோய் வந்தா வரும். அதனால நம்ம கடமை என்னன்னா

0: முதல் ஆர் யூ யூசிங் டிஸ்போசபிள் பேக், அது நிச்சயமா நாம வி ஷுட் அஷ்யூர் தட் தே ஆர் யூசிங் டிஸ்போசபிள் பேக். ஏமா நாம கொடுக்க போய் நம்மளுக்கு ஏதோ நோய் வந்துருச்சு, அது ரொம்ப மோசம் இல்லையா? அதனால அந்த மாதிரி நம்ம பாதுகாப்புக்கு இருக்கணும். அப்ப நான் சொன்ன மாதிரி நீங்க ரத்த தானம் பண்ணும் போது 300 cc தான் கொடுக்கறீங்க, உங்க உடம்புல 6000 cc இருக்கு. அப்ப நீங்களே யோசிச்சு பாருங்க, எதுக்கு நம்மளுக்கு கிளப்பா இருக்கணும்? ஒண்ணுமே இல்ல, அதெல்லாம் மனசுல இருக்கு, சைக்கலாஜிக்கல் எஃபெக்ட் தான். ஆமா,
1: சோ நம்ம வழங்கக்கூடிய ஒரு யூனிட் ரத்தம் வந்து ஒருத்தருடைய உயிரை காப்பாத்துறது மட்டும் இல்லாம ஒரு குடும்பத்துடைய நம்பிக்கை, அவங்களுக்கே நம்ம வந்து ஒரு விளக்கை ஏற்றி வைப்பது போல அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அவங்களுடைய நம்பிக்கை எல்லாத்தையுமே அது வந்து காப்பாத்துது அப்படின்னு. சோ தன்னார்வமா ரத்த தானத்தை வந்து ஒரு பழக்கமா நம்ம வந்து மாத்தணும் இல்லையா? அத வந்து ஒரு பழக்கமா மாத்தணும். நம்ம வந்து ரத்தத்தை வந்து கொடுக்கணும், உயிர்களை காக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பேசிட்டே இருக்கிறாரு. தொடர்ந்து உங்களுக்காக நிகழ்ச்சி ஒரு பாடல் வந்துட்டே இருக்கு, இணைவோம் நேயர்களே.

0: மயில் மார்க் சம்பாரவையின் பூரி சப்பாத்தி மாவு மற்றும் கடலை மாவு. தயாரிப்பாளர் எம் வன்னியராஜன் அண்ட் சன்ஸ், கோவை.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 நாளை காலை மணி 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் நிகழ்ச்சி உங்களுக்காக. இன்னைக்கு உலக இரத்த கொடை தினம். இரத்த கொடையாளர் சமூக சேவகர் அருண் கோகுல்தாஸ் அவர்கள் கூட நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு மிக முக்கியமான தினம் இல்லையா? இதுல வந்து ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கிவ் சோ சம்வன் கேன் லிவ் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஒரு வாழ்க்கை தத்துவத்தை இவரும் வந்து தன்னுடைய வாழ்க்கையில வந்து பின்பற்றிட்டு இருக்கிறாரு. அதை பத்தி சில வார்த்தைகள் சொல்லுங்க ஐயா. கிவ் சோ சம்வன் கேன் லிவ் அப்படிங்கிற அந்த ஒரு வாழ்க்கை தத்துவத்தை பத்தி சொல்லுங்க. இணைப்பில் இருக்கீங்க ஐயா, பேசுங்க. பேசுங்க பேசுங்க.
2: போய் ஒரு ஃப்ரெண்ட போய் கேக்குறீங்க. அவன் வந்து இல்லடா எனக்கு இப்ப கொஞ்சம் வேலை இருக்கு, நான் வெளியே போறேன் அப்படின்னு சொன்னாக்கா உங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அதே மாதிரி நீங்க வந்து அந்த நிலைமை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதனால யாரோ வந்து கேட்டா கூட நம்ம உடம்பு நல்லா இருந்தா நிச்சயமா போய் கொடுக்கணும். அதுல பயப்பட வேண்டாம். நீங்க நான் சொன்ன மாதிரி நோ பிளட் நோ லைஃப், ரத்தம் இல்லைன்னா உயிர் இல்லை. அதான் மெயின் ஐட்டம் வந்து நீங்க பயப்படாம கொடுக்கலாம். ஆமா,
1: ஸோ இன்னைக்கு வந்து நம்மளுடைய இந்த உலக ரத்த தான தினத்துல நம்ம கூட இணைந்து நம்ம ஸ்டுடியோக்கும் வர முடியாத சிச்சுவேஷன் இருந்தாலும் நம்ம வந்து போன்லயே என்னை வந்து நீங்க தொடர்பு கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அவருடைய இந்த ஒரு மிக முக்கியமான ஒரு தினத்துல நம்ம நேயர்களுக்கு ஒரு மெசேஜ் மாதிரியும் நம்ம வந்து கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு ரொம்ப ஆர்வமா நிறைய விஷயங்கள், அதாவது இந்த வயசுலயும் எவ்வளவு எனர்ஜெட்டிக்கா பேசுறாரு பாருங்களேன். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து அவங்க கிட்ட இருந்து நம்ம வந்து கத்துக்கணும். அந்த வயசுலயும் வந்து அவங்களுடைய ஃபேமிலியில இன்னும் யார் யாரெல்லாம் அவரோட வாழ்க்கையில் அவர் சந்திக்கிறாரோ அத்தனை பேருக்கிட்டையுமே நீங்கள் பிளட் கொடுங்க, அவங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது, எந்த உடல் வந்து பலவீனமானதாகலாம் இருக்காது. ஸோ கண்டிப்பாக ஃபஸ்ட்டு உங்கள் ஃபேமிலியிலே யாரோ ஒருத்தர் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறாங்கன்னா ஏதோ ஒரு குரூப்பில் நம்ம போஸ்ட் போடுறோம், மற்ற வாட்ஸ்அப் குரூப்பில் இல்லை ஃபேஸ்புக்கில் அந்த மாதிரி போட்டு யாராச்சும் மூணாவது மனிதர்கள் வந்து நமக்கு உதவி பண்ணுவாங்களா அப்படின்னு ஏங்கிறதை விட நம்ம குடும்பத்தில் நம்ம உறவினர்கள்கிட்ட அந்த பிளட்டை வந்து தரக்கூடிய பழக்கம் இருக்கா, நம்ம குடும்பத்தில் யார் நமக்கு முன் வருவா அப்படின்னு வந்து பார்க்கணும். அது கிடைக்காத பட்சத்தில் நம்ம வெளியில் வந்து இந்த மாதிரி மெசேஜஸ் மூலமாகவும் முகநூல் மற்றும் வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொள்ளலாம். முதல்ல நம்ம சர்க்கிளில் நம்ம குடும்பத்தில் நமக்கு தெரிந்தவர்கள் சொந்தக்காரர்கள் உறவுக்காரர்கள் நமக்கு வந்து முதல்ல பிளட் கொடுக்க வரணும். அப்படி அவங்க வந்தாலே நம்ம வெளியே தேடி போக வேண்டிய அவசியம் இருக்காது. அதனால் நம்ம வந்து ஒரு எமர்ஜென்சி பிளட் தேவைப்படுது, டக்குன்னு ஒரு குரூப்பில் போஸ்ட் போடுங்க கேட்கலாம் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே ஒரு மைண்ட் செட். அதெல்லாம் தாண்டி இவர் சொல்லியிருந்தார் இல்லையா, நிறைய பற்றாக்குறை இருக்கு, ஆனால் முன் வருவது என்னவோ அதில் ரொம்ப கம்மியான சதவிகிதம் தான், ஆனால் அதனுடைய தேவை எக்கச்சக்கமாக இருக்குது. அப்போது எல்லாருமே வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி முன் வரணும். என்ன நல்ல ஒரு திடகாத்திரமான ஒரு தேக ஆரோக்கியம் நமக்கு இருந்துச்சுன்னா போதும், கண்டிப்பாக 3 months வந்து லேடிஸ் கொடுக்கலாம், அதே போல் 4 months வந்து ஜென்ஸ் வந்து தரலாம். ஆண்கள் பெண்கள் இருவருமே வந்து வருடத்திற்கு 2 முறை 3 முறை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தார். இப்போ நிறைய விஷயங்கள் வந்து இவர் நம்ம கூட பகிர்ந்துக்கிட்டாரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த ஒரு உலக இரத்த கொடை தினத்தில் இவர் கூட நம்ம வந்து ஒரு இன்டர்வியூ பண்ணி அவர் இந்த வயதிலும் நமக்கு வந்து எவ்வளோ தெம்பா எனர்ஜெட்டிக்காக ஆர்வமாக வந்து சொன்னார் பார்த்து

கொடுப்பதில் சிறந்தது இரத்த கொடை, காப்பதில் சிறந்தது உயிர் காப்பது. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல இன்னைக்கு உலக இரத்த கொடை தினத்தை ஒட்டி இன்னைக்கு இரத்த கொடையாளர் சமூக சேவகர் அருண் கோகுல்தாஸ் வந்து இன்னைக்கு நிறைய விஷயங்கள் நம்ம கூட பேசினாரு. தன்னார்வத்தை வந்து கொண்டு வாங்க, நீங்களும் எல்லாரும் வந்து பிளட் டொனேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஊக்குவிக்கக்கூடிய வகையில் நிறைய விஷயங்களை சொன்னார். தேவைப்படக்கூடிய நேரத்தில் யாரோ ஒருத்தருடைய உயிரை காப்பாற்றுவதன் மூலமாக ஒரு வாய்ப்பு நம்ம ஒவ்வொருத்தர்கிட்டையும் இருக்குது. அதனால் தகுதியான நபர்கள் வந்து கண்டிப்பாக வந்து பிளட் டொனேட் பண்ணுங்கள். மனிதநேயத்தினுடைய மகத்துவத்தை நம்ம வந்து பரப்பணும். ஸோ இன்றைக்கி நம்மளுடைய நிகழ்ச்சியில் பங்கேற்ற அருண் கோகுல்தாஸ் அவர்களுக்கு நன்றிகள், பாராட்டுகள். அதே போல் நம்மளுடைய நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருந்த எல்லா நேயர்களும் வந்துட்டு இன்று இதுவரைக்கும் ரத்தம் கொடுக்காதவங்க கூட கண்டிப்பாக ஒரு முறை வந்து நீங்கள் கொடுப்பதன் மூலமாக பல பேருடைய வாழ்க்கையை வந்துட்டு செழிப்பாக மாறும்.

அதாவது ஒரே ஒரு விஷயந்தான், மெழுகுவர்த்தி வந்து இன்னொரு மெழுகுவர்த்தியை ஏற்றுவதால் தன்னுடைய ஒளியை வந்து கண்டிப்பாக இழக்க போகிறது கிடையாது. அதனால் இரத்த தானம் செய்கிறதுனால நம்ம எதையும் இழப்பதில்லை, ஆனால் கண்டிப்பாக ஒரு உயிரை காப்பாற்றுவோம். ஸோ ரத்தம் கொடுங்கள், உயிர் காப்போம். நிகழ்ச்சியில் இதுவரை உங்களுடன் இணைந்திருந்தது நான் உங்கள் ஐஸ்வர்யா. நன்றி நேயர்களே.

0: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 6 மணி. நாம் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM பொன்மாலை பொழுது. பொன்மாலை பொழுதில் திரையில் பக்தி இசை நிகழ்ச்சியில் தொடரும் முதல் பாடல் அம்மனருள் திரைப்படத்திற்காக ராதா ஜெயலட்சுமி பாடியது.

and I'm weak.

பாட்டாளி அவன் மாடிக்கு வர வேண்டும். பஞ்சம் என்பதே இல்லை.

பொன்மாளி பொழுதில் திரையில் பக்தி இசை நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. இனி கேட்கலாம் நம்ம ஆகாஷவாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 இன்று இடம்பெறப்போகும் முக்கியமான நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு. இன்று மாலை மணி 6:40 ஐசிசி மகளிர் T20 உலகக்கோப்பை 2026 கிரிக்கெட் போட்டியின் நேர்முக வர்ணனை எஃப்எம் 103 நியூஸ் ஆனர் ஆப் மூலமாக லைவ் ஸ்ட்ரீமிங்கில் திரையிசையும் கேட்கலாம். நாளை இடம்பெறப்போகும் முக்கியமான நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நாளை காலை மணி 6:05 காலை தென்றல் நிகழ்ச்சியில் சான்றோர் சிந்தனை. கருத்து விளக்கம் வழங்குபவர் பி ஜான் கென்னடி அவர்கள். நாளை காலை மணி 7:30 வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோவில் யோகமும் மனித மாண்பும், உரை வழங்குபவர் சாந்தி அவர்கள். காலை 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். நாளை காலை பகல் 12 வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் ஆரோக்கியமே ஆனந்தம், ஓய்வு பெற்ற செவிலியர் யோகா பயிற்சியாளர் சரோஜா அவர்களுடன் நேர்முகம். நாளை பிற்பகல் 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் மூட்டுகளில் ஏற்படும் பிரச்சனைகள், மூட்டு தேய்மானம் மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை முறைகள் குறித்து விளக்கம் தருகிறார் கோயம்புத்தூர் எலும்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் மருத்துவர் முத்துசரவணகுமார் அவர்கள். மாலை 5:02 சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியில் சர்வதேச யோகா தின கொண்டாட்டத்தை முன்னிட்டு யோகா பயிற்றுநர் ஆர் திருவேங்கடம் அவர்களுடன் நேர்முகம். 7:25 ஏறும் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து வளம் தரும் வேளாண் காடுகள், தகவல் களஞ்சியம் நிகழ்ச்சியில் தடிமர அரசன் தேக்கு என்ற தலைப்பில் தகவல்களை வழங்குகிறார் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் கே டி பார்த்திபன் அவர்கள். இன்றும் நாளையும் நமது ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம் இல் இடம்பெறும் அனைத்து நிகழ்ச்சிகளையும் அழகான பாடல்களையும் கேட்க தவறாதீர்கள். நேயர்களுக்கு செய்திகளை தொடர்ந்து இன்று மாலை மணி 6:40 இந்திய பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையே பர்மிங்காம் எச்பாஸ்டன் கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெறும் ஐசிசி மகளிர் T20 உலகக்கோப்பை 2026 கிரிக்கெட் போட்டியின் நேர்முக வர்ணனை மாலை 6:40 முதல் 8:00 இறுதி வரை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: ஏய் ரீமா, சோலார் பேனல் போட்டுக்கோ, சோலார் பேனல் போட்டுக்கோன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அதே தான் சொல்றாங்க. ஆனா பிரதமர் சொன்ன பிறகு தான் நான் முடிவு பண்ணேன்.
1: பாரத் சர்க்கார் கா லக் சோலார் பவர் சே பிஜ்லி பில் ஜீரோ கர்னே கா பி ஹே.
0: நம்ம பிரதமர் சொன்னதால தான் நான் சோலார் பேனல் போட்டேன். இப்ப என் கரண்ட் பில் ஜீரோ ஆயிடுச்சு. நீங்களும் போட்டுடுங்க.
2: பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள். சூரியகர்.
3: இது ஒரு போட்டோகிராஃபர் மற்றும் அவளதின் உள்மனதின் கதை. ஓ லவ்லி, வெல் டன்.

0: பிசினஸ் லோன் அப்ரூவ் ஆயிடுச்சு. இப்ப பெரிய ஸ்டுடியோ வரப்போகுது. புது கேமரா, புது லைட்ஸ், அதோட சேர்த்து புது காரியம் வாங்கினேன். அந்த லோன்லயே இல்ல, லோன் எதுக்கு வாங்கினோமோ அதுக்குதான் உபயோகப்படுத்தணும். நேரத்துக்கு இஎம்ஐ கட்டுங்க, கிரெடிட் ஸ்கோர அதிகமாக்குங்க, அடுத்த லோன் சுலபமா வாங்குங்க. கார் இல்லனா என் போட்டோயாவது எடு. நீ யாரு?
1: ஆர்பிஐ சொல்கிறது,
0: நிதி சார் அறிவு, பெண்களின் உயர்வு.

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். முதலீட்டுக்கு உகந்த நாடாக இந்தியா திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டு மக்கள் அனைவருக்கும் குறைந்த செலவில் தரமான மருத்துவம் கிடைப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மாவட்டந்தோறும் புற்றுநோய் சிகிச்சைக்கான சிறப்பு மையம் ஏற்படுத்தப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. தமிழகத்தில் பெண் காவலருக்கே பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா இன்று தங்கப்பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். முதலீட்டுக்கு உகந்த நாடாக இந்தியா திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக பிரான்ஸ் சென்றுள்ள அவர் புதுமை கண்டுபிடிப்புகள் தொடர்பான நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின்னர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இதனை தெரிவித்துள்ளார். உற்பத்தி, தொழில்நுட்பம் மற்றும் புதுமை கண்டுபிடிப்புகளில் முதலீட்டிற்கான ஏராளமான வாய்ப்புகள் இந்தியாவில் உள்ளதாக பிரதமர் அதில் குறிப்பிட்டுள்ளார். நாட்டு மக்கள் அனைவருக்கும் குறைந்த செலவில் தரமான மருத்துவம் கிடைப்பதை மத்திய அரசு உறுதி செய்துள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் சுகாதாரத்துறையின் வளர்ச்சிக்காக மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளாக மேற்கொண்ட நடவடிக்கைகளை பட்டியலிட்டுள்ளார். மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான இடங்களும் வெகுவாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் 50 கோடிக்கும் மேற்பட்டோர் பயனடைந்து வருவதாகவும் திரு அமித்ஷா கூறியுள்ளார். தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் புற்றுநோய் சிகிச்சை அளிப்பதற்கென சிறப்பு மையம் அமைக்கப்படும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கூறியுள்ளார். ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரியின் பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்.
1: புற்றுநோய்க்காக ஒவ்வொரு மருத்துவமனையிலும் சென்னை மருத்துவமனை மட்டுமல்லாமல் காஞ்சிபுரத்தில் ஒரு உயர் சிறப்பு புற்றுநோய்க்கான ஒரு சிறப்பு மையம் கூடிய விரைவில் ஆரம்பிக்க போகிறோம். ஒவ்வொரு மாவட்டத்திலையும் புற்றுநோய்க்கான சிகிச்சை மையம் அமைப்பதற்கு அனைத்து ஏற்பாடுகளையும் செய்யும். மருத்துவர்களுக்கான புதிய பணியிடங்களையே கிரியேட் பண்ணுற தேவை இருக்குது. எக்ஸிஸ்டிங் இருக்கிற பணியிடங்களை பார்த்தீங்கன்னா மருத்துவர்கள் ஆல்மோஸ்ட் எல்லாமே ஃபில் பண்ணியிருக்கோம். ஆனால் பல இடங்களில், பல டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டலில், மாவட்ட மருத்துவமனைகளில், தாலுகா மருத்துவமனைகளில் இன்னும் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்ஸ், சிறப்பு மருத்துவர்கள்னு சொல்லப்படுற உங்களோட தேவை இருக்கிறது நான் ஒத்துக்கிறேன். புதிய பணியிடங்களை தான் அது கிரியேட் பண்ணணும்.
0: தமிழகத்தில் பெண் காவலருக்கே பாதுகாப்பு இல்லாத சூழல் உருவாகியுள்ளதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் சிவகங்கையில் பெண் காவலருக்கு சிலர் பாலியல் தொல்லை கொடுத்த சம்பவத்தை சுட்டிக்காட்டியுள்ளது. விளம்பரத்தில் கவனம் செலுத்துவதை விட்டுவிட்டு சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படுவதை தவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் திமுக அந்த அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளது. உடற்கல்வி ஆசிரியர்களின் எண்ணிக்கையில் தவேக அரசு சமரசம் செய்யக்கூடாது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இக்கோரிக்கையை விடுத்துள்ளார். அரசு பள்ளிகளில் 250 மாணவர்களுக்கு ஒரு உடற்கல்வி ஆசிரியர் என்ற விகிதத்தை முந்தைய திமுக அரசு 700 மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் என்று மாற்றியதை அவர் அதில் சுட்டிக்காட்டியுள்ளார். இதனையே தவேக அரசும் பின்பற்றுவதாக வெளியாகியுள்ள செய்திகள் அதிர்ச்சி அளிப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். பள்ளிகளில் மாணவர்களின் ஒழுக்கத்தை கண்காணிப்பதில் உடற்கல்வி ஆசிரியர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இதனை கருத்தில் கொண்டு பழைய நடைமுறையின்படியே உடற்கல்வி ஆசிரியர்களின் நியமனத்தை தவேக அரசு தொடர வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். பள்ளிகளில் விளையாட்டு பாட வேளைகள் கட்டாயமாக்கப்படுவதை தவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இளையோர் சரியான பாதையில் வழிநடத்தப்படுவதற்கு சிறந்த தீர்வு விளையாட்டுதான் என்று கூறியுள்ளார். இதனை கருத்தில் கொண்டு கிராமங்களிலும் நகர்ப்புறங்களிலும் விளையாட்டுக்கு ஊக்கம் அளிக்கப்பட வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். சேலத்தில் நடைபெற்ற பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் குறித்து சிபிசிஐடி விசாரணைக்கு தவேக அரசு உத்தரவு

0: விட வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். இத்தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வறுமை நிலையில் உள்ள பெண்களுக்கு கடன் வாங்கி தருவதாக கூறி ஏமாற்றப்பட்ட சம்பவம் குறித்து முழுமையாக விசாரிக்கப்பட வேண்டும் என்று கூறியுள்ளார். இத்தொடர்பாக ஒருவர் கைது செய்யப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ள திரு வீரபாண்டியன், அவர் மட்டுமே குற்றவாளி என்ற முடிவுக்கு வராமல் அவருக்கு பின்புலமாக இருந்து செயல்பட்டவர்களை கண்டுபிடிப்பது அவசியம் என்றும் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இதனை தெரிவித்தார்.
2: தெற்கு கடலோர ஆந்திரப்பிரதேசத்துக்கு அப்பால் உள்ள மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியிலிருந்து தென் தமிழகம் வரை தென்மேற்கு வங்கக்கடல் வழியாக சுமார் 3.1 கிலோமீட்டர் உயரத்தில் ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு ஈரோடு, நாமக்கல், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, திருச்சி, பெரம்பலூர், அரியலூர், நாமக்கல் மற்றும் சேலம் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். மேலும் ஜூன் 11ஆம் தேதி நாமக்கல், சேலம், திருச்சி, பெரம்பலூர், அரியலூர், கள்ளக்குறிச்சி, தஞ்சாவூர், திருவாரூர் மற்றும் மயிலாடுதுறை பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு இரவு நேரங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும்.
0: மயிலாடுதுறை மாவட்டம் எலந்தக்குடியில் குதிரை ரேக்ளா வண்டி பயிற்சி ஓட்டம் இன்று நடைபெற்றது. இதனை ஏராளமானோர் ஆர்வத்துடன் கண்டு ரசித்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ரேக்ளா பந்தயங்களில் பங்கேற்பதற்காக சிறப்பான முறையில் குதிரைகள் வளர்க்கப்பட்டு வருகின்றன. திருவிழாக்கள் மற்றும் சிறப்பு நிகழ்ச்சிகளின் போது நடைபெறும் ரேக்ளா பந்தயங்களில் வெற்றி பெறுவது குதிரை உரிமையாளர்களுக்கு பெருமைக்குரியதாக கருதப்படுகிறது. இந்த நிலையில் எலந்தங்குடியில் நடைபெற்ற பயிற்சி ஓட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் இருந்து குதிரை வண்டிகள் பங்கேற்றன. கருச்சான் குதிரை, நடுக்குதிரை மற்றும் பெரிய குதிரை என 3 பிரிவுகளாக நடைபெற்ற பயிற்சி ஓட்டத்தில் குதிரைகள் அதிவேகமாக பாய்ந்து சென்று பந்தய எல்லையை எட்டின. விறுவிறுப்பாக நடைபெற்ற இந்த பயிற்சி ஓட்டத்தை ஏராளமான ரசிகர்கள் ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர். குதிரைகளின் வேகமும் ஓட்டுநர்களின் திறமையும் பார்வையாளர்களின் கவனத்தை ஈர்த்தது. மயிலாடுதுறையிலிருந்து மணிகண்டன் குருமூர்த்தி.
0: மாவட்ட செய்திகள். மதுரை காந்தி நினைவு அருங்காட்சியகத்தில் மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் இன்று ஆய்வு மேற்கொண்டார். திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் மாநில அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் இன்று ஆய்வு நடத்தினார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் தேசிய டிஜிட்டல் கால்நடை திட்டத்தின் கீழ் விவரங்களை பதிவு செய்வதற்கு கால்நடை வளர்ப்போர் மற்றும் உரிமையாளர்கள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று ஆட்சியர் திரு ஸ்ரீகாந்த் கேட்டுக் கொண்டுள்ளார். கோவை சென்னை இடையேயான வந்தே பாரத் ரயில் மீது கல் வீசியது தொடர்பான சம்பவத்தில் 8 சிறுவர்களை ரயில்வே காவல்துறையினர் பிடித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் 15,710 மெட்ரிக் டன் இடிபாட்டு கழிவுகள் அகற்றப்பட்டு 16 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதாக ஆணையாளர் திரு சமீரன் கூறியுள்ளார். விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா இன்று தங்கப்பதக்கம் வென்றது. துருக்கியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவு இறுதியாட்டத்தில் தீரஜ் பொம்மதேவரா, கும்கும் இணை 5-1 என்ற புள்ளிக்கணக்கில் தென்கொரியாவின் கிம் ஜே டியோக், ஓ எஜின் இணையை வென்று இப்பதக்கத்தை கைப்பற்றியது. பிரான்சில் நடைபெற்ற சர்வதேச தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பருள் சௌத்ரி வெள்ளிப்பதக்கம் வென்றார். மகளிர் 5000 மீட்டர் ஓட்டத்தில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். பிரான்சில் நடைபெற்ற சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரித்விக் சஞ்சீவி சதீஷ்குமார் பட்டம் வென்றார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதியாட்டத்தில் அவர் 17-21, 23-21, 21-16 என்ற செட் கணக்கில் குரோவேஷியாவின் ஆரியா டினாட்டாவை வென்றார். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா பாகிஸ்தான் இடையேயான ஆட்டம் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது.

0: பர்மிங்காமில் நடைபெறவுள்ள இப்போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பேட் செய்ய தீர்மானித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். முதலீட்டுக்கு உகந்த நாடாக இந்தியா திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டு மக்கள் அனைவருக்கும் குறைந்த செலவில் தரமான மருத்துவம் கிடைப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மாவட்டந்தோறும் புற்றுநோய் சிகிச்சைக்கான சிறப்பு மையம் ஏற்படுத்தப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. தமிழகத்தில் பெண் காவலருக்கே பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா இன்று தங்கப்பதக்கம் வென்றது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: இனி விளம்பரங்கள்.
2: ஏ ரீமா, சோலார் பேனல் போட்டுக்கோ, சோலார் பேனல் போட்டுக்கோன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அதையே தான் சொல்றாங்க. ஆனா பிரதமர் சொன்ன பிறகுதான் நான் முடிவு பண்ணேன்.
3: பாரத் சர்க்கார் கா லக்ஷ் சோலார் பவர் से बिजली बिल ஜீரோ करने का भी है.
2: நம்ம பிரதமர் சொன்னதால தான் நான் சோலார் பேனல் போட்டேன். இப்போ என் கரண்ட் பில் ஜீரோ ஆயிடுச்சு. நீங்களும் போட்டுடுங்க.
4: பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே pmsuryagar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள். சூரியகர்.
5: இது ஒரு போட்டோகிராஃபர் மற்றும் அவளதின் உள்மனதின் கதை. ஓ லவ்லி, வெல் டன். பிசினஸ் லோன் அப்ரூவ் ஆயிடுச்சு. இப்ப பெரிய ஸ்டுடியோ வரப்போகுது. புது கேமரா, புது லைட்ஸ், அதோட சேர்த்து புது காரியம் வாங்கினேன். அந்த லோன்லயே இல்ல, லோன் எதுக்கு வாங்கினோமோ அதுக்குதான் உபயோகப்படுத்தணும். நேரத்துக்கு இஎம்ஐ கட்டுங்க, கிரெடிட் ஸ்கோர அதிகமாக்குங்க, அடுத்த லோன் சுலபமா வாங்குங்க. கார் இல்லனா என் போட்டோயாவது எடு. நீ யாரு?
6: ஆர்பிஐ சொல்கிறது.
5: நிதி சார் அறிவு, பெண்களின் உயர்வு.
1: நேயர்களே, இங்கிலாந்து பர்மிங்காமில் உள்ள எச் பாஸ்டன் மைதானத்தில் இந்தியா பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையே நடைபெறும் ICC மகளிர் T20 உலகக்கோப்பை 2026 கிரிக்கெட் போட்டி நேரடி வர்ணனையை ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். வழக்கமான நிகழ்ச்சிகள் மொபைல் ஆப்பில் தொடர்ந்து கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நியூஸ் ஆன் ஆர் ஆப்ல லைவ் ஸ்ட்ரீமிங்ல கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறீங்க திரையிசை நிகழ்ச்சி.

ஸ்காட்டலிஸ் ஜாலம் காட்டும் வித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 கேட்டு இருக்கீங்க. நேரம் தற்போது சரியா 11:11 ஆகிட்டு இருக்கு. ஏசனஞ்சிருக்கீங்க மனசு மயங்கும் நிகழ்ச்சியில.

அடுத்து வரக்கூடிய ஒரு மணி நேரம் உங்க மனசுடன் இன்னும் உறவாடக்கூடிய அழகான பாடல்கள் தான் கேட்க போறீங்க. பாடல் உங்களுக்காக ரொம்பவே அழகா செலக்டிவா நடித்து வச்சிருக்கேன். நிகழ்ச்சியோட முதல் பாடல் உன்னிகிருஷ்ணன் மற்றும் சித்ரா ரெண்டு பேரும் சேர்ந்து பாடின பாடல் ரைட். உங்களுக்காக வாலி அவங்களுடைய அழகான வரிகள் தேவா அவங்களுடைய இசையில பாடல் காத்துட்டு இருக்கு. காதல் கோட்டை படத்திலிருந்து காலமெல்லாம் காதல் வாழ்க அப்படிங்கிற பாடல் தான் கேட்கலாம். இணைஞ்சிருங்க இசையிலோட. சுங்குடு நான் சகா பார்த்திபன்.

எஸ் 11:07 ஆகிட்டு இருக்கு. ரொம்ப அழகான பாடல், காலமெல்லாம் காதல் வாழ்க அப்படின்னு பாட்டை கேட்டு முடிச்சோம் இல்லையா. தொடர்ந்து உங்களுக்காக நான் என்ன பாட்டு எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவ்வை சண்முகி படத்திலிருந்து காதலா காதலா அப்படிங்கிற பாட்டு தான். ஹரிஹரன் மற்றும் சுஜாதா ரெண்டு பேரும் சேர்ந்து பாடின பாடல், வாலி அவங்களுடைய அழகான வரிகளில், தேவா அவங்களுடைய இசையில் உங்களுக்காக பாடல் காத்துட்ருக்கு. கேட்டு நினைஞ்சிருங்க இசையிலையோட.

11 மணி 15 நிமிஷத்தில் ரொம்ப அழகான பாடல் காதலா காதலான்னு ஹரிஹரன் மற்றும் சுஜாதா ரெண்டு பேரும் சேர்ந்து பாடின பாடல் கேட்டு முடிச்சிங்க. தொடர்ந்து உங்களுக்காக நான் என்ன பாட்டு எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிவும் சந்திப்போம் படத்தில் இருந்தால் அழகான பாடல் காத்துட்ருக்கு. கண்டேன் கண்டேன் கண்டேன் அப்படிங்கிற பாடல் தான் எடுத்து வச்சிருக்கேன். கேட்டு நினைச்சிருங்க இசையலையுடைய சுங்குடு நான் சகா பார்த்திபன்.

11 மணி 19 நிமிஷம் ஆகிட்டு இருக்கு. நினைச்சிருக்கீங்க பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனசு மயங்கும் நிகழ்ச்சி கேட்டுருக்கீங்க. ரொம்ப அழகான பாடல் கண்டேன் கண்டேன் கண்டேன் காதலை அப்படின்னா ரொம்ப அழகான பாடல் கேட்டு முடிச்சோம்லையா. தொடர்ந்து உங்களுக்காக பாட்டு எடுத்து வச்சிருக்கேன். என்ன பாட்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னை காணவில்லை நேற்றோடு தினம் தேடி பார்க்கிறேன் காற்றோடு அப்படிங்கிற அழகான பாடல் தான். எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் ஓஎஸ் அருண் ரெண்டு பேரும் பாடின பாடல். வாலி அவங்களுடைய அழகான வரிகளில் இறகமான அவங்களுடைய இசையில காத்துட்டு இருக்கு. காதல் தேசம் படத்துல இருந்து எஸ் கேட்டு நினைச்சிருங்க. இசையில உங்களுடைய நான் சகா பார்த்திபன்.

எஸ் 11:25 ரொம்ப அழகான பாடல் கேட்டு முடிச்சிங்க. என்னை காணவில்லை நேற்றோடு அப்படிங்கிற பாட்டை கேட்டு முடிச்சோம் இல்லையா. தொடர்ந்து உங்களுக்காக பாடல் எடுத்து வச்சிருக்கேன். மின்சார கனவு படத்திலிருந்து பாடல் காத்துட்ருக்கு. வெண்ணிலவை வெண்ணிலவை வினை தாண்டி வருவாய் அப்படிங்கிற பாடல் தான் எடுத்து வச்சிருக்கேன். ஹரிஹரன் மற்றும் சாத்னா சர்கம் ரெண்டு பேரும் சேர்ந்து பாடின பாடல். வைரமுத்து அவங்களுடைய அழகான வரிகளில் ஏரகமான அவருடைய இசையில் பாடல் வந்துட்டுருக்கு. கேட்டு நினைஞ்சிருங்க இசையலையோடு.

எஸ் 11:31 ஆகிட்டு இருக்கு. நினைச்சிருக்கீங்க, பாரதியில மனசு மயங்கும் நிகழ்ச்சியில ரொம்ப அழகான பாடல்கள் கேட்டுருக்கோம். மின்சார கனவு படத்துல இருந்து வெண்ணிலவே பாடல் கேட்டு முடிச்சோம் இல்லையா. தொடர்ந்து உங்களுக்காக கண்ணோடு காண்பதெல்லாம் தலைவா கண்களுக்கு சொந்தமில்லை அப்படிங்கிற பாடல் தான் ஜீன்ஸ் படத்துல இருந்து எடுத்து வச்சிருக்கேன். நித்யஸ்ரீ அவங்களுடைய குரல்ல, வைரமுத்து அவங்களுடைய அகனூரிகள்ல ஏராளமான அவங்களுடைய இசையில பாடல் காத்துட்டு இருக்கு. கேட்டு நினைச்சிருங்க இசையிலுடைய சிங்களுடன் சகா பார்த்திவன்.

எஸ் 11:37 அழகான பாடல். கண்ணோடு காண்பதெல்லாம் தலைவா கண்களுக்கு சொந்தம் இல்லை அப்படின்னு கேட்டு முடிச்சோம் இல்லையா. தொடர்ந்து பாடல் எடுத்து வச்சிருக்கேன். என்ன பாட்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நினைவிருக்கும் வரை படத்துல இருந்தா பாடல் காத்துட்ருக்கு. சந்தியா சந்தியா சம்மதம் சொல்லுவாய் அப்படிங்கிற பாட்டு உன்னிகிருஷ்ணன் அவங்களுடைய குரலில், தேவா அவங்களுடைய இசையில் வந்துட்டு இருக்கு, நந்தலாலா அவங்களுடைய அழகான வரிகளில் கேட்கலாம். இணைஞ்சிருங்க இசையிலையோட.

11:43. ரொம்ப அழகான பாடல்கள் கேட்டுட்ருக்கோம் இல்லையா, மனசு மயங்கும் நிகழ்ச்சியில். தொடர்ந்து உங்களுக்காக கை தட்டி தட்டி அழைத்தாலே அப்படிங்கிற பாட்டு தான் எடுத்து வச்சுருக்கேன். ஜோடி படத்துலேருந்து ஸ்ரீனிவாஸ் மற்றும் டிமி ரெண்டு பேரும் சேர்ந்து பாடின பாடல். வைரமுத்து அவங்களுடைய வரிகளில், இறக்கமான அவங்களுடைய இசையில் கீழ் இணைஞ்சிருங்க. அழகான பாடலோடு திரும்பவும் பேசலாம். இணைஞ்சிருங்க இசையிலே. உடைய சுங்குடு நான் சகா பார்த்திபன்.

11:47 கை தட்டி தட்டி அழைத்தாலே அப்படின்னு பாடல் கேட்டு முடித்தோம். தொடர்ந்து காதலர் தினம் படத்திலிருந்து பாடல் எடுத்து வச்சிருக்கேன். காதலினம் தேர்வெழுதி காத்திருந்த மாணவன் தான் அப்படிங்கிற பாடல் எஸ்பிபி மற்றும் ஸ்வரலதா அவங்களுடைய குரலை கேளுங்க, இணைஞ்சிருங்க.

எஸ் 11:55 ஆயிடுச்சு. நிகழ்ச்சியோட நிறைவு பாடல் கேட்கக்கூடிய தருணத்தில் இருக்கோம். நிகழ்ச்சியில் முகநூலில் நம்மோடு இணைஞ்சிருந்த நேயர்கள் ஹேம்லதா, அள்ளிநகரம்லேருந்து மகாதேவன், ரங்கராஜன், பர்வதவர்தினி, புஷ்பா, அம்பத்தூர்லேருந்து முத்துலக்ஷ்மி, தொடர்ந்து அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, புரசைவாக்கம் சவுந்தரராஜன், ராதாகிருஷ்ணன், குணசேகரன், கவி கார்த்திகேயன், சுபசுப்ரமணியம், ஹேமலதா, பர்வதவர்தினி, முத்துக்குமார், சாந்தி, ரமேஷ், முத்துக்குமார், இவங்க எல்லாரும் இணைஞ்சிருக்கீங்க. இணைஞ்சிருந்த எல்லோருக்கும் ஒரு பெரிய நன்றியோட நிகழ்ச்சியோட நிறைவு பாடல் கேட்கக்கூடிய தருணத்தில் இருக்கோம். எஸ் ராய்ட், என்ன பாட்டு எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரிதம் படத்துலேருந்து பாடல் எடுத்து வச்சிருக்கேன், நதியே நதியே காதல் நதியே அப்படிங்கிற அந்த பாட்டு தான் உண்மையான அவங்களுடைய பொருளில் வந்துட்டுருக்கு. கேட்டு இணைஞ்சிருங்க. திரும்பவும் நான் உங்களை காலையில் 4 மணிக்கு சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சகா பார்த்திபன்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 சென்னை எஃப்எம் ரெயின்போ, திருச்சி பண்பலை 102.1 மெகாஹர்ட்ஸ், கோயம்புத்தூர் பண்பலை 103 மெகாஹர்ட்ஸ், நாகர்கோவில் மற்றும் மதுரை பண்பலை 103.3 மெகாஹர்ட்ஸில் நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: காற்றின் மொழி.
3: வா வா வா வா வா வா வா வா, கண்ணே வாடா, கண்மணி வாடா, பொன்னே வாடா, பொன்மணி வாடா, புன்னகை புரியும் கண்ணா வாடா, புல்லாங்குழலின் மன்னா வாடா, அழகே வாடா, அருகே வாடா, அன்பே வாடா, முத்தம் தாடா.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.
2: 2, 3,

தம்பி, பிறர் வாழ உழைப்பவர் சொல்லுவதெல்லாம் சட்டம் ஆகணும் தம்பி, நல்ல சமத்துவம் வந்தாகணும், அதிலே மகத்துவம் உண்டாகணும், நாம பாடுற பாட்டும் ஆடுற கூத்தும் படிப்பினை தந்தாகணும், நாட்டுக்கு படிப்பினை தந்தாகணும்.

தினம்

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 4 மணி. விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நேர்கள் கேட்கவிருப்பது திரை இசை பக்தி பாடல்கள். நிகழ்ச்சியின் முதல் பாடலாக நான் கடவுள் திரைப்படத்திற்காக ஓம் சிவோம் எனும் பாடலை கேட்கலாம். விஜய் பிரகாஷ் அவர்கள் குரலில்.

4:07 நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக திசை மாறிய பறவைகள் திரைப்படத்திற்காக அருள் ஜோதி தெய்வம் எனும் பாடல் எம் பாலமுரளி கிருஷ்ணா மற்றும் அபயம் பாலமுரளி கிருஷ்ணா அவர்கள் குரலில் கேட்கலாம். இணைந்திருங்கள் இசையலையோடு.

0: 4:10 நேர்கள் கேட்கவிருப்பது
1: பொங்கும் மங்களம். விசூர் வி எஸ் பொன்னுசாமி அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். பள்ளிக்கொண்டா பி ஆர் முருகன் அவர்கள் தவில் பதவினி சத்பக்தியு என்ற தியாகராஜர் கீர்த்தனை. சாளக பைரவி ராகம் ஆதிதாளம்.

தொடர்ந்து ராஜராஜ ராஜிதே. ஹரிகேசநல்லூர் முத்தையா பாகவதர் சாகித்யம், புத்திரிகா ராகம், ஆதிதாளம், திஸ்ரநடை.

விசூர் வி எஸ் பொன்னுசாமி அவர்களின் நாகஸ்வர இசையில் தொடர்ந்து எந்துகு தயராது தோடி ராகத்தில் தியாகராஜர் கீர்த்தனை மிஸ்ரச்சாபதாளம்.

பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் இதுவரை விசூர் வி எஸ் பொன்னுசாமி அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள். பள்ளிக்கொண்டா பி ஆர் முருகன் அவர்கள் தவில்.

நேரம் 5 மணி. நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி தெய்வீ ராகம். நிகழ்ச்சியின் முதல் பாடலாக ஸ்ரீ சைல மல்லிகார்ஜுனா சுப்பிரபாரதம், பி பி ஸ்ரீனிவாஸ் மற்றும் எஸ் ஜானகி குரலில்.

5:27 நிமிடம். தெய்வீக ராகம் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக ஸ்ரீ வைத்தியானந்தா அஸ்தகம் சுபனா அவர்கள் குரலில்.